நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தின் இனிய காலை வணக்கம். புலரும் இன்றைய பொழுது நம் அனைவருக்கும் நன்மைகள் பல தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 27 நாள் 2026 ஆண்டு மே மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் 5:57 நிமிடம் 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
1: குரலோசை வினை செயல்வகை 68 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 5வது குறட்பா.

வேண்டிய பொருள், கருவிகள், தக்க காலம், செயலறிவு, உரிய இடம் என்னும் ஐந்தையும் மயக்கமில்லாமல் ஆராய்ந்து கொண்ட பின்னரே செய்தல் வேண்டும். போர்

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் நாகை முராசன் சன் ரெடிமேட்ஸ், அனில் ஃபாசா, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜசனி மார்பல்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 அனைத்தானம் நலவை கேட்க வழங்கவிருக்கிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட். காரைக்கால் சேகர்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபர்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன் சொல்லமது வழங்கவிருக்கிறார் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் தியேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். இன்று பங்கேற்கும் சிறுமி கே நிமிஷா ஸ்ரீ. 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் காலை காம்பு. 8:00 தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார் நிகழ்ச்சி 8:05 அனில் பாஸ்தா. காரைக்கால் திருச்சி நியூ ராஜசனி மார்பல்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ உலக உயர் இரத்த அழுத்த நாள் குறித்த காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் தனலட்சுமி மதன் அவர்கள் தரும் தகவல்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உழவும் வானொலியும். முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். 10:00 ஜீபம்பா நிகழ்ச்சியின் முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். விளம்பரதார நிகழ்ச்சி 10:05 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் ஜிபூம்பா மழலை செல்வங்கள் பங்குபெறும் நிகழ்ச்சி. 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் வழங்கும் கடித மலர்கள். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை. மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். நிகழ்ச்சியின் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி 2:05. லஞ்ச் பிரேக்கில் காரைக்கால் திருச்சி நியூ ராஜசனி மார்பிள்ஸின் வார்த்தை விளையாட்டு. 2:30 லஞ்ச் பிரேக்கில் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் வார்த்தை விளையாட்டு. 3:00 நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 3:30 அனில் ஃபாசாவின் எல்எஸ்சி. மாலை 4:00 நாடகம். 5:00 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் கலக்கல் நேரம். 5:30

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விலக்கேற்றும் வேலை 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்த சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறைக்கு ஏஆர்சி காமர்ஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளையும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். 6:45 இசைத்துறிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி கவரியா செட்டியின் உழவர் அரங்கம், இயற்கை முறை வேளாண்மைக்கு கை கொடுக்கும் கரைசல்கள், கும்பகோணம் மட்டும் மலையப்பநல்லூர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை குளமங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டும் இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi will reach Gothenburg today on a 2-day visit to Sweden, marking a historic milestone in the deepening alliance between New Delhi and Stockholm. Mr. Modi will hold bilateral talks with his Swedish counterpart Ulf Kristersson to review the entire gamut of bilateral relations and explore new avenues of cooperation to enhance bilateral trade as well as collaboration in green transition, AI, emerging technologies, startups, resilient supply chains, defense, space, climate action, and people-to-people ties. The two prime ministers will also address the European Roundtable for Industry, a leading pan-European business leaders forum, along with President of the European Commission, Ursula von der Leyen. This engagement represents the third leg of the prime minister's broader European tour. Earlier, Prime Minister Modi undertook a series of engagements on his visit to the Netherlands yesterday, ranging from community interactions to the meeting with the Dutch royal family. Addressing a community program in The Hague, the Prime Minister said the world is facing a series of unprecedented challenges, including the COVID-19 pandemic, ongoing conflicts, and an emerging energy crisis. He cautioned that failure to address these challenges swiftly could reverse global development gains and push large sections of the population into poverty. Prime Minister Narendra Modi also underlined India's growing global role, describing the country as a land of opportunities in the 21st century that is driven by both technology and human values.
2: 21st sadi ka Bharat avsaron ki bhoomi hai. Bharat technology driven bhi hai aur humanity driven bhi hai. Bharat jitna ancient hai utna hi modern ban raha hai. और विकसित भारत की जर्नी में भागीदारी का भी है. मैं नेदरलैंड्स में भारतीय समुदाय के सभी साथियों से कहूंगा, आप भारत में ज्यादा से ज्यादा सहयोग बढ़ाएं. इससे भारत का सामर्थ्य भी बढ़ेगा और आपके इन्वेस्टमेंट पर रिटर्न भी ज्यादा मिलेगा.
1: The Joint Parliamentary Committee on One Nation, One Election Bill held extensive consultations in Bengaluru with political parties, legal fraternity and civil society yesterday. Briefing media persons, the chairman of the committee, P.P. Chaudhary, informed that the objections and recommendations are being collected by the JPC during their visits to different states. On challenges posed by the proposal, he said that synchronizing elections will need to prematurely dissolve a few state assemblies and resolve issues arising out of anti-defection laws, no confidence motion and president rule. The Archaeological Survey of India, ASI, has granted the Hindus an unrestricted access to the monument at Bhojshala complex in Dhar district of Madhya Pradesh for worship and other purposes. The ASI's decision came a day after the Madhya Pradesh High Court ruled that Bhojshala in Dhar was a temple of goddess Saraswati. Within days of levying high custom duties on precious metals, government has imposed import curbs on silver. The Directorate General of Foreign Trade in a notification said the import policy for silver, including silver plated with gold and platinum, are revised from free to restricted with immediate effect. Delhi government has taken a significant decision to reduce the value-added tax

0: on aviation turbine fuel in the national capital from 25% to 7%. Delhi Chief Minister Rekha Gupta said that the decision has been taken in line with the Prime Minister Narendra Modi's emphasis on strengthening connectivity and economic activity with the objective of providing relief to the aviation sector, promoting tourism and logistics activities. In badminton, Indian duo Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will face the Indonesian pair of Leo Roli Cornando and Daniel Martin in the men's doubles final of the Thailand Open in Bangkok today. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வீட்டையும் கவனித்து கொண்டு வெளியே வேலைக்கு செல்லும் இரட்டை பொறுப்புகளை சுமக்கிறார்கள். வேலைப்பழு, மன அழுத்தம், நேர மேலாண்மை போன்ற சவால்களை அவர்கள் தினமும் எதிர்கொள்கிறார்கள். சமூகம் ஒரு புறம் நல்ல மனைவியாக இரு என்று சொல்கிறது, இன்னொரு புறம் சாதனை படை என்று எதிர்பார்க்கிறது. இந்த இரண்டு எதிர்பார்ப்புகளுக்கும் இடையே நிலைகுலையாமல் நிற்கும் பெண்களின் மனோதைரியம் பாராட்டற்குரியது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு நாட்டின் அரசியாக இருந்து கொண்டு இக்கட்டான சூழல்களை மங்கையர்க்கரசியார் எப்படி கையாண்டார் என்பதை பார்த்தால் அது இன்றைய கால பெண்களுக்கும் ஒரு சிறந்த மேலாண்மை பாடமாக அமையும். முதல் பாடம், பணி இடைச்சூழலை சீரமைத்தல். மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டிற்கு ராணியாக வந்தபோது அங்கு நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பல எதிர்ப்புகள் இருந்தன. இன்றைய அலுவலக சூழலில் பெண்கள் சந்திக்கும் அதே சவாலை அன்று அவர் சந்தித்தார். அவர் எடுத்த முடிவு நிதானம் மட்டுமே. சூழல் சாதகமாக இல்லாத போது அவர் ஆவேசப்படவில்லை. தனது பண்பும் திறமையும் மூலம் மெல்ல அனைவரின் நம்பிக்கையை வென்றார். சண்டை மனிதரை மாற்றாது, பொறுமையுடன் கூடிய பண்பே மனதை மாற்றி மலர்ச்சியை சமுதாயத்திற்கு தரும் என்பதை அவர் தனது வாழ்வால் உணர்த்தினார். இரண்டாவது, இல்லறம் மற்றும் பணியிடை சமநிலை. இன்றைய சமூகத்தில் வேலைக்கு செல்லும் பெண்ணை வீட்டை கவனிக்கவில்லை என்று குற்றம் சொல்வோரும் உண்டு. ஆனால் மங்கையர்க்கரசியார் ஒரே நேரத்தில் சிறந்த மனைவியாகவும் பொறுப்பான அரசியாகவும் திகழ்ந்தார். கணவரின் உடல்நலத்தை பேணுவதிலும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் சற்றும் குறை வைக்கவில்லை. அதே சமயம் நாட்டின் நலனுக்காக தான் எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருந்தார். குடும்பமும் தொழிலும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்பதை நிரூபித்தார். இன்று வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளுக்காக குடும்பத்தையோ அல்லது குடும்பத்திற்காக தன் வளர்ச்சியையோ விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. மங்கையர்க்கரசியார் போல மென் அதிகாரத்தை பயன்படுத்தினால் இரண்டையுமே வெற்றிகரமாக கையாள முடியும். மூன்றாவது, உணர்வு நுண்ணறிவு. தன் கணவர் நோயுற்றிருந்தபோது மங்கையர்க்கரசியார் அன்போடு அவருக்கு செய்த சிகிச்சையையும் அரவணைப்பும் மன்னரின் மனதையே மாற்றியது. இன்றைய கார்ப்பரேட் உலகில் இதை உணர்வு நுண்ணறிவு என்கின்றோம். பிறரின் வலியை உணர்ந்து அக்கறையுடன் செயல்படும் திறன் பெண்களின் இயல்பான வலிமை. கடினமான வார்த்தைகளை விட அன்பான ஒரு செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதிகாரத்தை விட அன்பும் அக்கறையுமே மனிதர்களை இணைக்கும் சிறந்த கருவிகள் என்பதை மங்கையர்க்கரசியார் தனது வாழ்வால் உணர்த்தினார். நான்காம் பாடம், சமூக மாற்றத்திற்கான பங்களிப்பு. வேலைக்கு செல்லும் பெண் வெறும் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவள் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான சக்தியும் ஆவாள். இன்று பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி பலருக்கு முன்மாதிரியாக நிற்கிறார்கள். ஒரு பெண்ணின் சாதனை இன்னும் பல பெண்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது. மங்கையர்க்கரசியார் போல நேர்மையும் அர்ப்பணிப்பும் கொண்ட பெண்கள் சமூகத்தையே நல்ல வழியில் மாற்றும் ஆற்றல் உடையவர்கள். மங்கையர்க்கரசியார் காட்டிய அறவாழ்வு

0: காலங்கள் கடந்தும் பொருந்தக்கூடியது. நெருக்கடியில் பொறுமை, உறவுகளில் மரியாதை, பணியில் உறுதி, மனிதர்களிடம் அன்பு. இந்த நான்கு பண்புகளும் இருந்தால் பெண்கள் எந்த சவாலையும் தாண்டி சாதிக்க முடியும். ஒரு பெண் வலிமையாக நிற்கும்போது அவள் மட்டுமல்ல, குடும்பமும் சமூகமும் உயர்கின்றன. அந்த அரசியின் உயர்ந்த பண்புகளை நம் வாழ்வில் ஏந்தி பெண்மைக்கு துணை நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

வைகரை பொழுதில் இறைவனுக்கு சுட்டும் இசை மாலையில் பாமாலையாய் பக்தி மாலை. இன்றைய பக்தி மாலையில் தொடக்கமாக டி எல் மகாராஜன் பாடியிருக்கும் பாடல்

உள்ளத்தில் தூய்மையும் உதட்டில் இறைவனின் நாமமும் இருந்தால் இன்றைய நாள் முழுவதும் நமக்கு வெற்றியாகவே அமையும். மனதை ஒருமுகப்படுத்தி வெடியலின் அமைதியை இந்த தெய்வீக பாடலோடு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். கேட்டாலே நெஞ்சமுருகும் அற்புதமான ஒரு தெய்வீக பாடலை, டி எல் மகாராஜன் பாடிய பாடலை கேட்டோம். இறைவனிடம் எதை கேட்பது என்று கவலைப்படாதீர்கள். அவனுக்கு தெரியும் உங்களுக்கு எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்று. நம்பிக்கையோடு உங்கள் கடமையை செய்யுங்கள். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் என்னோடு என் இறைவன் இருக்கின்றார் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு இமயமலை போன்ற பலத்தை தரும். அந்த நம்பிக்கையோடு இன்றைய பொழுதின் அடுத்த பாடல் பித்துக்குளி முருகதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

0: தெய்வீக ராகங்கள் நம் காதுகளில் மட்டுமின்றி நம் எண்ணங்களிலும் கலந்த புண்ணிய பொழுது இது. இந்த பக்தி மாலை நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அமைதி ஆனந்தமும் நிறைந்திருக்கட்டும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை. அன்பு உள்ளங்களே, இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கவும் நல்ல எண்ணங்கள் ஈடேறவும் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்வோம். இது ஒன்றுமென்பாடி இருக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது. பக்தி மாலை மீண்டும் இன்று மாலை மணி 5:30 விளக்கேற்றும் வேளையில் ஒளி உலவரும். ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
1: குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள்

0: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: காரைக்கால் ஒயின்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும்
6: உழவர்களுக்கு
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
8: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
9: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
10: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
7: ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
11: சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 3 ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 6:35:43.
12: துளசி, வீட்டுல இருக்கியா? ரேவதி, என்ன மழையில இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்க?
13: அதனாலதானே உங்க வீட்டுக்கே வந்தேன். ஒன்னு இல்ல துளசி, கடை பக்கமா போனேன், மாட்டுக்கு தீவனம் வாங்குவோம்னு. ரொம்ப மழை வந்துட்டா, அதான் அப்படியே உங்க வீடு இருந்துச்சு ஒதுங்கலான்னு நினைக்கிறேன்.
12: இந்த துண்டு தலையை நல்லா தொடச்சுக்கோ.
13: துண்டு இருக்கிறது இருக்கட்டும், தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்கு. கொஞ்சம் கசாயம் கசாயம் ஏதாவது போடேன் சூடா.
12: வச்சு தர ரேவதி.
13: அட துளசி, நான் கூப்பிடுறது கேக்குதா?
12: கசாயம் வைக்கிறதுக்குள்ள கூப்பிடுற?
13: இல்ல, இந்த ஆடு மாடுங்களுக்கு தானே இந்த தீவனத்தை வாங்கி வச்சிருக்க.
12: அப்புறம் யாரு சாப்பிடுவாத?
13: இந்த மழை சாரல்ல நினைற மாதிரி அதை அடுக்கி வச்சிருக்க. மேல ஒரு தார்பாய கூட போடல, துணிய போட்டு மூடி வச்சிருக்க.
12: என்ன பண்றது, இந்த மழை இப்படி சீக்கிரமா வரும்னு தெரியலையே. அதுக்கு ஏற்பாடு பண்றதுக்குள்ளதான் இப்படி கொட்டி தீக்குதே.
13: துளசி, இப்ப மழை என்னவோ காலம் கடந்து தாமதமா வந்திருக்குது, அதுக்கே இந்த முன்னேற்பாடு நீ பண்ணாம வச்சிருக்க. இதுல இப்ப வந்துட்டு அப்ப வந்துட்டுன்னு சொல்ற, அதெல்லாம் கிடக்கட்டும். இப்படி மழையில நினைஞ்சிச்சுன்னா அந்த மாட்டுக்கு எப்படி கொடுப்ப தீவனத்தை?
12: மழையில தீவனம் நனைஞ்சா என்ன ஆயிட போகுது? மழை காலம் முடியறதுக்குள்ள இந்த தீவனமும் முடிஞ்சிடும்.
13: சரிதான், தீவனத்துல இருக்கிற பொருள் எல்லாம் என்ன ஆகுறது? சத்தெல்லாம் அந்த மழையில அப்படியே இருக்குமா? பூஞ்சாலம் புடிச்சிடாது?
12: இப்ப என்ன செய்யணும்னு சொல்ல வர?
13: முதல்ல இந்த தீவனத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழியை நீ முன்னாடியே பண்ணிருக்கணும். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நல்ல ஈரப்பதம் இல்லாத இடத்துல கொண்டு போய் அடுக்கி வச்சு ஒரு தார்பாலினை போட்டு நல்லா மூடி அதுக்கான பாதுகாப்ப பண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த மழை காலத்துல ஆடு மாடுங்களுக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்பு முறைகளே ஏராளமா இருக்குது.
12: ஏன், கொட்டகை போட்டிருக்கேன், தரையெல்லாம் நல்லா சிமெண்ட் போட்டு பக்குவமா தானே வச்சிருக்கேன்.
13: வச்சிருக்க துளசி, ஆனா மாட்டோட பாதி உடம்பு சாரல்ல நினைக்குது. போட்ட சிமெண்ட் தரையில அங்கங்க குண்டும் குழியுமா இருந்து தண்ணி ரொம்ப நிக்குது. இந்த பக்கம் சாணம், அந்த பக்கம் சகதி.
12: மழை பெஞ்சா இதெல்லாம் சகஜம் தானே, அதுக்காக வீட்டுக்குள்ளயா கட்டி வைக்க முடியும்?
13: இந்த மழை வரத்துக்கு முன்னாடியே அந்த மேடு பள்ளங்கள் எல்லாம் கொஞ்சம் கல்லு ஜல்லி போட்டு நிரப்பி சிமெண்ட போட்டிருந்திருக்கலாம். சரி, இப்பவும் ஒன்னும் கெட்டு போல. கொஞ்சம் மழை வெக்காளிச்சதுன்னா மண்ணை நிரப்பியாவது குண்டுங்குழி இல்லாம பாத்துக்கோ. இந்த மாதிரி சேறு சகதி சாணம்னு ஒதுக்கி வைக்காம அதை அப்புறப்படுத்த வேண்டிய இடத்துல அப்புறப்படுத்த துளசி. அப்பதான் கொசு ஈ உன்னின்னு மாடுங்களை பாதிக்காம இருக்கும், நோய் நொடியும் வராம இருக்கும். இந்த தடுப்பூசி எல்லாம் போட்டுட்டியா இல்லையா? மழைக்கால நோய்கள்னே 1-2 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு துளசி.
12: இந்த கொட்டகை இப்படி எல்லாம் இருக்கேன்னு இத பார்த்து முடிவு பண்ணிடாத ரேவதி. ஆடு மாடுங்களுக்கு இந்த மழை காலத்தினால எந்த நோய் தாக்குதலும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நேத்து தான் போய் தடுப்பூசி போட்டு வந்தேன். இன்னும் ஒரு விஷயம் செஞ்சு வச்சிருக்கேன்.
13: இப்போவாவது நல்ல விஷயத்த பண்ணப்போ. அது சரி, இன்னொன்னு பண்ணிருக்கேன்னு சொன்னியா, அது என்ன?
12: அதையும் மிஞ்சி இந்த ஆடு மாடுங்களுக்கு ஏதாவது நோய் தாக்குதல் வந்தாலும் இழப்பு பெருசா ஏற்படாத அளவுக்கு காப்பீடும் செஞ்சு வச்சிருக்கேன்.

0: ஆக மொத்தத்தில் உன் வருவாய்க்கு எதுவும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு வேலையை பார்த்துருக்க, ஆனால் அது ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்களை செய்ய மறந்துட்டேன். எப்படியோ இந்த ரெண்டு முக்கியமான வேலையாவது செஞ்சியே. மாடுங்க கொட்டகையே மழைக்காலம் வரத்துக்கு முன்னாடியே சரி பண்ணி கிருமி நாசினெல்லாம் தெளித்து குண்டு குழியெல்லாம் போக்கி அதுவும் சேர்த்தே செஞ்சிருந்தீன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அதைத்தான் செய்யலை.
1: இந்த மழை மட்டும் விடட்டும், நாளைக்கு வந்து பாரு கொட்டகை எப்படி இருக்குன்னு.
2: கேட்டது
3: காரைக்கால் ONGC காவிரி எஸ்டேட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய
2: உழவர்களுக்கு.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரி எஸ்டேட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இது ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்வழி ஒலிபரப்பு. நேரம் 6:40. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மாவின் விபிஎன் ஆயில் வழங்கும்
10: இந்நிகழ்ச்சியினை
3: உடன் வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: வணக்கம். செல்வம் உடைமையை அதன் பயனை கணிந்து நோக்கிய பாங்கு மிக உயர்ந்த பாங்கு. அந்த வகையில் உலகத்தின் எந்த கருத்துக்கும் நம் கருத்து தாழ்ந்தது அன்று. மார்க்சின் சிந்தனைக்கும் நம் சமய சிந்தனைக்கும் கூட அடிப்படையில் முரண் இல்லை, ஆனால் கோட்பாடுகளில் வேறுபாடு உண்டு. செல்வத்து பயனே ஈதல், துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்று புறநானூற்று பாடல் காட்டிய அறநெறி நினைந்து நினைந்து இன்புறத்தக்கது. அச்செல்வத்தின் பயனை துய்த்தல் என்பது தமிழ் வழக்கு அன்று. செல்வம் மற்றவர் துய்க்க வழங்கப்பட வேண்டும் என்பதே தமிழர்களின் மரபு. அதனால்தான் இறைவனுக்குரிய திருப்பெயர்களில் நீலகண்டம் என்ற பெயர் புகழ் உடையதாயிற்று. அமிழ்தத்தை மற்றவர் உண்ணத்தந்து யாரும் உண்ண முடியாத நஞ்சினை உண்ட கருணைக் கடவுளே நீலகண்டம். ஒப்புரவு நெறியும் அதுவே. அதனால்தான் இளங்கோவடிகள் விண்ணோர் அமுது உண்டும் சால ஒருவரும் உண்ணாத நஞ்சுண்டு இருந்து அருள் செய்குவாய் என்று குறிப்பிடுகிறார். பிறருக்கு உண்பித்து பின்னர் உண்பவனே வாழ்பவன். உழைப்பினால் வந்த பொருளை மற்றவர்கள் ஆற துய்க்குமாறு வழங்குவது தவத்திற்கு இணையானது என்று பெரிய புராணம் உணர்த்துகிறது. இத்தகைய தவத்தினை செய்வோர் நெஞ்சில் இறைவன் எழுந்தருள்வான். செல்வத்தை ஒரு இடத்தில் இறைவன் கொடுத்து வைத்திருப்பது இல்லாதவர்க்கு கொடுப்பதற்குத்தான். இதனை அப்பரடிகள் இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கிற்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார், பரப்பு நீர் கங்கை தன்னை படர் சடை பாகம் வைத்தார், அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே என்ற பாடல் வழி உணர்த்துகிறார். செல்வத்தை திரட்ட எண்ணுவதன் நோக்கமே நாம் வாழ்வதற்காக மட்டுமல்ல, பிறருக்கு கொடுத்து அவர்களை வாழ வைப்பதற்காகத்தான். இந்த அருள் தன்மையை எல்லோர்க்கு இல்லென்று இயைவது கரத்தல் வல்லா நெஞ்சம் வலிப்ப நம்மினும் பொருளே காதலர் காதல் என்ற அகன

0: பாடல் சிறப்பிக்கின்றது. எத்தனை பிறவி எடுத்தாலும் என்னிடம் வந்து யாசிப்பவருக்கு இல்லை என்னாத இதயத்தை கொடு என்று கொடைவள்ளல் கர்ணன் கண்ணபிராண்டம் வேண்டி நின்றான் என்று மகாபாரதம் நமக்கு காட்டுகின்றது. உயிர்கள் படும் துன்பத்தைக் கண்டும் அதனை மாற்றாமல் செல்வத்தை தானே துய்த்து இன்பமுடன் வாழ்வது தீவினைக்கு ஆளாக்கும். செல்வத்து பயன் பிறருக்கு ஈதலே என்பதை உணர்ந்து பிறரை வாழ வைத்து நாமும் வாழ்வோமாக. நன்றி.
1: ஸ்ரீ லலிதம்பல் சித்த பர்மாவின் பிபிஎன் ஆயில் வழங்கிய
2: சொல் அமுது.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதம்பல் சித்த பர்மாவின் விவிஎன் ஆயில்.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தேறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
3: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
1: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
1: பூமெக்ஸ். இனி தொடர்வது மாநில செய்திகள்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்திலிருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்திலிருந்து பாதுகாத்து வந்த லெய்டன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார்.

0: மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001 145,000 பேர் பணிபுரிந்த மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள்தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். லெபனான் எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது நேற்று வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15 வழங்கிய தீர்ப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து இந்தியாவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தலைநகர் தில்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் குவிந்து வருகின்றனர். குருவாயூர் எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 27 முதல் 29 வரை கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் கோவையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் இருந்த மதுக்கடை நேற்று முதல் மூடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப் பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது.

0: இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 6:55.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice. ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசும் தளியர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்லு வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் UV மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: கே நிமிஷாஸ்டி.
7: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
8: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல், 5th ஸ்டாண்டர்ட்.
7: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: AI தொழில்நுட்பம் பத்தி சொல்ல போறேன்.
7: எங்க சொல்லுங்களே.
8: வரும் முன் காப்பதே சிறந்தது என்ற பழமொழியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மாற்ற போகிறது. கடந்த காலங்களில் நாம் நோய் வந்த பிறகு மருத்துவமனைக்கு சென்றோம். ஆனால் தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்த்திருக்கும் என்றால், நோய் வருவதற்கு முன்பே அதை தடுத்து நிறுத்தும் அளவிற்கு மருத்துவ துறை முன்னேறியிருக்கும். பேசும் கணினி மருத்துவர்களுக்கு உதவியாக செயற்கை நுண்ணறிவு AI மிக தீவிரமாக பயன்படுத்தப்படும். இன்று நாம் பயன்படுத்தும் ChatGPT போல மருத்துவக்கென பிரத்யேகமான செயல்கள் வரும். அணியக்கூடிய நவீன கருவிகள், இப்போது கையில் ஸ்மார்ட் வாட்ச் கட்டுவது போல இந்த ஆண்டு ஸ்மார்ட் உடைகள் மற்றும் பயோசென்சர்கள் வரும். மரபணு சிகிச்சை பரம்பரை நோய்களை குணப்படுத்துவது மிகவும் கடினம். ஆனால் கிறிஸ்பர்

0: மரபணு மாற்ற தொழில்நுட்பம் நோயை உருவாக்கும் கெட்ட டிஎன்ஏ நீக்கி நல்ல டிஎன்ஏ செலுத்தி நோயை வேரோடு அழிக்கும் முயற்சிகள் வெற்றியடையும்.
1: சூப்பரா சொன்னீங்களே. மருத்துவத்துறையில ஏஐ தொழில்நுட்பங்களை பத்தி நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியாரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
1: அதனாலதான் எங்களுக்கு மருத்துவத்துறையில ஏஐ தொழில்நுட்பங்களை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா?
0: ஆமா.
1: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவராகிறதுக்கு காரைக்கால் பண்புடை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கிய பசந்தளிர் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
6: திரையில்
3: வணக்கம் காரைக்கால். புத்தம்புது காலை பொழுது, இசையோடு இணைந்திருக்கும் உள்ளங்கள் அனைவருக்கும் நம் காரை பண்பலையின் வாழ்த்துக்கள்.

புத்தம் புது காலை மனதை வருடும் மெல்லிசை. இது திரை இசை பாடல்களின் தொகுப்பு. அலைகள் ஓய்வுதலை படத்திலிருந்து எஸ் ஜானகியம்மாவோட குரலில் நம்ம ஒரு அழகான பாட்டு கேட்டோம். நம் நெஞ்சத்தை வருடிச் சென்ற அந்த பாடல். அடுத்து தென்றலாய் வருகிறது ஒரு மந்திர புன்னகை.

0: திரை இசை பாடல்கள் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஏழைகள் மணிக்கான தமிழ் செய்தியில் கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜேட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜேட்டன் ஆகியோருக்கு இடையே நேற்று ஹேக் நகரில் விரிவான பேச்சுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை உத்திசார்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, தூய்மையான எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் முன்னுரிமை வாய்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கான பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா நெதர்லாந்து உறவுகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நெதர்லாந்து நாடானது ஐரோப்பாவில் இந்தியாவின் முதன்மையான கூட்டாளிகளில் ஒன்று என்று அவர் வர்ணித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு, பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்கள், வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இரு நாட்டு மக்களுக்கிடையே ஆழமான பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். வளர்ந்து வரும் புதிய துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பு தேவை என்று வலியுறுத்திய பிரதமர், நெதர்லாந்தின் நிபுணத்துவத்தையும் இந்தியாவின் வேகம் மற்றும் திறனையும் ஒன்றிணைத்து கண்டுபிடிப்புகள், முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட காட்லோடியா, வேஜல்பூர், நரன்புரா மற்றும் சபர்மதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து அகமதாபாத் நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்களுடன் அகமதாபாத்தில் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் மற்றும் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு தங்கள் பகுதிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் அவர்கள் பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை என்றும், அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் கூறினார். மேலும் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருந்தது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது.

0: விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாடப் பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அதேவேளையில் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலியுறுத்தலுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நலன் மற்றும் தில்லியின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவினால் அரசுக்கு சுமார் 985 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வு முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதி அரசர்கள் திரு ராஜசேகர் மந்தா மற்றும் திருமதி ராய் சட்டோபாத்யாயா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த மே 11 இந்த வழக்கில் இருந்து விலகியது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் சஞ்சய் ராய் தன்னை விடுதலை செய்யுமாறு மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜ்சாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வளாகம் அன்னை சரஸ்வதி தேவியின் கோவில் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து தொல்லியல் துறை இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கச்ரோலியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மத்திய ரிசர்வ் காவல்படையும் மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த 5 பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பினரிடமிருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா டொமினிக்க நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது மருந்தியல் தொடர்பாக 2 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முன்னதாக டொமினிக்க நாட்டின் தற்காலிக பிரதமர் திரு இர்விங் மெக்கண்டரை சந்தித்த திரு பபித்ரா மார்கரேட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ரோசா நகரில் டொமினிக்கா நாட்டின் அதிபர் திருமதி செல்வானி பட்டனையும் அவர் நேரில் சந்தித்து பேசினார். லட்வியா நாட்டின் புதிய அரசியமைக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சியான யுனைடெட் லிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்ட்ரஸ் குல்பர்க்ஸிடம் அந்நாட்டு அதிபர் திரு எட்கர்ஸ் ரென்விகேஸ் ஒப்படைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூ யூனிட்டி கட்சியைச் சேர்ந்த பிரதமர் திருமதி எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பதவிகளுடன் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் புதிய அரசை அமைக்க நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆண்டர்ஸ் குல்பர்க்ஸ் கூட்டணி கட்சிகளின் விவரம், புதிய அரசின் கொள்கை வரைவு உள்ளிட்டவற்றை வரும் 25 சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு ரின்விகேஸ் உத்தரவிட்டுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 11:20 தொடங்க உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 2 விக்கெட் இழப்புக்கு 247 எடுத்தது. 248 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது.

0: இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி, எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
7: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
6: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
8: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
12: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
13: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
14: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
14: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
16: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.

0: சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
0: இந்நிகழ்ச்சியினையுடன் வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
3: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் திருவாரூர் உங்கள் கடை தரமான தரப்பாய்கள்.

0: சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
1: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: ஒரு காடு நல்ல மரம்லாம் செழித்து இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், மூணு கல் வச்சுருந்தார். செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த மூணு கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார். உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து மூணு கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த மூணு கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்லை, அது பாட்டுக்கு நடந்து போடும். அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார். இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் ரெண்டு சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணார்னா, மறக்காமல் அந்த மூணு கல் ஒரு தகடு அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தான், வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான். அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில், பட்டு மெத்தை, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார், அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சு தான். இந்த காலத்தில் ஒரு சாமியார், அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். என்னாச்சு தெரியுமா, சுவாமி எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார், அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறியே அதுதான்டா வேதனை அப்படின்னாரான் அவர்.

0: சைவால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்,
3: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் காரைக்கால், திருவாரூர், உங்கள் கடை, தரமான தரப்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான

0: ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: நாம் கேட்ட தகவல் நேரத்தில் தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோசாமின் அதன் அவர்கள். இது நமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது.
2: இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட்,

அவனை பாடும் ஆகாஷ் வாணிகாரைக்கால்.

0: பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

காலை பருதியின் உதயம், கடல் மேல் படரும் ஒளியாய் விரிகின்ற வானும் திரிகின்ற காற்றும் ஒரு சேர கண்டு புலர்கின்ற வேளை அழகாய் இசையாய் நம் வசமாகும் காலை காம்போ.

0: மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
4: 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காலை காம்போ. நேர்மறை எண்ணங்களை பிரதிபலிக்கும் காலை காம்போ. நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்துங்க. ஆமாங்க, போனதை பற்றி யோசிச்சு நேரத்தை வீணாகாமல் இன்னைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசித்து பயனுள்ளதாக மாற்றுவோம். குறிப்பாக இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலை காம்போ அப்படின்னு கொடுத்துருக்குறோம். காலை காம்போ அப்படிங்கிறது ஒரு செடியில் இருக்கிற பூவுக்கு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இந்த காலை பொழுதும் இந்த நாள் எப்படி அமையப்போகுதுங்கிற தீர்மானிக்கிறது தான் இந்த காலை நேரத்தோட சுறுசுறுப்பு தான். அதனால தான் இன்றைக்கி உங்கள் காதுகளுக்கு பிடித்தமான பாடல்கள், மனதை தொடும் சின்ன சின்ன சிந்தனைகள் இப்படி காலை காம்போ நிகழ்ச்சியில் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது காரைக்கால் பண்பலை 100.3. இது காலை காம்போ.

0: இது காலை காம்போ.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: விதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
8: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
9: டிஎம்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
8: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
0: நேரம் 7:48. இது காலை காம்போ. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக் கொண்டிருப்பது பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கிக் கொண்டிருக்கும் காலை காம்போ. நேரலை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்ற அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நெடுங்காடு குமின் பஞ்சாயத்து ஆணையர் தெரிவித்துள்ள செய்தி குறிப்பு இது. நெடுங்காடு கொமீன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் சிலர் தங்களது குடிநீர் இணைப்பில் மின் மோட்டாரை இணைத்து பயன்படுத்தி வருவதாக நெடுங்காடு கொமீன் பஞ்சாயத்து ஆணையருக்கு புகார்கள் வந்ததை முன்னிட்டு கொமீன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஆணையர் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டதில் பொதுமக்கள் சிலர் தங்களது குடிநீர் இணைப்பில் மின் மோட்டாரை நேரடியாக இணைத்து பயன்படுத்தி வருவதை கண்டறிந்து அந்த மின் மோட்டார்களை அப்புறப்படுத்தி பறிமுதல் செய்யப்பட்டது. தற்போது கோடைக்காலமாக இருப்பதனால் குடிநீர் பற்றாக்குறையை தவிர்க்கும் பொருட்டு இத்தகைய நடவடிக்கை நெடுங்காடு கொமீனுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே பொதுமக்கள் தங்களது குடிநீர் இணைப்பில் மின் மோட்டாரை இணைத்து பயன்படுத்தி வந்தால் அதனை தாங்களாகவே அப்புறப்படுத்தி விடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தவறும் பட்சத்தில் எந்த ஒரு முன் அறிவிப்புமின்றி மின் மோட்டார்

0: பறிமுதல் செய்யப்படுவதுடன் அபராதமும் விதிக்கப்படும். மேலும் பொதுமக்கள் சிலரின் குடிநீர் இணைப்பில் திருகு குழாய் இணைக்கப்படாமல் பயன்படுத்தி வருவதும் கண்டறியப்பட்டுள்ளது. உடனடியாக அவர்கள் திருகு குழாய் அமைக்கப்பட்டு குடிநீரை வீணாக்காமல் பயன்படுத்த பொதுமக்களுக்கு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது காலை காம்போ.
1: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்பொடி
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
12: உங்கள் நாகை மூராவில், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இது காலை காம்போ. அடுத்து வர இருக்கிறது துள்ளி வரும் பாட்டு. பாட்டுன்னா யாருக்கு தான் பிடிக்காதுன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் காரைக்கால் தொலைபேசி இணைப்பகையின் 04368 என்ற முன் இணைப்பை என்னை இணைத்து 231-231 மற்றொரு தொலைபேசி எண் 299-480 அல்லது 299-580 இந்த தொலைபேசியை தொட்டு பேசுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்கள். நீங்கள் கேட்குற பாட்டை கொடுக்கறதுக்காக நம்ம சக அறிவிப்பாளர் லக்ஷ்மி ரவி காத்துக்கிட்டே இருக்கிறாங்க, லில்லி மலரோட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மர்மமான பானை, ஆனால் இன்று மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கும் தங்க பானை. ஆமாங்க நேயர்களே, போனதை பற்றி யோசித்து நேரத்தை வீணாக்காமல் இன்றைக்கி கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசித்து பயனுள்ளதாக மாற்றுவோம். குறிப்பாக இன்றைக்கி நம்ம எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம வந்து இன்றைக்கி ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு எல்லாத்திரையுமே வெற்றி தான். டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் நவுத்திட்டே இருங்க.

0: திருமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்.
1: 10வது மற்றும் 12வது பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
0: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: ஆகாய காட்டிலால் திருவிழாக்கள் சேவை செய்திகளை கேட்போமா? திருவாவடுதுறை மேலக்கடை அருள்மிகு தில்லை மகா காளியம்மன் 48ஆம் ஆண்டு திருநடன உற்சவத்தில் இன்று அருள்மிகு ஸ்ரீ தில்லை மகா காளியம்மன் புறப்பாடு. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருள்மிகு பிராணாம்பிகை சமேத அருள்மிகு தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தான ஸ்ரீ சனீஸ்வர பகவான் பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி உற்சவம். நாகப்பட்டினம் சங்கமங்கலம் அருள்மிகு சடைச்சி முத்துமக்காளியம்மன் ஆலய மகோற்சவ திருவிழாவில் இன்று அபிஷேக ஆராதனை. திருநாங்கூர் ஸ்ரீ அஞ்சனாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ மதங்கீஸ்வர சுவாமி ஆலயத்தின் திருக்காட்சி வைபவத்தில் இன்று ஸ்ரீ மதங்கீஸ்வர சுவாமி ஆலயம் எழுந்தருளல். திருவாரூர் மாவட்டம் உதயமார்த்தாண்டபுரம் கீழக்காடு ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலய 167ஆம் ஆண்டு கம்பசேவை மகோற்சவ விழாவில் இன்று மாலை குத்துவிளக்கு பூஜை. திருவாவடுதுறை திருமாந்துறை ஸ்ரீ யோகநாயகி உடனாய ஸ்ரீ அட்சயநாத சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று காலை சண்டிகேஸ்வரர் உற்சவ பிராயசித்த அபிஷேகம். செம்போடை அருள்மிகு மீனாட்சி சுக்கநாதர் சுவாமி அருள்மிகு பூர்ணாம்பிகா புஷ்கலாம்பிகா சமேத ஸ்ரீ சுக்கநாதர் ஐயனார் சுவாமி ஆகிய 35ஆம் ஆண்டு திருவிழாவில் இன்று சுவாமி வீதி உலா. ஆகாய காட்டில் ஆலய திருவிழாக்கள் சேவை செய்திகளை கேட்டோம். ஹார்டிலி பேட்டரி ஆலிஸ் வெல். இன்னைக்கு உலக உயர் இரத்த அழுத்த தினம். உலக சுகாதார நிறுவனம் கார்டியோவாஸ்குலர் நோயினால் ஏற்படக்கூடிய இறப்பு விகிதத்திற்கான முக்கிய காரணமாக உயர் இரத்த அழுத்தத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் இன்னைக்கு நம்ம அதுலேருந்து நமக்கு விழிப்புணர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹார்டிலி பேட்டரி ஆலிஸ் வெல்

ஆமாங்க, எல்லா விஷயத்துக்குமே நம்ம டென்ஷன் ஆகாமல் லேஸாக அப்படி இல்லை ஆல் இஸ் வெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதுவும் கடந்து போகும்னு நினச்சி பாருங்கள். நிச்சயமாக நம்ம ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் ஆல் இஸ் வெல்லாக தான் இருக்கும்.

0: பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில் திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நல்ல ஒழுக்கத்தை விட பெரிய செல்வம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு தனிநபர் ஒழுக்கம் நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தடமாறிட்டு இருக்கு. ஒரு முறை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏழையான தந்தை முகமது நபியை பார்க்க வர்றாரு. முகமது நபியிட்ட போய் அவர் சொல்றாரு, என் பையனை வந்து ஒரு பெரிய செல்வந்தர் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, அந்த பையனுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு முகமது நபி வந்து அந்த ஏழை தந்தையை பார்த்து கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நல்லா படிக்க வச்சிருக்கேன், நல்லா பொறுப்பா இருக்கான், சுத்தமா இருக்கான், ஆரோக்கியமா அவனை வச்சுக்கிறான். அது மட்டுமல்ல, இறை வழிபாடு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான், யாருக்கு என்ன உதவினாலும் செய்யறான், அவனுக்கு வந்து எதையுமே தனக்கு வேணும்னு எடுத்து வச்சுக்கிறது இல்ல, நம்மள்ட்ட இருக்கிறதுல மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. இப்படி அவன் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் அந்த ஏழை தந்தை வந்து சொல்லிட்டே இருக்காரு. சரி, இவ்வளவும் சொல்லி முடிச்ச உடனே முகமது நபி சொல்றாரு, உங்க பையனுக்கு தேவையான எல்லா செல்வத்தையும், அவனுடைய எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் நீ சேர்த்து வச்சிருக்க, நீ இனிமேல் கவலையப்படாத, அவனுடைய எதிர்காலம் நீ நினைச்சதை விட ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க குழந்தையோட எதிர்காலத்துக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும், நிறைய பொருள் வாங்கி வைக்கணும், அவனுக்கு வந்து இங்க ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அங்க ப்ராப்பர்ட்டி இருக்கணும். இல்லவே இல்லை, அவனை வந்து ஒரு நல்ல மனிதனாக, நல்ல வந்து அவனை வந்து பொறுப்பானவனாக, அதே போல வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் அவன் வந்து ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக, இந்த முகமது நபி சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுதான் எதிர்காலத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து. அவங்களுக்கு என்ன ஃபீல்டுல ரொம்ப பிடிக்குமோ அந்த ஃபீல்டுல அவனை வந்து நல்லா படிக்க வைக்கணும். அதுல அவனுக்கு எவ்வளவு நீங்க செய்யறீங்களோ அவ்வளவும் மிகப்பெரிய ஒரு சொத்து. ஏன்னா இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சரி, அவங்க செல்வந்தர் ஆகணும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கம், ஒரு தந்தை வந்து பையனுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும், அவனுக்கு தேவையான எல்லாமே அவனே பெறக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஆற்றலை உண்டு பண்ணணும், அவனுக்கு தைரியத்தை கொடுக்கணும், தன்னம்பிக்கை கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நல்ல ஒழுக்கம் அவனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா, தனிநபர் ஒழுக்கம் சரியா இருக்கு அப்படின்னா, அவன் வாழ்க்கையில மிக சிறந்த இடத்தை அடைய முடியும். ஏன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுலயே அவனுக்கு சரியான பழக்கத்தை கொண்டு வாங்க, அவனோட நண்பர்கள் யார்கிட்ட பழகிறான், ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படின்னா ஸ்கூல்ல போய் அந்த டீச்சர்ஸோட பேசுங்க, அவன் எதுல ஆர்வமா இருக்கான், எந்தெந்த வேலைகள்ல ஈடுபாடா இருக்கான், அவனுக்கு வந்து எந்த மாதிரியான ஃபீல்டுக்கு அவன் வருவான், அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அந்த டீச்சர்ஸ்கிட்ட பேசுங்க. குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்பொழுது மற்றவங்களோட அவன் எப்படி பழகிறான், மற்றவங்கள்ட்ட இருக்கும்பொழுது ஃபோன் எடுத்துகிட்டு போய் தனியாக உட்காந்துருக்கானா, இல்லை எல்லாரும் வந்திருக்கு

எல்லாரும் உட்காந்து பேசுறானா, ஏன் இதை சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த சின்ன வயசுல நல்ல ஒழுக்கத்தை அவனுக்கு முறையா அவனுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பையன் வந்து எதிர்காலத்துல அவனுக்கு தேவையானது எல்லாமே அவனே சொந்தமா ஏற்படுத்திக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு திறமையான ஒரு மனிதனா வருவான். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேயர்களே, நேரம் 8:06. திசை எங்கும் இசையின் ஊற்று, இது நம் காரை பண்பலை 100.3.

0: நேயர்களை இனி கேட்டு ரசிக்கலாம். அனில் பாஸ்தா, காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும். துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சி பகுதியை வழங்குவேன். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: மேலும் நிகழ்ச்சி நீ பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி,
9: AI, Data Science, BCOM, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
11: இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா மன்னார்குடி.

0: நாகப்பட்டினம்
1: நேர்களே, பாடல் கேட்க ரெடியா இருக்கீங்களா? அப்படின்னா உங்க மொபைல் எடுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன வேணும் அப்படிங்கறத அப்படியே நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு போன் பண்ணுங்க. 4368 இந்த முன்னிணைப்பு என்னோடு 231 231, இன்னொரு எண்ணு இருக்குங்க 299 480, 299 580. இந்த மூன்று தொலைபேசி எண்களிலும் உங்களுக்காக ஒரு அலைபேசி எண்ணு கூட இருக்குங்க, 9566 4272 311. இந்த அலைபேசி எண்ணிலும் உங்களுக்கு பிடித்த உங்கள் உள்ளம் தொட்ட பாடலை கேட்டு மகிழ்மை இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு

0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோமே எந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு, என்ன ஊர்ல இருந்து பேசுறாங்க, என்ன பாட்டு கேக்குறாங்கன்னு கேக்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ, காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். கூறுவது யாருங்க?
1: ஜெயங்கொண்டத்து லதா மேடம்.
0: ஜெயங்கொண்டத்துல இருந்து லதா. லதாவுக்கு என்ன பாட்டு வேணுமா?
1: எனக்கு கருப்பன் படத்துல இருந்து முருக்கு மீசமாமா அந்த பாட்டு மேடம்.

0: நன்றி மேடம்.
1: நன்றிமா. உங்களுக்கான பாடல் வரும் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. அதனேர் கேட்ட பாடலை கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
7: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
8: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
9: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
10: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
11: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
12: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
13: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
12: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
13: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: அபிபெயர்ச்சி நேரம் 8:20. அபிபெயர்ச்சி ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெயர்ச்சி அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெயர்ச்சி. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நாம நிகழ்ச்சியில் வரும் இந்த நேயர் யார், என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு இங்கிருந்துப்பா?
1: அவர்கேட அறிவடங்க.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: தண்டி வீரம் படத்துல மேடம், இந்த அழுங்கிற குழுங்கிற பாடலை கொடுங்க மேடம்.
0: உங்களுக்காக பாடல் வரும் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அந்த நேர் கேட்ட பாடலை கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: எதிர்பார்க்கவே இல்லை.
4: ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகே, ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC
8: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதா அம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமது.
9: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் போமேக்ஸ். போமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோஸ் கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள்,
11: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவல் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள், சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேரிலே நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் எந்த நிகழ்ச்சி பண்புலியின் துள்ளி வரும் பாட்டு.
1: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
2: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
3: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
2: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
0: என்ன மேடம், ஒரு சிறு விளம்பர இடைவேளை அப்படின்னு சொல்லிங்க, இவ்வளோ விளம்பரம் போட்டுட்டீங்க, எங்களுக்கு யார் பாட்டு கேட்டாங்க அப்படிங்கிறதே மறந்து போச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ அந்த நேயர் யாருன்னா அவரிக்காடு அறிவழகன். அவங்களுக்காக பாடல் வருது, நாம கேட்போமா?

0: நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேர் யார் என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்துமா?
1: ஜோதி அன்னப்பன்பேட்டையிலிருந்து.
0: ஜோதி அன்னப்பன்பேட்டையிலிருந்து. என்ன பாட்டு வேணுமா?
1: எனக்கு வெற்றிவேல் படத்துல இருந்து ஒன்ன போல வரும்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வரும். ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி.
1: நன்றி.
0: நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தது அணில் பாஸ்தா, காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் பாஸ்தா.
2: நம்ம அணில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அணில் புட்டின் புதிய அறிமுகம் அணில் பாஸ்தா. எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அணில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அணில் புட்டின் புதிய அறிமுகம் அணில் பாஸ்தா.
2: அணில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அணில் சோயா சங்க்ஸ்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:31. 916 கேடியம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
8: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
9: ஏப்ரல்

0: குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
1: மேலும் இணைப்பகுதியை வழங்குவார் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சி நிபகுதியை இணைந்து வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருச்சி சாரதாஸ். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
4: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
3: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: அந்த நேர்கேட்ட பாடலை கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு தமிழ் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன வினா அப்படின்னா, ஆசியாவின் மிக நீளமான மற்றும் உயரமான தொட்டி பாலம் எங்கு அமைந்துள்ளது? ஆசியாவின் மிக நீளமான மற்றும் உயரமான தொட்டி பாலம் எங்கு அமைந்துள்ளது? இதுதாங்க இதற்கான விடைய. நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப அன்னப்பன் பேட்டை ஜோதி கேட்ட பாட்டை நாம கேட்கலாமா?

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சி பண்புலியின் துள்ளி வரும் பாட்டை நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யார், என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் கூறுவது
1: வேதாரண்யம் வட்டம் கத்திரிபுரத்திலிருந்து பாக்யராஜ்.
0: பாக்யராஜுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: இங்கம் டூ படத்திலிருந்து கண்ணாலே அந்த பாட்டு போடுங்க மேடம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வரும் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
2: டிஎம்இ ட்ரிபிள் இ இசிஇ கம்ப்யூட்டர் சிவில் டிஎம்எல்டி அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
1: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி கொல்லுமாங்குடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேரலி நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எந்த நிகழ்ச்சி பண்பல என் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம். வணக்கம்,
1: இனிய காலை வணக்கம். உற்சாகமான இனிய காலை வணக்கம் சகோதரி.
0: இனிய காலை வணக்கம் கூறுவது
1: சகோதரிக்கு, இனிய காலை வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க ராஜேந்திரன் சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? ரொம்ப அருமையா இருக்கும். நீங்களா எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும் சார், சௌரியமா இருக்கும் சார்.
0: சொல்லுங்க.
1: படம் வந்து டிராகன், டிராகன்
0: கண்டிப்பா அனைத்து நேயர்களுக்காக. ஒரு நானும் கேட்கலாம்ல,
1: கண்டிப்பாக என்னுடைய சகோதரிக்கு.

0: ஓகே, எல்லாருக்காகவும் பாடல் வரும், ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. திருவாரூர் காமராஜ் புட்ஸ் நேரம் 8:45.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் புட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: நாகப்பட்டினம் HS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
7: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
6: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம், EGS பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் திருச்சி மற்றும் சேலம், ஏழ்மலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை, ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம்,
9: திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
12: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
13: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் IT படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: அந்த நேயர் கேட்ட பாடலை கேட்கலாமா?

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் எந்த நிகழ்ச்சி பண்பலையும் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய இந்த நேயர் யார், என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன், வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மையல் படத்திலிருந்து என்னடி செஞ்ச தொடங்கும் பாடல் மேடம்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வரும். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு வினா கேட்டிருந்தோம் இல்லையா, ஆசியாவின் மிக நீளமான மற்றும் உயரமான தொட்டி பாலம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் வினா. அதற்கான சரியான விடை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மாத்தூர் இந்த ஊரில் தான் இந்த பாலம் அமைந்திருக்கு. தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. பஹ்ரலி ஆற்றின் குறுக்கே பாசன நீரை கொண்டு செல்வதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த பாலம். ஆசியாவின் மிக உயரமான மற்றும் நீளமான தொட்டி பாலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இது சுமார் 1 கிலோமீட்டர் நீளமும் 115 அடி உயரமும் கொண்டது. இதற்கு சரியான விடை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாத்தூர் இந்த ஊரில் தான் இந்த தொட்டி பாலம் அமைந்துள்ளது. இப்போ சரியான விடை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்கங்க. நிறவிலிருந்து எம்என் நச்சுப்பிள்ளை இவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்கு இவங்களும் சொல்லியிருக்காங்க. நக்கம்பாடி சுதா, பூவம் குபேர், ராஜேந்திரன் மணக்குடி, அன்னப்பன்பேட்டை ஜோதி, பாட்டெல்லாம் கேட்டுகிட்டு இவங்க ஆன்சர்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்தது டிஆர் பட்டினத்திலிருந்து நளினி சங்கர், அள்ளிகரம் மகாதேவன், அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் இவங்களும் சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளதான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவரிக்காடு வித்யா, வீரமணி இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பழுவம்பாளையத்திலிருந்து ஆனந்த் முருகன் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது புவனகிரியிலிருந்து சுமதி பாபு இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது அரியலூர்லேருந்து வீராதுரை இவங்க சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன். அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ராஜா, அவங்க அதே ஊர்லேருந்து ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம் இவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் சரியான விடையை தான் சொல்லியிருக்காங்க. விடை சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் பாராட்டுக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
5: டிஎம்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு

0: 95% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
9: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
8: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
10: உங்கள் நாகை ஊராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாத்தூரில் தான் தொட்டி பாலம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நேயர்கள் இன்னும் சொல்லிகிட்டே இருக்காங்கங்க. சரி, கொஞ்சம் அவங்கள யாரெல்லாம் சொல்லிடலாமா? திருப்புவனத்திலிருந்து ரவி லக்ஷ்மி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து திருவாலங்காடு சரவணகுமார் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நன்னிலத்திலிருந்து சுகுணா சுப்பிரமணியம் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இது என்ன, அறந்தாங்கியிலிருந்து ஐயப்பன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மகாலிங்கம் சுப்பிரமணியன் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெர்சி இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோவிந்தராசு, சங்கீதா கோவிந்தராஜ், சரவணன், எல்லாருமே நிறைய பேர் ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்காங்கங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், இஜிஎஸ் பிள்ளை நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
2: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியை இணைந்து வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ்வாணி காரைக்கால் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டர் ஸ்டோர். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில்
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே.
7: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே.
8: என்னமா அங்க சத்தம்?
7: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
9: திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, டிப்ளமோ இன் ஏஐஎம்எல் பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லடை மெயின் ஜோ, திருவிளையாட்டம்.
10: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
11: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
10: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
12: டிஎம்சி திருவாரூர் மெடிக்கல் சென்டர், அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
13: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
13: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
15: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
16: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
17: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
18: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான BA இங்கிலீஷ், BBA,
19: BCA, BCOM, BSc கெமிஸ்ட்ரி, BSc மேக்ஸ், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BSc பயோடெக்னாலஜி,
18: BSc விஷுவல் கம்யூனிகேஷன், BSc ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்,
19: MA இங்கிலீஷ், MCOM மற்றும் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது. போக்குவரத்து வசதியும் உண்டு.
18: மாணவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் சேவைகள் செய்து தரப்படும்.
19: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நீடூர், மயிலாடுதுறை.
0: நேயர்கள் கேட்கிருப்பது காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்
20: நலமாய் வாழ.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
21: காரைக்கால் GL மருத்துவமனை
22: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
21: GL மருத்துவமனை
22: காரைக்கால்.
23: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். செங்கல், சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
24: அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
25: அடுதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
24: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
25: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
20: உலக உயர் ரத்த அழுத்த நாள் குறித்து காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் தனலட்சுமி மதன் அவர்கள் தரும் தகவல்.
26: காரைக்கால் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் தனலட்சுமி மதன், இயற்கை மருத்துவர் பேசுகிறேன். May 17, 2026 உலக இரத்த அழுத்த தினமாக அனுசரிப்படுகிறது. இந்த நாள் அனுசரிப்பதற்கான நோக்கம் என்னவென்றால், மக்களிடையே இரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை தடுக்கும் முறைகளை ஊக்குவித்து மக்களை கொடிய பாதிப்புகளான மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் வராமல் தடுக்க உதவி புரிவதுதான். சைலண்ட் கில்லர் என்று சொல்லக்கூடிய இந்த உயர் இரத்த அழுத்த நோயை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முறையான பரிசோதனை செய்யணும். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செக் பண்ணணும்.

0: பண்றது, பிளட் பிரஷர் பிரச்சனை இல்லாதவங்களா இருந்தா 6 மாதத்திற்கு 1 முறை செக் பண்றது, இந்த மாதிரி அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் பிளட் பிரஷர் 120/80 இதுக்கு கீழே இருக்கிற மாதிரி அவங்க பாத்துக்கிட்டாவும் அவங்க வந்து ஹை பிளட் பிரஷர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது உணவு முறையில பார்த்தா பொட்டாசியம் நிறைந்த காய்கறிகள், பழங்கள், உப்பு குறைவான உணவு, சர்க்கரை கம்மியான உணவு, இது மாதிரி உணவு முறைகளை வந்து எடுத்துக்கணும். வாழ்க்கை முறை மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி, மன அழுத்தத்தை குறைக்கிறது, புகை பிடிக்கிறத குறைக்கிறது, மது பழக்கத்தை தவிர்ப்பது, சத்தான ஆரோக்கியமான உணவை எடுப்பது, யோகாசன பயிற்சி, தியானம், முத்திரை பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, இதெல்லாம் செய்யறதுனால அவங்க இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ள வைத்துக்கொள்ள முடியும். ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உயிரை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. அவசியம் இருந்தால் மாத்திரை எடுக்கவும், அவசியம் இல்லாவிடில் உணவு முறையையும் மூலிகை மருத்துவம் மற்றும் ஏதாவது உடற்பயிற்சி அந்த மாதிரி செஞ்சு அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஆனால் அவசியம் இருந்தது, ஹை பிளட் ப்ரெஷராக இருக்குது, மாத்திரை எடுத்து தான் ஆகணும்னா அவங்க கட்டாயமாக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு பிளட் ப்ரெஷரை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவும். ஒரு முறை பிளட் ப்ரெஷர் ஹையாக வந்துருச்சு அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் பி, அப்புறம் பொட்டாசியம், மெக்னீஷியம், இதெல்லாம் அதிகம் உள்ள உணவுகளை அவங்க எடுத்துக்க வேண்டியது அவசியம். தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது, கரையும் நார் சத்து, கரையாத நார் சத்து உள்ள உணவுகள் சேர்த்துக்கொள்வது மிகவும் அவசியம். அவங்களுடைய பிளட் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஏன்னா பிளட் சுகர் கண்ட்ரோலாக இருந்தால் தான் அவங்களுடைய ஹைப்பர் டென்ஷன் கட்டுக்குள்ளே இருக்கும். பிளட் சுகர் வந்து இரத்த நாளங்களை தடிமனாக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும், இதனால் இரத்த அழுத்தம் அதிகமாகும். அதனால பிளட் சுகரை வந்து எப்பவும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். கம்பு, கேழ்வரகு, பழைய சாதம், பீன்ஸு, ஓட்ஸு, ஆரஞ்சு, ஆப்பிள், இது மாதிரி உணவுகளை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உடலில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் குறையும், ஸ்ட்ரெஸ்ஸு குறையிறதுக்கு உதவி புரியும். ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த செரட்டோனின் ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகி நரம்பு மண்டலத்தை சீராக செயல்படுத்துறதுக்கும், தமனியில் சேர்ற கொழுப்பை குறைக்கிறதுக்கும், மன அழுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கும் உதவி செய்யும். சிற்றரத்தை, அதுல வந்து கலாஞ்சின், குவர்சிட்டின், அப்புறம் கேம்பரால், இந்த மாதிரி 3 சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது 3 வந்து வாரத்துல 2 முறை அல்லது 3 முறை கஷாயமாக்கி அறத்தையை குடிச்சோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா பிளட் பிரஷர் கண்ட்ரோல் ஆகும், கொலஸ்ட்ரால வந்து குறைக்கிறதுக்கு உதவும். அஸ்வகந்தா மூலிகையும் கறிவேப்பிலையும் தனியாவும் பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது 3த்தையும் வந்து உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
1: நலமாய் வாழ. உலக உயர் இரத்த அழுத்த நாள் குறித்து காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் தனலட்சுமி மதன் அவர்கள் தந்த தகவல்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
3: ஜிஎல் மருத்துவமனை 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: காற்றலையில் கவிபாடும் காரை பண்பலை 100.3.

0: திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பாயிண்ட் டு பாயிண்ட், நாம மறந்து போன பழக்க வழக்கங்கள் நிகழ்ச்சியில உங்களோடு உங்கள் ஆர்ஜேஎஸ் ஆர் குமார், லக்ஷ்மி ரவி.

நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் GL மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளைய நலமுறை வாழ நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: திருச்சி சாரதாஸ்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறும் நிகழ்ச்சி அது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
8: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: நாளைய தேதியும் சேதியும் நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
14: நிறைய பேர் சொன்னாங்க போங்க
15: அணு மருத்துவமனை. இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரிலே நமஸ்காரம் நேயர்களே. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்களோட உங்களுடைய கருத்துக்களோட நாங்கள் பேசும்போது எங்களுக்கும் மகிழ்ச்சி, அதை கேட்கும்போது உங்களுக்கும் மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் உங்களோட வர்றோம், நாங்கள் வர்றோம் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆர்ஜி ஆர் குமார் மற்றும் லக்ஷ்மி ரவி ஆகியோர். ஓடிட்டே இருக்கிற இந்த அவசர உலகத்தில் நம்ம எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டத்தில் நம்ம கூடவே வந்த, நம்ம வாழ்க்கையை அழகாக்குன சில அருமையான பழக்க வழக்கங்களை அப்படியே வழியிலேயே மறந்துட்டு வந்துட்டோம். அட ஆமால, இதை நாம் எப்படி அப்படிங்கிறத இப்போலாம் செய்கிறதே இல்லையே அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்க போகிற ஒரு 5 மறந்து போன பழக்கங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். கிட்டத்தட்ட நிறைய பழக்க வழக்கங்களை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்ல தோணுது. காரணம் சின்னோண்டு ஒரே ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேங்குக்கோ இல்லை ஒரு ஆஃபீஸுக்கோ போகிறோம் அப்படின்னு சொன்னால் விலை மதிப்புள்ள செல்ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போகிறோமே தவிர ஒரு பேனாவை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம மறந்துடுறோம்.
16: கண்டிப்பாக அங்கே பெண்ணு நிறைய இருக்குது. போகும்போது பார்த்தா அங்கே பெண்ணு இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வந்து அங்கே பார்த்தா அந்த பெண்ணு அங்கே காணும். அங்கே பேனா அப்போ யாருமே எடுத்துருவில்லன்னு தான் அர்த்தம். இவங்ககிட்ட கொடுங்க, அவங்ககிட்ட கொடுங்கன்னு வாங்குறத நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஆப்பிள் ஃபோன் கையில் வச்சுருக்காங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பேனா எடுத்து வர்றதுக்கு மறந்துடுறாங்க.
0: நிச்சயமா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லேருந்து எப்படி நம்ம மாறி போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி விழாவறியாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு மறந்து போன பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் கொடுத்துருக்குறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மயிலாடுதுறை JJ நகர் ஆனந்த் சொல்கிறாங்க பாருங்க, விடுமுறைனா நான் தாத்தா பாட்டி ஞாபகம் தாங்க வரும். இப்போல்லாம் யாரும் விடுமுறைக்கு செல்கிறதே இல்லை. தாத்தா பாட்டி முக்கியமாக, தாத்தா பாட்டி வீட்டுக்கு முக்கியமாக செல்வதே இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க.
16: அடுத்தது ராஜேந்திரன் மணக்குடியிலிருந்து சொல்லியிருக்காங்க, இன்றைய வேகமான வாழ்க்கையில் நாம் பல நல்ல பழக்க வழக்கங்களை மறந்துட்டோம். அதுல காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடுறது, பெரியவங்களை மதித்து பேசுதல் போன்ற பழக்கங்களை சுத்தமா மறந்துகிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க.
0: இங்க பாருங்க, அதை விட முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க, கல்யாண பத்திரிகையை நேர்ல சென்று வைக்காம குறுஞ்செய்தியில அனுப்புறது, ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது, இப்படியெல்லாம் இருந்த பழக்க வழக்கங்கள்லாம் இப்போது வாட்ஸ்அப்லேயே நம்ம பத்திரிக்கை அனுப்புகிறாங்க. வாழ்த்துக்களையும் நம்ம பத்திரிக்கை வாட்ஸ்அப்லேயே அனுப்பணும்னா எப்படிங்க இருக்கும்?
16: ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது சில இடங்களில் வந்து பொருத்தமாக கூட இருக்கும்.

0: ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம கடிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ரேடியோ ஸ்டேஷனை தவிர நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதுறாங்க, அதை தவிர யாரெல்லாம் இப்போ கடிதம் எழுதிட்டு இருக்கோம்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: நிச்சயமாக
0: யாருமே இல்லை. கடிதம் எழுத ஆரம்பித்தா எப்படி ஆரம்பிப்போம்? அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அம்மாவுக்கு அக்காவுக்கு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ அந்த வார்த்தைகள்லாம் என்னங்கிறதே தெரியாமல் போயிட்டாங்கங்க. எல்லாமே ஹாய் அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தையில வாட்ஸ்அப் அந்த மூணே எழுத்து, அந்த மூணு எழுத்துக்குள்ள இவ்வளவு பெரிய மூன்று வார்த்தைகள், அன்பு பண்பு பாசம், இந்த மூன்று வார்த்தைகளை அந்த மூன்று எழுத்து அப்படியே சுருக்கி வாட்ஸ்அப்ல கொண்டு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமா மறந்து போனதுல மறக்க முடியாது கடிதங்களும்.
1: நிச்சயமா அது மாதிரி பாருங்க, ஐயாவுடைய அசோக்ராஜ் சொல்றாங்க, ஐயா அசோக்ராஜ் கனிமொழி, இவங்களோட செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுமுறை அப்படின்னா பாட்டி வீட்டுக்கு போவோம், இப்பெல்லாம் அது மாதிரி இல்லைங்க. பாட்டி வீட்டுக்கு போறது தான் ஆசைப்படுவேன், இப்ப எல்லாமே மாறி
0: போயிட்டு
1: போச்சு.
0: அடுத்தது பாருங்க, புவனகிரியில இருந்து சுமதி பாபு இவங்க சொல்லியிருக்காங்க, வெளியில செல்லும் போது வீட்டுல இருந்து கிளம்பும் போது போயிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போவோம். இப்ப அதுக்கு பதிலா போய் போன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானே அதுவும்?
1: நிச்சயமா. அடுத்து பாருங்க, நன்னிலா சுகுணா சுப்பிரமணியன் சொல்றாங்க, ரசாயன சோப்புகளுக்கு பதிலா சீயக்காய் மஞ்சள் மற்றும் மூலிகை பொருட்களை பயன்படுத்தி குளிக்கிறது முன்னாடி. இப்போ எல்லாம் வந்து ரசாயன பொருளை போட்டுதான் நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால தலைமுடியும் அரைச்சி போயிடுது. ரொம்ப வயசானவங்க மாதிரி நம்ம மாறிடுறோம் அப்படிங்கிற மாதிரி
0: சொல்லுவாங்க. இப்ப அப்படியே எப்படி தெரியுமா சொல்றோம், இளநரை.
1: ஆமா,
0: அது வந்து அப்படி சொல்லிட்டோம். அது வந்து இப்ப வந்து எப்படி சொல்றது, ட்ரெண்ட்,
1: ட்ரெண்டிங்,
0: வித்தனரை இளநரைன்னு சொல்லிட்டோம். அடுத்தது பாருங்க, முல்லைக்காடுல இருந்து பாபு சொல்லியிருக்காங்க, அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாத்தா பாட்டி வீடுதான், எப்போ லீவு விடும், நம்ம தாத்தா பாட்டிக்கு போ வீட்டுக்கு போகலான்னு முத நாள் எக்ஸாம் அதாவது லாஸ்ட் பரீட்சை முடியறதுக்கு முன்னாடி பேக் பண்ணி வச்ச காலம் போயிட்டு.
1: நீங்க தாத்தா பாட்டி அப்படின்னு அன்பு அப்படிங்கறத எடுத்து சொன்னீங்க இல்லையா, மூன்று எழுத்து அன்பு அப்படிங்கறது இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அம்மா அப்பாவை பாக்கணும்னு ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகுது அப்படின்னு வச்சுங்களேன், அங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பொண்ணு வந்தா நம்ம வீட்டுல வேலை செய்வாளா, நம்ம உட்கார்ந்து இருக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு காலமா போயிட்டு, பொண்ணு வந்தா நமக்கு சமைச்சு போட்டு நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள், எல்லாமே எதிர்பார்ப்புகள்லயே போயிட்டு இருக்கு வாழ்க்கையை தவிர, அந்த அன்பு பாசம் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடுச்சு. அது எல்லாமே பழக்க வழக்கங்கள்ல நம்ம மறந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, நாளைக்கு நம்ம வந்து மனிதனை மனிதன் பார்க்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். இப்போ மனுஷனுக்கு மனுஷன் நம்ம பழகின காலம் அப்படிங்கறத நினைச்சு பார்த்தோம்னா, அந்த காலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காலம் அப்படின்னா அது ஒரு பொற்காலமாக இருந்துச்சு. நண்பர்களோட பழகிறதும் உறவினர்களோட பேசி பழகி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் விளையாண்டு பாட்டிக்கிட்ட நம்ம வந்து நிலா பாரு நிலாச்சோறு ஊட்டுற காலமும் போய் இப்போ வந்து எல்லாமே கம்ப்யூட்டரையும் மொபைல் ஃபோனையும் கையில் கொடுத்துட்டு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கோம்.
0: அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துடுச்சு, மணி ஆர்டர். இப்ப எல்லாமே ஜிபே வந்துடுச்சு இல்லையா, அப்ப எல்லாம் அந்த மணி ஆர்டர் வரணும்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க, அந்த மகிழ்ச்சியை பார்க்க அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா கிராமத்துல பாகிஸ்தான பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, எப்ப போஸ்ட்மேன் வருவாரு மணி ஆர்டர் வரும் பாருங்க அப்படிங்கறது ஒரு விஷயம். அது வந்து அந்த மகிழ்ச்சி எல்லாம் ஈடு இணையே கிடையாது. சின்னதா ஒரு 50 ரூபா பணம் அனுப்புனா கூட அவங்களுக்கு ஐயோப்பா 1 கோடி ரூபா கொடுத்த மகிழ்ச்சி இருந்துச்சு அந்த காலத்துல. அதுவும் மறந்து போன பழக்கத்துல ஒண்ணு. அதுலயும் இன்னொன்னு இருக்கு பாருங்க, தந்தி.
1: தந்தி,
0: அது ஒரு மாதிரியான பயத்தை வேற உண்டு பண்ணும். தந்தி வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஃபீலிங்கே சொல்ல முடியாது. அப்படி ஒரு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த தந்தி வந்திருக்குன்னா எல்லாம் பயப்படுவாங்க.
1: தந்தி வந்திருக்கு அப்படின்னாலே ஒரு தந்திக்கு வச்சிருந்தாங்க.
0: இப்ப எல்லாம்
1: தந்தியும் இல்ல
0: மணியாடுறோம்ல.
1: அது மாதிரி பொங்கல் வாழ்த்துக்கள் அட்டை,
0: பொங்கல் வாழ்த்து,
1: ஒவ்வொரு பண்டிகைக்கும் வாழ்த்துக்கள் அட்டை அனுப்புவாங்க நம்ம நண்பர்கள் உறவினர்கள். நமக்கு அந்த அஞ்சல் துறையிலிருந்து அந்த போஸ்ட்மேன் வரும்போது நம்ம வீட்டுக்கு வருவாரா நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து அந்த வாசல்ல நிக்கிறோம் பாருங்க. நிகழ்வுகள்லாம் இப்ப என்ன அப்படின்னு கேக்குற மாதிரி இப்ப இன்றைய தலைமுறைகள் இருக்காங்க. அடுத்து கூட்டு குடும்பமாக இல்லை என்றாலும் கூட முக்கிய பண்டிகைகள் நிகழ்ச்சிகளுக்கு ஒரே குடும்பமாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழும் நிகழ்வுகள் மறந்து போய்விட்டது. அவசர உலகில் அவரவர் வேலைகளுக்கே நேரம் இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு குத்தாலம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்தது நிறைவிலிருந்து MN நச்சுப்பிள்ளை குடும்பம் இவங்க சொல்லியிருக்காங்க, நாம் மறந்து போன பழக்க வழக்கங்கள் நம் குழந்தைகளுக்கு நம் உறவு முறை என்பதே மறந்து விட்டது, சில உறவு முறைகளே மறந்துடுச்சு குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: மறந்து போன பழக்க வழக்கங்கள் உறவினர் வீட்டுக்கு செல்வது குறைந்து விட்டது. தாத்தா பாட்டி மாமன் அத்தை அக்காள் தங்கை தம்பி அண்ணன் இந்த உறவு எல்லாம் படிப்படியாக குறைந்து கொண்டுதான் வருகிறது. கால சூழ்நிலை அப்படி மாறிவிட்டது, மீண்டும் துளிர்காலம் பிறக்கட்டும், சொந்தங்களோடு உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வோம் மகிழ்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மயிலாடுதுறை விருதுநகர் 5 ரவிச்சந்திரன்.
0: அடுத்தது நல்லமல் ஷேக் அலாவுதீன், நான் மறந்து போன பழக்க வழக்கம் காலையில் பழையது சாப்பிடுவது. இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காங்க, நெல் அவிக்கிறது.
1: ஆமா.
0: யாரு

0: இப்ப நெல்லாம் வைக்கிறா.
1: நேத்து இந்த நல்லம்மல் ஷேக் அலவுதீன் நான் இந்த விளையாட்டுக்கு வல்லன்னு ஓடி போனவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க பாருங்க. பழைய சோறு பச்சை மிளகாய் சாப்பாடும் நெல் அவிக்கிறத பத்தி, நெல் அவிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்க. அது இந்த தண்ணியை வச்சு நெல்லை ஊற வச்சு அவிச்சு அது ஒரு வாடை வரும் பாருங்க.
0: அந்த வாடை வரும்
1: நிச்சயமா. அந்த அவிஞ்சு போன நெல்லை காய வைக்கும் போது அதுல கொஞ்சம் அள்ளி தின்றது, பழைய சாதத்தை மறந்தோம். ஆத்துல குளிச்சு குளத்துல குளிச்சத மறந்துட்டோம். நம்ம குடும்பத்துல சமாதானத்தை மறந்தோம். இன்னும் பல இருக்குங்க நிறைய சொன்னா இந்த நாலு போராதுங்க, இந்த யுகம் பத்தாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாசன் செல்வமரி.
0: அடுத்தது பாருங்க, அவரிக்காடு வித்யா வீரமணி இவங்கள சொல்லியிருக்காங்க, மறந்து போன பழக்க வழக்கங்களில் வந்து நேரில் சென்று வீட்டு விசேஷங்களுக்கு அழைப்பது இப்போ சுத்தமாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம மறந்து போன பழக்க வழக்கங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணனும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
4: AI, டேட்டா சயின்ஸ், BCOM, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
5: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
6: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
10: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை பிற்பகல் 12:50 பசுந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
11: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
12: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
13: வீட்டு உபயோக பொருட்கள்
14: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாளை மாலை 6:20 இன்சொல் நமது நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
15: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
16: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
17: குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
18: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
17: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
18: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
15: எதிர்பார்க்கவே
8: இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
19: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
20: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்

0: ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
2: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
1: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி பகுதியில் நமக்கு வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
6: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு தொடர்கிறது. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து
7: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
8: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல் பொடி.
10: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
11: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
12: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
13: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
14: நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
15: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
16: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
15: VPN கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
16: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
15: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
16: VPN கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
14: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
17: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
18: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
17: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தேதியும் சேதியும், வரலாற்று நிகழ்வுகள். உலகில் மிக வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் தொலை தொடர்பு துறையும் ஒன்றாகும். தகவல் தொடர்புக்கென முதன் முதலாக 1865 ஆண்டு May 17 அன்று பாரிஸில் பன்னாட்டு தொலைத்தொடர்பு ஒன்றியம் நிறுவப்பட்டது.
14: பின்பு உலக தொலைத்தொடர்பு சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இச்சங்கம் துவங்கப்பட்டதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் May 17 இத்தினம் கொண்டாடப்படுகிறது.
3: இணையம் மற்றும் புதிய தொலைத்தொடர்பு தொழில்நுட்பங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக தொலைத்தொடர்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது.
14: மேலும் இச்சங்கம் உலகம் முழுவதும் தொலைத்தொடர்பை ஏற்படுத்தி உலக மக்களிடம் ஒரு பிணைப்பை உருவாக்கியுள்ளது. இன்று உலக தொலைத்தொடர்பு தினம்.
3: உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று. உலக சுகாதார நிறுவனம் கார்டியோவாஸ்குலர் நோயினால் ஏற்படும் இறப்பு வீதத்திற்கான முக்கிய காரணமாக உயர் இரத்த அழுத்தத்தை குறிப்பிட்டிருக்கிறது. உலகத்தில் உயர் இரத்த அழுத்தம் உள்ள மக்களில் 50% மேற்பட்டவர்கள் தங்களுடைய நிலை குறித்து அறியாதவர்களாக இருக்கின்றனர். உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது. இது சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தவே உலக சுகாதார நிறுவனம் உயர் இரத்த அழுத்தம் குறித்த 2005 உலகளாவிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியது என்பதுடன் ஒவ்வொரு ஆண்டும் May 17 உலக உயர் இரத்த அழுத்த தினமாக அறிவித்திருக்கிறது.
14: எட்வர்ட் ஜென்ரல்

பெரியம்மை நோய்க்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்த எட்வர்ட் ஜென்னர் 1749 மே 17 இங்கிலாந்தின் பெர்க்லே நகரில் பிறந்தார். 1765 ஜான் ஃபியூஸ்டர் என்ற மருத்துவர் கம்ஃபாக்ஸ் நோய் உள்ளவர்களுக்கு பெரியம்மை வராது என்ற கட்டுரை எழுதி லண்டன் மருத்துவக் கழகத்திற்கு அனுப்பினார். அதன் பிறகு இவர் பெரியம்மைக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்ற உறுதியுடன் 20 ஆராய்ச்சி மேற்கொண்டார். பின்பு கவுபாக்ஸ் கிருமிகளை மென்மைப்படுத்தி ஊசி மூலம் ஒருவரது உடலில் செலுத்தினால் அவரை பெரியம்மை தாக்காது என்பதை நிரூபித்தார். ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக அம்மை ஊசி போட்டார். இயற்கையும் மனித குலத்தையும் அளவு கடந்து நேசித்த மற்றும் கோடிக்கணக்கான உயிர்களை காத்தவருமான ஜென்னர் 1823 மறைந்தார். நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண்மர்

0: அம்மைக்கு அனுப்பினார். அதன் பிறகு இவர் பெரியம்மைக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்ற உறுதியுடன் 20 ஆண்டு காலம் ஆராய்ச்சி மேற்கொண்டார். பின்பு கவுபாக்ஸ் கிருமிகளை மென்மைப்படுத்தி ஊசி மூலம் ஒருவரது உடலில் செலுத்தினால் அவரை பெரியம்மை தாக்காது என்பதை நிரூபித்தார். ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக அம்மை ஊசி போட்டார். இயற்கையும் மனித குலத்தையும் அளவு கடந்து நேசித்த மற்றும் கோடிக்கணக்கான உயிர்களை காத்தவருமான ஜென்னர் 1823 ஆம் ஆண்டு மறைந்தார். நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட். மறந்து போன பழக்க வழக்கங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம என்னென்ன யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பு
6: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
10: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
11: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
12: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
13: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
14: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
15: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
14: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
15: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
16: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: நேர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
10: அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
17: மசம்ப வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சி இருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
6: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
5: நேர்களுக்கு நாகப்பட்டினம் மூராசன்ஸின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
18: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
19: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
5: நேர்களுக்கு நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
10: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
11: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
12: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
13: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: நேர்களுக்கு காரைக்கால் மற்றும் திருச்சி ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
13: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: நேர்களுக்கு மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் கல்வி நிறுவனங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
5: நேர்களுக்கு பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
15: உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
16: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், என்எஸ்பி ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: பாயிண்ட் டு பாயிண்ட் நேரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 9:40 ஆயிடுச்சுங்க. டிஆர் பாட்டினா நளினி சங்கர் சொல்றாங்க பாருங்க, மறந்து போன பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்கு. திருவிழா சமயங்கள்ல ஊருக்கு போவது, சிறுதானிய உணவுகள், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்தது நாகூர் முகமது ரவிக் சொல்லியிருக்காங்க, அந்த காலத்தில் கல்யாணம் அப்படின்னா நம்ம சும்மா சும்மா போயிட்டே இருப்போம் அவங்க வீட்டுக்கு. இப்போ கல்யாணத்தை அன்னைக்கு மட்டும்தான் போகிறோம், அது கூட மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
5: திருமலைசானம் வீரசுந்தரி சொல்கிறாங்க, நவீன வாழ்க்கை முறையின் வேகத்தால் நம் ஆரோக்கியத்தையும் இயற்கையும் அடிப்படையாக கொண்ட பல சிறந்த பாரம்பரிய பழக்க வழக்கங்களை இழந்து விட்டோம். இழந்து விட்டோம் அப்படிங்கிறத விட மறந்து விட்டோம்.

0: தான் சொல்லணும். அவற்றில் நாம் மறந்த சில முக்கிய பழக்கங்கள் அப்படின்னா, கையெழுத்து பிரதி மற்றும் கடிதங்கள், உறவுகளுக்கு எழுதிய கடிதங்கள் மற்றும் வாழ்த்து அட்டைகளை தவிர்த்து குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல்களுக்கு மாறிவிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க.
1: அடுத்தது பாருங்க, நாகூர்லேருந்து யூசுப் மாலிப் இவங்க சொல்லியிருக்காங்க, அந்த காலத்தில் சும்மா சொந்த பந்தானே வீட்டுக்கு போயிட்டே இருப்போம், இப்போ எல்லாமே செல்போன்லேயே பேசிடுறோம், வீடியோ காலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து தில்லை சீனிவாசன் சொல்கிறாங்க, வணக்கம் சொல்கிறதையே நம்ம மறந்துட்டோங்க அப்படின்ட்டாங்க.
1: வணக்கம் சொல்ல இருக்கலாம்,
0: ஆனால் வணக்கம் அப்படிங்கிறது சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வரவங்க இல்லை நம்ம நிகழ்வுகள்
1: இல்லை, அவங்க என்ன இதில் சொல்கிறாங்கன்னா, வணக்கம் நம்ம யாரையுமே பார்க்கும்போது சொல்கிறது இல்லையே, குட் மார்னிங் அப்படிதான் சொல்லிடுறோம். அந்த வணக்கம், வணக்கம் சார்னு எத்தனை பேர் சொல்றோம்?
0: இல்ல வணக்கம் சார் இல்ல,
1: வணக்கம்
0: பொதுவா வணக்கம்
1: வணக்கம் அப்படிங்கறதே நம்ம மறந்துட்டோம்.
0: மறந்துட்டோம் அப்படிங்கறது ஓரளவுக்கு அது வந்து
1: இருக்கு,
0: பாட்ல இருக்கு,
1: இருந்தாலும் ஆங்கிலம் வந்து உள்ள பூந்ததுனால ஒரு மாதிரி இருக்கு தமிழ்.
0: அடுத்து பாருங்க, பூம்புகார் மேலையூர் கோ வை செம்பியன் சொல்லியிருக்கிறாங்க, நான் மறந்து போன பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்குங்க, அதுல சில முக்கியமானவற்றை பற்றி இந்த தருணத்துல நான் கூற விரும்புறேன். கூட்டு குடும்பம் கோடைகால விடுமுறையில் உற்றார் உறவினர் வீட்டுக்கு சென்று அவர்களோடு சேர்ந்து மகிழ்ந்து விடுமுறையை கழித்தால், தற்பொழுது உள்ள முகநூல் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்தில் பேனா நண்பர்கள் என்ற ஒரு அமைப்பு இருந்துச்சு, அதன் மூலம் உள்நாட்டு வெளிநாட்டு நண்பர்களோடு பழகிய நாட்களில் இது போன்ற பலவற்றை கூறிக்கொண்டே போகலாம், மலரும் நினைவுகளை நினைவுபடுத்திய காரை பண்புலைக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டாங்க.
1: அடுத்தது அதம்பார் கலைச்சொல்லி சொல்லியிருக்காங்க, அந்த காலத்தில் கல்யாணம்னா முன்னாடியே போய் நம்ம உறவுகாரங்களே சேர்ந்து தான் வேலையெல்லாம் பார்ப்போம், சமையல் உட்பட, ஆனா இப்ப எல்லாத்துக்குமே ஆள் வச்சாச்சு.
0: ஆமா,
1: அதாவது வெல்கம் பண்றது கூட வெல்கம் கேர்ள்ஸ் நிக்க வச்சிடறாங்களா,
0: அதுக்கு ஒரு பொம்மையை வச்சு
1: பொம்மை
0: கும்பிட்டுக்கிட்டு வணக்கம்,
1: அது மாதிரி நிக்க வச்சு ஒரு மாதிரி ஆயிட்டே. அந்த காலத்துல அப்படி கிடையாது, அதை கூட மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: வீட்டுல சமைக்கக்கூடிய பலகாரத்தையோ அல்லது விசேஷ உணவையோ அண்டை வீடுகளுக்கு கொடுத்து பகிர்ந்து உண்ணும் பழக்கம் இன்று பெருமளவு குறைந்து விட்டது. சித்தப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா, மைத்துனர் என உறவு முறைகளை தனித்தனியாக அழைத்து மகிழ்ந்த நாம் இன்று அனைவரையும் அங்கிள் ஆன்டி அப்படின்னு ஒற்றை சொல்லுக்குள்ள அடக்கிவிட்டோம். குவைத்திலிருந்து திட்டஞ்சேரி நிஷானகளையும் இப்படி சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆமாம் ஆமாம். அடுத்தது பாருங்க, நீடாமங்கலத்திலேருந்து மணிமாறன் அவங்க சொல்லியிருக்காங்க, பெரியவர்களோட அன்பும் ஆதரவு கூட இப்போ ரொம்ப கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஏன்னா பெரியவங்க வீட்டுக்கே நம்ம போகிறது இல்லை, நம்ம கூடையும் பெரியவங்கள வச்சுக்கிறது இல்லை, இந்த ஒரு கான்செப்டால தான் அதெல்லாம் மறந்து போயிருக்கு அப்படிங்கிறாங்க.
0: பிரதாபராமபுரம் பூவி அருள்தாசன் சொல்கிறாங்க, எனக்கு மறந்து போன விஷயங்கள் எதுவுமே இல்லை.
1: பரவாயில்ல அப்பா, அவங்க எல்லா நிகழ்வுகளும் அவங்களுக்கு இன்னமும் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. வாழ்த்துக்கள்
0: இருக்கணுங்கிறது தான் எங்களோட.
1: ஆமா ஆமா.
0: நன்னில ரச்சனா சொல்றாங்க மற்றும் லக்ஷியா சொல்றாங்க, கடைக்கு செல்லும் போது துணி பைகளை எடுத்து செல்லும் வழக்கம் இருந்தது, இப்போ இல்லை அப்படிங்கறது சொல்லிட்டாங்க.
1: அடுத்தது வந்து உறவு முறைகளை உறவு முறை வச்சு கூப்பிடுறதே மறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. மேல ஓடுதுறையிலிருந்து சிவப்பு விஜய் ராகவன்.
2: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர் எட்டும் படி தட்டுங்கடா வந்தாளத்த பாட்டு மழை பாஞ்சி வந்து தோக்கடிக்கும் குத்தாலத்தே பாட்டு மழை.

0: இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்களோடு மறந்து போன பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசணும் அப்படின்னு நினச்சி நிறைய நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை அனுப்பியிருக்காங்க. இரவாஞ்சேரி ஷாவுல் கமீது, அப்புறம் நெம்மேலி நந்தகுமார்,
1: பூவம் குபேர்,
0: இன்னும்
1: நிறைய நேர்கள் அனுப்பிட்டே இருக்காங்க. நேரமின்மை காரணமா தான் அவங்களுக்கெல்லாம் நம்மளால அவங்களோட எல்லாம் பதிக்க முடியல. இருந்தாலும் நிறைய நேர்களோட கருத்து என்ன இருக்கு அப்படின்னா, உறவு முறைகளை மறந்துட்டோம், அங்கெல்லாம் போறதே மறந்துட்டோம் வீட்டுகளுக்கு அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. நாம குழந்தைகளுக்கு நாம தான் கற்றுக் கொடுக்கணும், அந்த இடத்துலதான் நாம இருக்கோம் கண்டிப்பா.
0: செம்மனார் கோவில் குணசேகர், சீதா கலிபெருமாள் சேத்தூர்ல இருந்து இவங்க எல்லாருமே உறவு முறைகள் அப்படிங்கறத பழக்கப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க, நமக்கு நம்ம அம்மா அப்பா எல்லாத்தையும் நமக்கு வழி அமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு செய்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்விக்குறியோட உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுவது. உங்கள் ஆர்ஜே ஆர் குமார்,
1: ஆர்ஜே லக்ஷ்மி ரவி.
0: இது 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையம்
2: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
3: வணக்கம் நேர்களே. இந்தியாவின் இதயம் கிராமங்கள் என்று சொன்னார் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள். உழவு தொழில் உயிர்களை காக்கும் தொழில். அந்த உழவாண்மையை செய்யும் உழவனின் காதில் நம்பிக்கையை விதைப்பது ஆகாஷ்வாணி. விதை எப்போது போடுவது என்பது முதல் விளை பொருளை எங்கு விற்கலாம் என்பது வரை பல தகவல்களை எளிமையாக வேளாண் பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் உழவர்களின் நண்பன் வானொலி. கிராமத்தின் குரலாகவும் விவசாயியின் வழிகாட்டியாகவும் இந்த ஆகாஷ்வாணி எப்படி சேவையாற்றுகிறது அது பற்றி பேசலாம் என்று வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலிருந்து வந்திருக்கும் கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை இன்றைய வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் இப்போது சந்திப்போம். ஐயா வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: ஐயா உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம்.
4: சார், நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா தேத்தாக்குடி தெற்கு கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் கே பன்னீர்செல்வம். எனக்கு இப்போ வயசு வந்து 71. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது கிட்டத்தட்ட எனக்கு விவசாயம்னா என்னென்னு தெரியறது ஒரு 15 வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் ஊரில் தொலைக்காட்சியெல்லாம் கிடையாது. அப்போ வீட்டுக்கு எங்கேயாவது ஒரு வீட்டில் வானொலி பெட்டி இருக்கும். அந்த வானொலி பெட்டியில் 7 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துக்கிறது எங்கள் ஏரியாவில் பழக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா 7:25 விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி போடுவாங்க. அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறான், மழை எப்போ வரும், என்னென்ன பண்ணலான்னு கேட்குறது எங்களுடைய வழக்கம். அன்று முதல் இன்று வரை இந்த விவசாயம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள், மழை வருங்கிற நிகழ்ச்சிகள், இதெல்லாம் வந்து வானொலியில் கேட்டு தான் தெரிஞ்சு கொண்டிய சூழ்நிலை மக்கள் இருக்கிறாங்க. இப்போ கஜா புயல் வந்தபோது எல்லா நிகழ்ச்சிகளும் கட் ஆகிட்டுது, ஆனால் ரேடியோ மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஜெனரேட்டரில் செல்லில் சார்ஜ் ஏற்றிக்கிட்டு வந்தாவது இந்த வானிலையை வந்து ரேடியோவெலாம் கேட்க முடிஞ்சதை தவிர தொலைக்காட்சியில் கேட்க முடியல சார். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு உற்ற தோழனாக அன்றும் இன்றும் என்று இருக்கப்படுறது வந்து ரேடியோ தான். ரேடியோ கேட்காம மனிதன் வந்து வாழ முடியாது. இன்னைக்கு நவீன உலகத்தில் வேணா டிவியை நோக்கி மக்கள் போயிருக்கலாமே தவிர உண்மையான தேவை, உண்மையான சேவைன்னு சொன்னால் அது வானொலி தான் சார். இப்பையும் சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வந்து ரேடியோ தான் வழங்குது. டிவி நிகழ்ச்சிகள் அதிகம் வழங்குறது இல்லை. ரேடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தாலும் 7 மணி தாண்டிட்டாலே விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிங்கிறது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது. பெரும்பாலும் இந்த மகளிர் குழு கூட்டத்திலலாம் ரேடியோ ரேடியோ இல்லைனாலும் அவங்க செல்ஃபோனில் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த வயலுமான நிகழ்ச்சியெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அங்கே கேட்குறது அவங்களுடைய வாடிக்கையாகிவிட்டது. இப்போ வந்து உங்களுக்கு விவசாயத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட சொல்கிறாங்க. இப்போ விவசாயத்தில் உள்ளூர் பெண்கள் அவங்க வந்து கத்திரி சாவடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கத்திரி சாவடி சம்மந்தமான நிகழ்ச்சிகள் வருது. அதை கேட்டு அதை ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற தோழிகளுக்கு போட்டு கத்திரி சாவடி பண்ண இந்த மாதிரி பண்ணு, என்ன நோய்க்கு இந்த மருந்து செய், இதை பண்ணு அதை பண்ணுன்னு மக்கள் பெண்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த ரேடியோ இல்லைன்னா முடியாது சார். அதாவது அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு விவசாய குடும்பம்னா விவசாயத்தில் வந்து கத்திரி சாவடி மட்டும் சாவடி மட்டும் இல்லை, கோழி வளர்ப்பு இருக்குது, மாடு வளர்ப்பு இருக்குது, ஆடு வளர்ப்பு இருக்குது, அனைத்து தொழில்நுட்பங்களையும் வழங்குறது ரேடியோ தான்.
3: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. வேதாரண்யம் பகுதியில் விவசாய பணிகள் இப்போ எப்படி நடக்குது? வேதாரண்யத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு கடலோர பகுதி, உப்பு காற்று, உப்பு மண், இந்த இடத்துல விவசாய பணிகள் இப்போ எப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கய்யா.
4: நல்ல கேள்வி கேட்டீங்க. வேதாரண்யத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாய்ச்சல் நிலம், கரிய

0: நாகப்பட்டினத்துக்கு அந்த பகுதியெல்லாம் பாய்ச்சல் நிலம், அது வந்து காவிரிப்படுகை. இந்த தலைஞாறு பகுதியும் காவிரிப்படுகை. அதுக்கு மேற்கு, அதாவது நாகப்பட்டினம் ரோட்டுக்கு கிழக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் மானாவாரி. நாகப்பட்டினம் மேற்கு இந்த சில கிராமங்கள், கத்திரிப்புளம், குரோப்புளம், இந்த ஏரியெல்லாம் மானாவாரி பூமி, எல்லாம் மணல் வாரி கிராமங்கள். அது வந்து கிட்டத்தட்ட விவசாயத்தில் அங்கே நெல்லை மட்டும்தான் நம்பியிருப்பாங்க காவிரிப்படியில் உள்ளவங்க. இங்கே அப்படி இல்லை சார், இது வந்து பொன்வெளியும் பூமி. எங்களுக்கு தோண்ட தோண்ட எங்களுக்கு நிலத்தடி நல்லா இருக்குது. நாங்கள் காய்கறி சாவடி பண்ணுறோம், மர சாவடி பண்ணுறோம், பணப்பயிர் சாவடி பண்ணுறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். எங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் உற்ற நம்பினா எங்களுக்கு வானொலி இருக்குது. எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து பண்ணுறது எங்கே என்ன கிடைக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் காய்கறி சாவடி பண்ணால் அதுக்கான விதை எங்கே கிடைக்குது, எப்படி அதை பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் வந்து ரேடியோலாம் கிடைக்குது. வெண்டை சாவடி பண்ணால் எந்த பருவத்தில் என்ன வெண்டை சாவடி பண்ணலாம், என்ன பண்ணலாம், அந்த வெண்டை சாவடி ஒரு நாளைக்கு போடுறோம். அதை அன்றைக்கி நாங்கள் பார்த்து கேட்டு இந்த வெண்டை பண்ணலாம், என்னென்ன தொழில்நுட்பம் பண்ணணுங்கிறது எங்களுக்கு இதில் கிடைக்கிது. கத்திரி சாவடி பண்ணால் என்ன மாதிரி வெரைட்டி பண்ணணும், எப்போ பண்ணணும், அது என்ன மருந்து அடிக்கணும், என்ன பண்ணணுங்கிற தொழில்நுட்பம் அங்கே கிடைக்கிது. மானாவாரி நெல் சாவடி பண்ணுறதுக்கு நாங்கள் மானாவாரி நெல் சாவடி பண்ணுவோம், ஏதோ இப்போ வச்சுக்கிட்டால் எங்களுக்கு விளையும். அதுக்கும் தொழில்நுட்பம் அவங்க தான் சொல்கிறாங்க. வேளாண்மைத்துறை எங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, இன்ன தேதியில் உங்களுக்கு ரேடியோவில் ஒளிபரப்புலாங்க, கேட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க எங்கள் ஊர் வேளாண்மைத்துறையில். அப்போ அதை தான் கேட்குறோம். ஆக மொத்தத்தில் மாடு வளர்க்குறோமா, மாட்டுக்கு என்ன சீக்குவது, என்ன பண்ணுது, எப்போ என்ன பண்ணணும், எங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறதே வானொலி தான் சார். உள்ளூர் மருத்துவர்கள் வந்து இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் இருப்பார், எத்தனை பேர் அவர் அணுகுவார், எத்தனை பேர் அங்கே போனால் தான் அவர் சொல்லுவார். ஆனால் வீட்டுக்கு வீடு வானொலி இருக்குது, இல்லை வீட்டுக்கு வீடு இப்போ வந்து செல்ஃபோன் இருக்குது சார், எல்லாம் ஆண்ட்ராய்டு செல் இருக்குது. அந்த காலம் மாதிரி வீட்டுக்கு ஒரு ரேடியோ இல்லைன்னா கூட ஆண்ட்ராய்டு செல் இருக்குது. ஆண்ட்ராய்டு செல்லில் நீங்கள் வேணா வாங்க வந்து பாருங்கள். மேக்ஸிமம் 95% 7 மணிக்கு மேலே பெண்கள் கிசான் மணி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உழவர்கள நிகழ்ச்சி, கோழி உழப்பை பற்றி சொல்லுவாங்க, காய்கறி சாப்பிடி பற்றி சொல்லுவாங்க, மாட்டை பற்றி சொல்லுவாங்க, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி விவசாயிகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உட்காந்துருவாங்க. இதை கேட்குறதுனால உண்மையிலேயே நல்ல விவசாயம் நல்லா இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாக எங்கள் வேலை போய் மானாவாரி சாவடியில் உள்ளவங்க சம்பாதிக்கிறாங்க சார். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் 10,000 சம்பாதிக்கிறது, இங்கே 5,000 சம்பாதிக்கலாம். வீட்டோடு இருந்துக்கிட்டு பொழுதுனையும் வேலை செய்கிற ராத்திரி ரேடியோ வச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளையோட கேட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். அப்படின்னா அதுக்கு வந்து அவனுடைய சந்தோஷத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து ரேடியோ தான். ரேடியோவில் கேட்குற நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கு வந்து உண்மையிலேயே வானொலிக்கு நான் வந்து மனமார வாழ்த்துக்களை தெரிவிச்சலாம். ஒரு விவசாயங்கிற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சே ஆகணும் சார்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வானொலி ஒளிபரப்பு எப்படி சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கயா. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அடிக்கடி இயற்கை பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி. 2004 சுனாமி தாக்குதலுக்கு உள்ளானோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2018 மிகப்பெரிய கஜா புயலை சந்தித்தோம். கஜா புயலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தென்னை மரங்கள், மாமரங்கள், பல்வேறு ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகள் பெருமளவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்போ அந்த கஜா புயலுக்கு பிறகு இந்த வேதாரண்யம் பகுதி எப்படி மீண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கய்யா.
0: நல்லா கேட்டீங்க. கஜா புயலுக்கு பிறகுதான் என்னுடைய தொழில், என்னுடைய வளர்ச்சி ஆரம்பம். கஜா புயலுக்கு முன்னாடியை விட எங்கள் ஏரியாவில் கேட்டாலும் சொல்லுவாங்க, ஏன் உங்களுடைய ஸ்டுடியோவில் கேட்டாலும் சொல்லுவாங்க கஜா புயல் பிறகு இருக்கீங்களா. கஜா புயலுக்கு பிறகு தான் நாங்கள் இதெல்லாம் உள்ளே அணுகணும். இப்போ மாமரம் போயிட்டுன்னு சொல்லிங்க, நான் மாமரமே அதுக்கு பிறகு தான் ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. கோழி பண்ண அதுக்கு ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே உண்மையிலேயே உங்கள் ரேடியோவுக்கு 90% பங்கு உங்கள் ரேடியோவில் இருக்குது. நான் பயிற்சி பெற்றது, போனது, வந்தது, எனக்கு யாரை அணுகணுங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல. யாரை அணுகி என்ன பண்ணணுங்கிற அட்ரஸ் எல்லாம் நீங்கள் தான் சொன்னீங்க, இன்னார அணுகினா இது கிடைக்குன்ட்டு. அந்த இதை தொழில்நுட்பங்கள் எல்லாம் கிடைச்சதெல்லாம் ரேடியோ மூலம்தான். அந்த வகையில் எல்லா வகையிலுமே எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யத்தில் உள்ள கடலோர பகுதிகள் உண்மையில் சூப்பரான முன்னேற்றம், யாரையும் குறை சொல்ல முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு சின்ன சிங்கப்பூர் தான் அது, அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு சார். நான் பெருமையோடு சொல்லுவேன், ஏன்னா எங்கள் ஊர் மக்கள்லாம் நீங்கள் போண்டியாக இருக்கான்னு சொல்ல விரும்பலை. அதாவது 1-2 கேஸ் வந்து கொஞ்சம் ஏழ்மையிலையும் இருப்பாங்க, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் கஜா புயலுக்கு பிறகு இன்றைய சூழ்நிலைக்கு கிட்டத்தட்ட 60% மக்கள் சிறப்பாக இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய உழைப்பு, அதுக்கு வந்து விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, உபதொழில்கள், இதுக்கெல்லாம் வந்து கிசான் வானுடைய பங்கு. அவன் கேட்கலன்னா அடுத்தவங்க கேட்டு சொல்கிறான், நேரடியாக எல்லோரும் கேட்கலன்னாலும் என்ன மாதிரி கேட்குறவங்க இந்த ஆட்டுக்கு விசிக்கலாம். இப்போ நான் நேரத்து உள்ள ரேடியோவில் கேட்டால் பார்த்துக்கு இன்னது பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்களுடைய அறிவு வளர்ந்துருக்கு. கேட்கும் தன்மை, அடுத்தவங்களை சொல்லி புரிஞ்சக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. மக்கள் நிறைய ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, சிறுதானியங்கள் சாவடி பண்ணுறாங்க, காய்கறி சாவடி பண்ணுறாங்க, மரப்பயிர்கள் நிறைய. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை சோளம் சார். இன்றைக்கி அக்னி நட்சத்திர வெயில், இந்த வெயில் எங்கூருக்குள்ளே வந்தீங்கன்னா தேத்தாவுடியில் பூந்து வந்தீங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா காற்று அப்படி வீசும், அவ்வளோ

0: எல்லாம் பழைய கஜா புயலுக்கு பிறகு, கஜாவிலுக்கு முன்னில் உள்ள இது இப்போ திரும்பிட்டு எங்களுக்கு நிறைய பயிர்கள்லாம் வளர்ந்துரு, மரங்கள்லாம் பெரிய லெவலில் வந்துட்டு வளர்ந்துருது. அந்த வகையில் சிறப்பாக இருக்குது சார், அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, மக்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கிறாங்க.
1: வானொலிக்கும் உழவர்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லுங்கய்யா.
0: அதான் சார் ஜீவாதாரமே தானே, ஒரு மனிதன் மூச்சு விடலாம் எப்படி உயிர் வாழ முடியாது, அது மாதிரி வானொலி இல்லைன்னா விவசாயி பேர் பண்ண முடியாது சார். விவசாயிக்கு வந்து இன்றைக்கு நிலைமைக்கு நான் கூட நேற்று கேட்டேன், வானொலி கேட்டு அந்த வானொலியில் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி மானம் மேகமூட்டத்தோடு லேசாக மழை தூர்னா காலையிலே கூட்டாலும் மழை தூர்னுச்சு. அப்போ எங்கள்கிட்ட சொன்னேன், நான் இங்கே கிளம்பி வரப்போ சொன்னேன் லேசாக மழை தூர்னு சொல்கிறாங்க, எதையும் ஜாமான்ல வெளியே காய வைக்காதுன்னு, லேசாக மழை தூர்னுச்சு தான். அப்போ இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு மழை தூர்னாலே எங்களுக்கு அது பெரிய புண்ணியம் தானே. அப்போ அன்றாடம் வந்து மழை வருதா, நீங்கள் வெயில் அடிக்குதா, எத்தனை டிகிரி 100 டிகிரி, அன்றைக்கி 100 டிகிரி தாண்டி வெயில் போகணுனாங்க, அன்றைக்கி ரொம்ப சேஃப்டியாக இருந்துக்கிட்டோம். அந்த மாதிரி வானிலை தெரிஞ்சுக்கிறோன்னா நாங்கள் வந்து ரேடியோ தான் ஆன் பண்ணணும். 7 மணிக்கு மேலே 9 மணி வரைக்கும் நாங்கள் ரேடியோவில் இருப்போம் மேக்ஸிமம். நான் எங்கேயாவது பயணம் போனால் கூட, எங்கேயாவது வெளியூர் போனால் கூட செல்ஃபோனில் அந்த நேரத்தில் அந்த இதை ஆன் பண்ணுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கும், வானொலி இல்லாமல் விவசாயி வாழ முடியாது சார்.
1: ஐயா, வேளாண் பணிகளுக்கு வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கால்நடை வளர்ப்பு, அப்புறம் கோழி வளர்ப்பு, அதற்கு இந்த வானொலி எப்படி உறுதுணையாக இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
0: அதான் சார், கோழி வளர்ப்புலாம் வானொலி இல்லைன்னா பண்ண முடியாது சார். வானொலி வந்து அந்த முதிர்ச்சி உடையவர்கள், முதிர்ச்சி அடையாதவர்கள் அதில் போவாங்க, முதிர்ச்சி உடையவர்கள் 100% தன்னுடைய வாழ்வாதார செடிக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு மேலே உட்காந்து கொஞ்ச நேரம் ரேடியோ கேட்குறது எல்லாருடைய பழக்கமாக போச்சு சார். ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், வானிலை எப்படி இருக்கும், நாளைக்கு ஆட்டுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ஆட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி வருது சார், காய்கறி சாப்பிடலேருந்து ஆடு மாடு கோழி ஏதேனும் ஒன்று வருது, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி ஏதோ ரூபத்தில் வருது, அதை ஏதேனும் ஒரு கேட்குறாங்க, இல்லைல்ல ஒன்று தபால் எழுதி போடுறாங்க, கிசான் மணிக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி எழுதி போடுறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இப்படி ஏதேனும் ஒரு வகையில் மக்களுடைய மூச்சு எப்படி ஓடிக்கிட்டு இருந்தால் எதையே துடிப்பு நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி விவசாயிகளுடைய மூச்சாக வந்து கிசான் வாணி செயல்படுறதுல மாற்றுக்கு எடுத்துருக்க முடியாது சார்.
1: சிறப்பாக சொன்னீங்கய்யா. ஒரு விவசாயியாக இருக்கிறதுல நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா?
0: கண்டிப்பாக, என்னோட பேச்சை கேட்டாலும் உங்களுக்கு தெரியலையா, என்ன மனிதன் 1000 லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் சார், ஆனால் குடும்பத்தோடு விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அந்த விவசாயிகளோடு விவசாயத்தோடு ஒன்றி விவசாயத்திலிருந்து ஆடு மாடு கோழி பயிர்களோடு ஒன்றி வாழ்கிறதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, குடும்பத்திற்கு மகிழ்ச்சி எதுலையும் இல்லை சார்.
1: அடுத்த தலைமுறையில் விவசாயம் எப்படிங்கய்யா இருக்கும்?
0: விவசாயத்தை வந்து நம்ம மக்கள்லாம் பிள்ளைங்களை வந்து விவசாயத்தை கொண்டு வரணும் சார். விவசாயத்தை அதாவது பணம் மட்டுமே பெருசுன்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு பிள்ளைகளை அனுப்பலாம், ஆனால் நம்ம வந்து நடமாட்டம் குறையிற போது இந்த பிள்ளைகளை கொண்டாந்து விவசாயத்தில் கொண்டு வந்துடணும். நம்ம இருக்கு நம்மளால் முடியாத வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம், பிள்ளைகள் வெளியே ஓடி சம்பாதிச்சுன்னு சொல்லலாம், ஆனால் பிள்ளைகள் ஒரு லெவலுக்கு சம்பாதிச்சோடனே அதில் கொண்டாந்து விவசாயத்தில் ஒன்றிக்கலாம், நாளைக்கு சோத்துக்கு வந்து நம்ம அப்படி வேறு எங்கேயாவது வாங்குற மாதிரி இருக்கும், கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் விவசாயம் என்பது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் இப்போ வந்து இந்த 12th முடிச்சது இப்போ அக்ரி காலேஜில் ரொம்ப சீட்டு டிமாண்டாக இருக்கான், மக்கள் அதுக்கு திரும்பி இருக்காங்க. இன்ஜினியரிங் விட அக்ரி படிக்கிற பிள்ளைங்களுடைய இது திரும்பி அதிகமாக இருக்குனாலே விவசாயத்துக்கு மக்கள் திரும்புகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நேற்று கூட நான் கேள்விப்பட்டேன், ஒரு பி இன்ஜினியர் அதாவது ஐடியில் வேலை பார்த்த ஒரு புதுசை முன்னாடி வந்து விவசாயம் பண்ணிட்டு கோழி வளர்த்துக்கிட்டு மாடு வளர்க்கலாம் ஒருங்கிணைந்த பண்ணையை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு போட்டிருந்தான், அதை பார்த்து நான் பெருமைப்பட்டேன். அப்போ அவங்க பல லட்சம் சம்பாதிச்சு விட்டு வந்து இதை பண்ணுறாங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க.
1: அகில இந்திய வானொலியின் ஒலிபரப்பு சேவை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து இப்போது 91வது ஆண்டு பயணத்தில் ஆகாஷ்வாணி தன் சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு விவசாயியாக ஆகாஷ்வாணிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கய்யா?
0: 90 ஆண்டு என்ன சார், 100 ஆண்டு காலம் ஆனாலும் கிசானுடைய தரம் குறையாது சார். அன்றைக்கு இருந்தோட இன்னைக்கு வர வர தொழில்நுட்பம் கூட தரம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரேடியோ ரேடியோவாக தான் சார் இருக்குது. இப்போ மற்ற மாதிரி டிவி மாதிரியெல்லாம் ஆகலை, ரேடியோ ரேடியோவாக தான் இருக்குது. அன்றைக்கு எப்படி ஆகாஷ்வாணியின் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி இங்கே குரலை கேட்கறதால நான்லாம் எங்கேயோ தெரிச்சு உடையாந்துருக்கேன் சார். அதே மாதிரி இன்றைக்கும் நான்லாம் அந்த ரேடியோ மேலே அன்பு செலுத்திட்டு தான் இருக்கேன். ஏன்னா ரேடியோவில் கொடுக்குற நிகழ்ச்சிகள் அது வந்து எந்த ரூபத்திலும் தரம் குன்னதில்லை, சரியான தகவல்களை சரியான நேரத்தில் மக்கள் குழப்பம் இல்லாமல் மக்களுக்கு கொடுக்கறது வந்து ஆகாஷ்வாணி தான். அந்த வகையில் ஆகாஷ்வாணி நீடூடி வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துக்கிறேன் சார்.
1: இது வரைக்கும் ரொம்ப சிறப்பாக விவசாய பெருமக்களுக்கு, வேளாண் பெருங்குடியினருக்கு இந்த வானொலி ஒலிபரப்பு எப்படியெல்லாம் சேவையாற்றுகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக உற்சாகத்தோடு எடுத்து சொன்னீங்க. ஆகாஷ்வாணியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90. உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன்

0: சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா.
1: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு.
2: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
3: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேஷண்ட் டெய்லி என்கிட்ட ஓபியில் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி இந்த ஆப்ரேஷனுக்காக நான் இப்போ வந்து 2-3 மாதம் கழிச்சு நான் பண்ணணும், இதுக்காக நான் ஏதாவது என்ன தயார்படுத்திக்கணுமா அப்படிங்கிறத கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து என்னென்னா, நம்ம இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இந்த இதெல்லாமே வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதனால் என்னென்னா, இதை ப்ராப்பராக பிளான் பண்ணும் போது நம்ம வந்து அதுக்கான ரெடியாக வரத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளட்டு அளவு, ரத்தத்தில் இருக்க அளவுகள் எவ்வளோ இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, ஹார்ட்டில் ஏதாவது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மயக்க மருந்து கொடுக்கும்போது நல்லா இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். அடுத்தது நுரையீரல் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அடுத்தது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குற அளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம். மெயின் என்னென்னா, அந்த மூட்டு அந்த தசை எல்லாமே என்னென்னா ஒரு தேஞ்சு போயிருக்கு. ஸோ அது வந்து எல்லாம் டைட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம்னா, சுடுதண்ணியத்தில் வச்சு எக்ஸசைஸ் நல்லா பண்ணுங்கள். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி மசிலில் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். அப்போ என்னென்னா, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அவங்களை நடக்க வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வலி ரொம்ப கம்மியாக இருக்கும், நடக்கிறதுமே அவங்க ரொம்ப நல்லா நடப்பாங்க. அடுத்தது போனோட ஸ்ட்ரென்த்துங்க. ஸோ யூஸ்வலாக அவங்க நட கம்மியாக இருக்கனால என்னவனு கேட்குறீங்க, போனோட ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக இருக்கும், ஏஜ் ஃபேக்டர்னால போனோட ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கான கால்சியம் டேப்லெட்ஸ், ஸோ தேவைப்பட்ட டெக்ஸா ஸ்கேன் எடுப்போம். ஸோ அதில் வந்து கால்சியம் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கால்சியம் டேப்லெட்ஸு, ஸோ இந்த மாதிரி படுத்தி போனை தயார்படுத்தணும். ஏன்னா நம்ம பண்ண போகிற மூட்டை எங்கே போய் உட்காருதுன்னு கேட்டிங்கன்னா, எலும்பில் தான் உட்காருது. அது எலும்பு உட்காரும் போது நம்ம ஒரு அதோட லைஃப் வந்து வெறும் மூட்டில் மட்டும் இல்லை, நம்ம எலும்பில் இருக்க இதுவும் ரொம்ப முக்கியமானது. இப்போ வாதம்லாம் இருக்குன்னா வாதம் இருக்கவும் கரெக்டாக அந்த இதை மெயின்டைன் பண்ணோம், அது எலும்போட ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணோம், அப்போ தான் அந்த மூட்டோட லைஃபுமே நமக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப நாளைக்கு வரும். இது இருக்குது. ஸோ அதனால் மெயின் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, எக்ஸசைஸு, பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா உங்களால் வாக்கிங்லாம் என்ன முடியுதோ அது நாங்கள் பண்ண சொல்லுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் என்ன நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மூட்டு வலி தேஞ்சு போச்சு அப்படிங்க, என்ன எக்ஸசைஸ் பெஸ்ட்டுன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்கும் ஸ்விம்மிங் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸசைஸ். இந்த மாதிரி மூட்டு தேய்மான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கு யாருக்கெல்லாம் மூட்டு அறுவை செய்யணுமோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, ரத்தத்தோட அளவு தெரிஞ்சுக்கிட்டு ரத்தத்தோட அளவு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ ஹீமோக்ளோபின் 9 இருக்குன்னா அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு, ஸோ கரெக்டான டேப்லெட்ஸோ கரெக்டான ஃபுட்டோ இது அயன் ஃபுட்டெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா பிளட் அவங்க ஹீமோக்ளோபின் தானாக ஏறும். அப்போ வந்து என்னென்னா அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்துட்டு ரத்தம் இறக்குறதுங்கிற தேவைப்படாது. அதிநவீன சிகிச்சைக்கு என்னென்னலாம் தேவையோ அது அத்தனையுமே இமய மருத்துவமனையில் இருக்குது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் ஜிபூம்பா இந்நிகழ்ச்சியினை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்
1: டிப்ளமா டிகிரி கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி
1: டிஎம்இ Triple E, ECE, Computer, Civil, DMLT, Agri ஆகிய கோர்ஸ்களுக்கு
2: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி கொல்லுமாங்குடி.
0: ஜிபூம்பா மழை செல்வங்கள் பங்கு பெறும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஜிபூம்பா. நேர்களே, தொலைபேசி வழியாகவும் முகநூல் பக்கம் வழியாகவும் ஜிபூம்பா நிகழ்ச்சியில் உங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு நம்மளோட பங்கு பெறலாம். காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் கோடை விடுமுறை அனுபவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்கோம். உங்கள் குழந்தை பேரை அச்சிட்டு அதில் நீங்கள் உங்களுடைய கோடை விடுமுறை அனுபவங்கள், உங்கள் குழந்தைங்களோட கோடை விடுமுறை அனுபவங்களை முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யலாங்க. அது மாதிரி தொலைபேசி வழியாக 231 231 231 மற்றொரு தொலைபேசி எண் 299 480 2 9 9 4 8 0 அல்லது 2 9 9 5 8 0. காரைக்கால் தொலைபேசி இணைப்பகை எண் 04368 அப்படிங்கிற எண்களை இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். ஜிபூம்பா.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: பெற்ற அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: நமது வன்பலை 100.3. நாளை காலை மணி 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தரப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
6: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: நாளை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
8: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
12: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
13: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
12: மாநில மாவட்ட அளவில்

0: சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: நாளை மாலை மணி 4:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.

0: ஜில்ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: உங்கள் நாகை மூராவில் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: ஜி பூம்பா, நிகழ்ச்சியின் முதலில் ஹலோ.
5: ஹலோ,
4: வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: யாரு பேசுறீங்க சார்?
5: நான் வந்து தர்ஷன் ராஜ் திருச்சில இருந்து பேசணும் சார்.
4: தர்ஷன் ராஜ் எங்க இருந்து சார்?
5: என்ன சார்?
4: தர்ஷன் ராஜ் எங்க இருந்து பேசுறீங்க?
5: திருச்சில இருந்து பேசுறேன் சார்.
4: திருச்சில இருந்தா?
5: ஆமா சார்.
4: சார், தர்ஷன் ராஜ் எத்தனாவது படிக்கிறீங்க? தர்ஷன் ராஜ் நீங்க
5: 3rd ஸ்டாண்டர்ட் போக போறீங்க சார்.
4: 3rd ஸ்டாண்டர்ட் போக போறீங்களா?
5: ஆமா சார்.
4: சரி, அழகு அழகு அருமையா நல்லபடியா நீங்க 3rd ஸ்டாண்டர்ட் போய் நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும். தர்ஷன் ராஜ், நீங்க வந்து இன்னைக்கு என்ன ஜீபூம்பால என்ன விளையாட போறீங்க?
5: பூம் விளையாட போறேன்
4: சார். பூம் விளையாட போறீங்க?
5: ஆமா.
4: சரி, விளையாடலாமா?
5: ஓகே சார்.
4: யார் தச்ச சட்டை இது? எங்க தாத்தா தச்ச சட்டை.
5: யார் தச்ச சட்டை இது? தாத்தா இது எங்க தாத்தா தச்ச சட்டை.
4: திரும்ப இன்னொரு முறை சொல்லுங்க.
5: யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை.
4: யாரு தச்ச சட்டை இது? எங்க தாத்தா தச்ச சட்டை.
5: யார் தச்ச சட்டை இது? எங்க தாத்தா தச்ச சட்டை.
4: சூப்பர் சூப்பர் பா, நன்றி தர்ஷன் ராஜ். நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். எங்க இருந்து போய் பேசுவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
6: this call is now being recorded.
4: ஹலோ
5: ஹலோ ஹலோ சார்.
4: வணக்கம். வணக்கம் வணக்கம் தங்கம். உங்க பேர் என்ன தங்கம்?
5: விக்ஷயா. வேட்டங்குடியில இருந்து விக்ஷயா பேசுறானே.
4: விக்ஷயாவா? சரி, என்ன படிக்கிறீங்க நீங்க விக்ஷயா? பாருங்க, தர்ஷன் ராஜ் திருச்சியில இருந்து பேசினாங்க. அவங்களும் மூணாவது, நீங்களும் மூன்றாவது வகுப்பு போக போறீங்க. விக்ஷயா, விக்ஷயா, உங்க ஊர் பேர் என்ன சொன்னீங்க? விக்ஷயா,
5: வேட்டங்குடி.
4: வேட்டங்குடியா? சரி, விக்ஷயாவுக்கு என்ன பிடிக்கும்? ஹலோ, படிக்கிறது பிடிக்குமா விக்ஷயாவுக்கு?
5: பிடிக்கும் மேடம்.
4: சரி, நீங்க நல்லா படிச்சு என்ன ஆகணும்னு ஆசை விக்ஷயா உங்களுக்கு?
5: டீச்சர்.
4: டீச்சர் ஆகணும்னு ஆசையா? எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா படித்து ஒரு நல்ல நோபல் ப்ரொஃபஷன் டீச்சர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் விஷயா உங்களுக்கு. சரி, இன்னைக்கு ஜீபூம்பாலை என்ன விளையாடலாம் நீங்கள்? ஜி சொல்ல போறீங்க, சொல்லுங்க.
5: பெரியது கூர் கொண்டது ஆயினும் யானை வெறும் புலிதான் குறியும். யானை பெரிய உடல் அமைப்பு
4: வரக்கூடியவங்க. ஹலோ,
7: வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க? கமலிஷா பஞ்சநதி குளத்துல இருந்து. கமலிஷாவா?
7: ஆ.
4: கமலிஷா, எத்தனாவது படிக்கிறீங்க கமலிஷா நீங்க?

0: எட்டாவது படிக்கிறேன்.
1: 8வது படிக்கிறீங்க, எப்படி படிப்பீங்க நீங்கள்? என்ன பாடம் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப?
0: எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும்.
1: தமிழ் தான் பிடிக்குமா?
0: ம்,
1: சரி. தமிழ்னா நிறைய மதிப்பெண் வாங்கணும். தமிழை ரொம்ப பிடிச்ச நீங்கள் தமிழில் வந்து நிறைய பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. இருந்தாலும் பரவாயில்லை. இப்பொழுது ஜீபம்பாள் நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன விளையாடப் போகின்றீர்கள் கமலிஷா? ஜி ஜி என்பதை எடுத்திருக்கின்றீர்கள். உங்களது விளையாட்டை நீங்கள் தொடங்கலாம். ஜி என்ற விளையாட்டில் முதல் எழுத்து ஜி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அந்த ஜியில் நீங்கள் விளையாட போகிறது திருக்குறள். திருக்குறள் சொல்லி அதற்கான பொருளையும் நீங்கள் சொல்ல வேண்டும்.
0: அதிகாரம் கடவுள் வாழ்த்து திருக்குறள் எண் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. விருப்ப வெறுப்பு இல்லாதவனான இறைவனின் அடிகளை நினைத்து கொண்டிருப்பவனுக்கு எக்காலத்திற்கும் துன்பமே உண்டாகாது.
1: அருமை அருமை கமலிஷா, நன்றிமா.
0: நேற்றுதான் சார் என் பர்த்டே.
1: பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கமலிஷா உங்களுக்கு. நீண்ட ஆயுள், நீண்ட புகழ், நல்லா படிச்சு நல்லா எல்லா வளங்களையும் பெற்று வாழ்க. வாழ்த்துக்கள் நமது நிலையத்தின் சார்பாக. நன்றிமா.

0: தன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி பசுநெய்.
2: சுத்தமான பசுநெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கின அந்த லோன்லயே இல்ல. லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
9: ஆர்பிஐ சொல்கிறது,
10: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேரம் 10:25. நமது பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள்.

0: இன்னைக்கு ஜீவம்பா நிகழ்ச்சியில வண்ண வண்ண வட்டம் பூச்சிகள் பறந்துட்டு இருக்கிற நந்தவனம் மாதிரி இருக்கு இன்னைக்கு ஜீவம்பா. இன்னைக்கு நம்ம நடுவில் இருக்கிறது யாரு, எந்த குழந்தை பேச போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டு செல்லங்கள் தான் இந்த நாட்டோட எதிர்கால தூண்கள், நம்ம சுட்டீஸ் தான் நம்ம குட்டீஸ். ஜீபும்ப நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரு, எங்கிருந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ கேட்கலாமா? ஹலோ வணக்கம். அட அட அட, வாங்க இரவாஞ்சேரியிலேருந்து ரதி மதனா. வாங்க ரதி மதனா, எப்படி இருக்கீங்க ரதி மதனா? சொல்லுங்க ரதி மதனா, இன்னைக்கு எப்படி ஜீபும் போல என்ன விளையாடலாம்? சரி, நல்லா இருக்கேன் தங்கம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்க பாருங்க. நான் நல்லா இருக்கிறேன் தங்கம். நீங்க சூப்பரா இருக்கிறேன்னு சொன்ன மாதிரி சொன்னீங்க பாருங்க, எவ்வளவு அழகா பேசுறீங்க நீங்க. சரி ஓகே, இன்னைக்கு ஜீபும்பா விளையாட்டில் பா அப்படிங்கறது நீங்கள் தேர்வு செய்திருக்கின்றீர்கள். சரியா? பானா தலைகீழாக சொல்லுது. அம்மா அடித்ததால் நான் அழுதேன். அம்மா அடித்ததால் நான்
1: அழுதேன்.
0: அழகு, நேர்த்தியா சொன்னீங்க, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம், என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, சிதம்பரம்
2: பூர்ணேஸ்வர்.
0: பூர்ணேஸ்வர், பூர்ணேஸ்வர் எத்தனாவது படிக்கிறீங்க பூர்ணேஸ்வர் நீங்க? செவன்தா? நைன்த்து படிக்கிறீங்களா? சரி, என்ன பாடம் உங்களுக்கு பிடிக்கும் பூர்ணேஸ்வர்? இங்கிலீஷ் தான் பிடிக்கும் உங்களுக்கு. சரி, இன்னைக்கு ஜீபும் பால என்ன விளையாடலாம் நீங்க நினைக்கிறீங்க? பூம். ஓகே, விளையாடலாமா? ஓமா கசியா வாகியாலா, சொல்லுங்க பார்க்கலாம். யோகியாலாவா? நான் சொன்னது ஒமகசியா வாகியாலான்னு
2: சொன்னேன்.
0: சரிப்பா, நல்ல முயற்சி பண்றீங்க பூர்ணேஸ்வர் நீங்க. நன்றி நன்றிப்பா, பாராட்டுகள். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஜீபும் பா நிகழ்ச்சியில குழந்தைகள் மழை செல்வங்கள் பங்கு பெறும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. ஜீபும் பா நிகழ்ச்சி இது. மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.

0: வழங்கிய ஜீவும்பா. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியில் நமக்கு வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
1: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
2: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்கிறது. ஜிபூம்பா ஜீபுமா நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாரு, என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் தில்லையாடியில இருந்து நவீலன் பேசுறேன்.
0: நவீலன்? நவீலன் தில்லையாடியில இருந்து பேசுறீங்க?
3: ஆமா.
0: சரி, இன்னைக்கு என்ன விளையாட போறீங்க நவீலன்? நீங்க
3: பூம்
0: பூம் விளையாட போறீங்களா? திரும்ப அதே சொல்லலாமா?
3: இன்னொரு
0: முறை சொல்லுங்க. சரி, ஒமகசியா வாகியாலா வாகியாலா
3: ஒகமசியா வாங்கியாலா
0: வாங்கியாலா தான். ஓகே, நவீலன் நல்ல முயற்சி, பாராட்டுகள் உங்களுக்கு. ஒமகசியா வாகியாலா வாகியாலா அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பாடல் வரிகள் வரும் உங்களுக்கு. அந்த பாடலையும் நம்ம கேட்கலாம் நிகழ்ச்சியில இடையே. நன்றி, பாராட்டுகள் நவீலன் உங்களுக்கு.
3: நன்றி.
4: எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
12: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
13: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
12: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
13: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
14: திருச்சி சாரதாஸ்.
15: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
16: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இந்த பாடலின் வரிகளில் தான் ஒமகசியா வாகியாலா அப்படிங்கிறத நம்ம எடுத்திருந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்து யார் வராங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: சிதம்பரம், புவனகிரிலிருந்து. இலக்கியா?
0: புவனகிரி இலக்கியா?
1: ஆமாயா.
0: சரி, எத்தனாவது படிக்கிறீங்க இலக்கியா? நீங்க
1: ஆறாம் வகுப்பு போறேன்.
0: ஆறாம் வகுப்பு போறீங்க?
1: ஆமாயா.
0: சரி, ரொம்ப அழகு அழகு. இலக்கியா அப்படிங்கிறது ரொம்ப நேர்த்தியான அழகான பேர். சரி, ஆறாம் வகுப்பு படிக்கிறீங்க. இன்னைக்கு ஜீபம்பால என்ன விளையாட போறீங்க இலக்கியா? நீங்க

0: பா எடுக்கிறீங்க?
1: ஆமாயா.
0: சரி, பா அப்படிங்கும்போது உங்களுக்கான சொற்றொடர் என்ன அப்படிங்கறத நம்ம கொடுக்கலாமா?
1: சரி,
0: பொறுமையா கொடுக்கணுமா? அதிகமாக வெயிலில் வெளியில் செல்ல மாட்டேன்.
1: வெளியில் செல்ல மாட்டேன். அதிகமான
0: வெயில் இல்லையே, வெளியில் அதிகமாக வெயிலில் செல்ல மாட்டேன்.
1: செல்ல மாட்டேன் வெளியில் அதிகமாக.
0: செல்ல மாட்டேன் வெயிலில் அதிகமாக வெளியில் அப்படிங்கறத சொல்லலாமா? சரி, நன்றி இலக்கியா.
1: நன்றி ஐயா.
0: நன்றி, நல்ல முயற்சி, பாராட்டுகள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கணும்.

0: செல்ல மாட்டேன் வெயிலில் அதிகமாக வெளியில் அப்படிங்கறத சொல்லலாமா? சரி, நன்றி இலக்கியா.
1: நன்றி ஐயா.
0: நன்றி, நல்ல முயற்சி, பாராட்டுகள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கணும். உங்களுடைய பங்கேற்பு எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், உங்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும். நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: வடக்கு பயிரிலிருந்து தா திவ்யதர்ஷினி சார்.
0: திவ்யதர்ஷினி?
2: ஆமாம் சார்.
0: சரி, திவ்யதர்ஷினி, உங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடித்தமான ஸ்வீட் என்ன?
2: முறுக்கு சார்.
0: ஓ, முறுக்கா? நான் கேட்டது ஸ்வீட்.
2: ஜாங்கிரி சார்.
0: ஜாங்கிரி பிடிக்கும். சரி, ஜாங்கிரி என்ன, எத்தனை ஜாங்கிரி சாப்பிடுவீங்க நீ உங்கள்கிட்ட கொடுத்தா?
2: மூணு சார்.
0: மூணு தான் சாப்பிடுவீங்க, அதுக்கு மேலே சாப்பிட முடியாது இல்லையா?
2: ஆமாம் சார்.
0: சரிம்மா, திவ்யதர்ஷினி, உங்களுக்கு ஜீபூம்பா நிகழ்ச்சியில் என்ன எடுத்து விளையாடணும்னு ஆசை உங்களுக்கு?
2: ஜி சார்.
0: ஜி எங்கே?
2: ஆமாம் சார்.
0: திருக்குறளை சொல்ல தொடங்குங்கள்.
2: உள்ளுவது எல்லாம் உயருள்ளல் மற்றதே தள்ளினும் தள்ளாமை நீர்த்தே. பொருள், எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக. எண்ணத்தை கைவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது.
0: சரிம்மா, நல்ல அழகாக சொன்னீங்க, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், சீர்காழி தென்னங்குடியா?
3: ஆமாம் சார்.
0: சரி, தென்னங்குடியில் இருக்கிற பானபத்திரன் வந்திருக்கீங்க இப்போ. சரி, பாலபத்திரனா பானபத்திரனா? குழந்தையும் தெய்வமும் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாலபத்திரன் வந்திருக்கீங்க இன்னைக்கு. பாலபத்திரன் எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க? அஞ்சாவதுல இருந்து ஆறாவது போறீங்களா? சரி, இன்னைக்கு கோடை விடுமுறையில இருக்கிறீங்க நீங்க இல்லையா? இந்த கோடை விடுமுறையெல்லாம் எப்படி உங்களுக்கு போயிட்டு இருக்கு?
3: ஜாலியா போயிட்டு இருக்கு சார்.
0: ஜாலியா போயிட்டு இருக்கா? எங்கெல்லாம் போனீங்க நீங்க?
3: சென்னை போறோம் சார்.
0: சென்னை போனீங்களா? யார் வீட்டுக்கு?
3: சொந்தக்காரங்க வீட்டுக்கு.
0: என்னடி இப்படி சொல்லிட்டீங்க? சொந்தக்காரங்க வீட்டுன்னா யார்? உறவு முறைன்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, மாமாவா, அத்தை வீட்டுக்கு போனீங்களா, அக்கா வீட்டுக்கு போனீங்களா? அப்பா வீட்டுக்கு போனீங்களா? சரி பாலபத்ரன், இன்னைக்கு ஜீபும் நிகழ்ச்சியில விளையாடுவதற்காக வந்திருக்கீங்க நீங்க. என்ன விளையாடலாம் நீங்க நினைக்கிறீங்க பாலபத்ரன்? ஜி எங்கே தொடங்குங்கள் உங்களது ஜி என்ற விளையாட்டில் திருக்குறளை சொல்லுங்கள்.
3: தனியுடைய இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பொருள், அடியும் சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிக்கலன்கள் ஆகும்.
0: சரிப்பா, அழகா.
3: மற்றவை அணிக்கலன்கள் ஆகா.
0: சரிப்பா, அணிகலன்கள் அப்படின்னா என்னப்பா அது? நகையா? சரி, இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்?
3: ஆபரணங்கள்.
0: அழகு அழகுடி, சூப்பரா சொன்னீங்க, நன்றி பலபத்ரன். இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு இருக்கு.
3: நன்றி சார்.
0: இந்த ஆபரணம், அணிகலன்கள் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம எதுக்கு, இதெல்லாம் ஒரு முன்னோட்டம். நம்ம பேசி விளையாடுறதுக்கு 2 மணிக்கு வார்த்தை விளையாட்டுல நீங்க விளையாடலாம். நீங்க நம்ம அக்கா லட்சுமி அக்கா வருவாங்க, வார்த்தை விளையாட்டில் விளையாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இணைந்திருங்கள் காரைக்கால் பண்புலை 100.3 ரோடு. இது ஜி பூம்பா. நன்றிப்பா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: காமேஸ்வரத்துலேருந்து தானியா பேசுகிறேன் சார்.
0: காமேஸ்வரத்துலேருந்து தானியாவா?
4: ஆமாம் சார்.
0: தானியா, என்ன படிக்கிறீங்க தானியா நீங்க?
4: ஆறாவது மாற போறேன் சார்.
0: ஆறாவது மாற போறீங்க?

0: ஆமாம் சார்.
1: 5வதுலேருந்து தேர்ச்சி பெற்று 6ஆம் வகுப்பு செல்ல போகிறீங்க,
0: ஆமாம் சார்.
1: ஓகேவா? சரி, இன்னைக்கு ஜீபம்பா நிகழ்ச்சியில் என்ன எடுக்கலான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க?
0: பா எடுக்கலான்னு
1: பா எடுக்கலானா?
0: ஆமாம் சார்.
1: சரிப்பா, அம்மா அடித்ததால் நான் அழுதேன்.
0: அழுதேன், நான் அடித்ததால் அம்மா.
1: அம்மா அடிப்பாங்களா உங்களை?
0: அடிப்பாங்க சார்.
1: எதற்காக அடிப்பாங்க?
0: அடிப்பாங்க,
1: தப்பு செஞ்சா அடிப்பாங்க. நம்ம தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தானியா? சரி ஓகே, ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க. தானியா, உங்களுக்கு என்ன பிடிக்கும், ரொம்ப பிடிச்சது
0: என்ன?
1: எல்லாத்துக்கும் யோசனை தானா? சரி, நீங்க அப்பா செல்லமா அம்மா செல்லமா?
0: அப்பா செல்லம்.
1: அப்பா செல்லமா?
0: ஆமா சார்.
1: சரி, நன்றி நன்றி தானியா. ஓகே, பாராட்டுகள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: தேங்க் யூ சார்.
1: நேரம் 10:42:45. ஜீபூம்பா மல்லை செல்வங்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி மற்றும் முகநூல் வழி நிகழ்ச்சி இது.

0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: நேர்களுக்கு நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமத்தின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி பூம்பா.
4: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நேர்களுக்கு நாகப்பட்டினம் மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை குலமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
9: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
10: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களுக்கு பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
12: பயிற்சியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: குட்டீஸ் சுட்டீஸ் எல்லாம் பங்கு பெறக்கூடிய மல்லை செல்வங்கள் பங்கு பெறக்கூடிய ஜீபம்பா நிகழ்ச்சியில அடுத்து முகநூல் பக்கத்துக்கு நம்ம அப்படியே வரோம். முகநூல் பக்கத்துல யார் யாரெல்லாம் பதிவேற்றம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்பதற்கு முன்பாக வணக்கம் தோழி வரவிருக்கிறார்கள். 11 மணிக்கு வணக்கம் தோழி. யார் அந்த தோழி? நம்ம அகல்யா பிரபா தான். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச நிகழ்ச்சியோட நீங்க இணைந்திருக்கலாம். இப்போ மழை செல்வங்கள் பங்கு பெறக்கூடிய அந்த குட்டீஸ் சந்தோஷமாக விளையாடக்கூடிய ஜீபம்பா நிகழ்ச்சியை நம்ம இணைஞ்சிருக்கிறோம். முகநூல் பக்கத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திருவாலங்கடலேருந்து விவின், விசாகன், விவிதா, விசாலினி, திருவாலங்காடு இவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை விடுமுறைக்கு நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு சென்று வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்கிறாங்க, கோடை விடுமுறை என்றாலே நம் உடலுக்கும் மன அமைதிக்கும் ஓய்வு. மற்ற நாட்களில் பணத்தை தேடி நாம் செல்கிறோம், ஆனால் கோடையில் வெயிலில் தாக்கம் உடல் ஆரோக்கியம் தேடி பணம் செல்கிறது. கோடையை பொறுத்தவரை குடும்பத்தோடு நேரத்தை கழிப்போம், சுற்றுலா தலங்களுக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஐயாவடியிலேருந்து சுமிதா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களும் வணக்கமும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க. அடுத்து ஜீபம்பா நிகழ்ச்சிக்கு அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா, திருவாலபுத்தூர்லேருந்து ஆதவன் நட்சத்திரன் இவங்க சொல்லக்கூடியது, கோடை விடுமுறையில் நாங்கள் 5 அம்மாச்சி வீட்டுக்கு சென்று மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எங்கே போனாலும் எஃப்எம் 100.3 காரைக்காலுடன் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அடுத்து பாருங்கள், கோடை விடுமுறை என்றால் எனக்கு இப்போவும் நினைவுக்கு வருவது ஓய்வு தான் சார். வெளியில் அதிகமாக செல்ல மாட்டோம், வெயிலில் அதிகமாக இருக்கும் சார். தர்பூசணி, நுங்கு, கரும்பு ஜூஸ், இளநீர் இவைகளை அதிகமாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு அன்னப்பன்பட்டி ஜோதி அனுப்பியிருக்காங்க. இப்படி அடுத்து பண்ணைபுரம் மணிகண்டன், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், நன்னிலம் அம்பலவாணன் இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா அன்பு ராணி அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் ஜீபம்பா சுட்டீஸ் படம் அழகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு நேயர்கள் முகநூல் பக்கத்தில் தங்களுடைய பதிவுகளை சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, உங்களுடைய குழந்தைகள் பேரில் நீங்கள் என்னென்னலாம் கோடை விடுமுறை எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தான் முகநூல் பக்கம் நம்ம பதிவேற்றம் பண்ண சொல்லியிருக்கோம். காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற தமிழில் டைப் பண்ணிங்கன்னா முகநூல் வரும். அந்த முகநூல் பக்கத்தில் உங்களுடைய குழந்தைகள் எப்படி என்ஜாய்மெண்ட்டாக இந்த லீவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாங்க. நேரம் பார்த்தோம்னா இப்போ 10:53 நம்ம இருக்கிறோம். ஜீபமா நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குழந்தை யார், எங்கேருந்து, என்ன சொல்ல போகிறாங்கிறத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம். தொலைபேசிய வழியாக வந்து ஜீபம்பா விளையாடணும்னு நினைக்கிற குழந்தை யார், எங்கேருந்து வராங்க அப்படிங்கிறத வருக வருக நம்ம வரவேற்போம். ஹலோ ஹலோ
1: ஹலோ,
0: எங்கேருந்துமா, எங்கேருந்து பேசுறீங்க, உங்கள் பேர் என்ன திரும்ப? பூவம்மா? பூந்தோட்டமா? பூந்தோட்டத்திலிருந்து யார் பேசுறீங்க, உங்க பேர் என்ன செல்லம்?
1: நூருல் கஜானா.
0: நூருல் கஜானாவா? சரி, எத்தனாவது படிக்கிறீங்க நூருல் கஜானா நீங்க? பாருங்க, 2வது படிக்கும் போது எவ்வளவு வானொலியில பேசணும்னு ஒரு ஆர்வத்தோட முயற்சி பண்ணிருக்கீங்க நீங்க. சரி, நூருல் கஜானா, நீங்க என்ன ஜீபம்பால விளையாட போறீங்க?
1: பாட்டு சொல்ல போறேன்.
0: பாட்டு சொல்ல போறீங்களா, சொல்லுங்க. ரொம்ப அழகா கத்திரிக்காயை பத்தி சொன்னீங்க, நல்லா பாடி இருக்கீங்க. எதில் படிச்சிங்கம்மா, பாடத்தில் படிச்சிங்களா இது?
1: ஆ.
0: சரி, இன்னொரு தடவை பாடுங்க இந்த
1: பாட்டை.
0: இந்த பாட்டு அழகா பாடுனது யாரு? டீச்சரா? என்ன நூருல் ஹசனா இப்படி சொல்லிட்டீங்க, இப்போ நீங்க அழகா பாடுனீங்க நூருல் ஹசனா, அதனாலதான் நான் யாருன்னு கேட்டேன். சரிப்பா, நன்றிப்பா, நல்லா அழகா பாடுனீங்க, நன்றி.

வணக்கம் தோழி, வருகைக்காக காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஹலோ, குவா குவா வாத்து, குள்ள குள்ள வாத்து, பாடுறது யாரு? சரி செல்லம், உங்க பேர் சொல்லுங்க. செல்லம், எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? தர்ஷினியா? தர்ஷினி எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க பேசும்போதும் அத வணக்கம் பாவா, நன்றி நன்றி, நல்ல அழகா குள்ள குள்ள வாத்து மெல்ல மெல்ல நகர்ந்து அழகா பாடுனீங்க. அந்த பாட்டு வரியை வந்து அம்மாவும் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் பேசும்போதும் அதை ரேடியோவில் கேட்கும்போதும் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அன்னையின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நன்றி தர்ஷினி, நீங்கள் எந்த ஊருன்னு மட்டும் சொல்ல விட்டுட்டீங்க தர்ஷினி. நன்றிப்பா, நன்றி. காரைக்கால் பண்பலையின் 1.3 ஜிபும்பா ஜிபும்பா நிகழ்ச்சியில் நமக்கு இப்போது நம்ம என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முகநூல் பக்கத்துக்கு போகிறோம். முகநூல் பக்கத்தில் கோடை விடுமுறை அனுபவங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொடுத்துருந்தோம் நிகழ்ச்சியில். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யார் யாரெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். மதுரை கோ, சண்முக சுந்தரம், சுகுமார், சுதா, நக்கீரன், நக்கம்பாடி, சுதர்ஷன், சுதீர் இவங்க சொல்கிறாங்க. எல்லாருமே வணக்கம் வாழ்த்துக்களும் சொல்லிட்டாங்க. அடுத்து புதுத்துறை ஓவியாஸ்டி சொல்கிறாங்க, கோடை விடுமுறை என்றால் குழந்தையில் உள்ள அத்தை வீட்டுக்கு செல்வேன், ஜாலியாக இருக்கும், கோயிலுக்கெல்லாம் போவோம் அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருக்கிறாங்க. நன்றி ஓவியாஸ்டி, உங்களுக்கு நல்லா அழகாக சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய முகநூல் பக்கத்துலேருந்து உங்களுடைய பதிவேற்றம் எங்களுக்கு நல்ல பெருமையாக இருக்குது. கோடை விடுமுறை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் போவோம். சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் அந்த கிராமங்கள், நகர்ப்புறங்களில் இருந்தாலும் சரி, கிராமங்களில் போய் இருந்தாலும் சரி, நம்ம அந்த விளையாட்டுகள் விளையாடும்போது பழமை மாறாத விளையாட்டுகளை நம்ம விளையாட முயற்சி செய்யணும். பொழுதன்னைக்கும் அணுதினமும் அணு நேரமும் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சாதாரணமாக பணியிடங்கள்லையும் சரி, விளையாட்டு இடங்கள்லையும் சரி, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே நம்ம இருக்கிறோம். சாப்பிட்றதுனாலும் செல்ஃபோனு, தூங்குறதுனாலும் செல்ஃபோனு, இப்படி செல்ஃபோன் செல்ஃபோன் செல்ஃபோன் அப்படின்னு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அறிவு குறைந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மெமரி பவர் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த செல்ஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் நம்மை பாதிக்கும். பாதிப்புன்னு தெரிஞ்சும் நம்ம அந்த தவறை பண்ணுறோம். அதனால் நிச்சயமாக எதிர்காலங்களில் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கதிர்வீச்சுகள் தரக்கூடிய அந்த செல்ஃபோன் பயன்பாட்டை ரொம்ப குறைச்சிக்கிறது நல்லதுங்க. ஜீபும்பா நிகழ்ச்சி, மழலை செல்வங்கள் பங்கு பெறும் ஜீபும்பா நிகழ்ச்சி நம்மிடமிருந்து விடைபெறுகிறது.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்களுக்கே உங்களுக்கான நிகழ்ச்சி தோழிகளே. வணக்கம் தோழி. தின தினம் வணக்கம் தோழி நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அது போல இன்றைய நிகழ்ச்சியும் ரொம்பவே சுவாரஸ்யமா அமைய போகுது. இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில எது பத்தின நினைவுகளை பகிர்ந்துக்க போறோம் அப்படின்னு இன்னும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல பாத்திருப்பீங்க இல்லையா? இருந்தாலும் நானும் ஒரு முறை சொல்லணும்ல. ஆமாங்க, என்னதான் ஃபோனு, இன்டர்நெட்டை, வீடியோ கால்னு உலகமே வேகமாக ஓடிட்டு இருந்தாலும் அந்த காலத்தில் கடிதத்தில் பேசின மாதிரி வரவே வராதுங்க. ஆமாங்க, ஒரு லெட்ரு போட்டுட்டு அந்த லெட்டருக்கான பதில் கடிதம் எப்போ வரும் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி லெட்டர் வந்த உடனே அதை வேக வேகமாக பிரித்து படிக்கிற சுகம் இருக்கே, அது அலாதி தாங்க. ஆம் தோழிகளே, இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில கடிதம் பத்தின நினைவுகளோட ஒரு ஆசை கடிதமும் எழுத போறோம். லெட்டர் எழுத போறோமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, லெட்டர் தான் எழுத போறோம். அதுவும் நம்ம கூடவே சின்ன வயசுல நம்ம கூட ஒன்னாவே வளர்ந்து சுகதுக்கங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்ட அந்த உயிர் தோழிக்கு தான் ஒரு கடிதம் எழுத போறோம். ஒன்னாவே வளர்ந்த நாம இப்ப பல காரணங்களுக்காக பிரிஞ்சு தூரமா இருக்கலாம், ஆனா அவங்களோட நினைவு எப்போதும் நம்ம கூட சுத்தி சுத்தி வருங்க. அப்படிப்பட்ட உயிர் தோழிக்கு போனும் வேணாம், இன்டர்நெட்டும் வேண்டாம், வீடியோ காலும் வேண்டாம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆசையா ஒரு லெட்டர் எழுத போறோங்க. ஆமாங்க, உங்களுடைய உயிர் தோழிக்கு ஆசையாக ஒரு கடிதம் நீங்க எழுத போறீங்க. உங்களின் அன்பு தோழிக்கு நீங்கள் எழுதும் கடிதம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசையோடு காத்திருப்பது நான் உங்கள் அன்பு தோழி அகல்யா பிரபாகரன். ஓகே, நாங்க லெட்டர் எழுத ரெடி. என் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் தான் நான் சொல்ல போறேன். நான் வந்து ஃபோனில் பேசுறதை விட ஒரு எழுத்துப்பூர்வமாக அது நினைவாகவும் சேரும் இல்லையா? அதனால் இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னென்னலாம் எழுத போகிறீங்க, நம்மளுடைய நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம் பாரு, இப்படிலாம் நம்ம என்ஜாய் பண்ணோம், இந்த இடத்துல நீ என்னை காப்பாற்றின அப்படின்னு ஒரு சில உருக்கமான வார்த்தைகள் எல்லாத்தையுமே போட்டு அந்த கடிதத்தை நிரப்ப போகிறோம். ஓகே, நாங்கள் லெட்டர் எழுத ரெடி. ஃபோன் நம்பர் சொன்னீங்கன்னா உடனே ஃபோன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குதுங்க. நம்ம காரைக்கால் பண்பலை நீங்க வந்து பேசணும் வணக்கம் தோழியில அப்படின்னா 04-3-6-8 இந்த முன்னிணைப்பு என்னோட 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த தொலைபேசி எண்ணிலோ அல்லது 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த அலைபேசி எண்ணிலோ அழைக்கலாம். நெகிழி காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: வணக்கம் தோழி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அன்புள்ள தோழிக்கு ஆசையாய் ஒரு கடிதம். இன்னைக்கு இது பத்தி தாங்க பேச போறோம். உங்க அன்பு தோழிக்கு நீங்க என்ன லெட்டர் எழுத போறீங்க அப்படின்னா, நான் லெட்டர் எழுத போறேன், அதை உங்ககிட்ட சொல்ல வரேன் அப்படின்னு வந்திருக்காங்க. யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: ஆக்கூர் தீபா ஜெயசலம் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: ஊர் விட்டு ஊர் வந்த படத்துல இருந்து
0: அன்புள்ள
1: தோழிக்கு நான் தீபா எழுதும் கடிதம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? உங்க தோழிலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரையும் கேட்டதாக சொல்லவும். நான் இங்க நல்லா இருக்கேன். எழுதிட்டு ஃபர்ஸ்ட் நான் பண்பலைக்கு பாட்டு கேக்குறதுக்கு நான் ஒரு கடிதம் போட்டிருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் எல்லாமே இப்ப தலைக்கிற மாதிரி எல்லாம் போனாவே ஆயிடுச்சு. எங்க லெட்டரே பாக்க முடியல.
0: அதனால நாம இன்னைக்கு லெட்டர் புதுசா எழுத ஆரம்பிக்க போறோம்.
1: அந்த லெட்டர் ஞாபகத்தை ஞாபகம் பண்ணி விட்டுட்டீங்க. இப்பவும் எப்ப பார்த்தாலுமே இந்த லெட்டருங்கிறது

0: எல்லாம் கொஞ்சம் மறந்து இப்ப ஆனா இந்த ஸ்கூல்ல எல்லாம் ரிசல்ட் எல்லாம் வரும்போது என் பையனுக்கு எல்லாம் கூட லெட்டர் தான் வருது. சந்தோஷமாவே இருக்கு மேடம்.
1: நிச்சயமா
0: இந்த லெட்டருங்கிறது எல்லாமே மறந்து போயிடுச்சு. உடனே உடனே எல்லாம் போனவே ஆயிட்டுல.
1: ஆமா, முன்னாடியெல்லாம் ஃபோன்ல பேசுறோமா அது அப்படியே காத்துல அப்படியே கரைஞ்சு போயிடுது. அதுவே லெட்டர் அப்படின்னா அந்த வார்த்தைகள் ஒண்ணு ஒண்ணும் நமக்கு எப்ப வேணா திருப்பி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நினைவுகளை கொடுக்குது இல்லையா?
0: ஆமா மேடம், எங்க மாமாவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எங்களை எல்லாரு பேரையும் சொல்லி அம்மாவுக்கு வந்து லெட்டர் தான் எழுதி அனுப்புவாங்க. அப்ப அந்த போஸ்ட் ஆஃபீஸ் லெட்டர் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: நிச்சயமா நிச்சயமா, அதனால நாம இனிமே
0: மேடம் ஞாபகமா வந்துருச்சு இப்ப இன்னைக்கு பண்பலை மூலமா. இப்ப அந்த லெட்டருங்கிறதே இல்லாத மறந்து போயிடுச்சு.
1: நாம மறுபடியும் உருவாக்குவோம் ஓகேவா?
0: ஆமாங்க,
1: நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன்லயும் பேசிட்டே இருக்கோம், வீடியோ கால் பண்றோம், எப்படி இருந்தாலும் ரொம்ப கம்யூனிகேட் அதிகமா தான் இருக்கு. சோ இன்னையில இருந்து ஒரு சின்ன சேஞ்சா நம்ம லெட்டர் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமே.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்,
9: 10வது மற்றும் 12வது பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
10: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
11: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
12: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
13: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
14: அனில் சோயா சங்க்ஸ்.
15: நாகப்பட்டினம் HS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

0: வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் அன்புள்ள தோழிக்கு ஆசையாய் ஒரு கடிதம் இருந்தாங்க. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான டாபிக், அதில் தான் தோழிகள்லாம் ஆர்வம் வந்துகிட்டே இருக்காங்க. இதோ வந்துட்டேங்க, நானும் என்னோட தோழியை பத்தி சொல்றேன் அப்படின்னு வந்திருக்காங்க. யாருன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: என்ன
0: பாடல் வேண்டும்?
1: கருத்தம்மா படத்துல இருந்து தென்மேற்கு பருவக்காற்று அந்த பாட்டு
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்களது அன்பு தோழிக்கு ஆசையாய் ஒரு கடிதம்.
1: தோழி இந்திரா விருத்தாசத்துல இருக்காங்க மேடம். போன்ல பேசிட்டு இருந்தோம், ரெண்டு மாசமா பேச முடியல, போன் இதாய் நம்பரே டெலிட் ஆயிட்டு, அதனால பேச முடியல. சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, பழைய ஞாபகம் எல்லாம். இப்ப லெட்டர் எழுதுனா, அன்புள்ள தோழிக்கு தோழி தேவி எழுதும் கடிதம். நலமா இருக்கீங்களா? உங்க வீட்டுக்காரங்க பசங்களாம் நல்லா இருக்காங்களா? எங்க பசங்களாம் நல்லா இருக்காங்க. எங்க பையனுக்கு திருமணம் வச்சா கண்டிப்பா பத்திரிக்கை வைப்பேன், நீ கண்டிப்பா வரணும், அதெல்லாம் சொல்லணும்னு ஆசை மேடம்.
0: நிச்சயமா, ஒரு விஷயத்துக்கு நம்ம அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னாலும் அதை லெட்டர் மூலமா கொடுக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா?
1: ஆமா மேடம், அப்பயே எனக்கு கடையா 30 வருஷம் ஆகுது மேடம். அப்ப வந்து எங்க அப்பா போன் எல்லாம் கிடையாது, எங்க அப்பா லெட்டர் போடுவாங்க. நான் சிதம்பரத்துல இருந்தேன், லெட்டர் எப்போ வரும்னு பாத்துட்டே உட்கார்ந்துருப்போம் மேடம்.
0: உடனுக்குடனே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம், ஒரு அவசர காலத்திலே ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த பொறுமை
1: போடுவனே எங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போஸ்ட் ஆபீஸ்ல என் பொண்ணு லெட்டர் போட்டிருக்கா, போஸ்ட்மேன் தெருவுல போனாலே கேப்பாங்கன்னு சொல்லுவாங்க மேடம், உங்க பொண்ணு லெட்டர் போட்டிருக்கான்னு கேக்குறாங்க உங்க அம்மா.
0: நிச்சயமா, அதெல்லாம் ஒரு
1: நானும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், லெட்டர் எப்படா போடுவாங்க அப்படின்ட்டு.
0: இனிமே அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையும் நமக்கு வேணும்.
1: அதே மாதிரி பொங்கல் வாழ்த்துலாம் அனுப்பிப்போம், இப்பெல்லாம் அதெல்லாம் வாழ்த்தே பார்க்க முடியல மேடம்.
0: ஆமா, அழகா வந்துட்டு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ்,
1: சாமி படம், எனக்கு பிடிச்ச சாமி படம்.

0: இந்த சினிமா நடிகர் அதெல்லாம் வச்சு பார்த்து எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சதுன்னு இப்ப வாங்கி முன்னாடியே வச்சிருந்து லீவ் அந்த பொங்கல் அப்போ அனுப்பி விடுவோம் எல்லாருக்கும்.
1: இதெல்லாம்
0: பார்க்க முடியல மேடம்.
1: இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
0: அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் எவ்வளவோ கவலையா இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் பேசினா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மேடம்.
1: நிச்சயமாமா, நிகழ்ச்சியில இருந்த மிக்க வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி மேடம்.
1: நன்றி. நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவார் பூமேக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ட்லா வழங்கும் பசந்தளர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிக்கல், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிக்கல் காரைக்கால்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, அன்புள்ள தோழிக்கு ஆசையா யோடி கடிதம். இதை பத்தி தான் தோழிகள் பேசிட்டு இருக்காங்க. அது போல வர தோழி என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து பூமகள் ஊர்வலம் படத்திலிருந்து அந்த வானுக்கு இரண்டு தீபங்கள் சூரியர் சந்திரரே அந்த பாடலை ஒளிபரப்புங்கள் மேடம்.
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, அன்பு தோழிக்கு ஆசையாய் ஒரு கடிதம் எழுதுனா என்னெல்லாம் எழுதுவீங்க?
1: அன்பு தோழிக்கும் எழுதியிருக்கேன், நான் அண்ணனுக்கும் எழுதியிருக்கேன், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எழுதியிருக்கேன் மேடம். நான் அம்மா தான் ரொம்ப அதிகமா, எங்க அம்மாவுக்கு தான் நிறைய எழுதியிருக்கேன். திருமணத்திற்கு பிறகு எப்பெல்லாம் செல்போன் கிடையாது, ஏதாவது ஒரு வீட்டுலதான் இருக்கும், அங்க போய் சொல்லிட்டு பேசுவோம். கடிதம் தான் எழுதுவேன். அன்பும் பிரியமும் பாசம் நிறைந்த என்றும் உங்கள் நினைவில் தங்கள் பாசமிகு மகள் மாலாதேவி எழுதும் மடல். இங்கு நான், என் குடும்பத்தில் அனைவரும் குழந்தைகள் முதல் நலமாக இருக்கிறோம். அங்கு தங்கை, தம்பி, அண்ணன், அக்கா அனைவரும், அடுத்த வீட்டுல உள்ளவங்க, ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் நலமா இருக்காங்களான்னு ஒரு கடிதம் எழுதி போடுவேன் மேடம்.
0: அந்த நல விசாரிப்புலயே எல்லாமே அடங்கிடும் இல்லையா?
1: ஆமா ஆமா மேடம். திருப்பி எங்க அம்மா ஒரு லெட்டர் எழுதுவாங்க, அத படிக்கும் போது அப்படியே கண்ணிலேயே தண்ணீர் வந்துரும். அந்த அளவுக்கு ஒரு பாசமான கடிதம் வரும்.
0: அப்படியே பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா?
1: ஆமா மேடம், அதுக்கு அந்த எழுத்துக்களுக்கு உயிர் உண்டு மேடம்.
0: நிச்சயமா,
1: படிக்கும் போது எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எல்லாரும் நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது கண்ணுல அப்படியே நீர் ததும்பும் மேடம்.
0: நிச்சயமா, அதனாலதான் வந்து இந்த
1: நினைவு கூர்ந்தீங்க. பண்பலைக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றி நன்றி மா, நிகழ்ச்சியில நிதுமைக்கு.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: அவங்க சொன்ன மாதிரியே உண்மைதாங்க, அந்த எழுத்துக்களுக்கு எப்பொழுதுமே உயிர் இருக்கு. அதனால இனிமே இந்த ஃபோன் இந்த மாதிரி உடனே உடனே பேசுகிற கம்யூனிகேஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். இந்த லெட்டருக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்னோட ஒரு சின்ன கருத்துங்க. கருத்து அப்படின்னு சொன்னதும் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் போஸ்டர் போட்டோம் இல்லையா, அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸை சேர்த்து படிச்சுடுவோம். யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வணக்கம் தோழி சொல்லிட்டு டிஆர் பட்டினம் நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எழுதிய முதல் கடிதம் என் தோழிக்குத்தான். பூந்தோட்டத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் பெயர் ஜெயந்தி, இப்பொழுதும் எங்கள் நட்பு தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெரவாஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முதல் முதலில் எழுதிய கடிதம் மூன்றாம் வகுப்பில் என் பெரியப்பா, சொல்ல சொல்ல நான் எழுதி என் அப்பா அம்மாவிற்கு அனுப்பியது. என் அன்பு தோழி இந்திராவிற்கு உன் அன்பு தோழி கலாவதி எழுதும் கடிதம். இங்கு அனைவரும் நலம், அங்கு நீ, அப்பா அம்மா, தம்பி, அக்கா, தங்கைகள் அனைவரும் நலமா.

0: நலமுடன் இருக்க வாழ்த்துக்கள். நம் பள்ளியில் சேர்ந்து விளையாடியதும் படித்ததும் பாட்டு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதும் வில்லு பாட்டு பாடியதும் எனக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும், எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் போல் எண்ணம். அதாவது அவங்க பழைய நினைவுக்கே போயிட்டாங்க. அதோட சேர்த்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டிற்கு வருகிறேன். நீயும் நானும் சேர்ந்து பெண்ணரசி முல்லை இருவரும் பார்த்து விட்டு வந்து விடுவோம் அப்படின்னு. அதாவது ஒரு மிகப்பெரிய பிளானே இந்த லெட்டருக்குள்ளே தான் இடுங்க. நம்ம இப்போதான் வந்து வாட்ஸ்அப்பு அதுக்குள்ளார வந்துட்டு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி எல்லாரும் பேச வேண்டிய ஒரே கருத்தை வந்து ஒரே நிமிஷத்தில் சொல்லிடுவோம். ஆனால் இந்த கடிதம் அப்படின்னு போகும்போது தனிப்பட்ட நபர்களுக்கு தனித்தனி விதமான குட்டி குட்டி செய்திகளோட பல நினைவுகளை சுமந்து போகுங்க. எப்போதுமே கடிதங்களுக்கு உயிர் ரொம்பவே இருக்கு. அதனால இவ்வளவு நாள் இல்லைனாலும் இனிமே இந்த லெட்டர் எழுதுற வழக்கத்தையும் கொஞ்சம் கொண்டு வருவோமே.
1: மற்றும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சி போஸ்டருக்கு அடுத்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அடுத்த கமெண்ட்ஸ் என்னன்னா, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய தோழி பரிமளா வெளியூரில் இருக்கிறாங்க. கைபேசி வருவதற்கு முன் எங்கள் உரையாடல் கடிதல் மூலமாக தான் இருந்தது. கைபேசி வந்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இப்பொழுது முற்றிலும் கடிதம் எழுதுவது நின்றுவிட்டது. இருந்தாலும் அந்த என் தோழிக்கு எழுதிய கடிதங்கள் யாவும் இப்பவும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அதை வாரம் ஒரு முறை எடுத்து படித்து ரசித்து மகிழ்வேன். என் தோழியின் எழுத்துக்கள் முத்து முத்தாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க, அந்த எழுத்துக்களோ அதில் வர வரிகளோ சேர்த்து அந்த உயிரோட்டம் இருக்கு பாருங்க, அதுக்கு இன்னும் சிறப்பு எங்கேயுமே சொல்ல முடியாதுங்க. அப்புறமா அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என் தோழிக்கு கடிதம் எழுதியது இல்லை, என்னால் கைபேசி தான், அதாவது கைபேசியில் தான் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் என் காரைப்பண்பலை தோழிக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியுள்ளேன். பதில் எப்போ வரும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா உங்களுக்கான பதில் பண்பலையில் நேரில் வருங்க. இது போல உங்களுடைய கமெண்ட்ஸையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸா கொடுங்க. தோழி கேட்ட பாடலை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: கரகல்பண்பலை 100.3 இது வணக்கம் தோழி நிகழ்ச்சியில அன்பு தோழிக்கு ஆசையாய் ஒரு கடிதம், இதுதாங்க இன்னைக்கான டாபிக். வர தோழி என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: வனக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு அழகன் படத்துல ஏதேஸ்வரங்கள் இன்னும் இருக்கா நலமான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும் மேடம், அதை விசாரிக்கிற பாட்டு தான், அதே போட்டுருங்க.
0: பாடல் கொடுத்துலாம். சொல்லுங்க, உங்க அன்பு தோழிக்கு நீங்க என்னெல்லாம் லெட்டர் எழுத ஆசைப்படுறீங்க?
1: அன்புக்கு தோழிக்கு ஆசையா எழுதுவது மணக்குடியிலேருந்து தனலட்சுமி. இங்க எல்லாரும் எய்த்த வீட்டுக்காரங்க பக்கத்து இருக்காரங்க எல்லாரும் நலமா இருக்கிறோம். அங்க உங்கள் தோழியோட நலமா இருக்கீங்களா அப்படின்னு எழுதுவேன் மேடம். இன்னும் 27 வருஷமா உள்ள கவர் எல்லாம் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அம்மா அப்பா எழுதுறது அதுக்குள்ள கவர்ல ஆசையா, அதுக்குள்ள பிரிச்சு என்ன எழுதி இருக்காங்கன்னு பாக்கிறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும்.
0: ஆமா, நம்ம கேட்டதுக்கு பதில் சொல்லிருக்காங்களா, அவங்க வேற என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு. தூரத்துல இருந்தாலும் அந்த விஷயங்களை எழுத்து மூலமா தெரிஞ்சுப்போம் இல்லையா.
1: ஆசீர்வதிக்கிறது மாரி நமக்கு அது எழுதுறதுலயே நமக்கு ஆயுள் கூடிக்கிற மாரிக்கே ஆசீர்வதிப்பாங்கம்மா, நலமுடன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள கவர்ல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கிறத பாக்குறதுக்கு மன மகிழ்ச்சியாவும் இருக்கும், ஆசையாவும் இருக்கும். கடிதம் எழுதுறது நீடிச்சிட்டு தான் இருக்கணும், எவ்வளவுதான் செல்லுல பேசினாலும் கடிதம் எழுதுறது நல்லது மனசுக்கு.
0: ஓகே, அப்ப நம்ம இன்னைல இருந்து லெட்டர் எழுத போறோம். ஓகே
1: ஓகே மேடம், கண்டிப்பா.
0: ஓகேம்மா, நிகழ்ச்சியில இருந்து மிக்க வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி மேடம்.
0: நன்றி
2: நன்றி.
3: இந்தியாவுடைய

0: எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அடுத்ததை கமெண்ட் பண்ணியிருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டால், ஐயாவாடியிலேருந்து கனிமொழி தான் சொல்லியிருக்காங்க. முற்பகல் வணக்கத்தோடு வந்திருக்காங்க. அதாவது அவங்க ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தாங்களாம், அப்பொழுது அம்மாவிற்கு தான் முதல் கடிதம் எழுதி அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அன்பு தோழியா கல்யாணம் இடத்துக்கு வணக்கம். ஓ, வணக்கத்தோடு வந்திருக்காங்க. வணக்கம். அன்பு நிறைந்த நக்கம்பாடி சுதா எழுதும் அன்பு மடல், அங்கு அனைவரும் நலம். அதுபோல இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, அது போல பண்பலையில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு ஒரு பாசமான சூப்பரா எழுதியிருக்காங்கங்க. அப்புறம் போனகிரியிலேருந்து எழுதியிருக்காங்க யாரு அப்படின்னா, சுமதி தான் எழுதியிருக்காங்க. விழியில் விழுந்து இதயம் கலந்து உயிரில் கலந்த உறவே, சாப்பிட்டியா அப்புறம் கடைசியா இப்படிக்கு புரியுதா அப்படின்னு. நட்புக்கு அருகில் இருந்தாலும் பயனில்லை, அதாவது பிரிந்த நட்புக்கு ஒரு தூரம் இல்லை, அதாவது பக்கத்தில் இருக்கிறத விட தூரமாக இருந்தாலும் எங்களோட நட்பு பிரியாது அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லியிருக்காங்கங்க. அப்புறமா ஜெயங்கொண்டம்லேருந்து மெர்சிராணி கலைவாணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என் அன்பு தோழிக்கு இன்னும் கடிதம் எழுதி அனுப்புகிறேன், என் உயிர் தோழி அன்று முதல் இன்று வரை கலைச்செல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருத்துறைப்பூண்டிலேருந்து சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசையாய் ஒரு கடிதம், சமீபத்தில் நான் எழுதியது நாகை புத்தக கண்காட்சியில் கடிதம் எழுதுவது நினைவூட்டியது விதமாக கணிதம், அதாவது அவங்க நாகை மாவட்டத்திலேருந்துட்டு அந்த புத்தக கண்காட்சி எழுதினது அதுக்கு வந்து அவங்க லெட்டர் போட்டதாக சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு எழுதி போட்டேன் மலரும் நினைவுகள், சற்றும் அதாவது மலரும் நினைவுகள்லாம் நினச்சி பார்த்து மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல கொடுத்துக்கிட்டே இருங்க, படிச்சிடுவோம்.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: நேர்கே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ERC நடேச செட்டி அஜ்வல்லஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ERC நடேச செட்டி அஜ்வல்லஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில இப்ப வர தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: மயிலாடுதுறையில இருந்து ஜான்சி ராணி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில என்ன பாடல் வேண்டும்?
1: ஜோதி படத்துல இருந்து நல்ல பூங்காவே வீடு அல்லவா.
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்களுடைய அன்பு தோழிக்கு லெட்டர் எழுதுறீங்களா? நீங்க எப்படி எல்லாம் லெட்டர் எழுதுவீங்க?
1: நல்லா இருக்கீங்களா? அதுமேலாம்
0: ஒரு நலம் விசாரிப்பு.
1: அப்புறம் வந்து நல்ல
0: அது லெட்டர் எழுத உட்காந்தோம்னா டக்குன்னு கிடுக்கிடுன்னு வரும் இல்லையா? ஃப்ரெண்டை நினச்சி எழுத ஆரம்பித்தோம்னா வரிகள் எல்லாமே எங்கேருந்து தான் தோன்றுறதுன்னு தெரியாது. பல நினைவுகளோட ரொம்ப அழகாக அந்த கடிதம் நிறைஞ்சிடும். நிச்சயமாக இந்த கடிதம் எழுதுகிற வழக்கத்தை இனிமேல் நாமளும் கொண்டு வர போகிறோம். ஓகேவா ஜான்சி ராணி அம்மா?
1: சரி.
0: ஓகே, நிகழ்ச்சியில் இந்த மிக்க வாழ்த்துக்கள். நேர்களுக்கு தங்களை உள்ளம் கலைந்த நல் வாழ்த்துக்களை கூறுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு தங்களை உள்ளம் கலைந்த நல் வாழ்த்துக்களை கூறுவோர் அனல் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனல் புட்டன் புதிய அறிமுகம் அனல் பாஸ்தா.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கலைந்த நல் வாழ்த்துக்களை கூறுவோர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
5: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: நேர்களுக்கு தங்களின் உலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவார் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
6: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு தங்களின் உலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவார் நியூ ராஜஸ்தானி மார்பல் காரைக்கால் திருச்சி.
7: மைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பல்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கடந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை குளமங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
11: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கடந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கராசரோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
12: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா நேயர்கள் கொடுத்துருக்க கமெண்ட்ஸையும் படிச்சிடலாம். அதே மாதிரி கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என் தோழிகளுக்கும் உறவினர்களுக்கும் நாவல்களுக்கும் அதிகம் கடிதம் எழுதியுள்ளேன். கடிதம் என் தோழிகளுக்கு எழுதியது வாழ்த்து அட்டைகள் 35 வருடமாக இன்னும் பத்திரமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறவாச்சேரியிலேருந்து பிரியா கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முதலில் எழுதிய கடிதம் 1977 அப்பொழுது அவங்க வந்துட்டு வீட்டில் ஏற்பட்ட ஒரு இந்த புயல் காரணமாக நடந்த ஒரு விஷயத்த அவங்களோட அப்பாவுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறமா மேமாத்தூர் அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 30 வருடங்களுக்கு முன்பு என் தோழி எனக்கு எழுதிய கடிதம் தலைப்பு வந்து அன்பு எனும் பேனாவில் ஆசை எனும் மையூட்டி பண்பு எனும் தாளில் என் பாசத்தை வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அழகா இருக்குங்க. இந்த மாதிரி சேர்த்து எழுதும் போது, இதை நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்களேன். அப்புறம் திருவடைமருதூர்ல இருந்து கௌசல்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பு தோழிக்கு உன் அன்பு கௌசல்யா எழுதுவது நல்லா இருக்கியா, உன் வீட்டில் அனைவரும் நலமா இருக்காங்களா அப்படின்னு அந்த நலம் விசாரிப்போட அந்த கடிதம் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போல நனிலம்லேருந்து மல்லிகா அம்பலவாணன் சொல்லியிருக்காங்க, தோழிக்கு எழுதும் கடிதம் என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அது நம்ம மனதில் உள்ள அன்பின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமா புதுத்துறையிலேருந்து சித்ராதேவி செல்வகுமாரும் சொல்லியிருக்காங்க, ஒரு கடிதம் எழுதின என் அன்பு தோழிக்கு காரை பண்பலிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எழுதின அன்பு தோழி நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் அன்பு தோழிக்கு ஆசையாய் ஒரு கடிதம் அப்படின்னு தோழிகள் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டு தன்னோட தோழிக்கு என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு இந்நேரம் யோசிச்சு வச்சிருப்பாங்க. கால் பண்ணவங்களும் ரொம்ப அழகாகவே சொல்லிட்டாங்கங்க. இன்னையிலேருந்து இந்த ஒரு வழக்கத்தை நாமளுமே கொண்டு வருவோமே. ஃபோனில் பேசுறத விட இந்த லெட்டர் மூலமாக பேசுறது இன்னும் நமக்குள்ள நெருக்கத்ததாக அதிகரிக்கும். அதனால இன்னையிலிருந்து இந்த வழக்கத்தை கொண்டு வருவோம். ஒழிக்கவிருக்கும் இந்த பாடலோடு நம்மிடமிருந்து விடைபெறுகிறதோ வணக்கம் தோழி.

தேசியங்கு மேசை 100 இது நம் காரைப்பண்பலை 100.3 நேரம் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மோரா சன்சன் ரெடிமேட்ஸ், அனில் பாஸ்தா, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.

இந்த அறிவிப்பினை அடுத்து வருதுங்க 12:10. பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் கடிதமலர்கள் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும். பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி கே நிமிஷாஸ்ரீ அவர்கள். 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். நிகழ்ச்சியின் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து 2:05 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் வார்த்தை விளையாட்டு.

0: முப்பதுக்கு நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் வார்த்தை விளையாட்டு தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 3 மணிக்கு நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 அனில் பாஸ்தாவின் லைக் ஷேர் கமெண்ட். மாலை 4 மணிக்கு நாடகம், 5 மணிக்கு வைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர் நிகழ்ச்சி. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் இயற்கை முறை வேளாண்மைக்கு கை கொடுக்கும் கரைசல்கள். கும்பகோணம் வட்டம் மலையப்பநல்லூர் இளங்கோவன் அவர்களுடன் நேருவும் கேட்கலாம். இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில். 8 மணிக்கு நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் காற்றில் வரும் கானம். அனில் பாஸ்தாவின் காற்றில் வரும் கானம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10 மணிக்கு காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தான் மார்பிள்ஸ் வழங்கும் இரவும் மலரும். 10:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் இரவும் மலரும் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நேர்கள் இதுவரை கேட்டது FM எக்ஸ்பிரஸ். நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகளை பற்றிய ஓர் நினைவூட்டலாய் FM எக்ஸ்பிரஸ். நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi will reach Gothenburg today on a 2-day visit to Sweden. He will hold bilateral talks with Swedish Prime Minister Ulf Kristersson to review cooperation in trade, green transition, AI, emerging technologies, startups, resilient supply chains, defence, space, climate action and people-to-people ties. The two leaders will also address the European Round Table for Industry alongside European Commission President Ursula von der Leyen. This visit is a third leg of Prime Minister Modi's UAE and European tour and his first to Europe since the India-EU Free Trade Agreement took effect in January 2026. Yesterday, in the second leg of the Prime Minister's tour, India and the Netherlands agreed to elevate their bilateral relationship to a strategic partnership following talks between Prime Minister Modi and Dutch Prime Minister Rob Jetten in The Hague. India has strongly condemned attacks on commercial shipping in the Strait of Hormuz, calling them unacceptable. India's permanent representative to the UN, P. Harish, said targeting civilian crew and disrupting freedom of navigation cannot be justified. He was speaking at a special meeting of the United Nations Economic and Social Council on safeguarding global energy and supply flows.
2: targeting of commercial shipping, endangering civilian crew, impeding freedom of navigation in the

0: நேயர்களே, நீ கேட்கலாம். பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் கடித மலர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: கடிதமலர்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக திருமலை ராயன்பட்டினம் தட்சிணாமூர்த்தி சாரதா தட்சிணாமூர்த்தி எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 12ஆம் தேதி என்று ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சி தினமும் ஒளி உலா வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. வழங்கும் பண்பலைக்கு நன்றிகள் எனவும் எழுதியுள்ளார்கள். மேலும் இதே நேயர்கள் இதே நாளில் ஒளிபரப்பான உழவர்களுக்கு நிகழ்ச்சி பற்றியும் வெகு நாள் கழித்து ஒளிபரப்பான ஊரும் உறவு நிகழ்ச்சி பற்றியும் வாங்க பேசலாம் நிகழ்ச்சிகள் பற்றியும் கடிதம் எழுதி அனுப்பியுள்ளனர் இந்த நேயர்கள். இதே நேர்கள் கடந்த 13ஆம் தேதி ஒளிபரப்பான ஊரும் உணவும் நிகழ்ச்சி கேட்டோம். அருமையாக இருந்தது. 14 மாதர்களை அழைத்து சமையல் குறிப்புகளை கேட்ட விதம் ருசியாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி. மேலும் அச்சாணி நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி ஓவியர் பாஸ்கர் அவர்களின் நேர்முகம் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் பல பாராட்டி எழுதியுள்ளார் இந்த நேயர். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து பேரளம் செந்தில் கண்ணன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 10, 11, 12 ஆகிய தேதிகளில் உலா வந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி அருமை எனவும் இதே நேயர் நலமாய் வாழ ஊரும் உறவு நிகழ்ச்சிகள் குறித்தும் பாராட்டு கடிதம் எழுதியுள்ளார். அடுத்த கடிதம் செமனார் கோயில் கண் ஸ்ரீராமலூர் எழுதியுள்ள கடிதம். கடந்த 11ஆம் தேதி காலை 6:10 ஒளிபரப்பான இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி அருமை பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்களின் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் தேனும் தமிழும் ஒன்றே நிகழ்ச்சி அருமை என பாராட்டி எழுதியுள்ளார். வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார் இந்த நேயர். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் சிதம்பரம் தில்லைநாயகி எழுதியுள்ள கடிதம். கடந்த 10ஆம் தேதி ஒளிபரப்பான வார்த்தை விளையாட்டு லைக் ஷேர் கமெண்ட் பாடல் தேர்வு அருமை எனவும் இதே நேயர் கலக்கல் நேரம் காமெடி நேரமாகவும் நகைச்சுவையாகவும் இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் எனவும் எழுதியுள்ளார் இந்த நேயர். நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி கடிதமலர்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் இனி நாகப்பட்டினம் ஆரிய நாட்டுத்தெரு எஸ் சிவபாரதி, என் வாழ்முனீஸ்வரன், பாப்பா கோயில் கே ரவி, வேளாங்கண்ணி ஏ ஆர் சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், மங்கை மடம் ஜெயந்தி, மணக்குடி எஸ் ராஜேந்திரன் இவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 11 என்று ஒளிபரப்பான கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி அருமை. நேயர்களின் சரியான பதிலும் பாடல் தெரிவும் நிகழ்ச்சிக்கு மெருகேற்றியது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் என எழுதியுள்ளார்கள். இதே நேயர்கள் கடந்த 10 ஒளிபரப்பான வார்த்தை விளையாட்டு, 13 ஒளிபரப்பான சிந்தனை அரங்கம், 14 ஒளிபரப்பான டாக்டரிடம் கேளுங்கள் ஆகிய நிகழ்ச்சிகளை கேட்டு பாராட்டி கடிதம் எழுதியுள்ளனர். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் கடிதங்கள் விலமல் காவேரி எத்திராஜ் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்கள். கடந்த 9 என்று ஒளிபரப்பான மனம் விழையுதே நிகழ்ச்சியில் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் அவர்களின் பாடல் தெரிவும் விளக்கமும் அருமை எனவும், இதே நேயர் 10 ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சி பற்றியும், நலமாய் வாழ நிகழ்ச்சி பற்றியும், 11 ஒளிபரப்பான சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்டேன் நிகழ்ச்சி அருமை, 12 ஒளிபரப்பான ஊரும் உறவும் நிகழ்ச்சியும் பனமங்கலம் ஊரிலிருந்து ஒளிபரப்பானது நிகழ்ச்சி அருமையாக இருந்தது எனவும், கடந்த 14 ஒளிபரப்பான நலமாய் வாழ நிகழ்ச்சி குறித்தும் பாராட்டு கடிதங்களை எழுதி அனுப்பியுள்ளார் இந்த நேயர். நிகழ்ச்சியில் இனி நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 12 ஒளிபரப்பான இன் சொல்லமது கேட்டும், வாழ்வில் உயர்வை அடைய சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தை கேட்டும் நிகழ்ச்சி அருமை, மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர்

0: இதே நாள் கடை 6:35 கோடி பரப்பான உழவர்களுக்கு நிகழ்ச்சியில் தென்னை வளர்ப்பு பற்றி தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சி அருமையினை எழுதியுள்ளார்.
1: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
2: AI டேட்டா சயின்ஸ் BCOM BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.

நாகையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.

0: பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிடல் வழங்கும் நலமாய் வாழ.
7: காரைக்கால் GL மருத்துவமனை
8: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: GL மருத்துவமனை
8: காரைக்கால்.
6: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
9: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: VPN கண் மருத்துவமனையும்
11: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர்.
12: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
13: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
14: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுது.
15: வீட்டு உபயோக பொருட்கள்
16: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
17: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
18: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கடிதம் மலர்கள் நிகழ்ச்சியில் இனி பண்ணை திரு நாகராஜன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 12 ஒரு மணிக்கு ஒளிபரப்பான மூலிகை சாகுபடி அத்திப்படுகை ஜி குருமூர்த்தி அவர்கள் பங்கேற்ற தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்டேன். தனது 1 ஏக்கர் நிலத்தில் 400 முதல் 450 வகையான மூலிகைகள் நடவு செய்துள்ளதையும் மூலிகைகள் பற்றி தெரிந்து கொண்டேன் எனவும் எழுதியுள்ளார். நிகழ்ச்சி அருமை, வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் இதே நேயர் கடந்த 13 ஒளிபரப்பான சிந்தனை அரங்கத்தில் மாற்றம் ஏற்றம் தருமா நிகழ்ச்சி அருமை எனவும் எழுதியுள்ளார். அடுத்து கங்களாஞ்சேரி டி முருகேசன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 12 என்று ஒளிபரப்பான உழவர்களுக்கு நிகழ்ச்சியில் தென்னை வளர்ப்பு பற்றியும் காண்டாமிருக வண்டுகளை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றியும் தெரிந்து கொண்டேன். பண்பலைக்கு நன்றி எனவும் இதே நேயர் 13 ஒளிபரப்பான உழவர்களுக்கு நிகழ்ச்சி பற்றியும் கடிதம் எழுதியுள்ளார். இதே நேயர் 12 ஒளிபரப்பு

ஆன மூலிகை சாகுபடி நிகழ்ச்சி கேட்டேன், பலதரப்பட்ட மூலிகை பற்றி தெரிந்து கொண்டேன் எனவும், 13ஆம் தேதி ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டேன், நிகழ்ச்சி மகிழ்வாக இருந்தது எனவும், 14ஆம் தேதி ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சி பற்றியும் கடிதம் எழுதியுள்ளார்கள். மேலும் இதே நேயர் கடந்த 15ஆம் தேதி ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சி பற்றியும் உழவர்களுக்கு நிகழ்ச்சி பற்றியும் கடிதம் எழுதியுள்ளார்கள் இந்த நேயர். நிகழ்ச்சியில் இனி அலிவலும் ஜெயலட்சுமி கணேசன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 10ஆம் தேதி காலை 11 மணிக்கு உலா வந்த வணக்கம் தோழி, அன்னையர் தின சிறப்பாக அருமையாக இருந்தது எனவும், இதே நேயர் 11ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சியில் சரண் அவர்களின் 5 மலர்கள் பற்றிய தகவல்கள் தந்தது அருமை எனவும், 10ஆம் தேதி இரவு ஒளிபரப்பான உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் மூலிகையில் மதிப்பு கூட்டுதல், மேலவோடுதுறை சுதா அவர்களின் நேர்முகம் அருமையாக இருந்தவும் எனவும் எழுதியுள்ளார். இதே நேயர் கடந்த 12ஆம் தேதி ஒளிபரப்பான மூலிகை சாகுபடி நிகழ்ச்சி குறித்தும், 12ஆம் தேதி என்று ஒளிபரப்பான அச்சாணி நிகழ்ச்சி பற்றியும், 13ஆம் தேதி ஒளிபரப்பான பசுந்தளிர் வணக்கம் தோழி நிகழ்ச்சி பற்றியும் பாராட்டு கடிதங்களை எழுதியுள்ளார்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களுக்கு தங்களது உடம் கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம், இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் திருச்சி மற்றும் காரைக்கால், ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை, ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
7: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
10: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: கடிதமலர் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான கடிதங்கள் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, நன்னிலம் மல்லிகா அம்பலவாணன். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமியின் கோயில் தெப்ப திருவிழா மே மாதம் 8, 9, 10 ஆகிய நாட்களில் கமலாலய குளத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இத்தகைய பெரிய விழாவை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பித்த விழாவினை நேர்த்தியான திட்டமிடுதலும் இயக்கிய திருவிழாவில் பண்புல இயக்குனர் மற்றும் விழாவின் ஒவ்வொரு கணத்தையும் பக்தர்கள் மனதில் பதிய வைத்த அன்பான அறிவிப்பாளராகிய இருவருக்கும் பங்களிப்பும் அபாரமானது. நிகழ்ச்சி அருமை, கேட்டு ரசித்தோம் என்று எழுதியுள்ளார். நேர்கள் இதுவரை கேட்டது கடிதமலர்கள். நிகழ்ச்சியை வழங்கியோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
10: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
11: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
10: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
11: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
10: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
12: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31 ஒளிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வ பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், புத்தாக்க தொழில்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சவால்களுக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு வுல்ஃப் கிரிட்டர்சன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர்களுடனும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திலும் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர்லைனுடனும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வதா நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ் இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்று கூறினார். பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்றும் அவர் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று இன்னும் தெரியவரவில்லை. வீடு வாரியாக முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான், மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தில்லி மற்றும் தில்லி புறநகர் பகுதிகள்

0: இப்பணி தொடங்கியுள்ளது. வீடு வாரியாக வரிசைப்படுத்தும் பணி ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டியூ யூனியன் பிரதேசத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதல் முறையாக மின்னணு உபகரணங்கள் மூலம் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டதாகவும், இருப்பினும் துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணியும் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்காக 33 கேள்விகள் கொண்ட படிவம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து விவரங்கள் தெரிவிக்கும் வசதியும் முதல் முறையாக கணக்கெடுக்கும் பணியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் புதுச்சேரியில் இம்முறையில் இம்மாதம் 31 தேதி வரை விவரங்களை பதிவிடலாம். இதுவரை 1,44,00,000 குடும்பங்கள் தாமாக முன்வந்து விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இயில் 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலிருந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வகுப்பில் 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இம்மாதம் 31 ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் SMS மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். பிரதமர் பங்கேற்கும் 134வது மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு இம்மாதம் 29 வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985 பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசுகள், தொழில் நிறுவனங்கள், மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாலமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு விளங்குகிறது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பது இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் இரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் இரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
2: ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றத சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எவ்ரி டே 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கலாம்.

0: அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
1: திருப்பதி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெயரில் இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருப்பதி ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் கே என் சத்யநாராயணா, பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 10 நாள் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாணவர்களிடையே கலாச்சார பரிமாற்றம், அறிவுசார் வளர்ச்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தில் புனேவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாமில் இன்று காலை ஒரு பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவனந்தபுரம் ஹசரத் நிசாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட லூனி ரீச்சா, விக்ரம்கர் ஆலூட் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ரத்லாம் ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு முகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மின்சார இணைப்பை துண்டித்தனர். தீப்பிடித்த B1 பெட்டி ரயிலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கோவின் கிழக்கு மாகாணமான இட்டூரியில் புதிதாக பரவத் தொடங்கியுள்ள எபோலா நோய் புண்டி போஜோ வகையைச் சேர்ந்தது என்றும், அது அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் காங்கோ நாடு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
5: तुम रिपोर्ट्स लाई हो ना?
6: नहीं, मुझे लगा तुम लाए हो.
7: चिक, चिक, चिक, चिक, खिच, पिच, खिच, पिच.
5: तुम हो ही भुलक्कड़.
6: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
7: ली.
4: लड़िए मत, जानिए आभा के बारे में.
8: आभा?
4: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
9: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
13: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: நேயர்களினி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை.

0: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை,
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
3: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
2: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
3: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் பாப்பா.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: கே நிமிஷாஸ்டி.
5: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் 5th ஸ்டாண்டர்ட்.
5: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: AI தொழில்நுட்பம் பத்தி சொல்ல போறேன்.
5: எங்க சொல்லுங்களே.
6: வரும் முன் காப்பதே சிறந்தது என்ற பழமொழியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மாற்ற போகிறது. கடந்த காலங்களில் நாம் நோய் வந்த பிறகு மருத்துவமனைக்கு சென்றோம். ஆனால் தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்த்திருக்கும் என்றால், நோய் வருவதற்கு முன்பே அதை தடுத்து நிறுத்தும் அளவிற்கு மருத்துவ துறை முன்னேறியிருக்கும். பேசும் கணினி மருத்துவர்களுக்கு உதவியாக செயற்கை நுண்ணறிவு AI மிக தீவிரமாக பயன்படுத்தப்படும். இன்று நாம் பயன்படுத்தும் ChatGPT போல மருத்துவக்கென பிரத்யேகமான செயல்கள் வரும். அணியக்கூடிய நவீன கருவிகள், இப்போது கையில் ஸ்மார்ட் வாட்ச் கட்டுவது போல இந்த ஆண்டு ஸ்மார்ட் உடைகள் மற்றும் பயோசென்சார்கள் வரும். மரபணு சிகிச்சை பரம்பரை நோய்களை குணப்படுத்துவது மிகவும் கடினம். ஆனால் கிறிஸ்பர் உள்ளிட்ட மரபணு மாற்ற தொழில்நுட்பம் நோயை உருவாக்கும் கெட்ட DNA நீக்கி நல்ல DNA செலுத்தி நோயை வேரோடு அழிக்கும் முயற்சிகள் வெற்றியடையும்.
5: சூப்பரா சொன்னீங்களே. மருத்துவ துறையில AI தொழில்நுட்பங்களை பத்தி, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
5: அதனாலதான் எங்களுக்கு மருத்துவ துறையில AI தொழில்நுட்பங்களை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா?
6: ஆமா.
5: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
4: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்,
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
3: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நேயர்களை நாம் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களினை கேட்கலாம் பன்னிசை.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீன் மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா.

0: ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தரச்சான்றிதழ் NAAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: நேர்களே, இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியானது உங்களின் கடித வழி விருப்பமாக ஒலி உலா வரும். நேர்களை, காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தென்மழையில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா மேகநாதன், திவ்யா.

0: நிற்க நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிகமாக சொல்ல அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது தார்பைகள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தென்மழையில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் ஆவாரம்பூ திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் செமனார் கோவில் கண் ஸ்ரீராமலு, கபிலன், சுபா, சாந்தி, குருநாதன், சேதுராமன், மருவத்தூர் மாதேஸ்வரம் செல்வம், அமுதா, மணல்மேடு கலியமூர்த்தி, நாகலட்சுமி.

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் மழை. நேர்கே நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் ஆர்கேஜி நெய்.
3: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய்
5: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
6: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
7: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
6: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
8: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.

0: நாகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: தென்மழையில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடலுக்கு விருப்பம் பூம்புகார் சுந்தரவல்லி, சங்கரன் செல்வம், நெய்தவாசல் பார்த்தசாரதி, சந்திரசேகன் இவர்களின் விருப்பமாக வருகிறது சூரசம்காரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேர்களுக்கு தங்களின் உலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவார். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு தங்களில் உலகம் குறைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனல் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நேர்களுக்கு தங்களில் உலகம் கடந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
5: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு தங்களில் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பல்.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பல் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேர்களுக்கு தங்களில் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொலுமங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
8: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நேர்களுக்கு தங்களின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: டெலிலோகே ஆப், வெப்சைட் www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: தென்மழையில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் மண்வாசனை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் திருமேழிசை மணிவண்ணன், ராணி, நீலங்கரை ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, வில்லிவாகம் குபேந்திரன்.

0: பண்பலையில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தீன் மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் தீன் மழை. நிகழ்ச்சியில் அளிக்கவிருக்கும் இந்த பாடல் காவல் கீதம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன்.

தென்மழையில் ஒழிக்கவிருக்கும் அடுத்த பாடல் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நாகப்பட்டினம் சிவா பாரதி, கீச்சாங்குப்பம் லக்ஷ்மி பாஸ்கர், வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், ஒரத்தூர் ராமசாமி, மணக்குடி ராஜேந்திரன்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
4: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
5: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
6: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், நாக் A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
9: தென்மழையில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் புத்தாண்டவம், புண்ணியக்கோடி உமா, ஆசிரியர் நகர், நட்சத்திரா, தமிழ்நீ, தருண், இமை, கடலூர் துறைமுகம், சுரேஷ்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தமது நெதர்லாந்து பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் ஆகியோரையும் பிரதமர் சந்திக்கிறார். வர்த்தகம், பசுமை எரிசக்தி, ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, தடையற்ற விநியோக சங்கிலி, பருவநிலை மாற்ற நடவடிக்கைகள், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா ஐரோப்பா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரித்து வருகிறது. பிரதமரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்கால பொருளாதாரத்தின் ஆதாரமாக விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வலுவான ஆழ்ந்த தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் பல்வேறு துறைகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இதில் பங்கேற்பார் என தெரிகிறது. 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் கோரிக்கைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது 33 உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 38 அதிகரிக்கும். ஹார்மோஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய பிரதிநிதி திரு வர்தனேனி ஹரீஷ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சமூக மற்றும் பொருளாதார அமைப்பு சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கப்பல் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134 முறையாக வரும் 31 தேதி உரையாற்றுகிறார்.

0: இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800 11 7800 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இணையதளம் மற்றும் பிற தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மகளிர் உரிமைத் தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், புதிய அரசு பொறுப்பேற்று சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார். அஇஅதிமுகவினருக்கு அமைச்சரவை பொறுப்பு குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் திரு செங்கோட்டையன் தெளிவுபடுத்தினார். நாடு முழுவதும் நீட் மறு நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணைச் செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நாளை தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை 128வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10 லட்சம் கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்களை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெறப்பட்டு 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. உதகையிலிருந்து சரவணன்.
0: கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ளபோதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் சிரமமடைந்துள்ளனர். போதிய இடவசதி இல்லாததால் சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15ஆம் தேதிக்குள் வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டுமென மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 6 லட்ச ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ போதைப் பொருளை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக உப்பள பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய 1 வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: கிருஷ்ணகிரி எல்லுக்குட்டை ஏரியில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் 1000கணக்கான மீன்கள் இறந்துள்ளதால் மீன் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள எள்ளுக்குட்டை ஏரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் வெப்பம் அதிக அளவில் காணப்படுவதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீன்கள் இறந்து கிடப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து நீர்வரத்து குறைந்தது காரணமாகவும் இந்த ஏரிகளில் மீன் இறப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து, கார், இருசக்கர வாகனம் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விருதுநகர் வச்சக்காரப்பட்டியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 12 பேர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின்

0: பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31 விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பொன்னப்பள்ளி பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் இல்லாமல் ஊருக்குள் புகும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்ய அரசு முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியிருக்கிறார். மயிலாடுதுறையில் மாநில அளவிலான மகளிர் மூத்தோர் தடகள போட்டிகள் நடைபெற்றன. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 70 வயது மூத்தோர் ஆர்வத்துடன் பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை, கரூர், திருச்சி, ஈரோடு, புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறுகிறது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. டெல்லியில் 7:30 நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 1:55. நேயர்களை கேட்கலாம் மெல்லிசை.

0: மெல்லிசை கேட்டோம். நேரம் 2 மணி. இனி தொடர்வது லஞ்ச் பிரேக். நிகழ்ச்சியின் முதலில் அன்புடன் ஆரோக்கியம்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம்.
3: இன்னைக்கு தலைவலியும் புற்றுநோயை பற்றியும் பேச போகிறேன். தலைவலி அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கிறது. சில பேருக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கும்போது தலைவலிக்கும், படிக்கும்போது தலைவலிக்கும், தூர பார்வை பார்க்கும்போது தலைவலிக்கும், வெயில் இருந்துச்சுன்னா உக்கரமாக இருந்துச்சுன்னா தலைவலிக்கும், டென்ஷன் ஆயிடுச்சு, சப்போஸ் யாராவது ஏதாவது ஒரு கெட்ட செய்தி சொன்னாங்களோ இல்லை வேலை அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா உடனே நமக்கு நிறைய தலைவலிக்கும். இந்த தலைவலி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா தலை வெடிக்கிற மாதிரி இருக்கும், பேசாமல் ரெஸ்ட் எடுத்தால் அந்த தலைவலி அப்படியே அமைங்கிரும். தலைவலியை வந்துட்டு நாங்கள் 2 விதமாக பிரிப்போம். ஒன்று வந்து பெத்தலாஜிக்கல். பெத்தலாஜிக்கல்னா ஏதோ வியாதி வந்து உருவாக்குற தலைவலிக்கு பேர் பெத்தலாஜிக்கல் தலைவலி. ரெண்டாவது வந்துட்டு தானாக எல்லாமே நல்லா இருக்குது, பட் இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸு, கெட்ட செய்தி, அதிகமான வேலை, வெயில், உக்கரம், இது வந்து பெத்தலாஜிக்கல் இல்லாத தலைவலிகள்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துக்கும் மெயினாக என்ன வித்தியாசம்னா மூளை இருக்கு இல்லையா, மூளை தான் தலைவலிக்கு சோர்ஸ், ஆரம்ப காரணம். மூளையில் கட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு தலைவலின்னு காமிக்கும் அது. ஸோ தலைவலி வந்துச்சுனாலே ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாளைக்கு மாத்திரை எழுதி பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் காமன். 100 பேருக்கு தலைவலி இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு தான் வந்துட்டு கேன்சரோ இல்லை கெட்ட விஷயமோ இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது தான் டாக்டருடைய வேலை. ஸோ டாக்டர் என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, எப்பப்பெல்லாம் வருது, ஏதாவது ட்ரிகர் பண்ணுதா. சில பேருக்கு கரெக்டாக கண்ணாடி போட்டோடனே அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும், பயங்கரமாக ஒரு சைடில் மட்டும் தலைவலிக்கும், தாங்கவே முடியாது, ஒரு 1/2 மணி நேரம் போய் படுத்தா தான் சரியாகும், கண்ணில் தண்ணி வர அளவுக்கு தலைவலிக்கும். ஸோ இது பேர் மைக்ரேன். மைக்ரேன் அப்படின்னு ஜஸ்ட் சும்மா எல்லாம் சொல்லிடுவாங்க, சார் எனக்கு மைக்ரேன் இருக்குது சார் செக் பண்ணுங்க அப்படின்னு. மைக்ரேன்றது எப்போவுமே என்னென்னா மெயினாக ஒரு சைடில் தலைவலிக்கும், கண்ணுக்கு பின்னாடி கொஞ்சம் ஊறுத்துற மாதிரி இருக்கும், பாரமாக இருக்கும், விட்டா போதும், எந்த வேலையை செஞ்சாலும் விட்டா போதும், பேசாமல் படுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். அப்புறம் தானா ஒரு 20 நிமிஷத்துல சரியாயிடும். இது பேர் தான் மைக்ரேன். ஆனா புற்றுநோய் உற்பத்தி பண்ற தலைவலி எப்படி இருக்குன்னா கண்டினியூஸா இருக்கும்.

0: அந்த தலைவலி பாரம் போகவே போகாது. சில டைம் பார்வைகளில் சில சேஞ்சஸ் வரும், அப்படியே கொஞ்சம் கருப்பு சேர்ந்த மாதிரி இல்லை கொஞ்சம் லைட் அடிக்கிற மாதிரி பார்வையில் சில மாற்றங்கள் வரும், வாந்தி வரும். ஸோ நாங்கள் கேன்சர் டாக்டர் வந்துட்டு எந்த கேன்சர் பேஷண்ட்டை பார்த்தாலும் நாங்கள் என்ன கேட்போம்னா, ஏதாவது தலை சுத்துச்சா, மயக்கம் வந்துச்சா, உங்களை அறியாமல் நீங்கள் மயங்கிட்டீங்களா, வலிப்பு வந்துச்சா, ஃபிட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல பக்கவாதம் மாதிரி ஃபில் ஃபிட்ஸ் மாதிரி வந்துருச்சா அப்படின்னு கேட்போம். நாலாவது, தலைவலி அவ்வளோ ஏதாவது ஒரு பக்கம் இருக்கா இல்லை ரெண்டு பக்கம் இருக்கா இல்லை ஃபுல் தலைவலி பயங்கரமாக இருக்கா. ஸோ இந்த மூணு கேள்விக்கு பதில் ஆமாவாக இருந்தால் உடனே நாங்கள் வந்துட்டு ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். ஸ்கேன் பண்ணால் தெரிஞ்சிடும் ஏதாவது மூளையில் ஏதாவது கட்டி இருக்கான்னு. சில பேருக்கு கட்டி வளர வளர கை கால் விளங்காமல் போகலாம், ஏன்னா மூளையில் ஒரு ஒரு பகுதியும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் செய்யும். உதாரணத்துக்கு தலைக்கு பின்னாடி இருக்கிற இடங்க ஆக்ஸிபிட்டல் லோப் அப்படின்ற இடத்துல நம்ம பார்வை பார்க்குற சென்சேஷன் வந்துட்டு அங்கே தான் போய் ஃபார்மேட் ஆகுது. அந்த இடத்துல ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா பார்வை பாதிக்கப்படும். அப்புறம் டெம்பரல் லோப், டெம்பரோ பரைட்டல் லோப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா இடது கையோ இல்லை வலது கையோ பலவீனமாக போகும், அது வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். தலைக்கு முன்பகுதியில் இருக்கிற இடத்துல கட்டி வந்துச்சுன்னா பயங்கர கண்ணாபின்னு டென்ஷன் ஆவாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க, வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்தந்த இடத்துல இருக்கிற கட்டிகள் அந்தந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு அது பாதிக்கும். காது போகிற இடத்துக்கு வந்துட்டு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இப்போ கட்டி வளர்ந்துச்சுன்னா அந்த காது கேட்குற தன்மை இழந்துருவாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் காமன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைவலி பயங்கரமாக இருக்கும், வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பாடு வாயில் வச்சாலே வாந்தி கொமட்டும். ஸோ தலைவலி சேர்ந்து வாந்தி வருதுன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை போய் பாருங்கள், அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, அதில் ஏதாவது கட்டி கிட்டி இருக்கான்றது பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லைனா சந்தோஷம் எல்லாருக்கும், இருந்துச்சுன்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்கான வைத்தியமும் பண்ணலாம். நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. 7373 23 33 33 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

நேயர்களை நாம் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் காரைக்கால் வானொலியில். பாட்டு மட்டும்தாங்க பாடுறவங்களுக்கும் அதை கேட்குறவங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். அந்த மகிழ்ச்சி சாம்ராஜ்யம் இதோ உங்கள் காரைக்கால் பண்பலையில்.

0: நேர்களினி கேட்கலாம். லஞ்ச் பிரேக்ல வார்த்தை விளையாட்டு. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
8: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
7: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: எனக்கு எது மாதிரியான வார்த்தை விளையாட்டு.

கேள்வி இரண்டு, பதிலோ ஒன்று. இரண்டு கேள்வி ஆனா ஒரு பதில், எப்படி இருக்கும்? உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா, அடிக்க உதவும், கோர் செய்ய உதவும். அடிக்க உதவும் ஒரு கேள்வி, கோர் செய்ய உதவும் இது ஒரு கேள்வி, ஆனா பதில் ஒண்ணுதான். அடிக்க உதவுவது என்ன? கம்பு. கம்பால தான் நம்ம கம்பு எடுத்து அடிப்போம். கோர் செய்ய உதவுவது கம்பு இருக்கு இல்லையா, தானியம், ஒரு வகை தானியம். ஆனால் ரெண்டு கேள்வி இருந்தாலும் பதில் ஒன்றா இருந்தாலும் பொருள் வெவ்வேறு வருது பாருங்க. அடிக்க உதவும், கூர் செய்ய உதவும், கம்பு. கம்பு என்பது தான் சரியான விடை. இன்னைக்கு இது மாதிரியான இரண்டு கேள்விகள் நான் கேட்க போகிறேன். ஒரே பதிலை நீங்கள் சொல்ல போகிறீங்க. பதில்களை கூற தொலைபேசி தொட்டாளி எங்கள் நேயர்களே 4368 இந்த முன்னணிப்பு என்னோடு 231 231 இது ஒரு தொலைபேசி எண், 299 480 இது ஒரு தொலைபேசி எண், 299 580 மொத்தமாக 3 தொலைபேசி எண்கள் உங்களுக்காக. இன்னொரு அலைபேசி எண்ணு கூட இருக்குங்க, 9566 427 231 இது ஒரு அலைபேசி எண். பண்பலையோடு நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு. கேள்வி இரண்டு, பதிலோ ஒன்று.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எந்த நிகழ்ச்சியும் பண்புலையின் வார்த்தை விளையாட்டு.
1: விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்,
7: 10வது மற்றும்

0: 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
1: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
3: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: நாம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யாருன்னு கேட்கலாமா? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யாரு, இங்கிருந்து?
5: திருமலை ராயன்பட்டினம், அபிராமி வடக்கவி, தட்சிணாமூர்த்தி பேசுறேன் மேடம்.
4: உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா?
5: கேளுங்க மேடம்.
4: உழைப்பால் நமக்கு கிடைப்பதும் இதுதான், வயலுக்கு நீர் பாய்ச்ச தேவையும் இதுதான். ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்.
5: ஏற்றம் மேடம்.
4: என்னம்மா?
5: ஏற்றம். ஏற்றம்.
4: ஏற்றம் என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள்.
5: நன்றி மேடம்.
4: நன்றி, நன்றி. ஆம்னேயர்களே, உழைப்பால் நமக்கு கிடைப்பதும் இதுதான். உழைப்பால் நம்ம உழைச்சோன்னா நமக்கு வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும். வயலுக்கு நீர் பாய்ச்சறதுக்கு ஏத்தம். ஏத்தம்னா அந்த காலத்துல எல்லாம் நிறைய தண்ணி, இப்போல்லாம் போர் செட்டெல்லாம் இருக்குது, அப்போல்லாம் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏத்தம் தான் இறைப்பாங்க. அது நிறைய பாடல்களில் கூட பார்த்துருப்போம். சரி, அடுத்த நேரம் சந்திக்கலாமா? வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார், எங்கிருந்து?
6: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேன் மேடம்.
4: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
6: கேளுங்க.
4: திமிரின் மறுபெயரும் இதுதான், பொருள் விளங்கும் நூலும் இதுதான்.
6: சொல்லுங்க.
4: திமிரின் மறுபெயரும் இதுதான், பொருள் விளக்கும் நூலும் இதுதான். ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும். நம்ம சொல்ல மாட்டோமா, ஒரே ரொம்ப திமிரா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு மறுபெயர் இருக்கு, இன்னொரு வார்த்தையால கூட அதை சொல்லுவோம். இல்லையே, உங்க பேர் இன்னொரு மறு சொல்லுங்க.
6: என்ன
4: ஊர்? லதா.
6: பனங்குடி.
4: லதா பனங்குடி. சரி, நீங்க வானொலி கேட்டுட்டே இருங்க லதா, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்மா, நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா?
4: ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்களா எப்படி இருக்கீங்க?
7: நலமா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்க கூட பேசுறேன்.
4: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
7: ஈஸியா கேளுங்க.
4: உழைப்பால் நமக்கு
7: டவுட்டு, சுத்தி அடிப்பது அந்த இதுக்கு என்ன மேம் ஆன்சர் சொன்னீங்க இன்ட்ரடக்ஷன்ல?
4: ஆஹா, அடிக்க உதவும், கூர் செய்ய உதவும்.
7: என்னது மேம் அது?
4: கம்பு.
7: கம்பு. அடிக்க உதவும்,
4: அதாவது கூழ் செய்ய உதவும். கூழ் கூழ் கம்பங்கூழ். அதனாலதான் நான் அந்த பாட்டு கூட போட்டேன், கம்பங்காடு அப்படிங்கிற பாட்டு
7: போட்டேன்.
4: உங்களுக்கு ரொம்ப எளிமைதான். உழைப்பால் அதை சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து திமிரின் மறுபெயரும் இதுதான், பொருள் விளங்கும் நூலும் இதுதான்.
7: திமிரின் மறுபெயரும் இதுதான், அப்புறமா
4: பொருள் விளங்கும் நூலும் இதுதான்.
7: பொருள் விளங்கும் நூல்,
4: அதாவது பொருள் விளக்கும் நமக்கு, அது வந்து அதுக்கோட பேரும் நான் சொல்ற பேர் தான். ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்.
7: திமிரு அப்படின்னா செருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
4: நிறைய இருக்கு திமிரு அப்படின்னா, ஆனா தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு அதுக்கு.
7: அப்படிங்களா?
4: இல்ல, சரி, முயற்சிக்கு பாராட்டுகள். நீங்க வானொலி கேட்டுட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
8: வணக்கம் சகோதரி.
4: வணக்கம். கூறுவது யாருங்க?
8: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொடத்துல இருந்து கலைவாணன் மெர்சிராணி.
4: கலைவாணன் மெர்சிராணி, நீங்க உங்களுக்கு பதில் தெரியுமா?
8: கேள்வி கேளுங்க சகோதரி.
4: திமிரின் மறுபெயரும் இதுதான், பொருள் விளக்கும் நூலும் இதுதான். ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்.
8: திருக்குறள் சகோதரி.
4: திருக்குறள். திமிருக்கு திருக்குறள்னு ஒரு பேர் இருக்கா? இல்ல இல்ல. சரி, முயற்சிக்கு பாராட்டுகள். நீங்க வந்து பக்கத்துல வந்துட்டு இருக்கீங்க அப்படித்தான், ஓகேவா? வானொலி கேட்டுட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
9: சித்ரா மணக்குடி.
4: சித்ரா மணக்குடி, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: ஆவணம்.
4: என்னது?
9: ஆவணம்.
4: ஆவணமா, பக்கத்துல வந்துட்டீங்க, இருந்தாலும் கொஞ்சம் தப்பா தான் சொல்லியிருக்கீங்க. முயற்சிக்கு பாராட்டுகள். அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம். அடங்காமை மேடம்.
0: அடங்காமை அப்படியா? சரி, அடங்காமை அப்படிங்கிறது சரி, திமிருக்கு மறுபெயர். இன்னொன்னு வந்து பொருள் விளக்கும் நூல்ல சொல்லியிருக்கேன் நானு.
1: அது வந்து திருக்குறளோட ஒரு அதிகாரம் வந்து அடங்காமை.
0: அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒரே ஒரு நூல் தான் நான் கிட்ட. திருக்குறள் நூல்னாலே அது ஒரு நூல் தான், அதுல உள்ள பகுதியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: லதாங்க மேடம்.
0: மறுபடியுமா? பாருங்க லதா, நீங்க மறுபடியும் வந்து தப்பாலாம் சொல்லியிருக்கீங்க. சரி, வானொலி கேட்டுட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றிம்மா. அடுத்த நேர்கான வாய்ப்பு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப நலமா இருக்கோம். நீங்களா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம். எல்லாரும்
0: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நன்றி. சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நேயர்களே,
0: திமிரின் மறுபெயர். பாரு, இந்த புள்ள அகராதி பிடிச்சிருக்கு அப்படின்னு திட்டுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் பொருள் விளக்கும் நூல் டிக்ஷனரி. டிக்ஷனரியில் தான் நம்ம நிறைய பொருளெல்லாம் தேடுவோம், நம்ம படிக்கிறதுக்கெல்லாம் பொருள். அப்போ இந்த டிக்ஷனரிக்கு தமிழில் என்னென்னா அகராதி. அச்சுச்சோ மேடம், நாங்கள் திருக்குறள் எங்கெங்கேயோ நாலடியார் பதிட்டு பத்து எங்கெங்கேயோ போயிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சுலபந்தான். விளையாட்டில் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். திமிரின் மறுபெயரும் இதுதான், பொருள் விளக்கும் நூலும் இதுதான். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும்னா அகராதி என்பது சரியான விடை.
3: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்கப்போ.

0: நேரலை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு.
1: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தரச் சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி.

0: அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
3: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின்
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோஸ் அண்ட் கலர் லப் வழங்கும் பசுந்தளிர்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சில வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
8: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி, நாளை மாலை 5:00 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம், நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சி.
9: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
10: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
13: அனில் சோயா சங்க்ஸ்.
14: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
15: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
16: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
16: எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
3: எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
16: மேடம், நான் அகராதிங்கிறத முன்னாடியே நான் முகநூல்ல போட்டேன் மேடம். நான் ஃபர்ஸ்ட் மூணு பேர் சொன்னதுக்கு பிறகுதான் கபிலர் சொன்னார்.
3: அதாவது வயலில் இருக்கும் திருமணத்தையும் குறிக்கும், அது என்ன?
16: என்ன மேடம்?
3: வயலில் இருக்கும்,
16: வயலு
3: வயலில் இருக்கும் திருமணத்தையும் குறிக்கும், ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்.
16: வயலில் இருக்கும் திருமணத்தை குறிக்கும்,
3: என்னது? சரி, நீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சரை வந்து முகநூல்ல போடுங்க, சரியா? சரி, நான் அதுல பாத்துக்கிறேன். இப்ப வானொலி கேட்டுட்டே இருங்க. நன்றிமா.
16: நன்றி.
3: அடுத்த நேர்காணல் வாய்ப்பு கொடுக்கலாமா?

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்துமா?
1: காரைக்கால் நளினி.
0: காரைக்கால்ல இருந்து நளினியா?
1: சொல்லுங்கம்மா.
0: நீங்க சொல்றீங்களா?
1: கேளுங்க.
0: வயலில் இருக்கும் திருமணத்தையும் குறிக்கும். அது என்ன மேடம் அப்படி? வயலில் இருக்கும் திருமணத்தையும் குறிக்கும். ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்.
1: நெல்மணி.
0: நெல்மணியா? ஆனா நீங்க பக்கத்துல வந்துட்டீங்களே, இன்னும் வேற மாதிரி சொல்லுங்க. திருமணத்தை நெல்மணின்னா சொல்லுவாங்க?
1: பச்சரிசியா?
0: திருமணத்தை பச்சரிசி சொல்லுவாங்களா?
1: திருமணம். ஐயோ, எனக்கு புரியல.
0: திருமணம், திருமணம். வயலில் இருக்கும் திருமணத்தையும் குறிக்கும். புரியலையா? நன்றி. நேர்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிய வார்த்தை விளையாட்டு இந்நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் திருச்சி மற்றும் காரைக்கால்.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேர்களை நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் மற்றும் குழுமங்கள் நாகப்பட்டினம்.
6: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
7: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
11: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
10: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
11: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: நாம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
12: ஹலோ.
0: வணக்கம்.
12: வணக்கம். காரை கண்மலை.
0: ஆமாங்க, நீங்க யாருங்க?
12: இது நாகப்பட்டினம் மாவட்டம் திருமுறையில் ஒன்றியம் 149 துறையூர் ஒத்தூர் கிராமத்திலிருந்து நான் பார்க்கின்றேன்.
0: அப்படி, நீங்க உங்க அட்ரஸ் சொன்னதுல நான் உங்க பேரே சரியா கேக்கல. உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்க.
12: பாஸ்டினா? ஆமா.
0: பாஸ்டினுக்கு ஊர் சொல்லுங்க பாப்போம். அட்ரஸ் எல்லாம் இல்லாம ஒரே ஊரை மட்டும் சொல்லுங்க பாப்போம்.
12: ஊரு உத்தூர்.
0: உத்தூர் பாஸ்டின். ஆ, உங்களுக்கான கேள்வி கேட்டிங்களா?
12: கேள்வி கேட்காம நான் லைன்ல நானா?
0: கேள்வி கேட்கலையா? சரி, நான் இன்னொரு முறை சொல்லவா?
12: ஆ.
0: வயலில் இருக்கும் திருமணத்தையும் குறிக்கும். ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்.
12: வயலில்.
0: வயலில் இருக்கும், வயல், வயல், நெல் வயல் இருக்குல்ல, வயல்ல இருக்கும் திருமணத்தையும் குறிக்கும். ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும். கேள்வி இரண்டு, பதிலோ ஒன்று, சொல்லுங்க பாப்போம்.
12: நிலமா? நிலம்.
0: கொஞ்சம் தவறான பதில் தான். முயற்சிக்கு பாராட்டுக்கள். வானொலி கேட்டுட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. புஷ்பவனத்துல இருந்து முத்து. சரியா சொல்லிருக்கீங்க, பயிர் என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள். ஆம் நேயர்களே, வயலில் இருக்கும் பயிர், பொதுவாக நம்ம நெல், நெல்மணி எங்கெங்கேயோ போயிட்டாங்க. பயிர், திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வயலில் இருக்கும் திருமணத்தையும் குறிக்கும். ரெண்டுக்கும் ஒரே பதில், பயிர் என்பதுதான் சரியான விடை.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
2: AI, டேட்டா சயின்ஸ், BCOM, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும்

0: தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
1: நேயர்களே, நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
2: காரைக்கால் GL மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு.
2: GL மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் இடைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கும் தேதியும் சேதியும்.
4: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயமண்டம் ராவு நகை மாளிகை மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராவு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
9: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: நமது

0: சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நமது பண்புலியில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கும் தேதியும் சேதியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயமண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
5: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது.
6: வீட்டு உபயோகப் பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. அடுத்த இரண்டு கேள்வி கேட்கலாமா? உணவு மணக்க உதவும், விலையை ஏற்ற உதவும். ஆனால் பதில் ஒன்று தான் ஒரே வார்த்தையில். யார் சொல்றாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: இனிய அறிவிப்பாளர் சகோதரிக்கு இனிய மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம் கூறுவது யாருங்க?
1: திருமணராயன்பட்டியிலிருந்து பொறையார் ஜீவானந்தம்மா.
0: பொறையார் ஜீவானந்தம். ஐயா சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டீங்களா?
1: இல்ல மேடம், சொல்லுங்க மேடம்.
0: உணவு மணக்க உதவும், விலையை ஏற்ற உதவும். பதில் ஒரே வார்த்தையில சொல்லணும்.
1: கருவேப்பிலை.
0: கருவேப்பிலை. விலையை எப்படி ஏத்துவீங்க கருவேப்பிலையில? சரி, முயற்சிக்கு பாராட்டுகள். வானொலி கேட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அடுத்த நேயர்கான வாய்ப்பு கொடுக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: நாகராஜன்.
0: நாகராஜன் சொல்லுங்க.
2: ஏலம் மேடம்.
0: ஏலம் என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: ஆம் நேயர்களே, உணவு மணக்கிறதுக்கு உணவுப் பொருள் வாசனையாக இருக்கணும், மணக்கணுங்கிறதுக்காக ஏலக்காய் போடுவோம், ஏலம். அதே மாதிரி ஒரு பொருளை விற்கணும், விலை ஏற்றுனா ஏலம் போட்டு விற்பாங்க இல்லையா? அதுதான் உணவு மணக்க உதவும், விலையை ஏற்ற உதவும். ஏலம் என்பது சரியான விடை. நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
8: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
7: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, நாகப்பட்டினம் ஊரா சன்சன் ரெடிமேட்ஸ், இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி, மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்,
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
12: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
13: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
14: உங்கள் நாகை ஊராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
15: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
16: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. அடுத்த கேள்வி, இரண்டு கேள்வி கேட்கலாமா? ஒரு மரத்தின் பெயரும்

0: இதுதான் ஒரு விலங்கின் பெயரும் இதுதான். மரத்துக்கும் ஒரே பேர் தான், விலங்குக்கும் ஒரு பேர் தான். ஆனால் வார்த்தை வந்து ஒரே வார்த்தையில் பதில் ஒன்றா இருக்கணும். யார் சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம், ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
0: ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ், சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வேங்கை.
0: வேங்கை என்பது சரியான விடை. வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஆம் நேயர்களே, மரத்தோட பேர் வேங்கைன்னு ஒரு மரம் இருக்கு, விலங்கு வேங்கை, சிறுத்தை வேங்கை சொல்லுவோம் இல்லையா. ஒரு மரத்தின் பெயரும் இதுதான், ஒரு விலங்கின் பெயரும் இதுதான். வேங்கை என்பது சரியான பதில்.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. நாம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், யாரு இங்கிருந்துமா?
1: பாக்கம்பருத்தியூர் சுமதி.
0: பாக்கம்பருத்தியூர் சுமதி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப நன்றி, நல்ல பாட்டெல்லாம் ஒளிவு.
0: அப்படியா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: எனக்கு பிடிச்ச பாட்டு.
0: ஓகே, அப்ப உங்களுக்காகவே இன்னைக்கு எல்லா பாட்டுமே சரியா?
1: ஆமா.
0: சரிம்மா, கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க.
0: இளநீருக்குள் இளநீருக்குள் இருந்தால் இளமை, தலைக்கு வந்தால் முதுமை.
1: தலைக்கு வந்தால் முதுமை என்ன சொல்லலாம்? தலைக்கணும்மை.
0: குளுமையா? எனக்கு புரியலையே, குளுமை அப்படிங்கிற வார்த்தையா வரும். சரி, முயற்சிக்கு பாராட்டுக்கள்மா. வானொலி கேட்டுட்டே இருங்க, அடுத்த நேரம் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.
2: அனைவருக்கும் மதிய வணக்கம்.
0: இதயம் மதிய வணக்கம் கூறுவது யாருங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் டூ சண்முக சுந்தரம்.
0: மதுரை மணிநகரத்துல இருந்து சண்முக சுந்தரம். இரண்டு கேள்வி, பதில் ஒன்று. கேட்டீங்களா கேள்வி, சொல்லவா? இளநீருக்குள் இருந்தால் இளமை, தலைக்கு வந்தால் முதுமை. ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும். வழுக்கை என்பது சரியான விடை. வார்த்தைகளும் பாராட்டுகளும். நன்றி நன்றி. அடுத்த நேயர் சந்திக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு இங்கிருந்து? ரொம்ப நலமா இருக்கோம், நீங்க யாருங்க?
3: நான் மயிலாடுதுறை மாவட்டம்
0: ஊரின் பெயரும் இதுதான், காலில் காயம் வந்ததும் இதனால் தான். தெரியலையோ?
3: ஊரின் பெயரும் இதனால்,
0: காலில் காயம் வந்ததும் இதனால் தான். சரி, முயற்சிக்கு பாராட்டுக்கள். வானொலி கேட்டுட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துமா?
4: நீமத்துலேருந்து அமுதா கிஷ்ரே மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா. நீங்களா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும் மேடம், ரொம்ப நல்லாவது.
0: சரி சொல்லுங்க பாப்போம். ஊரின் பெயரும் இதுதான், காலில் காயம் வந்ததும் இதனால் தான். தெரியலையா? சரி, முயற்சிக்கு பாராட்டுக்கள். வானொலி கேட்டுட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றிமா. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யாரு இங்கிருந்து?
5: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, வருக வருக. வணக்கம். சரி சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா
5: அந்த வழுக்கை சொல்லலாம்?
0: அதெல்லாம் சொல்லியாச்சுங்க,
5: வெங்கையும் சொல்லிட்டாங்க.
0: அடுத்து இப்ப நான் கேட்டுட்டேன். ஊரின் பெயரும் இதுதான், காலில் காயம் வந்ததும் இதனால் தான்.
5: தழும்புவா மேடம்?
0: தழும்புன்னு ஒரு ஊர் இருக்கா?
5: தழும்பூர்.
0: தழும்பூர் இல்ல, நான் சொல்றது கரெக்டா இருக்கும். நான் அந்த விடை சொன்ன நீங்க அப்பா. ஊரின் பெயரும் இதுதான், காலில் காயம் வந்ததும் இதனால்
5: தான்.
0: இல்ல, முயற்சிக்கு பாராட்டுகள். அடுத்த நேருக்கான வாய்ப்பு. நன்றி. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
6: விடை வந்து செங்கல்பட்டு.
0: செங்கல்பட்டு தான். உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. கிருஷ்ணாவா?
6: பாரி.
0: தலை கம்பரை தொடர்ந்து பாரி. அருமை அருமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
6: நன்றி மேடம்.
0: நன்றி. ஆம் நேயர்களே, ஊரின் பெயரும் இதுதான், செங்கல்பட்டு. காலில் காயம் வந்ததும் இதனால் தான். செங்கல்பட்டு, செங்கல்பட்டு தான் காலில் காயம் வந்திருக்கு. அப்போ ஒரே பதில் தான், செங்கல்பட்டு என்பது தான் சரியான விடை. நிறைய கேள்விகள்லாம் எடுத்துட்டு வந்தேன், நிறைய கேட்கலாம் அப்படிங்கிறதோட தான். ஆனால் இங்கே டைமே இல்லை பாருங்க. சரி பரவாயில்ல, அடுத்த வாரத்துலலாம் நல்ல நிறைய கேள்விகள்லாம் இங்கே எடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்துடலாம். ஓகேவா? நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தது நாகப்பட்டினம் யூஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கிய வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

0: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: இந்த நிகழ்ச்சியோட நாங்களும் வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரி லக்ஷ்மி ரவி. மீண்டும் ஒரு இனிய நிகழ்வில் சந்திப்போம் நேயர்களே. நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

வாசித்தவர் சீதா நாராயணன். நேரம் 2:55, 15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாவலூர் கொட்டப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, கரூர் மாவட்டம் பாலவிடுத்தி, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சேந்துரை 4 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுடி, கும்பகோணம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், துறையூர் வத்தலை அணைக்கட்டு, திருப்பூண்டி, செட்டிக்காடு, டிபாலூர், வேப்பூர், லப்பைக்குடிக்காடு, மீமாத்தூர், அகரம் சீகூர், ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம், மணல்மேடு, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, தாளவாடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், முசிறி, மயிலம்பட்டி, ஊத்து, லால்பேட், கரம்புக்குடி, அதிராமப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, பெலாந்துறை, நம்பியாறு அணை, சமயபுரம், நாலுமுக்கு, ஜெயங்கொண்டம், கிளென்மார்கன், குருவடி, காமாட்சிபுரம், நெய்வேலி, பாடாலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், காக்காச்சி, மாயனூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், நெய்வாசல் தென்பதி, குளித்தலை, தொழுதூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.8 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, கரூர், கடலூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் பல இடங்களிலும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும்.

0: மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். நாளை மறுநாள் 19ஆம் தேதியன்று தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 20ஆம் தேதியன்றும் 21ஆம் தேதியன்றும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 22ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 23ஆம் தேதியன்று தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான முதல் சற்று பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 3 மணி.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். நகை மோரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை, கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ். ஏப்ரல் மே சம்மர் ஷாப்பிங், ஜாலி ரைடிங், மூரா சன்ஸ் கோடை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சன்ஸ், நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
2: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
3: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
2: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்
3: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
6: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
7: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
6: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால்.

பண்பலை 100.3 இது LSC. லைக் ஷேர் கமெண்ட். நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எல்எஸ்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம காரைக்கால் ஃபேஸ்புக் பேஜில் போஸ்டர் போட்டாச்சுங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, வரிசையில் கமெண்ட்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டீங்க. கேள்வியை நானும் ஒரு தடவை சொல்லணும்ல. இன்னைக்கான எல்எஸ்சியில என்ன கேள்வி அப்படின்னா, மற்றவர்களுக்கு உங்களிடம் பிடித்த குணம் எது? எப்போதுமே இப்படி ஒரு விஷயம் இருக்குங்க, மற்றவங்களை பற்றி நாம் பாராட்டுவோம், அவங்க இப்படியாப்பட்டவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்னு மற்றவர்களை பாராட்டுறோம். ஆனால் நம்மளை பற்றி நாம் யோசிக்க மறந்துடுறோம். எப்போதுமே நம்மளை பற்றி நாம் முதல் யோசித்தா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு நாம் எப்படி இருக்கோம், மற்றவங்க என்ன கண்ணோட்டத்தில் நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறதே அடங்கியிருக்குங்க. மற்றவங்க அவர் நல்லவருப்பா, இவர் நல்லவருப்பா, இவர் நல்ல கொடையாளி, அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார், இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட்லாம் போதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க போறீங்க, அதுதான் இன்னைக்கு எல்எஸ்சியோட கேள்வி. மற்றவங்களோட கண்ணோட்டத்தில் நாம் அவங்களுக்கு எப்படி தெரிகிறோம், அவங்க நம்மக்கிட்ட பேசுறதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அவங்க நம்மளை எந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, நம்மளுடைய எந்த குணம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளாலேயே அனலைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட குணம், மற்றவங்க இந்த குணத்தை தான் பாராட்டுறாங்க அப்படின்னு ஒரு குணம் இருக்கும் இல்லையா, அந்த குணம் எந்த குணம் தான் இன்னைக்கு கமெண்ட்ஸில் போட போகிறீங்க. கூட இருக்க நபர்கள் சொல்லுவாங்க, பரவாயில்லப்பா, நீ இந்த விஷயத்தில் உன்னை அடிச்சுக்கவே முடியாது, இந்த விஷயத்தில் உன்னை தட்டிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படியாப்பட்ட நல்ல குணம் என்ன அப்படின்னு தான் எனக்கு சொல்ல போகிறோம். கமெண்ட்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செய்யுங்க. தமிழில் தட்டச்சு செஞ்சதும் காரைக்கால் பண்பலையோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளார எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான கேள்வி போட்டு போஸ்டர் போட்டிருக்கேன். அந்த போஸ்டருக்கு கீழே தான் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, கமெண்ட்ஸ் பண்ணணும், எப்படி கமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா, கமெண்ட்ஸ் பண்ணும்போது மூணு விஷயத்த மறக்கவே மறக்காதீங்க. ஒன்று உங்கள் ஊர், இன்னொன்று உங்களோட பேர், இன்னொன்று ரத்தின சுருக்கமான கமெண்ட்ஸ். இந்த மூணுத்தையும் மறக்கவே மறக்காதீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஊர் சொல்ல போகிறீங்க, உங்கள் பேரை சொல்ல போகிறீங்க. கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு, அதாவது மற்றவங்க உங்ககிட்ட, இந்த குணம் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற குணம் என்ன அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் அழகாக சொல்ல போகிறீங்க. உங்களோட இந்த அழகான குணத்தை பற்றி தெரிஞ்சுக்க அவளோடு காத்திருப்பது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
6: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
5: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
8: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
9: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
10: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
11: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா, மற்றவர்களுக்கு உங்களிடம் பிடித்த குணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அன்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகை மோராசன்ஸ் ரெடிமேட் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிக் கொண்டிருக்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட்.

0: சோசியல்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குங்க. அதுல வந்துட்டு காட்டூர் சிவகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்வேஸ் ஹாப்பி திங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வழுவூர் பண்டாரவாரை ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ ஆம் வெரி ஹேண்ட்ஸம் அண்ட் பிளே பாய் அப்படின்னு சொல்றாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் மாத்திக்க வேண்டிய விஷயம்தான். அப்புறம் மையாவாடி அசோக்குமார் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கத்தோட, என்னிடமிருந்து மற்றவர்களுக்கு பிடித்த விஷயம் டைலர் வேலை செய்கிறேன், கஸ்டமர் என்னிடம் வந்து வேலையை கொடுத்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் காலதாமதம் இல்லாமல் செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா எரவஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளவு கோபமாக பேசினாலும் முகத்துக்கு நேராக பேசினாலும் உண்மையாக தான் இருப்பேன், நேர்மையாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ரொம்ப ஜாலி டைப், ரொம்ப கலகலப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையும் நேர்மையும் மென்மையும் மென்மையான அணுகுமுறையும் புன்னகையும் மரியாதையான வார்த்தைகளும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி, அன்பாக பேசுவது, அமைதியாக இருப்பது, பொறுமையை கையாளுவது, இதெல்லாம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா நக்கம்பாடி சுதா. முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது, என்னால் முடிந்தவரை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முல்லக்காடுலேருந்து பாபு. திருமலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொறுமையை கையாளுவது, தான் உண்டு தன் வேலை உண்டு என்று அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன், இதுதாங்க என்னோட குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னிடம் மற்றவர்களுக்கு பிடித்த குணம் என்றால், எப்பொழுதும் உதவ தயாராக இருப்பது, சின்ன விஷயங்களை கூட அக்கறையுடன் நடந்து கொள்வது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லமல் ஷேக் அலாவுதீன் சொல்லியிருக்காங்க, என்னோட பேச்சு தான் மேடம் மற்றவங்களுக்கு என்கிட்ட பிடிச்ச குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா நாகூர்லேருந்து முகமது ரஃபீக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மையை பேசுவது, நேர்மை, அன்பு, நண்பர்களுக்கு நண்பர்களாக பழகுவது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல்லேருந்து சரவண் ரத்ன சுருக்கமாக சொல்லிட்டாங்க, அன்பாக பேசுவது, இதுதான் மற்றவங்களுக்கு என்கிட்ட பிடிச்ச குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு வணக்கத்தோடு வந்திருக்காங்க, என்னிடம் பிடித்த குணம் எல்லாருக்கும் உதவுவது, இரக்க குணம், செந்தில் கண்ணன் பேரளத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பாய் பழகுவது, உறவினர்களை நண்பர்களை விட்டு கொடுக்காமல் நேசிப்பது, யாரு கேட்டாலும் உதவி செய்வது, இதுதாங்க என்னோட குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவிக்காட்டிலேருந்து வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரம் தவறாமை, பணிவு, உதவி செய்வது, என்னுடைய பேச்சு, நேர்மை, இது எல்லாமே தாங்க, ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை, நிறைய குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர்லேருந்து துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிய வணக்கத்தோடு வந்திருக்காங்க, மற்றவர்களை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன், எல்லா உதவி செய்யும், என்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு உபத்திரம்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஐ எம் அ குட் பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதம்பார்லேருந்து கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, பொறுமையாக இருப்பது, இதுதாங்க என்னோட ஸ்பெஷல் குணம் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பது, மற்றவர்களுக்கு உதவுவது, இதுதாங்க என்னோட குணம், அதாவது மற்றவங்க என்கிட்ட ரசிக்கிற குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், மற்றவர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது பிரதிபலன் பாராமல் உதவும் மனப்பக்குவம் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் முருகன் விளக்கம்பாடி கடலூர் மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. காட்டுமலர் கோவில் டி மடப்புறத்திலேருந்து தோப்புத்தர் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானே தவறு செய்து இருந்தாலும் அதனை நியாயப்படுத்தி யாரிடமும் சொல்ல மாட்டேன், அருமையான கேள்வி அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டையும் போட்டிருக்காங்க. அப்புறமா திருவாரூர் கூடூர்லேருந்து இளவரசி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எதையும் ஒளிவு மறைவாக பேச மாட்டேன், மனதில் பட்டதை நேரில் கேட்பேன், இதுதாங்க என்னோட ஸ்பெஷல் குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதமாரிலேருந்து ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மீது நம்பிக்கையுடன் பழகுபவர்களுக்கு உண்மையுடன் உதவும் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வேன், இதுதாங்க என்னோட சுபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தில்லை ஸ்ரீனிவாசன் அழகாக சொல்லிட்டாங்கங்க, பேரன்பு, இதுதான் மற்றவங்களுக்கு என்கிட்ட பிடிச்ச குணம் அப்படின்னு அழகாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க.
1: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE Biomedical, Civil, Computer Science, ECE, EEE மற்றும் Mechanical, BTech Artificial Intelligence and Data Science, IT, Computer Science Engineering and Business System ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தரச் சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி.

0: அட்மிஷனுக்கு முன்னுங்கள் பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: இன்னைக்கு எல்எஸ்சில என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, மற்றவர்களுக்கு உங்களிடம் பிடித்த குணம், இதுதாங்க கேள்வி. நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸை கொடுத்துருங்க. இந்த பாடலை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: நேர்வே நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலே அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வழங்கும் இன்சல் அமுது தார்பைகள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க விருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க விருப்போர் RKG நெய்.
5: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: RKG நெய்

இன்னைக்கு நம்ம எல்எஸ்சில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, மற்றவர்களுக்கு உங்களிடம் பிடித்த குணம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். இது வரைக்கும் ஒரு 35 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதை அப்படியே வரிசையில படிச்சிடுவோம் வாங்க. ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, யார் அப்படின்னு பார்த்தா ஓமன் நாட்டிலேருந்து வரதராஜன் தான் இந்த கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. எனது அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள்லாம் ஏதாவது தவறு செஞ்சால் அவங்கள கூப்பிட்டு இந்த செஞ்சது தப்புங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் தப்பு செஞ்சாலும் அதை அவங்க முன்னாடியே ஒத்துப்பேன், இதுதாங்க என்னோட குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிய வணக்கத்தோட வந்திருக்காங்க, யாருன்னு பார்த்தா குத்தாலம் தோப்புத்தர்லேருந்து சிவசுப்பிரமணியம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவர்களுக்கு என்னிடம் பிடித்த குணம் எல்லாரிடமும் அன்பாகவும் நேர்மையாகவும் பழகுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதையும் வெளிப்படையாக பேசும் குணம் என்னுடையது, மற்றவர்களுக்கு உதவும் குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்பி ஸ்ரீதர், மாஸ் நகர் காரைக்கால்லேருந்து. அப்புறம் நேர் நகர்லேருந்து ஹனிஃபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னிடம் மற்றவர்களுக்கு பிடித்த குணம் என்ன அப்படின்னு கேட்டால், புதிய நபர்களிடம் நான் எளிதில் நண்பராக ஆகிவிடுவேன், என்னை நம்பிட்டா கடைசி வரைக்கும் அவங்களுக்காகவே நிற்பேங்க, இதுதாங்க என்னோட ஸ்பெஷல் குணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.

அப்புறமா பெருஞ்சேரியிலேருந்து ஜார்ஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஷ்டம்னு ஒருத்தர் கஷ்டம்னா ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா போதுங்க, உடனே அவருக்கு உதவி செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவர்கள் என்னிடம் ஏதாவது சொல்ல வந்தால் அதை மதித்து கேட்பேன், அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அனைவருக்கும் அன்பும் பாசமும் பண்பும் இருப்பதே எனது குணம், அதாவது மற்றவங்களுக்கு பாசமாகவும் அன்பாகவும் பண்பாகவும் நடந்துப்பேங்க, இது தாங்க என்னோட மற்றவங்களுக்கு பிடிச்ச குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா திருவிடைவாசல்லேருந்து சந்தோஷ் வனன் தான் இது சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருப்பையா ஸ்ரீனிவாசன் பரமத்தி வேலூர்லேருந்து நாமக்கல் மாவட்டம். கோவை இளவரசன் பஞ்சநதி குளத்திலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாலை வணக்கத்தோட உண்மை நேர்மை பரிவு அன்புடன் பழகுவது இனிமையாக பேசுவது இவைதான், மேலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நட்போடு பழகுவங்க, இதுதான் மற்றவங்களுக்கு என்கிட்ட பிடிச்ச குணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பூவை அருள்தாஸ்

0: என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவரிடம் பழகும்போது அவரவர் குணம் என்பதை புரிந்து கொண்டு பழகுவேன், பிடிக்காவிட்டால் என்றால் நிறுத்தி விடுவேன். எனக்கு அவங்களோட கேரக்டர் பிடிச்சாதாங்க பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மதம்பார்லேருந்து தமிழரசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை நேசிப்பவர்களுக்கும் என்னை உதவுபவர்களுக்கும் எப்போதுமே விசுவாசத்தோடு நடந்துப்பேங்க, இதுதான் என்னோட குணம். மற்றவங்க என்கிட்ட இது இவங்கள்ட்ட ரொம்ப நல்ல குணமாக இருக்கே அப்படின்னு பாராட்டுற குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகை மூரா சன்ஸ் ரெட்மேட்ஸ், மயிலாடுதுறை கொலுமாங்குடி, ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிய LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.

0: நாகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
2: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
3: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
2: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
3: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3:30. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். அனில் பாஸ்தா வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
7: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
8: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
7: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
9: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: எல்எஸ்சி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோங்க. இன்னைக்கு எல்எஸ்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, மற்றவர்களுக்கு உங்களிடம் பிடித்த குணம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுபோல கடைசியாக கமெண்ட்ஸ் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அகரக்குந்தையில இருந்து கார்த்திகேசன் தான் சொல்லியிருக்காங்க, விட்டு கொடுத்தல் இதுதான் வந்து என்னுடைய ஸ்பெஷல் குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹனீஃபா அப்படிங்கிறவங்க மறுபடியுமே கமெண்ட்ஸ் ஒன்று போட்டாங்க, மறுபடியும் அடுத்த கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான கேள்வி போட்டு போஸ்டர் இருக்குங்க, அதுக்கு கீழே உங்கள் பேர், உங்கள் ஊர், கேள்விக்கான பதில் ரத்தின சுருக்கமா ஒரு வார்த்தையில கொடுங்க. இந்த பாடலை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: நேர்வே நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சல்லா முது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்,
3: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லாப் வழங்கும் பசந்தளர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.

0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரா எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
3: ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்,
4: 10th மற்றும் 12th பொது தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு BSc, டிப்ளமா மற்றும் 1 year கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
3: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.

0: கரைக்கல் பண்பலை 100.3 இது LSC. லைக், ஷேர், கமெண்ட். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. அடுத்து யார் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால், குவைத்தில் இருந்துட்டு யார் போட்டிருக்காங்க, அபி அப்படிங்கிறவங்க தான் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அங்க அடுத்தவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவி தாங்க செய்வேன், வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மதிய வணக்கத்தோட சொல்லியிருக்காங்க யாரு அப்படின்னு பார்த்தா, மற்றவர்களிடம் எனக்கு மிகவும் பிடித்த குணம் பெருந்தன்மை. அதாவது மற்றவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்ச குணம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதில் அவங்க சொல்லியிருக்காங்க, மிகவும் பிடித்த குணம் வந்து பெருந்தன்மை, மன்னிக்கும் குணம். இத்தகைய நேர்மையான குணங்கள் சமூகத்தை இணைப்பதால் முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. யாரு? நன்னிலத்திலேருந்து மல்லிகா அம்பலவானந்த இதை சொல்லியிருக்காங்க. முதியவரை மதிக்கும் பண்புடன் நடப்பது, முதியவரை மதிச்சு பண்புடன் நடத்துங்கிறதுக்காக என்னோட குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவிடைவாசல்லேருந்து மணிவண்ணன், உண்மையாய் இருப்பது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாளபுத்தூர்லேருந்து கடகம் ஐங்கரந்தரணி தான் இதை சொல்லியிருக்காங்க. நேர்களே, உங்களுடைய கமெண்ட்ஸையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் LSC நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸாக கொடுங்க. தொடர்ந்து படிச்சுட்டே இருப்போம். கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 3 விஷயம் தாங்க. 1, உங்கள் பேரை மறக்கக்கூடாது, உங்கள் ஊரை மறக்கக்கூடாது, ரத்தின சுருக்கமான பதிலையும் மறக்கக்கூடாது.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
7: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
6: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.

0: டேட்டா சயின்ஸ், பிகாம், பிபிஏ இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
2: எல்எஸ்சி நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, மற்றவர்களுக்கு உங்களிடம் பிடித்த குணம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அரியலூர் மாவட்டம் மாண்டிமடத்துலேருந்து பாஸ்கர் தான் இந்த கமெண்ட் போட்டிருக்காங்க. மற்றவர்களுக்கு என்னிடத்தில் பிடித்தது எனது பொறுமை, அடுத்தது யாருக்கும் அதாவது யாருக்கும் கெடுதல் நினைச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நாணயமாக நடந்து கொள்வது, இது எல்லாமே வந்துட்டு என்கிட்ட இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி செய்தால் எதுவும் இங்கு மாறும், அடிக்கடி சொல்லுவேன், செய்தும் காட்டுவேன், அது மற்றவர்களுக்கு என்கிட்ட பிடிச்ச ரொம்ப குணங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரியிலிருந்து சுமதி. தவறுகளை தட்டி கேட்பது என் குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவடிவாசலிருந்து நிதிஷ் மன்னன். உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துகிட்டே இருக்கோம். இந்த பாடலை தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸ் படிச்சிடலாம்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோங்க. நிகழ்ச்சிக்கு நிறைவா ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, யாரு அப்படின்னு பார்த்தா ஆனந்த் முத்துக்குமரன் முக்கரும்பூர்ல இருந்தா போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மற்றவர்களுக்கு என்னிடம் பிடித்த குணம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வது அப்படின்னு அவங்களோட நிறைவான கருத்தை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாங்க, மற்றவங்களுக்காக வாழ்ந்த காலம் போக நமக்காக கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்போமே, நம்ம கிட்ட இருக்க நல்ல குணங்களை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுவோமே, மற்றவங்களுக்கு நல்லவங்களா இருக்கிறத விட நமக்கும் கொஞ்சம் நல்லவங்களா இருந்துட்டு போவோம், நம்மளை நாமளே பாராட்டிப்போம், நம்மளுடைய டேலண்ட் என்ன, நம்மளுடைய சிறப்பான குணங்கள் என்ன அப்படின்னு நமக்கான நேரம் செலவழிச்சு நமக்காகவும் கொஞ்சம் வாழ்வோம் வாங்க.

இதுவரை கேட்டு ரசித்தது அனல் பாஸ்தா வழங்கிய LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள்.

0: அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நேர்லே இன்னும் சில நடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு கேட்கலாம்.

எப்படி வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் நடித்தவர்கள் தளவாய் எம் மனோகரன், எஸ் நந்தினி, எம் ஜெகநாதன், எஸ் பார்வதி, எம் ஜோதி பாலசுப்ரமணியன், ஆர் ஜெயகோமதி நாயகம், கே விஜயகுமார் மற்றும் பொன் ரமேஷ்குமார் ஆகியோர். அமைப்பு எஸ் விஜயகுமார்.

0: பர்வதி,
1: வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க?
0: பர்வதி, ஐஸ் வண்டிக்கார வந்திருக்கான் போல் இருக்கு. பெல் சத்தம் கேட்குது. வெயிலுக்கு ஐஸ் சாப்பிடும் போல் இருக்கு. ரெண்டு பேரும் ஐஸ் சாப்பிடலாம், வாங்கிட்டு வரையா?
1: ஆனா இது ஐஸ் வண்டிக்கார சத்தம் மாதிரி தெரியலையே. இருங்க, ஜன்னலை திறந்து பாக்குறேன். என்னங்க, கொஞ்சம் இங்க சீக்கிரம் வாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க.
0: என்ன பர்வதி, என்னாச்சு? ஆட, பக்கத்து வீட்டுக்கார புது பைக் வாங்கியிருக்கான்.
1: அவங்க வண்டியை பார்த்து நம்ம பொறாமப்படணுமா? அதான் சத்தமா மணியாட்டி சொல்றாங்க.
0: நாம வாங்கின 40-inch டிவி ஆட்டோல வந்து இறங்கினதை பார்த்துட்டு அதுக்கு போட்டியாத்தான் வண்டி வாங்கியிருக்காங்க. போக போக நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும் போல இருக்கு.
2: எங்க பெல்ல நல்ல சத்தம் வர மாதிரி ஸ்பீடா ஆட்டுங்க.
3: அட, இதுக்கு சவுண்ட் அவ்வளவுதான் வரு? சவுண்ட் அதிகமா வேணும்னா சாப்பாட்டை தட்டத்தான் தட்டணும். ஆமா, வண்டியை கோயில்ல பூஜை பண்ணித்தானே கொண்டு வந்தோம், மறுபடியும் எதுக்கு வீட்டு முன்னாடி இப்படி பண்ற?
2: இங்க நம்ம பைக் வாங்குனதே பக்கத்து வீட்டுக்கு போட்டியாதான். முதல்ல அவங்க வண்டியை பார்க்கட்டும்.
3: அட, ஆல்ரெடி அவங்க நாம என்ன பண்றோம்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏமா, அவங்களுக்கு நமக்கும் இருக்கிற சண்டையில அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க, போட்டிக்கு நாம பெரிய டிவி வாங்கினோம், அவங்க கட்டில் வாங்கினாங்க, நம்ம சோபா வாங்கினோம், அவங்க ஏசி வாங்கினாங்க, நம்ம வண்டி வாங்கியிருக்கோம், அவங்க பையனை ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்து விட்டாங்கன்னு நாம நம்ம பையனை கொடைக்கானல் கான்வென்ட்ல சேர்த்து விட்டுருக்குறோம். இப்படியே அவங்களுக்கு போட்டியா பொருளை வாங்கி வாங்கி அவங்க பொறாமப்படட்டும்னு 4 வீட்டு சாமான சேர்த்து வச்சிருக்கிறோம். வாங்கின பொருளுக்கே இன்னொரு வீடு கட்டணும் போல இருக்குதாப்பா.
2: இது நம்ம மான பிரச்சனைங்க. அவங்க நமக்கு ப்ரெஷர் ஏறட்டும்னு பண்ணும்போது நாமளும் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணுங்க, அப்பதான் நமக்கு ப்ரெஷர் குறையும்.
3: போதுமா, போது போது, நீ பேசுறது எனக்கு இன்னும் ப்ரெஷர் ஏறிடு போல இருக்குது.
2: சரி சரி, வண்டியை எடுங்க. அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் வீட்டை பூட்டிட்டு வரேன், மருதமலை வர போயிட்டு வரலாம்.
3: போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம்.

0: அப்பப்பாப்பாப்பா, என்ன வெயில், என்ன வெயில்! ஆஃபீஸில் இருந்து வீடு வர்றதுக்குள்ளே தினம் பெரிய சாதனையாகவே இருக்குது. பார்வதி, பார்வதி, என்ன நெய் வாசம் வீட்டை தூக்குது?
1: வாங்க வாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து நெய் வாசம் வந்துச்சா? உன் வீட்டிலேருந்து மட்டும்தான் நெய் வாசம் வருமா? என் வீட்டிலேருந்து வரும்னு இன்னைக்கு நெய் தோசை, நெய் ரோஸ்ட்டு, நெய் பணியாரம்னு எல்லாம் சுட்டி அடுக்கி வச்சுருக்கேன். வாங்க வாங்க, சாப்பிட்லாம்.
0: ஆமாம், நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாளாவது நெய்யில் தோசை சுட்டு போட்டிருப்பியா? சண்டைக்காரி வீட்டில் நெய் வாசம் வீசுதுன்னு நம்ம வீட்லேயும் வீச வச்சுட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, இப்படியாவது நான் இன்னைக்கு நெய் தோசை சாப்பிட போகிறதுன்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
1: என்னங்க என்னங்க
0: என்ன பார்வதி?
1: சாப்பிட்டு முடிங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
0: விஷயமா? அம்மா தாயே, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, நான் அப்புறமா சாப்பிட்றேன்.
1: பசியோடு வந்திருக்கீங்க, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா நான் சொல்கிறேன்.
0: வேண்டாம்மா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீ சொல்கிற விஷயத்தால் என் வயிறு கலக்கிட போகுது. முதல்ல என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் சாப்பிட்றேன்.
1: வர அஞ்சாந்தேதி நம்ம கல்யாண நாள் வருது இல்லையா?
0: ஆமாம், வைகாசி அஞ்சாந்தேதி நம்ம கல்யாண நாள். ஓ, கல்யாண நாள் அன்னைக்கு ஊட்டியில் ஃப்ளவர் ஷோவும் வருது, அதனால் ஊட்டி கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், கரெக்டா?
1: ஐயோ, அது இல்லைங்க, அதை விட முக்கியமான விஷயம்.
0: அதை விட முக்கியமானதான் பார்வதி, நேராக ஆக ப்ரெஷர் ஏறுது. முதல்ல உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்.
1: சரி, நீங்கள் எப்போவோ சாப்பிடுங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நாம ஒரு கார் வாங்கலாம்னு சொல்ல வந்தேன்.
0: என்னது, காரா?
1: ஆமாங்க, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நான் கொடியில துணி காய போட்டுட்டு இருந்தேன், அந்த நேரத்துல பக்கத்து வீட்டு ராதா அவ புருஷனோட புது வண்டியில ஏறி என்ன நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு போறா. எனக்கு ஒரே அழுகையா வந்துருச்சு, அதனாலதான் நாம அவளுக்கு போட்டியா ஒரு காரை வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
0: பார்வதி, ராதா சிரிச்சுட்டு போறாங்கிறதுக்காக நாம கார் வாங்க முடியுமா? இப்போ நான் வாங்குற 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் கார் வாங்கி நம்ம வீட்டு ஷோகேஸில் வேணால் வைக்கலாம். இப்போ அதுதான் என்னால் முடியும்.
1: அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட நான் அவமானப்பட்டா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் போல இருக்கே.
0: பார்வதி, 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற எங்கள் முதலாளிக்கே கார் கிடையாது, தெரியுமா? நாம் மட்டும் கார் வாங்குறது எங்கள் முதலாளிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வையே, நாம் வசதியாக இருக்கும்னு நினச்சிட்டு இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டவே கட் பண்ணிடுவார்.
1: நாம் கார் வாங்குறத உங்கள் முதலாளிக்கு ஏன் சொல்கிறீங்க? காரை வாங்கிட்டு சத்தம் இல்லாமல் வீட்டு மாடி நிறுத்திக்க வேண்டியது தானே, இது கூடவா உங்களுக்கு சொல்லித்தரணும்?
0: என்ன நீ, கார் வாங்குறது என்னமோ சர்வ சாதாரணமாக ஒரு கர்ச்சிப்பு வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கார் வாங்க 5 லட்சம் 10 லட்சம் பணம் தேவைப்படுமே, அதுக்கு எங்கே போகிறது? நீ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா?
1: நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். உங்களை யார் புது கார் வாங்க சொன்னா?
0: நீ சொல்கிறது புரியலையே.
1: புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேளுங்க. கார் டீலர்கிட்ட வேலை பார்க்குறாருல என் மாமா, அவர் சொன்னார் பழைய யூஸ்டு காரெல்லாம் 1 லட்சம் ரூபாயிலேருந்தே இருக்குமாமா, அதை வாங்கிப்போம்.
0: என்ன, 1 லட்சம் ரூபாய்க்கு காரா? பார்த்துமா, 1 லட்சம் ரூபாய்க்கு இன்ஜின் இல்லாமல் வெறும் காரோட பாடியை மட்டும் கொடுக்க போகிறாங்க.
1: எங்கள் மாமா எப்பவும் நமக்கு நல்லது தான் சொல்லுவார், அவர் சொன்னால் நல்லா தான் இருக்கும், நம்பிக்கையோடு வாங்குவோம்.
0: சரிம்மா, இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணுறது? ஏற்கனவே நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் 1 ரூம் எக்ஸ்ட்ரா எடுத்தான்னு நாம் லோன் வாங்கி 3 ரூம் எடுத்தோம். அந்த லோன் வேற இருக்கே.
1: நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு உங்ககிட்ட 1 பவுன் மோதிரமும் 2 பவுன் செயினும் இருக்கே, அதை பேங்க்ல வச்சு காரை வாங்கிடலாம். எப்படி என் யோசனை?
0: போற போக்க பார்த்தா என்னையே யாருக்கிட்டையாவது அடமானம் வச்சாலும் வச்சிருவ போல் இருக்கே.
1: இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நம்ம அடமானத்தை விட நம்ம தன்மானம் தான் பெருசு.
0: என்ன பண்றது?

0: என்னராதா பக்கத்து வீட்டையே பார்த்துட்டு இருக்கற, இன்னைக்கு மாடு குதிரை ஏதாவது வாங்கி கட்டி வச்சிருக்காங்களா?
1: அது இல்லங்க, பார்வதியோட மாமனார் ஊர்ல இருந்து வந்திருக்கார் போல இருக்கு.

0: வாசல்ல உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு, பாத்தீங்களா?
1: ஓ, அவரை நீ இப்பதான் பாக்குறியா? நான் காலையிலேயே அவர் பார்த்துட்டேன், சித்திரக்கணிக்கு வந்திருக்கார் போல இருக்குது.
0: சரி சரி, பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்திருக்காருன்னு. எம் மாமனார்? அதான், உங்க அப்பாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடாதீங்க. உங்க அப்பா உடம்பு சரியில்லாதவர், எப்ப பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருப்பாரு, எந்நேரமும் பாத்ரூம்க்கு நடந்துகிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு புலம்பிட்டே வேற இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் சுடுதண்ணி சுடுதண்ணின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்தா வீடு ஆஸ்பத்திரி மாதிரி ஆயிடும். அவரை பார்க்கவே ஒரு ஆள் வேணும். பக்கத்து வீட்டினால எனக்கு வேற பிரஷர் இறங்கவே மாட்டேங்குது. எத்தனை மாத்திரை தான் நான் சாப்பிட்றது?
1: ராதா, ஒரு தப்பு நடந்து போச்சு ராதா.
0: என்னங்க, என்னாச்சு?
1: நம்ம பக்கத்து வீட்டு பகையினால அவங்க எது வாங்கினாலும் போட்டிக்கு நாமளும் எதையாவது வாங்கிடுறோம். பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்திருக்காருன்னு தெரிஞ்சா கோபப்பட்ட நீ போட்டிக்கு எப்படியும் உன் மாமனாரை, அதாவது எங்க அப்பாவை, உடனே கிளம்பி வர சொல்லுவேன்னு நினைச்சு காலையிலேயே அவர் வந்து ஆட்டோவில் இறங்கும் போது எங்க அப்பாவையும் உடனே கிளம்பி வர சொல்லிட்ட. பக்கத்து வீட்டுக்கார ஆட்டோர் வந்து இறங்கினால எங்க அப்பாவை கார்ல வந்து இறங்கணும்னு ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்க. அநேகமா இன்னொரு 5 நிமிஷத்துல எங்க அப்பா கம்பீரமா கால் டாக்ஸில வந்து இறங்கிடுவாருன்னு பாரு. அதோ அதான் அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு போல இருக்கு. அப்பா வாங்கப்பா, வாங்க வாங்க.
2: வர்றேன்டா வர்றேன். நீயே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்.
1: அப்பா, உங்களை கார்ல கூட்டிட்டு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீங்க வேற ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, அதான் காரவே அனுப்பிச்சு விட்டேன்.
0: வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? அத்தை நல்லா இருக்காங்களா?
2: ஏதோ மாத்திரை மருந்துல என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குமா. உங்க அத்தையும் எனக்கு நேரத்துக்கு பக்குவமா சமைக்கணும், நேரத்துக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணும், அதனால நானும் வந்து உங்களோட இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னா. நான் தான் ஓவர் வெயிலா இருக்கு, நீ வர வேண்டாம், எல்லாம் என் மருமக பாத்துக்குவான்னு ரயில் ஏறி வந்துட்டேம்மா.
0: ஆமா ஆமா, உங்களை எல்லாம் பாத்துக்கதான் நான் ஒருத்தி இருக்கேனே, அப்புறம் எதுக்கு அத்தை?
1: சரி சரி ராதா, நீ போய் அப்பாவுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா போ.
2: அம்மா ராதா, மதியம் சாப்பிட வேண்டிய மாத்திரையே இன்னும் சாப்பிடலை, அதனால கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொண்டு வாமா. அப்படியே வரும்போது சுகர் போட்டும் போடாமையும் சூடாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப சூடும் இல்லாத மாதிரி ஒரு டீ போட்டு கொண்டு வாமா. முடிஞ்சா செம்பு டபரா செட்டில் கொண்டு வாமா.
0: நான் சொன்னது கரெக்டாக நடக்குது பார்த்தீங்களா?
2: கரெக்டா? என்ன நடந்தது, என்னம்மா சொல்கிற?
1: அது அது ஒன்றும் இல்லைப்பா. அது நீங்கள் வந்ததுமே சக்கரை கம்மியாக டீ போட்டு கொடுக்கணும்னு ராதா சொன்னான், அது நீங்களே கேட்டுட்டீங்கன்னு ராதா ஞாபகப்படுத்தா இல்லை ராதா?
0: ஆமாம் ஆமாம்.
1: ராதா போய் டீ போட்டு கொண்டு வாப்போ.
2: கோபி
1: சொல்லுங்கப்பா.
2: பக்கத்து வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? என் சிநேகிதன் சிவராம வந்திருக்கானா?
1: ஆ, வந்திருக்காருப்பா. ஆனால் இப்போ எங்களுக்கு அவங்களுக்கு பேச்சு பார்த்து இல்லைப்பா. நீங்களும் அங்கே போகக்கூடாதுப்பா, மனசில் வச்சுட்டு பெசாமல் வீட்டுக்குள்ளேயே இருங்கப்பா.
2: என்னப்பா, ரெண்டு குடும்பமும் அண்ணன் தம்பி மாமன் மச்சா மாதிரி ஒத்துமே இருந்தீங்க, இப்போ திடீர்னு பேசிக்கிறதுன்னு சொல்கிறீங்களே, ஏன்பா என்னாச்சு?
1: அது பெரிய கதைப்பா, அதனால பெரிய சண்டையே வந்துருச்சு போங்க.
2: அதுதான் என்னங்கிற?
1: அப்பா, அவங்க வீட்டு குப்பை பறந்து வந்து நம்ம வீட்டுக்குள்ள விழுந்துருச்சு. அதை ஏன்னு கேட்டதுக்கு அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான், காத்தடிச்சா பறந்துதான் வரும்னு சொல்லிட்டான். இது என்னப்பா நியாயம் இது?

0: இருங்க பாக்குறேன்.
1: ம்,
0: என்னங்க? கொஞ்சம் இங்க வாங்க.
1: ஏன், என்னாச்சு?
0: எதிர் வீட்டுல கார் வாங்கிருக்காங்க போல இருக்கு.
2: காரா? என்ன சொல்ற? அட, ஆமா, கார் வாங்கிருக்காங்க. அட, அவன் வருமானத்துக்கு காரா? எப்படி வாங்கினா?
0: ஏங்க, இதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துதுங்க. நான் ஒன்னு சொல்லுவேன், கேப்பீங்களா?
1: என்னது? ஒன்னு சொல்ல போறியா? அம்மா தாயே, இதுக்கு மேல வாங்கறதுக்கு ரயிலும் ஏறாப்பளன்னு தான் இருக்கு. அதையெல்லாம் நம்மளால வாங்க முடியாதும்மா.
0: கவலையே படாதீங்க, இனிமே நாம ஒண்ணுமே வாங்காத மாதிரி நான் ஒரு முடிவு பண்றேன்.
1: வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போயிடலான்னு சொல்றியா?
0: எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்த சொல்றீங்களா?
1: நீ சொல்றது புரியலையே.
0: பக்கத்து தெருல பரிகாரம் பரமசிவம்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம குறைய சொன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் நின்று அவர் சுத்தி போடுவாராம். அப்படி அவர் நம்ம வீட்டில் வந்து சுத்தி போட்டா நாம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது 30 நாள்ல நடந்துருமா.
1: என்னம்மா இது, ஒரு லாஜிக் இல்லாம பேசுற. அவர் வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் சுத்தி போட்டா நம்ம வீட்டை டைல்ஸ் தான் உடையும்.
0: எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு விளையாட்டு தான். அவரு சுத்தி போடுறது சுத்தியெல்லாம் இல்லைங்க, எலுமிச்சம்பழத்தை.
1: எலுமிச்சம்பழத்தினால நாம நினைச்ச காரியத்தை எல்லாம் பண்ணலாம்னா நான் வேலைக்கு போகாம சம்பாதிக்க சுத்தி போட சொல்றியா?
0: ஏங்க, நம்புனாதான் நடக்கும். வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா?
1: சரி சரி, எதுக்கு எலுமிச்சம்பழத்தை சுத்தி போடலாங்கிற?
0: வீட்டை வித்துட்டு வெளியே போகதான்.
1: நம்ம வீட்டையா?
0: நம்ம வீட்டை இல்லைங்க, பக்கத்து வீட்டை. அவங்க வித்துட்டு வெளியே போக வைக்கலாங்கிறேன்.
1: அப்படியா? அதுவும் சரிதான். அவங்க வீட்டை வித்துட்டு வெளியே போயிட்டா நாம நிம்மதியா இருக்கலாங்கிற.
0: கரெக்ட். இவ்வளவு நேரம் நான் பேசினதுல இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு.
1: இத பாரு ராதா, நாம நிம்மதியா இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் என்ன பூசணைக்காயே சுத்த சொன்னாலும் நான் ரெடி.

0: என்ன மணி? காரையும் எங்கள் போய் நடு ரோட்டில் நிறுத்திட்டு போயிட்டேன்.
1: என்ன பண்ணுறதுப்பா, திடீர்னு கார் நின்று போச்சு, செல்ஃப் வேறு எடுக்க மாட்டேங்குது. மெக்கானிக்கை தேடிட்டு போனேன்.
0: மெக்கானிக் கிடைச்சாங்களா? வர்றேன்னு சொன்னாங்களா?
1: ஒர்க் ஷாப் பக்கத்தில் தான்ப்பா இருக்குது. ஒர்க் ஷாப்பில் தான் ஆள் இல்லையா, காரை தள்ளிட்டு கொண்டு வந்தால் பார்க்கலான்னு சொல்கிறாங்க.
2: எனது வண்டியை தள்ளிட்டு போகணுமா?
1: ஆமாம், நாம் தான் சேர்ந்து தள்ளிட்டு போகணும். எல்லாம் ஒன்றால் நடந்தது, அதனால் எல்லாம் நீ இதே அனுபவிக்கணும்.
2: எனது என்னாலையா? நல்லா ஓட்டி பழகிட்டு அப்புறம் எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா ஓட்ட தெரியாம வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு இங்க கொண்டு வந்து கத்திரி வயில நிக்க வச்சுட்டு இருக்கீங்க.
1: பார்வதி, கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? எனக்கு காரெல்லாம் நல்லாவே ஓட்ட தெரியும். நீ இதை கண்ணை திறந்துட்டே பாலங்கிணத்துல போய் விழுந்திருக்க.
2: பாலங்கிணத்துல விழுந்துட்டேனா? என்ன சொல்றீங்க?
1: நீ தானே காருன்னு வீட்டுக்கு முன்னாடி நின்னா போதும்னு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு தகரட்டப்பா வாங்க சொன்ன, அது இப்படித்தே இருக்கு.
2: ஏ மாமா, நல்ல வண்டி, ஒரே ஒரு ஓனர், நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குன்னு சொன்னாரு.
0: வியாபாரி தகரத்தை கூட தங்கம்னு தான் சொல்லுவாங்கம்மா. நாம தான் அது தங்கமா தகரமானு பார்த்து வாங்கணும்.
2: ஏ மாமா, இப்படி எரியற நெருப்புல என்னை ஊத்துறீங்க? காரெல்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம 3 பேரும் கார் எடுத்துட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரி விளக்கெண்ணைய ஊத்திட்டு பார்த்தாலே, அதனால தான் கார் நின்று போச்சு.
0: ஏமா, நமக்கு தலைவலி வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? நாம தான் பார்த்து வாங்கியிருக்கணும்.
1: அப்பா, கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா? ஒர்க் ஷாப் 200 மீட்டர் தான் இருக்குது. 2 பேரும் கொஞ்சம் காரை தள்ளுங்க. என்ன பார்வதி, நின்று எதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? இன்பமும் துன்பமும் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. இன்பத்தோட துன்பத்தையும் ஏற்றுத்தே ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தோம்னு வெய்யே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பார்த்தாலும் பார்த்துருவாங்க. அப்புறம் தேவையில்லாமல் உனக்குத்தே ப்ரெஷர் ஏறு. வண்டியை கொஞ்சம் தள்ளுங்க.
0: ஆமாம்மா, ரோட்லேயும் யாரையும் காணோம். கொஞ்சம் பிடிச்சி தள்ளுமா, வண்டி ஒர்க் ஷாப்பில் விட்டு பார்த்துடுவோம். தள்ளு
1: தள்ளுங்க தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்.

0: எப்போ வரீங்க?
1: ஹாஸ்டல்ல இருந்து போன் வந்துருச்சு.
0: நம்ம பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்தா?
1: ஆமா, அவனோட மிஸ் தான் போன் பண்ணாங்க. இங்கே அவன் முக்கே தொட மாட்டேங்கிறான். என்ன ஆரம்ப பார்த்தாலும் டிவி செல்போன் பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் அனுப்புனா அங்கேயே அவன் குறும்பு பண்ணுறான். ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க.
0: அங்கேயும் போய் குறும்பு பண்ணுறானா? அவன் அப்பனை போலவே இருக்கான்.
1: என்ன ஏன் வம்பு கிழக்குற? உங்கள் அப்பனை போல தான் இருக்கான்னு சொல்லு. பேர எடுக்கிற வயசில் உங்கள் அப்பா தலைக்கு டை அடிச்சிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அலையிறாருல்ல, அந்த குறும்பு தான் பேரங்கிட்ட இருக்குது.
0: அவருக்கு தலை முழுக்க முடியிருக்கு, அதனால அவர் டை அடிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பொறாமை? முதல்ல ஸ்கூல்ல என்ன ஆச்சு அதை சொல்லுங்க.
1: உன் மகன் கூட படிக்கிற பசங்களோட சண்டை போட்டுட்டு கையில் ஒரு கத்தியை எடுத்துட்டு மீன் மிட்டுற மாதிரி வெட்டிடுவேன், கோழி அறுக்கிற மாதிரி அறுத்துருவேன்னு மிரட்டினாடாமா. மிஸ்ஸு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஹெட்மிஸ்ஸு பையனை என்னங்க வளர்த்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குது இப்போ.
0: அப்புறம் கேட்காம என்ன செய்வாங்க? அவன் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதுமே, உடனே அவனை தூக்கிட்டு மீன் கடை கோழி கடைன்னு போய் போய் காட்டினீங்க. அதனால தான் அவன் எல்லாரையும் வெட்டிடுவேன் அறுத்துருவேன்னு மிரட்டுறான்.
2: ஏண்டா, நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதானடா மரமாக முளைக்கும். அவனை ஒரு லைப்ரரி கூட்டு போய் பழக்கப்படுத்தியிருந்தா அவனுக்கு புக்கு படிக்கிற பழக்கம் வந்திருக்கும். ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு கூட்டிகிட்டு போய் பழக்கப்படுத்தியிருந்தா அவனுக்கு விளையாட தோணியிருக்கும். கோயில் குளம்னு அடிக்கடி கூட்டிகிட்டு போயிருந்தா பக்தியும் ஒழுக்கமும் பழகியிருப்பான். நீ மீன் கடை கோழி கடைன்னு கூட்டிகிட்டே போன, அவன் வெட்டுறேன் அறுக்கிறேங்கிறான்.
0: நீங்கள் சொல்கிறது கரெக்டு மாமா. ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு அவனும் காத்துட்டு தான் இருப்பான். அப்படி அவனுக்கு எடுத்து வச்சிருக்காரு.
2: நானெல்லாம் உனக்கு நல்ல ஒழுக்கத்தையும் மரியாதையும் சொல்லி வளர்த்தேன்டா, அதனால தான் நீ எல்லாம் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்க.
1: அப்பா, நீங்கள் எங்களுக்கு குழந்தையாக இருக்கும்போது நினாவை காட்டி சோறு கொடுத்தீங்க. ஆனால் இன்றைக்கி குழந்தைகளுக்கு செல்ஃபோன் காட்டி சோறு கொடுக்குற காலம் பாயுது. குழந்தைங்க நம்மளை விட அட்வான்ஸாக இருக்காங்கப்பா.
2: நல்லது கெட்டது தெரியாமல் தானடா இந்த பூமிக்கு வர்றாங்க. அவங்க நாம தாண்டா நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும். காலம் மாறி போச்சுன்னு காலத்து மேலே பழி போடக்கூடாது. பொறுப்பு நம்மக்கிட்டையும் இருக்குப்பா.

0: பார்வதி, பார்வதி
1: கிச்சன்ல இருக்கீங்க? வந்துட்டேன். என்னங்க, மெக்கானிக் காரை செக் பண்ணாரா? பெருசா ஒன்னும் கார்ல பிரச்சனை இல்லையே.
0: நானும் மைனர் ப்ராப்ளமாக தான் இருக்குன்னு போனேன். ஆனால் போய் கேட்டால் மேஜர் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே ஒரு நிமிஷம் என் இதயமே நின்று போச்சு.
1: என்னங்க இப்படி சொல்கிறீங்க?
0: என் இதயம் நின்று போன மாதிரி காரோட இதயமும் நின்று போச்சான்.
1: என்ன புரிகிற மாதிரி சொல்லுங்க.
0: உனக்கு புரிகிற மாதிரி சொன்னாலே புரியாது. இதில் புரியாத மாதிரி சொன்னால் புரியவா போகுது? வண்டிக்கு இதயமே இன்ஜின் தான். அந்த இன்ஜினு சீஸ் ஆயிடுச்சான்.
1: என்னது, இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சா? இப்போ அதுக்கு நம்ம என்னங்க பண்ணுறது?
0: பைபாஸ் தான், பைபாஸ் தான் பண்ணணுமா. இன்ஜினை பிரித்து வேலை பார்க்கணுமாம்மா. அதுக்கு 50,000 செலவாகுமா. காரை வாங்கினவங்கிட்டயே திருப்பி கொடுக்கலான்னா வாங்கும்போதே 1,00,000 ரூபா காருக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கையெழுத்து வேற வாங்கிட்டான்.
1: இப்போ காரை சரி பண்ணலான்னா 50,000 ரூபாய் செலவாகும்னு சொல்கிறீங்க. 50,000 ரூபாய்க்கு நாம் என்னங்க பண்ண போகிறோம்?
0: மனசை தேத்திக்க, நாம் 1,00,000 கொடுத்து காரை வாங்கினோம். 50,000 நஷ்டமானாலும் பரவாயில்ல, 50,000 திரும்பி கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணித்தர்றேன்.
1: எப்படிங்க?
0: வேற என்ன, காரை காயலாங்கடையில் இடைக்கு போட்டுடலாம்.
1: என்னது, ஆசாசியாக வாங்கின காரை காயலாங்கடையில் போடுவீங்களா? அப்படியே எண்ணெயும் சேர்த்து காயலாங்கடையில் இடைக்கு போட்டுருங்க, தொல்லை இல்லாமல் இருக்கும்.
0: என்ன பார்வதி இப்படியெல்லாம் பேசுகிற?
1: நாம் கார் வாங்கினது பக்கத்து வீட்டு காரங்க கண்பட்டு தான் காருக்கு இந்த நிலைமையே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி காலம் பூராவும் அவங்க கண் முன்னாடி இந்த வீட்டில் எப்படி தான் இருக்க போகிறேனோ.
0: பார்வதி பயப்படாமல் இரு. அவங்கள

0: இந்த ஏரியாவில் இருந்தே எப்படி விரட்டுறேன்னு மட்டும் பாரு.
1: என்னங்க திடீர்னு சினிமா வில்ல மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க?
0: இனிதே என் கிரிமினல் மைண்டை யூஸ் பண்ண போகிறேன்.
1: அடிதடிக்கெல்லாம் போயிடாதீங்க, போலீஸ் கேஸ்லாம் என்னால் அலைய முடியாது.
0: இது சைலண்டாக பண்ணுற காரியம். பக்கத்து தெருவில் பரிகாரம் பரமசிவன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னால் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எலுமிச்சம்பழத்துலேயே அவங்கள ஓட ஓட விரட்டிடுவார். எப்படி ஏன் ஐடியா?
1: வாழ்க்கையில் எதுலேயுமே ஜெயிக்காத நீங்கள் எலுமிச்சம்பழத்துலையாவது ஜெயிப்பீங்களான்னு பார்க்கலாம்.

0: நான் தான் பரிகார பரமசிவன். என்னை நம்பி வர்றவங்க வரும்போது சங்கடத்தோடு வருவாங்க, போகும்போது சந்தோஷத்தோடு போவாங்க. அப்போ தான் நான் சந்தோஷமாக இங்கே உட்கார முடியுது. உங்கள் முகத்தை கூட உங்கள் மனைவியோட முகத்தை பார்க்கும்போது ஆழமான மன உளைச்சல் இருக்காங்கோன்னு தெரிய வருது.
1: பார்த்தீங்களா, என் முகத்தை பார்த்து கரெக்டாக சொல்கிறாரு.
2: நீ முழிக்கிற மொழியே உன் மனசை காட்டுது.
0: என்ன உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, என்ன பரிகாரம்னு சொல்கிறேன்.
2: அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீட்டை விற்கணும், அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவார்னு பேசிக்கிட்டோம்.
0: ஓ, உங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது, அதில் ஒரு வீட்டை விற்கணும் அப்படித்தானே?
2: இல்லைங்க, எங்களுக்கு இருக்கிறதே ஒரு வீடு தான்.
0: அப்படியா? அப்படின்னா எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டா 30 நாளில் வீடு விற்று.
2: 30 நாளில் வீடு விற்றுமா பார்வதி? ஒரு 30 நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா?
0: சரி சரி, எனக்கு வேற ஒரு இடத்துல சுற்றி போடுற வேலை இருக்குது, என் கூட வந்து உங்கள் கூட்ட காட்டுங்க, அங்கே வந்து சுற்றி போட்டுட்டு வந்துடுறேன், புறப்படுங்க.
1: வீட்டுக்குள்ளே போக வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டானே?
0: என்னது, வீட்டு ஓனர் ஒத்துக்க மாட்டானா? வீடு உங்களது தானே.
1: வீடு வீட்டு ஓனர்துங்க.
0: ஏங்க என்ன விளையாடுறீங்களா, உங்கள் ஓட்டத்தானே விற்கணும்னு சொன்னீங்க.
2: வீட்டை விற்கணும்னு சொன்னோம், ஆனால் எங்கள் வீட்டு இல்லைங்க, அது எங்கள் பக்கத்து வீட்டை.
0: என்னது, பக்கத்து வீடா? சரி, அவங்க வீட்டை நீங்கள் விற்கணும், நீங்கள் என்ன புரோக்கரா?
2: பார்வதி, சுற்றி வளைக்காமல் என்ன நடந்துன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு.
1: சார், எங்களுக்கும் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு ஃபேமிலிக்கும் ஒத்து வரதில்லை, அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு, அதனால் நாங்கள் இனிமேல் அவங்க முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கோம். உங்கள் பரிகாரங்களை பற்றி கேள்விப்பட்டோம், எப்படியாவது அவங்க இருக்க வீட்டை விற்றுட்டு வெளியே போயிடணும், அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்களேன்.
0: இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸாக இருக்குதே, பணம் வேற எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்கிறீங்க. சரி, வீட்டுக்கு போய் அந்த வீட்டை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். இந்தாங்க என்ற விசிட்டிங் கார்டு, இந்த நம்பருக்கு ஒரு 10,000 ரூபா கூகுள் பே பண்ணுங்க.
2: என்னது, 10,000?
0: மறக்காம உங்க வீட்டு அட்ரஸை சொல்லுங்க.
1: மணி நம்பர் 4, கணபதி நகர், கோயம்புத்தூர் 1.

0: சிவராமா, கண்டும் காணாதமாய் போற, சண்டைக்காரன் கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு உன் மகன் சொல்லிட்டானா? அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவ, இப்பெல்லாம் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற.
1: அட ஏப்பா, இத்தனை வருஷம் என் கூட பழகின நீயுமா இப்படி பேசுற? என்னுடைய செல்ஃபோனில் உன் நம்பர் அழிஞ்சு போச்சு. நானும் பையன்கிட்ட கேட்டேன், உன் நம்பரை கேட்டேன். அதுக்கு அவன் இனிமேல் பக்கத்து வீட்டில் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னுட்டான். ஏன்?

0: என்ன சின்ன, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது அப்படின்னு ஃபோனை வச்சுட்டான். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு சாதாரண பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு. சரி, நீ தான் உன் பையன்கிட்ட பேசி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்ல.
1: நானும் என்னடா இதெல்லாம்னு கேட்டேன். அதுக்காக நீ வந்த வேலையை மட்டும் பாருன்னுட்டான். சரி, கொஞ்சம் கோபம் தனியட்டுமேன்னு விட்டுட்டேன்.
0: எப்படி ஒத்துமையாக ஒரு தாய் பிள்ளைங்க போல் இருந்த நம்ம குடும்பம் இப்படி ரஷ்யா உக்ரைன் மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா.
1: ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் இருக்கிற மில்லில் நாம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வேலைக்கு சேர்ந்தோம். ஒரே நேரத்தில் பக்கம் பக்கமாக இடம் வாங்கி வீடை கட்டினோம். கல்யாணம் பண்ணி குடும்பமாச்சு. கஷ்டப்பட்டு மில்லு வேலை பார்த்து குழந்தைகளை நல்லா படிக்க வச்சோம். நம்ம ரெண்டு குடும்பமும் எவ்வளோ ஒத்துமையாக இருந்துச்சு. மில்லில் ரிட்டையர் ஆன பிற்பாடு வீட்டை அவங்கவுங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுடைய கடைசி காலத்தை சொந்த ஊரில் கழிக்க போயிட்டோம். நம்மக்கிட்ட இருந்த ஒற்றுமை நம்ம பிள்ளைங்கக்கிட்ட இல்லையேன்னு நினைக்கும்போது என் கண்ணெல்லாம் கலங்குதப்பா.
0: எல்லாரும் மனிதாபிமானத்தை மறந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் சுயநலம்தான் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குப்பா.
1: ஆற்றுலையும் ஒரு நாள் தண்ணி வறண்டு தான்ப்பா போகும். அப்போ தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு பந்தம்னா என்ன, பாசம்னா என்னன்னு.

0: ஐயா வணக்கம்ங்க.
1: வணக்கம், வாங்க.
0: ஒரு விஷயத்துக்காக பரிகாரம் ஒன்று பண்ணணுங்க.
1: சரி,
0: உங்களை பற்றி கேள்விப்பட்டோம்.
1: சரி,
0: அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்ங்க.
1: அப்படியா?
0: ஆனுங்க,
1: சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறீங்க. உங்கள் மனசு பெரிய பாரத்தோடு இருக்குது.
0: ஆனுங்க,
1: அதை கொஞ்சம் என்கிட்ட இறக்கவே இங்க. சரி, உங்கள் ஃபுல் அட்ரஸை பின்கோடோடு சொல்லுங்க.
0: என்னங்க ஐயா இது, ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும்போது அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்குறீங்கள?
1: இங்கெல்லாம் மறுத்து பேசக்கூடாது. உங்கள் வீடு கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கான்னு கண்டுபிடிச்சாத்தான் துல்லியமாக உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்ல முடியும்.
2: எங்க அவர் என்ன கேட்குறாரோ அதை சொல்லுங்க, அப்புறம் பண்ணுற பரிகாரம் பழிக்காமல் போயிட போகுது.
0: ஐயா, என் பேர் கோபிங்க.
1: சரி,
0: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1 இருக்கிறனுங்க.
1: இந்த அட்ரஸ் மறுபடியும் சொல்லுங்க.
0: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1.
1: இந்த அட்ரஸ் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. சரி, உங்க பிரச்சனை என்ன, எதுக்காக பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க.
2: அது வந்துங்க, ஒரு வீட்டை விற்கணும், அதுக்கு தான் பரிகாரம் பண்ணணும்.
1: இதுக்கு முன்னாடி இதே தெருவில் இருந்த நம்பர் 4 இருந்து இதே மாதிரி வீட்டை விற்கணும்னு ஒரு கேஸு வந்தது.
0: ஐயா என்னங்க ஐயா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களே?
1: அது ஒண்ணுமில்ல, மந்திரம் சொல்ற.
2: நல்ல மந்திரமா சொல்லி எங்க வேண்டுதல் நடக்கிற மாதிரி பண்ணிடுங்க ஐயா.
1: உங்க வீட்டு நடுகால நின்னு எலுமிச்சம்பழம் சுத்தி போடணும். 30 நீங்க நினைச்சது நடக்கு. வாங்க உங்க வீட்டுக்கு போலாம்.
0: வீட்டுக்குங்களா? வீட்டு சாவி எங்கிட்ட இல்லைங்களே.
1: வீட்டு சாவி ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட தானே இருக்கு?
0: அது ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர் கிட்ட இருக்குமுங்க.
1: அப்போ வீடு உங்களுது இல்லையா?
0: எங்க பக்கத்து வீட்டை விற்கணும்னு வந்திருக்குங்க ஐயா.
1: பக்கத்து வீட்டை விற்கணும்னு இது ஏதான 4 நம்பர் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு போல.
2: ஐயா என்ன ஏன் மறுபடியும் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க?
1: இல்ல, பக்கத்து வீட்டை நீங்க எதுக்காக விற்கணும்?
2: அது வந்துங்க உங்ககிட்ட சுத்தி விளைக்காம

0: நேராக பாயிண்ட்டுக்கே வர்றேன். எங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை. அவங்கள பார்த்துட்டு எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல. அதனால தான் அவங்கள ஏரியாவை விட்டே துரத்த முடிவு பண்ணோம். உங்கள் பரிகாரத்தை பண்ணா அவங்களாவே போயிடுவாங்கன்னு உங்களை தேடி வந்திருக்கோம்.
1: ஆமாங்க ஐயா. ஐயா இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க ஐயா. நாங்கள் நினைச்சது மட்டும் சீக்கிரமாக நடந்துடணுங்க.
2: ஓ இவங்க அவங்கள விரட்ட பார்க்குறாங்க, அவங்க இவங்கள விரட்ட பார்க்குறாங்க. இந்த மாதிரி நாலு குடும்பம் இருந்தா நம்ம வியாபாரம் ஓஹோன்னு போகும் போல இருக்க. இதை பாருங்க, அவங்க வீட்டை வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, மற்றதை நானே பார்த்துக்கிறேன். அப்படியே என்ற நம்பருக்கு வீட்டுக்கு போய் 15,000 ரூபா கூகுள் பே பண்ணுங்க.
1: ஐயா என்னது, 5 ரூபாய் எலுமிச்சம்பழத்துக்கு 15,000?
2: காரியமாக எப்படி
1: ஐயா?

0: என்ன ராமசாமி, வாக்கிங்கே வர்றதில்ல, முகமெல்லாம் டல்லாக இருக்குது. ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா?
1: ஆமாம்ப்பா, ஒரு வாரமாக கைகாலெல்லாம் ஒரே வலி. அதுதான் இந்த பக்கமே வரலை.
0: மகன்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்ல வேண்டியது தானே?
1: வந்த இடத்துல அவங்கள ஏன் தொல்ல பண்ணணும்னு அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லலைப்பா.
0: சரி சரி, அதை விட ஒரு யூடியூப் போட்டு பார்த்தா ஏதாவது நாட்டு வைத்தியம் இருக்கும், அதை கேட்டு வீட்டில் இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு இதை வச்சு ஏதாவது வைத்தியம் பண்ணி பார்த்துருக்கலாம்ல.
1: நீ சொல்கிறதும் சரிதான். அப்படித்தான் கைகால் வலிக்கு என்ன வைத்தியம்னு போட்டு பார்த்தா ஒருத்தன் தண்ணியே அதிகமாக குடிங்கிறான், இன்னொரு சேனலை மாற்றி பார்த்தா அவன் தண்ணியே குடிக்காதேங்கிறான், இன்னொரு சேனலை மாற்றி போட்டால் அவன் உப்பு புளி மிளகாய் தூளை போட்டு குடிங்கிறான். இதையெல்லாம் கேட்டு வைத்தியமே பிடிச்சிரும் போட்டிருக்கு. அதுதான் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன்.
0: ஆமாப்பா, இந்த செல்ஃபோன்னால் எனக்கும் ஒரு வாரமாக ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு.
1: செல்ஃபோனால் உனக்கு டென்ஷன் ஆயிடுச்சா? என்ன சொல்கிற?
0: மகன் கூப்பிட்டானேன்னு ஊருக்கு வர பஸ் ஸ்டாண்ட் வந்தப்பா, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையன் வந்து, ஐயா என் ஃபோனில் பேட்டரி சார்ஜ் இல்லை, அதனால் ஒரு ஃபோன் பண்ணிட்டு கொடுக்குறேன், உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டான். நானும் பாவமேனு என் ஃபோனை கொடுத்தேன். ஃபோனை வாங்கினவன் தனியாக போய் நின்று பேசிட்டு என் ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் போன அடுத்த நிமிஷமே இன்னொருத்தன் ஃபோன் பண்ணி, அவனை எங்கே மறைச்சி வச்சிருக்கிற, ஒழுக்கமாக என்கிட்ட அவனை ஒப்படைச்சிருன்னு மிரட்டி பேசுகிறான். நான் அந்த பையன் பஸ் ஸ்டாண்டில் என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினா அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் ஃபோன் பண்ணினவன் அந்த பையனை பற்றி சில உண்மைகளை சொன்னான். வேலை செஞ்ச கம்பெனியில் பணத்தை திருடிட்டு வந்துட்டானான். வந்தவன் என் ஃபோனை வாங்கி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவனோட கூட்டாளிகிட்ட பேசியிருக்கிறான். முதலாளி அவனை கூட்டு மிரட்டினதில் இந்த நம்பர்லேருந்து தான் ஃபோன் பண்ணினான்னு அந்த பையன் என் நம்பரை முதலாளிகிட்ட கொடுத்துட்டான். அதனால் நான் தான் இந்த திருட்டு பையனை மறைச்சி வச்சுருக்கேன்னு என்னை மிரட்டிட்டு இருந்திருக்காங்க.
1: பா, நீ சொன்னது எனக்கு தலையே சுத்துதுப்பா.
0: அதனால் தெரியாத யாருக்கும் இனிமேல் செல்ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீயும் தெரியாதவங்களுக்கு ஃபோனை கொடுத்துடாதப்பா.
1: சரி சரி, என் மகனோ மருமகளோ நாம் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க, நாளைக்கு பேசலாம், வரட்டுமா?
0: ம், எப்படி அக்கம் பக்கம் சந்தோஷமாக இருந்த குடும்பம் நம்மளது, இப்படி பிரிஞ்சு நிற்கிறத பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா. எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிரும், பார்த்து போப்பா. அவங்களுக்கு காலம் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குப்பா.

0: என்ன பார்வதி, நைட் சமையலுக்கு பிளான் பண்ணிட்டியா?
1: இன்னைக்கு என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேங்க.
0: என்ன பண்ணுவேன், யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் உப்புமா செய்வேன். பார்வதி, நேற்று ஆஃபீஸ் வேலையாக ஈரோடு போனேன்னா அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு சப்ளையரு நெய் தோசை பட்டர் தோசை இருக்குன்னா, நானும் நெய் தோசை கூட சாப்பிட்ருக்கமே, பட்டர் தோசை சாப்பிட்டதே இல்லைன்னு ஒரு பட்டர் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு தெரியுமா.

0: நேத்து சாப்பிட்ட அந்த பட்டர் தோசை டேஸ்ட்டு இன்னும் என் நாக்குலயே இருக்குன்னா பாத்துக்குவேன்.
1: அதுக்காக மறுபடி ஈரோடு போய் பட்டர் தோசை சாப்பிட சொல்றீங்களா?
0: அதுதான் இல்லையே, பட்டரை நம்ம வீட்டுக்கே நான் வாங்கிட்டு வந்துட்டேனே. இன்னைக்கு நீ எனக்கு பட்டர் தோசை சுட்டு கொடுக்க போற.
1: ஏங்க, எனக்கு நெய் தோசை தான் சுட தெரியும், பட்டர் தோசை எப்படி சுடணும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்?
0: நீ ஒன்றும் கவலையே படாத, யூடியூப்ல தேடு, பட்டர் தோசை சுடுறது எப்படின்னு விளக்கமாக சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்துட்டே சுடு. ஏதாவது டவுட்னா என்ன கூப்பிடு.
1: சரிங்க மாமா, உங்களுக்கும் யூடியூப் பட்டர் தோசை போடவா?
2: யூடியூப் சமையலா? வேண்டாம்மா, எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு எப்பவும் சுடுற சாதா தோசையே போதும்மா. ஏற்கனவே வைத்தியத்தை கேட்டு நானே குழப்பத்துட்ருக்கேன். இதில் யூடியூப்பில் சமையலை சாப்பிட்டுட்டு அதை சரி பண்ண யூடியூப் வைத்தியத்தை தேட வேண்டி வரும்.
0: பருதி, அப்பா சொன்ன மாதிரி அவருக்கு செஞ்சு கொடு, எனக்கு பசி ஆகுது, சீக்கிரம் சாப்பிட ரெடி பண்ணிட்டு வா.

0: கேட்டு நானே குழப்பத்தில் இருக்கேன். இதில் யூடியூப்பில் சமையலை சாப்பிட்டுட்டு அதை சரி பண்ண யூடியூப் வைத்தியத்தை தேட வேண்டி வரும்.
1: பார்வதி, அப்பா சொன்ன மாதிரி அவருக்கு செஞ்சு கொடு, எனக்கு பசி ஆகுது, சீக்கிரம் சாப்பிட ரெடி பண்ணிட்டு வா.

0: ஹலோ, யார்? முருகனா? யார் அத்தையே? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்களா? ஐசியூலியா? சரி சரி, நீ தைரியமா இரு, நாங்கள் உடனே புறப்பட்டு வர்றோம்.
1: என்னப்பா, என்னாச்சு?
0: பார்வதியோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம்ப்பா.
1: அப்படியா? நல்லா தான் இருந்தாங்க.
0: பார்வதி, பார்வதி, கொஞ்சம் சீக்கிரமாக வாயேன்.
2: இப்பதாங்க தோசையில பட்டடை தடவிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன்.
0: வெயிட் எல்லாம் பண்ண முடியாது, சீக்கிரம் புறப்படு, போலாம்.
2: ஏங்க, என்னாச்சு, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? நம்ம எங்க போக போறோம்?
0: அட, உங்க அம்மா?
2: எங்க அம்மா? என்னாச்சு அம்மாக்கு? என்னாச்சு
0: பார்வதி? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்களாம்.
2: அம்மாக்கு உடம்பு சரியா? அம்மா,
0: உன் தம்பி முருகன் போன் பண்ணான்.
2: அம்மா,
0: சரி, நான் போய் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க அப்பாவை கூட்டிட்டு வீட்டை பூட்டிட்டு முன்னாடி வந்து நில்லு.

0: அப்பா பார்த்து பார்த்து மெதுவாக இறங்குங்கப்பா, கார் கதவை முட்டிக்காதீங்க.
1: ம், சரிப்பா, பார்த்து தான் இறங்குறேன்.
0: பார்வதி இறங்கு. ஆமாம், உன் அம்மாவுக்கு தான் டாக்டர் ஒன்றும் இல்லை, சாதாரண தலை சுத்தல் தான் சொல்லினார். இல்லை, நாளைக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீ ஏன் முகத்தை இருக்குமா வச்சிருக்க? ரிலாக்ஸ் ஆகிற.
2: நான் அம்மாவை நினச்சிலாம் டென்ஷன் ஆகலைங்க. அது நாம் வரும்போது பக்கத்து வீட்டு குடும்பமே நின்று வேடிக்கை பார்க்குதே, அவங்கள நினச்சிதான் டென்ஷனாக இருக்குது.
0: பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க? போ, போய் வீட்டை ஓப்பன் பண்ணு.
2: என்னது, சாவி பூட்டில் போக மாட்டேன்னு?
1: பார்த்துமா, பதட்டப்படாமல் தரமா.
2: என்னங்க, இது நம்ம பூட்டே இல்லைங்க.
0: என்னது, நாம பூட்டின பூட்டு இல்லையா?
1: என்னம்மா சொல்ற?
2: யாரோ நம்ம பூட்டை உடைச்சிட்டு வேற பூட்டு போட்டு போட்டிருக்காங்க.
0: அப்படியா?
1: டேய், திருடங்கிடம் வந்து பூட்டை உடைச்சிட்டானோ என்னமோ. முதல்ல உள்ள போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு.
2: ஆமாங்க, பூட்டை உடைச்சி உள்ள போய் பீரோவை திறந்து பாருங்க.
3: வேண்டாம் வேண்டாம், பூட்டையில உடைச்சிடாதீங்க. இந்தாங்க சாவி.
2: ஹலோ, எங்க வீட்டு சாவி உங்க கையில் எப்படி வந்துச்சு? அப்படின்னா நீங்க தான் வீட்டு பூட்டை உடைச்சிங்களா?
3: ஆமா, உங்க வீட்டு பூட்டை நான் தான் உடைச்சேன், என் கையால தான் உடைச்சேன்.
2: என்ன ஒரு தைரியம், பூட்டை உடைச்சேன்னு சொல்றாங்க. நின்னு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, உடனே போலீஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எதனால பூட்டை உடைச்சாருன்னு தெரிஞ்சுட்டு போங்க. இவர் மட்டும் பூட்டை உடைச்சிட்டு உள்ள போலேனா உங்க வீடே பத்தி எரிஞ்சிருக்கும்.
1: என்னது, வீடு எரிஞ்சு போயிருக்குமா? என்னம்மா சொல்ற?
3: ஆமாங்க, நேத்து பதட்டத்தோட எல்லாரும் ஆட்டோ ஏறி போனீங்க. நீங்க போன கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள இருந்து கேஸ் வாசனை வர ஆரம்பிச்சது. அப்புறம்தான் பதட்டத்துல கேஸ் சரியா ஆஃப் பண்ணாம ஆட்டோ ஏறி போயிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். விட்டா 5 நிமிஷத்துல வீடு பத்தி எரிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் பூட்டை உடைச்சு தைரியமா உள்ள போய் கேஸ் சிலிண்டரை ஆஃப் பண்ணேன். நான் மட்டும் பூட்டை உடைக்காம இருந்திருந்தா உங்க வீடு பத்தி எரிஞ்சிருக்கும்.
0: பார்வதி, நீ கேஸ் ஆஃப் பண்ணலையா?
2: அப்படிதான் போல இருக்குங்க. நீங்க எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆட்டோ வந்ததும் அப்படியே கவனிக்காம கேஸ் ஆஃப் பண்ணாம உங்க கூட ஆட்டோல ஏறி வந்துட்டேன் போல இருக்குங்க.
0: உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீடே பத்தி எரிஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகுறது?
1: உயிரை கொடுத்து பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள போய் கேஸ் அணைச்சிருக்கான். ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா இவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? இதில் உங்களுக்குள்ள வீராப்பு வேற. எப்பவுமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தாயும் உள்ளயமா

0: ஒன்று ஆதரவாக இருக்கணும். அப்போ தான் காசு பணம் இல்லாட்டியும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அதை விட்டுட்டு எதிரிகளாக பார்க்க ஆரம்பித்தோம்னா டென்ஷனில் காலம் பூராவும் கண்ட நோயை சம்பாதிக்க வேண்டியது தான்.
1: ஆமாங்க, அப்பா சொல்கிறதும் நூற்றுக்கு நூறு உண்மைதாங்க. கோபி அண்ணா, நீங்கள் மட்டும் எங்கள் வீட்டுக்குள்ளே தைரியமாக போய் கேஸ் ஆஃப் பண்ணலைன்னா நாங்கள் குடும்பத்தோடு இன்னைக்கு நடு தெருவில் தான் நின்றுட்டுருக்கணும். உங்கள் உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல.
2: முதல்ல நான் தான் உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு இருந்தேன்.
3: நீ எங்களை பார்த்து நன்றி சொல்லணுமா? நீ சொல்றது எதுவுமே புரியலையே.
2: ரெண்டு நாளைக்கு முன்னால எங்க அப்பா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்போ
3: எங்க என்னது ஒரே கூட்டமா இருக்கு?
4: ஆமாம், ஒரே பெரிய கூட்டமாக இருக்கு. இருங்க பார்க்கலாம், கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். அட, ஆமாங்க, ஒரு பெரியவர் யாரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டார் போல.
3: யாரு, யார் அவருன்னு தெரிஞ்சுதா?
4: யாருன்னு தெரிஞ்சால் இந்நேரம் என் ஆட்டோவில் கொண்டு போய் அவரை விட்டுருப்பேன். கையில் செல்ஃபோனும் இல்லை, எந்த வித ப்ரூஃபும் இல்லை. யாரோ எவரோ பார்த்த பாவமாக இருக்கே.
3: அப்படியா, எனக்கு ஏதாவது தெரியுமான்னு பார்க்குறேன் சார். கொஞ்சம் வழி விடுங்க சார். அட, இவரா?
4: ஏன் சார், உங்களுக்கு அவர் தெரியுமா?
3: ஐயோ, இவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் தான். மகன் வீட்டுக்கு ஊர்லேருந்து வந்திருக்காரு.
4: ஓ, அப்படியா? ரொம்ப நல்லதாக போச்சுங்க. இவரை பிடிச்சி தூக்குங்க, இவர் வீட்டில் கொண்டு போய் விட்டுலாம்.
3: இல்லை சார், மும்பையிலேருந்து எங்கள் முதலாளி வேறு வந்திருக்காரு. இன்னும் 10 நிமிஷம் நான் ஆஃபீஸில் இல்லைன்னா என் வேலையே போயிடும். அதனால் நான் உங்களுக்கு ஆட்டோ சார்ஜ் டாக்டர் ஃபீஸும் தர்றேன். பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இவரை விட்டுறீங்களா சார், ப்ளீஸ்
4: சார். நீங்கள் சொல்கிறது சார், நான் கொண்டு போய் விடுறதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். யாராவது கூட இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்.
3: அப்படியா, சரி. நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க. இவரோட மகன் நம்பர் தர்றேன். ஒரு வார்த்தை அவர்கிட்ட நீங்களே சொல்லிவிட்டு இவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுருங்க. இவர் மகன் கம்பெனி பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் அவர் ஆஸ்பத்திரி வந்துடுவார். சரியா, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே. நானே ஃபோன் போட்டு சொல்லிடுவேன். இவர் மகனுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லைங்களே, அதுதான் சொல்ல முடியல.
4: ஓ, புரியுது. ஓ, அதுக்கு தான் நீங்கள் தயங்குறீங்களா? சரிங்க சார், நான் தான் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நானே கொண்டு இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறேன். இவர் மகன் ஃபோன் எடுக்கலைன்னா என்ன பண்ணுறது? அதனால் உங்கள் பேரையும் ஃபோன் நம்பரையும் இந்த பேப்பரில் கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போங்க சார்.
3: சரி, எழுதித்தர்றேன். இந்தாங்க, இதுதான் இவர் மகன் நம்பரு, பின்னாடி எழுதிருக்கிறது என் நம்பர்.
4: சரிங்க சார், இவரை கொஞ்சம் தூக்கி ஆட்டோவில் படுக்க வைங்க.
3: ம், வாங்க.
4: சரி சரி, கொஞ்சம் பார்த்து இவரை கொஞ்சம் தூக்கி ஆட்டோவில் படுக்க வைங்க.
3: ஆ, வாங்க, பிடிங்க பிடிங்க.
4: கொஞ்சம் பார்த்து கொஞ்சம்
3: மெதுவாக
4: தலையை நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் காலை பிடிங்க. அழுங்காமல் ஓகே ஓகே. ஆ, சரி.

0: ஏப்பா பார்த்து வாங்கப்பா, மூசி போட்ட இடத்த நல்லா தேய்ச்சி விடுங்க.
1: சரிப்பா, வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்களா?
0: ஆமாப்பா, வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. சுகர் தான் அதிகமாக இருக்காமா, சரியான நேரத்தில் மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க. ஏன்பா, வெளியே எங்கே போனாலுமே பாக்கெட்டில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன்னுல. பாக்கெட்டில் பணம் இல்லாமல் கூட போயிடலாம், ஆனால் செல்ஃபோன் இல்லாமல் இனி நீ எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, சரியா? என்னப்பா, பாருங்க, யாரோ ஒரு புண்ணியவன் காசையும் கொடுத்து ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து உங்களையும் சேர்த்து விட்டுட்டு போயிருக்கான். வாங்க, அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகலாம்ப்பா.
2: சார், அந்த பெரியவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா? இப்போ நல்லா இருக்காரா?
0: ஐயா, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
2: சார், நான் தான் சார். உங்கள் அப்பாவை என் ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணேன். உங்களுக்கு ஃபோன் பண்ண அதே ஆட்டோ டிரைவர் தங்கராஜ் தான் சார் நான்.
0: ஓ, அது நீங்கள் தானா? உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் சரியாகாதுங்க ஐயா. நீங்கள் சரியான நேரத்தில் எங்கள் அப்பாவை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கலைன்னா எங்கள் அப்பாவோட நிலைமை வேறு மாதிரி போயிருக்குன்னு டாக்டர் சொன்னாருங்க ஐயா. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க
2: சார். நன்றி எல்லாம் உங்கள் பக்கத்து வீட்டு மணிக்கு சொல்லுங்கள் சார். அவர் தான் ஆட்டோக்கு பணமும் டாக்டர் ஃபீஸும் கொடுத்து விட்டார். அது மட்டும் இல்லை, உங்கள் நம்பர் என்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னது அவர் தான் சார்.

0: சாமியா?
1: ஆமாம் சார், அவர் தான் சார். உங்ககிட்ட கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னாரு, அவர் தான்.
2: டேய், நம்ம சிவராமன் மகன் மணிடா.
0: ஆமாப்பா, நான் யாரை எதிரியே நினைச்சனோ அந்த மணிதாப்பா இன்னைக்கு உதவி பண்ணியிருக்கான்.

0: ரோட்டில் மயக்கமாக கிடந்த எங்கள் அப்பாவை அடையாளம் கண்டு அவரை ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சது நீங்கள் தான்னு ஆட்டோ டிரைவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு தான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டீங்கன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நானும் சரி போனவங்க திரும்பி வரட்டும்னு குடும்பத்தோடு உங்கள் வரவை எதிர்பார்த்துருந்தேன். அப்போ தான் உங்கள் வீட்டில் இருந்து கேஸ் கசியற வாசம் வந்தது. மிகப்பெரிய அசம்பாவிதம் உங்கள் வீட்டில் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் உங்கள் வீட்டு பூட்டை உடைச்சி கேஸை ஆஃப் பண்ணேன்.
1: என்னதான் மனசுக்குள்ள நீங்கள் எதிரிகளாக நினைச்சாலும் மனித அபிமானம் உங்களை சேர்த்து வச்சிருச்சு பார்த்தீங்களா?
0: இப்போ சொல்லுங்க, முதல்ல எங்கள் அப்பாவை காப்பாற்றுற உங்களுக்கு நான் தானே நன்றி சொல்லணும்?
1: பார்த்தீங்களா, உங்கள் ரெண்டு பேர் மனசுலையும் ஒரு பாசம் பந்தம் மனசில் மறைஞ்சிருக்கு, ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டீங்க. இந்த உலகம் உங்களுக்கோ எங்களுக்கோ மட்டும் சொந்தம் இல்லை, நீங்கள் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. வரும்போது நம்ம ஒன்றும் கொண்டு வரல, அதே மாதிரி போகும்போது இங்கேருந்து ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல, அன்பையும் பாசத்தையும் தவிர.
2: ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிற அந்த அழகான வார்த்தை தான் என் நினைவுக்கு வருது.
3: நாங்களும் அன்பு பாசம் கருணை உதவின்னு எதையுமே யோசிக்காம சுயநலம்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டோம். எல்லாமே இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்டுவோம்.

இதுவரை ஒலித்தது கூடி வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் கதாபாத்திரமானோர் மணியாக தளவாய் எம் மனோகரன், பார்வதியாக எஸ் நந்தினி, கோபியாக எம் ஜெகந்நாதன், ராதாவாக எஸ் பார்வதி, சிவராமனாக எம் ஜோதி பாலசுப்பிரமணியன், ராமசாமியாக ஆர் ஜெயகோமதி நாயகம், பரிகாரம் பரமசிவமாக கே விஜயகுமார், டாக்ஸி டிரைவராக பொன் ரமேஷ்குமார்.

அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இன்னைக்கு நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.

0: ಸಾಂಗ ತಗ ದಿಬ್ಬಿ ತಗ ದಿಬ್ಬಿ ತಗ ಗಿಡ ತಗ ಗಿಡ ತಗ ಜೋಡ ತಗ ಜೋಡ ತಗ ತಜ್ಜಿ ತಗ ಜೋಡುತ ತಗದಿ ತಗ ಜೋಡುತ ತಳಾಂಗ ತಗ ಜೋಡುತ ಆ
1: சபையோர்களே பெரியோர்களே, இன்றைய கூத்திலே சொற்குத்தம் பொறுக்குத்தம் எக்குத்தம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து குணத்தை மட்டும் கொள்ளும்படியாக மிக தாழ்மையுடன் மண்டியிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
2: அரசன் அரசன்

நெர்லி உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் வைக்கிங் பனிங்லன் பிரீப்ஸின் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங்.

0: மேகமூட்டத்துடன் காணப்படும்.
1: என்ன தேவா, மழை நிக்காம தூரிக்கிட்டு இருக்கு, கரண்ட் இல்ல, போன்ல சார்ஜ் இல்ல,
2: வெக்கம் இல்ல,
1: அண்ணாச்சி
2: டீ கடையை மூடிட்டு போய் ரெண்டு நாள் ஆகுதுனே.
1: என்னது அண்ணாச்சி டீ கடையை மூடி ரெண்டு நாள் ஆகுதா? ஐயோ, அப்ப ரொம்ப போர் அடிக்குமே. கரண்ட் வர வரைக்கும் நம்ம என்ன பண்றது?
2: என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு.
1: போதும் போதும், ஏற்கனவே கொடுத்த ஐடியாவே பெயில் வரைக்கும் போயிருக்கு.
2: உன்னையும் அண்ணியும் சேர்த்து வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கேனே. சரி, அதை விடு, பேசாம கிளம்பி மல்லியாக்கா வீட்டுக்கு போயிருவோமா? மல்லிகாக்கா வீட்டுக்கு கிளம்பி போனோம்னு வச்சுக்க, டீக்கு டீயும் கிடைக்கும், இன்னைக்கு பொழுது போன மாதிரியும் இருக்குண்ணே.
1: அட, சூப்பர் ஐடியாவா இருக்க, கிளம்பு போவோம்.

0: ஏனே கலையக்காவும் மேகலாவும் ஆல்ரெடி அட்டண்டன்ஸ் போட்ட மாதிரியில இருக்குது. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் 100 சிசிடிவி கேமராவுக்கு சமமாச்சே. இந்த தெருவில் யாரு என்ன பண்ணாலும் இவங்க கண்ணில இருந்து தப்பிக்க முடியாது. நம்ம மட்டும் என்ன தப்பிக்கவா போறோம்?
1: அட தேவா, அவங்க ஃபோக்கஸ் பூரா இன்னைக்கு மல்லிகா வீட்டு பக்கம்தான் இருக்கும் போலயே.
2: சரி சரி, என்ன நடக்குதுன்னு கவனிப்போம்.
0: இப்படியா உக்காரு.
3: என்ன மல்லிகா, என்ன பண்ணிட்டு இருக்க?
4: சக்கர கத்தி நெஞ்சில் நிக்கிற குத்தி உள்ள சிக்கிற சுத்தி.
5: அவளுக்கு என்ன, ஒரு கையில காஃபி ஒரு கையில புத்தகம், ஒரே ஜாலியா இருக்கிற மாதிரில தெரியுது.
6: நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது.
7: சபா, இன்னைக்கு இந்த புத்தகத்தை முடிச்சிடலான்னு உக்காந்தா ஆரம்பிக்கும் போதே இவளுங்களா இனி படிச்ச மாதிரி தான்.
3: அட கலை, மேகலா வாங்க வாங்க. என்ன விஷயம்?
8: அட அதுவா, எப்பவும் மாட்டு கழுத்துல மாட்டின சலங்க மாதிரி கலகலன்னு இருக்கிற வீடு ஒரே அமைதியா இருக்கா?

0: அதான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு பாக்க வந்தோம்.
1: பார்த்தா செல்ல, சரி வாங்க போலாம்.
2: தேவா, ஓ தேவா, ஓ தேவா,
3: என்னண்ணே
2: என்னையா ஒரு டீ குடிக்க வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிற?
3: சொல்லு பெண்ண.
2: கலையும் மேகலாவும் பொறணி பேசுறதுக்காக கண்டென்ட் ரெடி பண்ணி வந்திருக்காங்க போலயே. ஆமாண்ணே,
4: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
2: ஆனா இது

0: அப்போ வா பொறுமையா இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் என்ட்ரி கொடுப்போம்.
1: எல்லாருக்கும் ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டாங்க. வர்றதுக்கு எப்படியும் சாயந்தரம் ஆயிடும். எங்க வீடு எப்பவாவது இந்த மாதிரி அமைதி அமைதி அமைதியோ அமைதியா இருக்கிறதும் வழக்கம் தானே?
2: அதுவும் சரிதான். அங்க பாரு, அடிச்சு ஊத்துற அந்த மழைக்கு சூட பச்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும்?
1: சாப்பிடுறவனுக்கு நல்லாத்தான் இருக்கும், செய்யறவங்களுக்கு தானே கஷ்டம். இவ்வளுங்க வேற இங்கேயே தங்குற பிளான்ல இருப்பாளுங்க போலயே.
3: சபா இப்பவே கண்ண கட்டுது.
1: இவங்களை எல்லாம் அனுப்பிட்டு எப்ப நான் இந்த புக்க படிக்கிறது?
0: ஏனே டீ மட்டும்தான் கிடைக்கும்னு நினைச்சோம். கலையக்கா உள்ள பேசிட்டு இருக்கிறதா பார்த்தா பஜ்ஜிக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கு போலயே.
4: ஆஹா, டீயும் பஜ்ஜியும் செம்ம காம்பினேஷன்ல.
0: ஓசுல கிடைச்ச உடனே பாரு, அண்ணனுக்கு வாயெல்லாம் பல்லு, அதுல ரெண்டு சொத்தை வேற.
5: எங்க போய் முடிய போதும்?
6: மல்லிகா மல்லிகா, என்னடி கலை ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டே இருக்காளே, பதிலே சொல்ல மாட்டேங்கிற.
1: அது வந்து பஜ்ஜி பஜ்ஜி மேட்டர் தானே?
7: ஆனாலும் நான் அப்படியே குடிப்பேன்.
1: அடியே குமுதா, அது எனக்கு போட்ட காப்பிடி.
7: குடிக்கிற காபில என்னமா உன்னோடது என்னோடது? ஆனாலும் சூப்பர்மா.
1: காப்பியே தான சொன்னே?
7: காபி கப்ப சொன்னமா?
1: இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு கழுவி வச்சேன்.
7: அப்ப நேத்து இதுல குடிச்ச டாடி நிலைமை?
8: உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல, பச்சை பசு மாடியிலே பாடி வந்த பைங்கிலேயே.
1: ஆமா அது சரி, நீ என்னடி அதுக்குள்ள வந்துட்ட? நீ மட்டும்தான் வந்திருக்க? கண்மணி கீர்த்தனா எல்லாம் எங்கடி?
7: வீட்டு கேட்டு வரைக்கும் எல்லாம் ஒன்னாதான் வந்தோம். ஏதோ பஜ்ஜின்னு பேசிட்டு இருந்தீங்களா? அதான், என்ன விட்டுட்டு சாப்பிடுவீங்களோன்னு ஒரு பதட்டத்துல முன்னாடி ஓடி வந்துட்டேன்.

0: ஏனே பாகுபலி மாதிரி நம்ம ரெண்டு பேரும் உக்காந்துருக்குறோம், அதை கூட கண்டுக்காம நம்மளை கிராஸ் பண்ணி போறாங்க பாருங்களேன்.
1: உடு உடு, நம்ம அவமானப்படுறது என்ன முத தடவையா?
0: அப்ப டீயும் பஜ்ஜியும் சாப்பிடாம போமாட்டேன்.
1: எஸ் ஆஃப் கோர்ஸ்.
2: சூப்பர் அப்பா.
3: இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க?
2: அவரு தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு.
4: ஐயோ, ஏண்டி குமுதா, குமுதா

0: என்ன தள்ளி விட்டு அவ்வளவு அவசரமா இந்த காபிய குடிக்கவ ஓடி வந்த?
1: காபி மட்டும் இல்லடி கீத்து, கூடவே பஜ்ஜியும் இருக்கான்.
0: அது சரி, காபி இங்க இருக்கு, பஜ்ஜி எங்க?
2: பஜ்ஜி தானே, இப்ப

0: டெல்லியில ட்ரெயின் ஏறி இருக்கான். நீ காபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள வந்து சேர்ந்துரும். கேள்விய பாரு கேள்விய, செஞ்சாதானடி இருக்கும்.
1: அப்ப போய் செய்ய வேண்டியதானே, அதை விட்டுட்டு என்னமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க? பேச்சுவார்த்தை
2: இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இவ்வளவு நேரம் யோசிச்சிட்டு இருந்தேன். God is great. நீ சொல்லிட்டடா.
3: எங்க ஆண்டிஸ், ஒரு பஜ்ஜிக்காகவா இவ்வளவு நேரம் மொக்க போட்டிருந்தீங்க?
2: அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்?
1: வேணா வாடகைக்கு ஒரு ஆள் வச்சு சொல்லுங்கள. அப்போ நான் சொல்றேன் ஆண்டி.
4: ஆஹா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா.
1: வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிற புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையினால,
5: தாழ்வு நிலையினால
1: எங்க அம்மா செய்யற பஜ்ஜி ஞாபகம் வந்துருச்சு. அதானே?
2: அதேதான் அதேதான்.
1: ஆமா, இந்த புக்கை தூக்கிட்டு தப்பிச்சு ரூமுக்கு போற மாதிரி தெரியுது. எதுவும் எக்ஸாமுக்கு படிக்கிறியா என்ன?
0: அப்படியே அந்த ரூம கிளீன் பண்ணலாம்னு நினைச்சேன், அதான் வந்து தொலைச்சிட்டீங்களே எல்லாம்.
1: அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்படி வந்து உட்காரு தேவான, ஏதோ பேசணுமா?
6: இவங்க ரெண்டு பேரும் பஜ்ஜி சாப்பிடுற அழக பார்த்தா எதுவும் பேச வந்த மாதிரி தெரியல.
0: அவளுங்க கிடக்குறாளுங்க. என்ன விஷயம் தேவா, கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல.
7: ஏன் பாண்டியனே, இவங்க இன்னும் அதை மறக்கல போலயே.
8: ஆமாடா, ஏதாவது சொல்லி சமாளி.
7: அட, அது ஒண்ணும் இல்ல மொழியாக்கா, நானும் பாண்டியனும் ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு யோசிச்சோம்.
1: அதுக்கு எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க?
7: அதுவா, ராசியான முகங்கள் எல்லாம் பார்த்துட்டு போய் ஆரம்பிச்சா விளங்கும்னு அண்ணன் தான் சொன்னாரு.
1: அப்படியா சொன்னாங்க?
8: ஆனா ஒன்னே சொல்லம்மா.
7: என்ன நவுறீங்க எல்லாம், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த அறிவாளி இங்கத்தான் குடியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம்.
9: எரிமலை எப்படி பொறுக்கும்?
7: அதான் உங்ககிட்ட எல்லாம் ஐடியா கேக்கலான்னு வந்தோம்.
1: ஐடியா தானே, அதான் நாங்க இருக்கோம்ல.
10: என்னது பிசினஸ் ஐடியாவா?
7: அள்ளிடுங்க பாப்போம்.
1: கொஞ்சம்
8: என்னது துணிக்கடையா? வேணாம் வேணாம், இந்த கலர்ல அந்த டிசைன் தாங்க, அந்த கலர்ல இந்த டிசைன் தாங்கன்னு நீங்க போன வாரம் பண்ண அலப்புறையில இருந்த நானும் தேவாவும் இன்னும் வெளியே வரல. இல்ல, கடைக்கு வர்றவங்களை வேற சமாளிக்கணுமா? ஏப்பா சாமி, வேணாம் வேணாம், வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
1: அதுவும் சரிதான், பேசாம ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடுறீங்களா?
7: ஏன், எங்க ரெண்டு பேத்தையும் அடுப்பூத வச்சுக்கலான்னு பாக்குறியா?
2: இது கூட நல்ல ஐடியா தான். பேசாம நம்ம மல்லிகாவையே சமைக்க விட்டுலாமா?
1: ஆஹா, ஒரு பஜ்ஜிக்கு ஆசைப்பட்டு அம்மாவை இன்டர்நேஷனல் குக்குன்னு சொன்னது ஒரு குத்தமா?
11: அந்த பூரணி அடையாள நீ, ருசியால நூறு நெஞ்சவாரி போகும் ஒரு ராணி நீ.
7: ஆமா, நீங்க எல்லாம் அதுக்குள்ளயா கான் கக்குவான் ஃப்ரைட் ரைஸ மறந்துட்டீங்க?
1: மறக்க கூடிய சம்பவமா அது? வேணாம் வேணாம், பேசாம ஒரு மளிகை கடையை வச்சிருங்க.
0: ஆமா தேவா, மளிகை கடை ஆரம்பிக்கிறதே நல்ல ஐடியா தான். இதையே முடிவு பண்ணிக்கலாம். சரி சரி.

0: பாண்டினே, கரண்ட் இல்லை, ஃபோனில் சார்ஜ் இல்லை, மழையெல்லாம் வருதுன்னு புலம்பிகிட்டு இருந்தோம். பாத்தியா என் ஐடியாவை எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்குது. அப்படியே இந்த மல்லிகை கடை மேட்டரையும் ஏதாவது சொல்லி சமாளிச்சு விடு.
1: சமாளிப்போம் சமாளிப்போம், அதுக்கு தானே வந்தோம். அது ஒன்றும் இல்லை மல்லிகா, இப்போல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போடுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம தனியாக ஸ்கிரிப்ட்லாம் எழுதினோமே. பக்கத்து கடைக்காரங்கள்லாம் பாவம், அவங்கள்ட்டலாம் ஜாமான் வாங்குங்கன்னு கருத்தெல்லாம் சொன்னோமே. இப்போ நம்மளே அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து நஷ்டம் வந்துருச்சுன்னா வேறு ஐடியா இருந்தால் ஏதாவது சொல்லுங்க.
0: அப்போ மழை நிற்கிற வரைக்கும் நீ ஐடியா தான் கேட்டுட்டு இருக்க போகிற.
2: பேசாம ரெண்டு பேரும் போட்டோகிராஃபி ஸ்டுடியோ வச்சா என்ன? இப்பலாம் அந்த பிசினஸ்ல தானே நிறைய சம்பாதிக்கறாங்களா?
1: நிறைய நீ பார்த்த தேவா, இந்த பால் உனக்கு தான், உன் திறமையை காட்டு.
0: முயற்சி பண்றேன். சரிதான் கண்மணி, அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகுமா? ஒரு நாள் முழுக்க கால் கடுக்க நிக்கணும். மண்டபத்தில் உள்ள நண்டு சிண்டிலிருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் கேண்டிட் ஃபோட்டோவா எடுத்து தள்ளணும். பத்தாததுக்கு ஸ்மைல் ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ்னு சொல்லி சொல்லி என் ஸ்மைலே போயிடும். வேற வேற வேற பெட்டராக ஏதாவது சொல்லுங்க.
3: ஆமா, நீங்க ரெண்டு பேரும் நிஜமாவே பிசினஸ் தான் பண்ண போறீங்களா?
4: எஸ் ஆஃப் கோர்ஸ். ஏன் கேக்குற?
5: இல்ல, நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா பிசினஸ் பண்ண போற மாதிரியே தெரியலையே.
0: வேற எப்படி தெரியுது?
5: எங்களையெல்லாம் வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கா போல தெரியுது.
1: அவ்வளவு அப்பட்டமாவா தெரியுது?
0: அண்ணே, ஒரு ஃப்ளோவில் உண்மை வெளியே வர மாதிரி தெரியுது. கரண்ட்டு வேற வரதுக்கு லேட்டாகும் போல. பஜ்ஜி முக்கியம் பஜ்ஜி டிஏ.
1: என்ன தேவா, அப்படியா தெரியுது? உண்மையா, நாங்கள் பிஸ்னஸ் பண்ண ஐடியா கேட்கத்தான் வந்தோம்.
6: ஏன் பாண்டி, அப்போ நீங்கள் கரண்ட் இல்லை, ஃபோனில் சார்ஜ் இல்லை, இவங்களை வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணலான்னு பேசிக்கிட்டீங்களே, அதெல்லாம் சும்மாவா?
0: கலையக்கா, நீ ஹெச்டி கேமராவோட கிளியர் சவுண்ட் எஃபெக்ட் உள்ள சிசிடிவின்னு இப்போதான்க்கா தெரியுது. மாட்டி உட்டியேக்கா, மாட்டி உட்டியே.
5: ஹலோ, அப்போ நீங்க ரெண்டு பேரும் நிஜமாவே டைம் பாஸ் பண்ணதான் இங்க வந்தீங்களா?
0: ஏங்க தண்ணே, இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறாய்க.
1: இவங்க ரொம்ப லேட்டுப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த போன் ஒண்ணு கையில வந்ததுல இருந்து யாரும் யாரு கூடயும் பேசுறதே இல்ல. எல்லாம் தனித்தனி உலகத்துல ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கரண்ட் போனா மட்டும்தான் ஆளுக்கு நாலு வார்த்தை பேசுறோம். எல்லாரும் போன் யூஸ் பண்றத கம்மி பண்ணிக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்.
5: ஏன் கேத்தண்ணன், இதுதான் இந்த வாரத்திற்கான கருத்தா?
1: அப்படியும் வச்சுக்கலாம்.
7: ஏண்டி கீர்த்தனா, பஜ்ஜி வேற காலி ஆயிருச்சு, மல்லிகாவ வேற ஏதாவது செய்ய சொல்லலாமா?
5: மாமா, வேற ஏதாவது செஞ்சு தரியா?
8: கான் கக்குவான் ஃப்ரைட் ரைஸ் வேணா செஞ்சு தரட்டா?
5: நல்ல தட்டு நிறைய செஞ்சி இதோ வந்திருக்காங்களே, இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுங்க.
9: தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சே.
0: கான் கக்குவான்னு சொன்ன உடனே புயலே நின்றுச்சு. கிளம்புறத நமக்கு நல்லது.
10: இந்த 100 கோடி பட்ஜெட் கதைய கண்ணை மூடிட்டு எழுதி நடிச்சது நம்ம ஆர்ஜே நித்யா.
11: 1 கோடி நீ பார்த்த
10: கூட சேர்ந்து நடிச்சவங்க நம்ம ஆர்ஜேஸ் ஈஸ்வரி முத்து, செந்தில் குமரன், மீனாட்சி, ராஜி, லதா, வெண்முகி, ஆக்கம், பா, வாசுதேவன், உதவி, செந்தில் குமரன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கம்பெனி ஆரம்பிச்சு வந்தது ஒரே ஒரு விளம்பரம், அதுக்கு இவ்ளோ பில்டப்.
2: என்னம்மா?
1: ஒண்ணு இல்ல சார், குமுதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். குமுதா, இந்த டிசைன் ஓகேவா இருக்கா?
3: ஏ கலை, டிசைன் சூப்பரா இருக்குடி, ஆனா என்ன, நான் கொடுத்தது அப்படியே திருப்பி குடுக்கறியே.
1: டி குமுதா, நல்லா பாரு, நீ கொடுத்த டிசைனை நான் அப்படியே ஒன்னும் திருப்பி கொடுக்கல. எங்கெங்க கமா கோடணும், எங்கெங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு கரெக்டா மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன்.
3: ஏய், ஓனரு செம்ம கடுப்புல இருக்காரு, பேசாம அது கொடுத்துட்டு ஓடிடு.
1: என்ன அண்ணே, கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஆனா ஒரு மாற்றமும் வந்த மாதிரி தெரியல.
2: ஆரம்பிச்சு கம்பெனியில இருக்கிறவங்க தான் சரியில்லைன்னா கூட பிறந்த தங்கச்சியும் வந்துட்டியா? ஆமா, இப்போ உனக்கு என்ன மாற்றம் தெரியல, நல்லா என்னை உத்து பாரு.
1: போன மாசம் வரைக்கும் வெள்ள முடியா இருந்தது, இப்ப கருப்பு முடியா மாத்தி வச்சிருக்கீங்க.
2: அது நான் இல்ல, இந்த ப்ரோக்ராம் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காருல, அவரு தலையை நல்லா உத்து பாரு, வாரத்துக்கு ஒரு தடவை அவரு தான் மாத்திட்டு இருப்பாரு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: வேலையை பார்ப்போம். ஆஹா, இவன் ஏன் இந்த நேரத்துல நம்மள இந்த கெட்டப்புல பார்த்தா ஆபீஸ் முழுக்க தலைப்பு செய்தி ஆக்கிருவான இவன். அப்போ நம்ம கெத்து என்ன ஆவறது?
6: எவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிக்குது, தூக்கமே கலஞ்சிட்டு. இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியிருக்கு. இதோ டோர் ஓபன் பண்ணிட்டேன்.
5: யோ கெத்து, என்னையா இது கோலம்? தோல்ல துணி, கையில பாத்திரத்தோட பாதி விலை பாகுபலி மாதிரி நிக்கிற.
7: என்ன தேவா, இந்த நேரத்துல சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிற?
5: அது வேற ஒண்ணும் இல்ல பாண்டி, வீட்டுல ஊருக்கு போயிருக்கிறாங்க. உனக்குதான் தெரியுமே, ஹோட்டல் சாப்பாடு உன் நண்பனுக்கு ஒத்துக்காதுன்னு. அதான்

0: நம்ம மல்லிகாக்கா கையால சாப்பிடலாமேனு வந்தேன்.
1: உனக்கு ஒத்துக்காதா இல்ல உன் காசுக்கு ஒத்துக்காதா?
2: வா நண்பா, வா நண்பா. நேத்தே சொன்ன, மறந்துட்டேன்.
3: ஏ மல்லிகாக்கா, என்ன இப்படி கிடக்குற? அப்போ இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு?
4: அட, இவ வேற நிலைமை தெரியாம. அடியே கீர்த்தனா, கதவை சாத்திட்டு பேசு, கமலா வந்துட போறா.
0: அடடடா, இவங்கிட்ட என்னடா பெரிய ரோதனையா போச்சு? என்னதான் ஆச்சுன்னு சொல்லி தொலைங்கள யாராச்சும். காலங்காத்தாலேயே மொத்த குடும்பமும் கால்ரா வந்த மாதிரி பீதியிலே இருக்கீங்களே.
5: நான் சொல்றேன், நான் சொல்றேன், நம்ம மல்லிகாக்காக்கு போட்டியே பக்கத்து வீட்டு கமலா தான். வழக்கம் போல கமலா பெரிய கோலம் போட்டுச்சா?
0: சரி,
5: அதுக்கு போட்டியா நம்ம மல்லிகாக்காவும் போட்டுச்சா?
0: அதான் போட்டிருந்துச்சே, நான் கூட பாத்துட்டு தானே வந்தேன். ஆனா அதுக்கு நடுவுல பெரிய பள்ளம், அதையும் பார்த்தேன். அது என்ன புது டிசைனா இருக்குது.
6: தேவா செத்த சும்மா இரு, மொத்த கதையும் தெரியாம.
3: தேவாண்ண, மறுபடியும் யாரோ கதவை தட்டுறாங்க. கொஞ்சம் நீங்க போய் பாருங்களேன் யாருன்னு.
0: நான் போய் பார்க்கவா? இட்ஸ் மீ. காலங்காத்தால சோத்து காசுபட்டு இங்க வந்து மாட்டிக்கிட்டனே.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா.
2: நல்லா நினைச்சப்போ சிடம். இந்த கலைவாணி எங்க போயிட்ட இந்த நேரத்துல? ஏ கலைவாணி, காபி இல்லாம சுகர் ஒண்ணு கொண்டா?
3: மேடம், நீங்க எதுவும் மாத்தி சொன்ன மாதிரி இருக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இதமான இந்த மாலை வரையில் நேர்களை நீ கேட்டு ரசிக்கலாம் திருச்சியின் சேலம் மங்களின் மங்களில் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களின் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: நம்ம வண்டியிலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. இந்தியாவின் நம்ம வண்டியிலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ₹3 மட்டும் செலுத்தி 3-star AC மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star AC எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7 kg வாஷிங் மிஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் குரல் டி எல்

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கீற்றும் வேலை நிகழ்ச்சியோடு.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
2: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. திருச்சி சாரதாஸ்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றி மேல நிகழ்ச்சியினிலே ஒலிக்கும் குரல் மலேசியா வாசுதேவன், வாணிஜெயராம்.

0: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: ஏழுமலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
9: டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
8: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
10: காரைக்கால் பண்பலை 100.3 நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது திருச்சியின் சேலம் மங்களில் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியினை ஒலிக்கும் குரல் ஜிக்கி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
4: तुम रिपोर्ट्स लाई हो ना?
5: नहीं, मुझे लगा तुम लाए हो।
6: चिक, चिक, चिक, चिक, खिच, पिच, खिच, पिच।
4: तुम हो ही भुलक्कड़।
5: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
6: ली। चिक, चिक, चिक,
3: चिक। लड़िए मत, जानिए आभा के बारे में।
7: आभा?
3: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
8: நாகப்பட்டினம் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக இனி அன்வரலி பாதுசா எஸ் சரணா இணைந்து பாடியிருக்கும் பாடல் ஒலி விழா வருகிறது.

0: அனைத்தையும் ஆளும் ஆலமின் நீயே.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை ரூபாய் 499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்துச் செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: உங்கள் நாகை மூராவில் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை ரூபாய் 55 மட்டும் செலுத்தி 45 இன்ச் டிவி, ரூபாய் 75 மட்டும் செலுத்தி 75 இன்ச் டிவி எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
9: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
12: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
13: காரைக்கால் பண்பலை 100.3 விலைக்கீட்டு நிகழ்ச்சிக்காக இனி எம் யூசுப் பாடியிருக்கும் பாடல் ஒளிவுலா வருகிறது.

0: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹55 மட்டும் செலுத்தி 45 இன்ச் டிவி, ₹75 மட்டும் செலுத்தி 75 இன்ச் டிவி எடுத்து செல்லுங்கள். ₹787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்து செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
6: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
5: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
12: நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் குரல் MS விஸ்வநாதன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சியின் சேலம் மங்களன் மங்களில் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18. ₹55 மட்டும் செலுத்தி 45 இன்ச் டிவி, ₹75 மட்டும் செலுத்தி 75 இன்ச் டிவி எடுத்துச் செல்லுங்கள், ₹787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
0: இனி கேட்கலாம் பன்னிசை.

0: இது குறித்த விரிவான செய்திகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் 2 கட்டமாக நேற்று நெதர்லாந்து சென்றடைந்தார். இந்தியாவும் நெதர்லாந்தும் பாதுகாப்பு, கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் டச் பிரதமர் திரு ராப் ஜெட்டன் இடையேயான பேச்சுவார்த்தையின் போது இரு தலைவர்களும் மேற்காசிய நிலைமை குறித்தும், குறிப்பாக உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் குறித்தும் கலந்தாலோசித்தனர். ரஷ்யாவுடன் நடந்து வரும் மோதல், பிராந்திய பாதுகாப்பு முன்னேற்றங்கள் மற்றும் உக்ரைன் நிலைமை குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்தியாவும் நெதர்லாந்தும் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, செமிகண்டக்டர்கள், விண்வெளி, செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான கூட்டாண்மை திட்டத்தை வெளியிட்டன.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனை சந்தித்து வர்த்தகம், தூய்மை எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, புத்தாக்க தொழில்கள், விண்வெளி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசிக்க உள்ளார். மேலும் அந்நாட்டு தொழிலதிபர்களுடன் நடைபெறும் வட்டமேசை மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆழ்ந்த தொழில்நுட்பத்திறன் ஆகியவை எதிர்கால பொருளாதாரத்தின் முக்கிய தூண்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று மில்லியன் மைன்ஸ் டெக் பார்க் முதற்கட்டம் மற்றும் கிரேமி சிட்டி வளாகம் ஆகியவற்றை திறந்து வைத்து பேசிய அவர், உலகின் வளர்ந்து வரும் ஒவ்வொரு துறையிலும் இந்தியா ஒரு முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளது என்று கூறினார். குஜராத் மாநிலத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர், இன்று காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தின் புத்தாக்கம் மற்றும் அடைக்காப்பு மையத்தை திறந்து வைத்தார். மேலும் காந்திநகர் மாநகராட்சியின் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டிய அவர், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் மதுர் பால் பண்ணையில் புதிதாக கட்டப்பட்ட 500,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆலையையும் திறந்து வைத்தார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வத நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதாரம் மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ், இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்றும், பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் கூறியுள்ளார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்று ஓமன் கடற்பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் புனேவைச் சேர்ந்த மற்றொரு முக்கிய குற்றவாளியான தாவரவியல் பேராசிரியர் மனிஷா மந்த்ராவை சிபிஐ கைது செய்துள்ளது. முன்னதாக குற்றம் சாட்டப்பட்ட வேதியியல் பேராசிரியர் பி வி குல்கர்னி, மனிஷா வாக்மரி ஆகியோரை சிபிஐ டெல்லி நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தியதை அடுத்து நீதிமன்றம் இவர்களை 10 நாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக நாடு முழுவதிலும் உள்ள 6 வெவ்வேறு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே நாடு முழுவதும் நீட் மறுநுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணை செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உலக உயர் ரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் ரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் ரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை கொல்லுங்கள், வெல்லுங்கள் என்பது இவ்வாண்டின் கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். உலக தொலைத்தொடர்பு தினம்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985ஆம் ஆண்டு பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரம்.
1: உலக தொலைத்தொடர்பு தினமான இன்று தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாக

0: இது திகழ்கிறது. அரசு நிர்வாகம், தொழில் நிறுவனங்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தொலைத்தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் ஒரு பாலமாக விளங்குகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பதே இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீசன் நாளை பதவியேற்க உள்ளார். திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இயில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டத்தை வரும் ஜூன் மாதம் முதல் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய பள்ளி கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும், தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பில் 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஐபிஎல் டி20 கிரிக்கெட் தொடரில் தரம்சலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கிய ஆட்டத்தில் பஞ்சாப் அணியும் பெங்களூரு அணியும் போட்டியிடுகின்றன. டாஸ் வென்ற பஞ்சாப் அணியால் ஆட பணிக்கப்பட்ட பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்துள்ளது. தொடர்ந்து களமிறங்க உள்ள பஞ்சாப் அணிக்கு 223 ரன் எடுத்தால் வெற்றி என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆடிவரும் பஞ்சாப் அணி சற்று முன்வரை 7.2 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 62 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கும் என்றும், இந்த கணக்கெடுப்பு கிராம அளவில் விரிவான விவரங்களை வழங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் திட்டமிடல் கொள்கை, வடிவமைப்பு, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதி வரையறை போன்ற மிக முக்கியமான செயல்பாடுகளுக்கு இந்த விவரங்கள் அடிப்படையாக அமைகின்றன. இந்த கணக்கெடுப்பின் போது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சமையல் எரிபொருள், மின்சாரம், தொலைபேசி, இணைய வசதி, வாகனங்கள் மற்றும் இதர வசதிகள் உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. கணக்கெடுப்பு பணிக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், இந்த பணியில் 3000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் 2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணிகளில் ஒரு பகுதியாக இணையவழி மூலம் குடும்ப விவரங்களை பதிவு செய்யும் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு நடவடிக்கை இன்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு PRN திருமுருகன், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு நாஜிம், திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜசேகரன் உள்ளிட்ட பலர் தங்களுடைய குடும்ப விவரங்களை இணையதளம் மூலம் பதிவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி, மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு சென்சஸ் போர்ட்டலான scensus.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் பதிவு செய்யலாம் என்றும், இந்த போர்ட்டலை பயன்படுத்தி மொபைல் எண்ணை பதிவு செய்து OTP அங்கீகாரத்தின் மூலம் உள்ளீடு செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஸ்வீடன் நாட்டின் கோதன்பர்க் நகருக்கு செல்கிறார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப திறன் ஆகியவை எதிர்கால பொருளாதாரத்தின் முக்கிய தூண்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சிபிஎஸ்இயில் மும்மொழி பாடத்திட்டத்தை வரும் ஜூன் மாதம் முதல் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய பள்ளி கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: நேரம் 6:20. நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேர்களில் இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காம்பாக்ஸ் ஜுவல்ஸின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.

0: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
0: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குபோர் மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ்.
3: மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: சொல் ஆமோது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
7: வணக்கம். செல்வம் உடைமையை அதன் பயனை கணிந்து நோக்கிய பாங்கு மிக உயர்ந்த பாங்கு. அந்த வகையில் உலகத்தின் எந்த கருத்துக்கும் நம் கருத்து தாழ்ந்தது அன்று. மார்க்சின் சிந்தனைக்கும் நம் சமய சிந்தனைக்கும் கூட அடிப்படையில் முரண் இல்லை, ஆனால் கோட்பாடுகளில் வேறுபாடு உண்டு. செல்வத்து பயனே ஈதல், துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்று புறநானூற்று பாடல் காட்டிய அறநெறி நினைந்து நினைந்து இன்புறத்தக்கது. அச்செல்வத்தின் பயனை துய்த்தல் என்பது தமிழ் வழக்கு அன்று. செல்வம் மற்றவர் துய்க்க வழங்கப்பட வேண்டும் என்பதே தமிழர்களின் மரபு. அதனால்தான் இறைவனுக்குரிய திருப்பெயர்களில் நீலகண்டம் என்ற பெயர் புகழ் உடையதாயிற்று. அமிர்தத்தை மற்றவர் உண்ணத்தந்து யாரும் உண்ண முடியாத நஞ்சினை உண்ட கருணைக் கடவுளே நீலகண்டம். ஒப்புரவு நெறியும் அதுவே. அதனால்தான் இளங்கோவடிகள் விண்ணூர் அமுது உண்டும் சால ஒருவரும் உண்ணாத நஞ்சுண்டு இருந்து அருள் செய்குவாய் என்று குறிப்பிடுகிறார். பிறருக்கு உண்பித்து பின்னர் உண்பவனே வாழ்பவன். உழைப்பினால் வந்த பொருளை மற்றவர்கள் ஆறத் துய்க்குமாறு வழங்குவது தவத்திற்கு இணையானது என்று பெரிய புராணம் உணர்த்துகிறது. இத்தகைய தவத்தினை செய்வோர் நெஞ்சில் இறைவன் எழுந்தருள்வான். செல்வத்தை ஒரு இடத்தில் இறைவன் கொடுத்து வைத்திருப்பது இல்லாதவர்க்கு கொடுப்பதற்குத்தான். இதனை அப்பரடிகள் இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார், பரப்பு நீர் கங்கை தன்னை படர் சடை பாகம் வைத்தார், அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே என்ற பாடல் வழி உணர்த்துகிறார். செல்வத்தை திரட்ட எண்ணுவதன் நோக்கமே நாம் வாழ்வதற்காக மட்டுமல்ல, பிறருக்கு கொடுத்து அவர்களை வாழ வைப்பதற்காகத்தான். இந்த அருள் தன்மையை எல்லோர்க்கு இல்லென்று இயைவது கரத்தல் வல்லா நெஞ்சம் வலிப்ப நம்மினும் பொருளே காதலர் காதல் என்ற அகநானூற்று பாடல் சிறப்பிக்கின்றது. எத்தனை பிறவி எடுத்தாலும் என்னிடம் வந்து யாசிப்பவருக்கு இல்லையென்னாத இதயத்தை கொடு என்று கொடைவள்ளல் கர்ணன் கண்ணபிராண்டம் வேண்டி நின்றான் என்று மகாபாரதம் நமக்கு காட்டுகின்றது. உயிர்கள் படும் துன்பத்தைக் கண்டும் அதனை மாற்றாமல் செல்வத்தை தானே துய்த்து இன்பமுடன் வாழ்வது தீவினைக்கு ஆளாக்கும். செல்வத்து பயன் பிறருக்கு ஈதலே என்பதை உணர்ந்து பிறரை வாழ வைத்து நாமும் வாழ்வோமாக. நன்றி.
6: வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்,
0: வீட்டு உபயோக பொருட்கள்
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ்.
3: மயிலாடுதுறை ARC காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
8: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் for your home.
9: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும்

0: வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆரூரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
1: ஆரூரான் பாலிடெக்னிக் கல்லூரி சொரக்குடி திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
8: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
7: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
9: இனி ஒளி வீசுகிறது லைட் ஹவுஸ். இன்று மாலையும் நாளையும் நந்தனை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. வழங்குவோர் நாகி முரசன், அனில் பாஸ்தா, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் உலக உயர் இரத்த அழுத்த நாள் குறித்து காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் தனலட்சுமி மதன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 இசைத்தூரிகை, இன்றிரவு 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர்ந்து கேட்கலாம். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் ஒலி விழாவும். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட்டின் உள்ளவர் அரங்கம். இயற்கை முறை வேளாண்மைக்கு கை கொடுக்கும் கரைசல்கள். கும்பகோணம் வட்டம் மலையப்பநல்லூர் இளங்கோவன் அவர்களின் நிர்முகம் கேட்கலாம். 8:00 நாகை மூராசன் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை ஏழுமலையான் கொல்மாங்குடி குரூப் ஆஃப் எஜுகேஷனின் காற்றில் வரும் கானம் ஒலி விழாவரும். 8:30 அணில் பாஸ்தாவின் காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேர் விருப்பமாக. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் என் சொல் அமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இரவு மலரும். 10:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவு மலரும் கேட்கலாம். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 துயிலும் முன்மொழி விழா வரும். இனி நாளைய நிகழ்ச்சி குறிப்புகள். அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சேலம் மங்கடல் மங்கள் ஆர்கேஜி நெய். நாளை காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அரசு, காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு கேட்கலாம். நாளை காலை 6:40 சலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயிலின் இன்சொல் அமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். பங்கேற்கும் சிறுமி ஆர் தருணிகா. நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசட்டியா ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ ஒலி விழாவரும். இதுவரை ஒலி வீசியது லைட் ஹவுஸ். நேர்களை இன்னும் சில நொடிகள் தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு

0: நரேந்திர மோடி கூறியுள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் புறப்படும் முன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, நீர்வளம், புதுமை கண்டுபிடிப்புகள், செமி கண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தமது நெதர்லாந்து பயணம் உதவியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து பயணம் தொடர்பான காணொலியையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
1: எல்லா நடவடிக்கையும் முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட் மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டுமல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை.
0: ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தாவேக்க முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை 5 மணி அளவில் வலுவிழந்தது. மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய

0: கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: இதற்கிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து வர துவங்கியது. இதன் காரணமாக வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் கரையில் குவிந்தனர். இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் நின்று குளிப்பதற்கு காவல்துறையினர் அனுமதித்ததால் குறைவான தண்ணீரிலும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இருப்பினும் விரைவில் குற்றாலத்தில் சீசன் துவங்க உள்ள நிலையில் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதையும் விரைந்து முடிக்க வேண்டுமெனவும் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
1: ஈரோடு மாவட்ட மலை கிராமங்களில் பலாப்பழம் அதிக அளவில் காய்த்துள்ளது. இந்த பலாப்பழங்கள் சத்தியமங்கலம் பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பலாப்பழம் சீசன் தொடங்குவது வழக்கம். அதன்படி ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் உள்ள பலா மரங்களில் தற்போது பலாப்பழங்கள் அதிக அளவில் காய்த்துள்ளது. இங்கு விளையும் பலாப்பழங்களை வியாபாரிகள் விலைபேசி வாங்கி அறுவடை செய்து சத்தியமங்கலம் நகர்பகுதிக்கு கொண்டு வந்து சாலையோரங்களில் கடைகள் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். 5 கிலோ முதல் 15 கிலோ வரை எடை கொண்ட பலாப்பழங்கள் 1 கிலோ 50 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பழுத்த பலாப்பழங்களில் அறுக்கப்பட்ட பழைச்சுளைகளும் உதிரியாக விற்பனை செய்யப்படுகிறது. சுவை மிகுந்த பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌஹான் தங்கப்பதக்கத்தையும் சனி தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமிர் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி கஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்பிரிவில் சூரஜ் கோலா, த்ருவ் ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்து உடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 6:40 நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை தரமான தார் பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.

0: கும்பகோணம் திருவாரூர்
1: விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.

0: நலமாய் வாழு. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். இந்த டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ கால இடைவெளியில் வந்து அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும் டாக்டர்? ஏன்னா இப்போ வந்து மெடிசன்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க, அதே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க, 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு கூட அந்த டாக்டர் கொடுத்த மெடிசன் தானே அப்படின்னு சொல்லி அதையே ரொட்டீனாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எந்த கால இடைவெளியில் அவங்க வந்து செக் பண்ணிக்கணும் டாக்டர்?
1: ஜென்ரலாக வந்து இப்போ எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுமே மந்த்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் அண்டு போஸ்ட் பிராண்டியல், சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டு அப்புறம் உள்ள சுகர் லெவலை மாதம் ஒரு தடவை எடுக்கணும். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கோ இல்லை 4 மாதத்துக்கோ ஒரு தடவை அந்த HbA1c சொன்னோம் இல்லையா, 3 மாத சராசரி அளவு அது எடுக்கணும். ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோலாக இருக்குது, எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்குன்னா அந்த சராசரி அளவு HbA1c வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்ல கண்ட்ரோலாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு தடவை அதை அவங்க ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் ரெண்டுமே எடுத்து பார்த்துக்கிறது தான் நல்லது. அது அல்லாத நம்ம வெறும் சுகர் மட்டும் எடுக்காமல் இவங்களுக்கு கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது உடம்புல, அதுக்கப்புறம் தைராய்டு, ஸோ இதெல்லாம் கோமார்பிடிட்டின்னு சொல்லுவாங்க, இதெல்லாமும் கரெக்டாக இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ கொலஸ்ட்ரால் லெவல், எல்டிஎல் எவ்வளோ இருக்குது, ட்ரைக்ளிசரைட்ஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாமே 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பார்க்கணும். அது அல்லாத கிட்னி ஃபங்க்ஷன் வருஷத்துக்கு ஒரு தடவை மினிமம் பார்க்கணும். யூரியா, கிரியாட்டின் இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் கண் டாக்டரை கண்டிப்பாக பார்த்தாகணும். கண் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு கண் டாக்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தாகணும். ஏன்னா சுகர் அதிகமாகி இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா, சுகர் அதிகமாக அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இல்லையா, அதில் வந்து கண் பாதிக்கிற காம்ப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் கண் நரம்பு பாதிப்பு, அப்புறம் ஹார்ட்டு பாதிப்பு, இது எல்லாமே வராமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னா பிளட் சுகர் கண்ட்ரோலில் இருக்கணும். எவ்ரி இயர் அட்லீஸ்ட் இந்த செக்கப் எல்லாம் அவங்க பண்ணியிருக்கணும் ரெகுலராக.
0: இப்போ இந்த சர்க்கரை நோய் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேறு என்னென்ன நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டாக்டர்?
1: சுகர் வந்து கண்ட்ரோலில் இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன், அதாவது ரத்த அழுத்தமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டும் அதிகமாக இருக்கிறதுனால கண்ட்ரோலில் இல்லாமல் போகிறவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் சொல்லணும். ஸோ அந்த காம்ப்ளிகேஷனில் மெயினாக பார்த்தீங்கன்னா கார்டியக், அதாவது இருதய சம்பந்தமான பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கிட்னி, கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைபாடு கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் கண் நரம்பு, கண் நரம்பில் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம், கண் நரம்பு பாதிப்பு, இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகம். கால் கை நரம்பு, சில பேருக்கு வந்து கால் வந்து அந்த எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஊசி குத்துற மாதிரி வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து கால் மரத்து போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாமே கால் நரம்போட பாதிப்புனால வரதான். இது எல்லாமே சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டாகவே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்புலாம் வரும், கண்ட்ரோலாக வச்சிருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது.
0: சரிங்க டாக்டர், இப்போ வந்து டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பொதுவாகவே வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பெயினே தெரியாது, அவங்களுக்கு வந்து எந்த சிம்டமும் எதுவுமே இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்க டாக்டர்.
1: இது வந்து அட்டானாமிக் நர்வஸ் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம், அதாவது பொதுவாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம், மூளை சம்மந்தப்பட்டது. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா கால் கை நரம்பு மண்டலம், அதாவது அட்டானாமிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், அது வந்து எல்லா உள் உறுப்புகளுக்கும் அந்த நரம்பு தான் வந்து போய் செயல்படுத்த வைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அட்டானாமிக் நர்வஸ் சிஸ்டம்ங்கிற அந்த நரம்பு மண்டலமும் பாதிப்பு ஏற்படுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த பெயின் சென்சேஷன் இருக்காது. சில பேருக்கு வந்து யூரின் கண்ட்ரோலே இல்லாமல் சடனாக போகிறது, இது எல்லாமே இந்த அட்டானாமிக் நர்வஸ் டிஸ்ஃபங்க்ஷன்னால தான். நீங்கள் கேட்ட கேள்வி, சில பேருக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்து சைலண்ட் எம்ஐ சொல்லுவாங்க, அவங்களுக்கு அந்த பெயினே தெரியாது, பட் உள்ள வந்து அந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து இருதய சிகிச்சை நிபுணரை பார்த்து வருஷத்துக்கு ஒருத்தர் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைனாலும் செக் பண்ணிக்கிறது தான் நல்லது.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது

0: சுகமாய் வாழு. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் விளக்கம் தந்தார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்,
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நேர்களை உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி
2: அனில் சோயா சங்க்ஸ்
3: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, TEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
4: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை. தொடக்கமாக தம்பி படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: நாளை காலை 6:15 காரைக்கால் ONGC காவேரி.

0: காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர்ஸ்.
2: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விபிஎன் ஆயிலின் இன்சொல்லும்போது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விபிஎன் ஆயில். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விபிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோவின் கலர் லேபின் பசந்தலில் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவிலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்,
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
4: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம், உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் சிட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மற்ற ஸ்டோரி உலாவரம் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் சிட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: கீழமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்,
6: 10வது மற்றும் 12வது பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
5: மேலும் தகவலுக்கு கீழமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
7: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
12: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
13: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
14: சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு உளம்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள் அனில் பாஸ்தா, திருச்சியின் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்வெல்ஸ்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பல்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நேர்களுக்கு உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
15: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
16: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
17: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
18: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
19: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேர்களுக்கு உணம் கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் பேரணம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், நாகை மூரா சஞ்சன் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: அவர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
14: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
5: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
7: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
20: அருள்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை, விண்ணை தாண்டி வருவாயா.

0: நிறைவு பெறுகிறது இசை தூரிகை. நேரம் 7 மணி. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3
1: ஆல் இண்டியா ரேடியோ.
2: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
2: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: சுயராஜ்ய கட்சியின் காரணத்தால் தான் சைமன் குழு அமைக்கப்பட்டது என்று கூறினீர்கள். அந்த குழு எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது தாயே?
4: மகனே, சைமன் குழு அமைக்கப்பட்டதன் பின்னணியே அதை பற்றி தெளிவாக சொல்லிவிடும். ஒத்துழையாமை இயக்கத்தை திடீரென நிறுத்திய பின் பல குழுக்களாக பிரிந்து போயிருந்த காங்கிரஸை ஒருங்கிணைக்கவும் சுயராஜ்யம் பெறுவதற்கான திட்டத்தை தயாரிக்கவும் காந்தி விரும்பினார். அதன்படி 1924 நவம்பரில் பம்பாயில் ஒரு அனைத்து கட்சி மாநாடு கூட்டப்பட்டது. ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ்,

ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார், பி சாம்பமூர்த்தி, எஸ் சத்யமூர்த்தி ஆகியோர் இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்றார்கள். 1926 சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று எஸ் சத்யமூர்த்தி காங்கிரஸை வலியுறுத்தினான். இரட்டை ஆட்சிக்கு எதிராக சுயராஜ்ய கட்சியினர் சட்டமன்றத்திற்குள் ஒத்துழையாமை இயக்கத்தை வெற்றிகரமாக கையாண்டார்கள். இந்த சூழ்நிலையில்தான் சைமன் குழு அமைக்கப்பட்ட செய்தி வெளியானது. அதற்கு இங்கே ஏற்பட்டிருந்த நெருக்குதல்கள் முக்கிய காரணமாக அமைந்திருந்தது. இந்தியாவில் ஏற்பட்ட மாறுபட்ட அரசியல் சூழ்நிலை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தை அசைத்து பார்த்தது. காங்கிரசின் இளைய தலைமுறையினர் இந்தியா முழு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று கேட்கத் தொடங்கினார்கள். அதே நேரம் இங்கிலாந்தில் தீவிரவாத தொழிலாளர் இயக்கத்தினர் பெரிதாக பரவி வந்தார்கள். அவர்கள் இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அப்போது நடக்கவிருந்த பொது தேர்தலிலும் தொழிலாளர் கட்சியினர் வெற்றி பெறும் வாய்ப்பு உருவாகி வந்தது. இதனால் 1927 நவம்பர் 26 ஒரு ராயல் கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் தலைவராக பிரிட்டிஷ் லிபரல் கட்சியைச் சேர்ந்த ஜான் சைமன் நியமிக்கப்பட்டான். அதில் மேலும் 7 உறுப்பினர்கள் இடம் பெற்றார்கள். அனைவருமே ஆங்கிலேயர்கள்தான். இந்தியாவில் இரட்டை ஆட்சி செயல்படுவதை ஆராய்ந்து மேலும் செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தங்களை குறித்து பரிந்துரைப்பதுதான் சைமன் குழுவின் நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்த குழுவில் இந்தியர் எவரும் இடம் பெறாதது இந்திய தலைவர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் இதற்கு பதில் கொடுப்பது போல் இந்திய விவகார செயலாளர் பீர்கன் ஹெட் ஒரு காரணத்தை சொன்னான். இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இடம் கொடுத்தால் சைமன் குழு அளவுக்கு மீறி பெருத்துவிடும் என்றான். இது இந்திய தலைவர்களை மேலும் கோபம் கொள்ள வைத்தது. 1927 டிசம்பரில் மதராஸில் கூடிய காங்கிரஸில் சைமன் குழுவை புறக்கணிப்பது என்று தீர்மானித்தார்கள். அதன்படி சைமன் குழு 1928 பிப்ரவரி 3 பம்பாய்க்கு வந்தபோது கருப்பு கொடி காட்டி சைமனே திரும்பிப்போ என்று கோஷமிட்டார்கள். அன்று இந்தியா முழுவதும் முழு கடை அடைப்பு நடத்தப்பட்டது. மதராஸில் பெரும் கலவரம் ஏற்பட்டது. துப்பாக்கிச் சூட்டில் சிலர் உயிரிழந்தார்கள், பலர் காயமடைந்தார்கள். மதராஸ் உயர் நீதிமன்ற கட்டிடத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு தியாகியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்றான் டி பிரகாசம். அவனை போலீசார் தடுத்தார்கள். அப்போது தன் மார்பை திறந்து காட்டியபடி தீரமுடன் முன்னேறிய பிரகாசம் தன்னை சுடுமாறு கோரினான். அந்த நெஞ்சுறுதிக்காக அவனை ஆந்திர கேசரி என்றார்கள் மக்கள். கல்கத்தாவில் ஸ்ரத்தானந்தா பூங்காவில் கூடிய பிரம்மாண்டமான கூட்டத்தில் பிரிட்டிஷ் பொருள்கள் புறக்கணிப்பின் மூலம் சைமன் குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அங்கே மாணவர்களுக்கும் போலீசுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. தில்லியில் மூர்க்கத்தனமான ஆர்ப்பாட்டம் நடந்தது. லக்னோவில் நேருவும் தொண்டர்களும் தாக்கப்பட்டார்கள். பட்னாவில் பலத்த எதிர்ப்புடன் கூடிய போராட்டம் நடந்தது. லாகூரில் லாலா லஜ்பத் ராய் தலைமையில் பெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது போலீஸ் அதிகாரி சாண்டர்ஸ் என்பவன் லாலா லஜ்பத் ராயை கொடூரமாக தாக்கினான்.

1928 நவம்பர் 17 லாலாவின் மரணத்துக்கும் காரணமாக அமைந்தது. இப்படி மதராஸ், தில்லி, லாகூர், லக்னோ, பட்னா இந்த இடங்களில் நடந்த வன்முறைகளை தவிர மற்ற இடங்களுக்கு சைமன் குழு பெரிய எதிர்ப்பு ஏதுமின்றி அமைதியாகவே சென்று வந்தது. ஆய்வுகளை முடித்துவிட்டு 1929 மார்ச் 31 அன்று சைமன் குழு பம்பாயை விட்டு புறப்பட்டு சென்றது. சைமன் குழு அளித்த அறிக்கையில் இடம்பெற்ற அம்சங்களும் அதற்கு மோதிலால் நேரு தலைமையில் அமைந்த குழு அளித்த பதில் அறிக்கையும் அன்று விவாதப் பொருளானது. அது என்ன தெரியுமா?

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது திரையிசையில் தேசிய பக்தி பாடலோடு. நிகழ்ச்சியில் கலங்கரை விளக்கம் படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து இனி வாழ்க்கை படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஓல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய வடிவமைப்பு மையம் வடிவமைப்பாளர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்

0: ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு மையத்தில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவினை தொடங்கி வைத்து மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார். உலக அளவில் வடிவமைப்பு துறை வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை தேசிய வடிவமைப்பு மையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தெளிவான திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்று குறிப்பிட்டார். அரசு திட்டங்கள் செயலாக்கத்திலும் தேர்தல்களிலும் திரு அமித்ஷா துல்லியமாக திட்டமிட்டு வெற்றியை ஈட்டித் தருவதாகவும் அவர் கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயில் சேவையை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் கர்நாடக மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பெங்களூரு மும்பை இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் 61 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதற்காக 2160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் 9 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் 485 கோடி ரூபாய் செலவிலும் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையம் 367 கோடி ரூபாய் செலவிலும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் மட்டும் கடந்த 12 ஆண்டுகளில் 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை தில்லி அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25%லிருந்து 7% தில்லி அரசு குறைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு உதவிடும் என்று திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரளம் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு வி டி சதீசன் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பேரவைத் தலைவராக திரு திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் கூறினார். அமைச்சர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு சன்னி ஜோசப், திரு முரளிதரன் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கேரளத்தில் திரு வி டி சதீசன் தலைமையிலான அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. தெலங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதலின் பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு தடையாக தெலங்கானா அரசு உள்ளது என்று குறை கூறினார். கொள்முதலுக்கான அனைத்து செலவினங்களையும் மத்திய அரசு ஏற்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் கொள்முதல் நடவடிக்கையை தெலங்கானா அரசு காலதாமதம் செய்வதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வடகிழக்கு கட்டமைப்பு உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி

0: மேகாலயாவில் அடுத்த மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெற உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா, கடந்த 5 ஆண்டுகளில் மேகாலயாவின் பொருளாதாரம் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் மாநிலமாக மேகாலயா திகழ்கிறது என்றும் திரு கான்ராட் சங்மா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மாநிலம் முழுவதும் 96% பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கான புதிய சட்டங்கள் மகளிருக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறியுள்ளார். இன்று ஸ்ரீநகரில் மகளிர் மேம்பாடு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மகளிருக்கு சம உரிமை, பாதுகாப்பு மற்றும் உரிய மரியாதையை இந்த புதிய தொழிலாளர் நலச் சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அயோத்தியா, தில்லி, மும்பைக்கு பிறகு இத்தகைய மாநாடு ஸ்ரீநகரில் நடைபெறுவதாக அவர் கூறினார். மகளிர் பாதுகாப்பு குறித்து இந்த மாநாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி விஜயா ரஹாத்கர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஹமீர்பூர் மொஹாபா இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் சிர்கா அருகே காரும் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யுக்ரைனின் 81 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு 2வது ஹாக்கி போட்டி தற்போது போபாலில் நடைபெற்று வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கீ ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பீ கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணங்கியுள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேர்கள் இணை கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
3: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை, காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: உழவர்களுக்கு
6: துளசி, வீட்டுல இருக்கியா? ரேவதி, என்ன மழையில இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்க? அதனாலதானே உங்க வீட்டுக்கே வந்தேன். ஒன்னு இல்ல துளசி, கடை பக்கமா போனேன் மாட்டுக்கு தீவனம் வாங்குவோன்னு. ரொம்ப மழை வந்துட்டா? அதா அப்படியே உங்க வீடு இருந்துச்சு ஒதுங்கலான்னு நினைக்கிறேன்.
7: இந்த துண்டு தலையை நல்லா தொடச்சுக்கோ.
6: துண்டு இருக்கிறது இருக்கட்டும், தொண்டையெல்லாம் கர கரன் இருக்கு. கொஞ்சம் கசாயம் கசாயம் ஏதாவது போட சூடா.
7: வச்சு தர ரேவதி.
6: அட துளசி, நான் கூப்பிடுறது கேக்குதா?
7: கசாயம் வைக்கிறதுக்குள்ள கூப்பிடுற?
6: இல்ல, இந்த ஆடு மாடுங்களுக்கு தானே இந்த தீவனத்தை வாங்கி வச்சிருக்க.
7: அப்புறம் யார் சாப்பிடுவாத?
6: இந்த மழை சாரல்ல நினைற மாதிரி அதை அடுக்கி வச்சிருக்க. மேல ஒரு தாறுப்பாய கூட போடல, துணிய போட்டு மூடி வச்சிருக்க.
7: என்ன பண்றது, இந்த மழை இப்படி சீக்கிரமா வரும்னு தெரியலையே. அதுக்கு ஏற்பாடு பண்றதுக்குள்ளதான் இப்படி கொட்டி தீக்குதே.
6: துளசி, இப்ப மழை என்னவோ காலம் கடந்து தாமதமா வந்திருக்குது, அதுக்கே இந்த முன்னேற்பாடு நீ பண்ணாம வச்சிருக்க. இதுல இப்ப வந்துட்டு அப்ப வந்துட்டு சொல்ற, அதெல்லாம் கிடக்கட்டும். இப்படி மழையில நினைஞ்சிச்சுன்னா அந்த மாட்டுக்கு எப்படி கொடுப்ப தீவனத்தை?
7: மழையில தீவனம் நினைஞ்சா என்ன ஆயிட போகுது? மழை காலம் முடியறதுக்குள்ள இந்த தீவனமும் முடிஞ்சிடும்.
6: சரிதான், தீவனத்துல இருக்கிற பொருள் எல்லாம் என்ன ஆகுறது? சத்தெல்லாம் அந்த மழையில அப்படியே இருக்குமா? பூஞ்சாலம் புடிச்சிடாது.
7: இப்ப என்ன செய்யணும்னு சொல்ல வர?
6: முதல்ல இந்த தீவனத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழியை நீ முன்னாடியே பண்ணிருக்கணும். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. நல்ல ஈரப்பதம் இல்லாத இடத்துல கொண்டு போய் அடுக்கி வச்சு ஒரு தார்பாலின போட்டு நல்லா மூடி அதுக்கான பாதுகாப்ப பண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த மழை காலத்துல ஆடு மாடுங்களுக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்பு முறையிலே ஏராளமா இருக்குது.
7: ஏன், கொட்டகை போட்டிருக்கேன், தரையெல்லாம் நல்லா சிமெண்ட் போட்டு பக்குவமா தானே வச்சிருக்கேன்.
6: வச்சிருக்க வச்சிருக்க துளசி, ஆனா மாட்டோட பாதி உடம்பு சாரல்ல நினைக்குது. போட்ட சிமெண்ட் தரையில அங்கங்க குண்டும் குழியுமா இருந்து தண்ணி ரொம்ப நிக்குது. இந்த பக்கம் சாணம், அந்த பக்கம் சகதி.
7: மழை பெஞ்சா இதெல்லாம் சகஜம்தானே, அதுக்காக வீட்டுக்குள்ளயா கட்டி வைக்க முடியும்?
6: இந்த மழை வரத்துக்கு முன்னாடியே அந்த மேடு பள்ளங்கள் எல்லாம் கொஞ்சம் கல்லு ஜல்லி போட்டு நிரப்பி சிமெண்ட போட்டிருந்திருக்கலாம். சரி, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. கொஞ்சம் மழை வெக்காளிச்சுன்னா மண்ணை நிரப்பியாவது குண்டுங்குழி இல்லாம பாத்துக்கோ. இந்த மாதிரி சேறு சகதி சாணொன்னு ஒதுக்கி வைக்காம அதை அப்புறப்படுத்த வேண்டிய இடத்துல அப்புறப்படுத்த துளசி. அப்பதான் கொசு, ஈ, உன்னின்னு மாடுங்களை பாதிக்காம இருக்கும், நோய் நொடியும் வராம இருக்கும். இந்த தடுப்பூசி எல்லாம் போட்டுட்டியா இல்லையா? மழைக்கால நோய்கள்னே ஒன்னு ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு துளசி.
7: இந்த கொட்டகை இப்படி எல்லாம் இருக்கேன்னு இத பார்த்து முடிவு பண்ணிடாத ரேவதி. ஆடு மாடுங்களுக்கு இந்த மழை காலத்தினால எந்த நோய் தாக்குதலும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நேத்து தான் போய் தடுப்பூசி போட்டு வந்தேன். இன்னும் ஒரு விஷயம் செஞ்சு வச்சிருக்கேன்.
6: இப்போவாவது நல்ல விஷயத்த பண்ணப்போ. அது சரி, இன்னொன்னு பண்ணிருக்கேன்னு சொன்னியா, அது என்ன?
7: அதையும் மிஞ்சி இந்த ஆடு மாடுங்களுக்கு ஏதாவது நோய் தாக்குதல் வந்தாலும் இழப்பு பெருசா ஏற்படாத அளவுக்கு காப்பீடும் செஞ்சு வச்சிருக்கேன்.
6: ஆக மொத்தத்துல உன் வருவாய்க்கு எதுவும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு வேலையை பார்த்திருக்க. ஆனா அது ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்களை செய்ய மறந்துட்டேன். எப்படியோ இந்த ரெண்டு முக்கியமான வேலையாவது செஞ்சியே. மாடுங்க கொட்டகைய மழைக்காலம் வரத்துக்கு முன்னாடியே சரி பண்ணி

0: கிருமி நாசினெல்லாம் தெளித்து குண்டு குழியெல்லாம் போக்கி அதுவும் சேர்த்தே செஞ்சிருந்தீன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அதைத்தான் செய்யலை.
1: இந்த மழை மட்டும் விடட்டும், நாளைக்கு வந்து பாரு கொட்டகை எப்படி இருக்குன்னு.
2: கேட்டது உழவர்களுக்கு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்
2: மங்கள்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்
2: உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தத்த உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன தத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அத எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.

0: துளசி அக்கா, உங்களை நேத்தி சந்தையில பார்த்தேன், அப்படி என்ன வாங்கிட்டு இருந்தீங்க? நான் கூப்பிடுறது கூட தெரியாம.
1: என்ன பூங்கடி அப்படி சொல்லிட்ட? ஜூஸ் போடுறதுக்காக பார்த்து வாங்கணும்ல, அந்த கவனத்துல இருக்கும்போது நீ கூப்பிட்டுட்டியோ, நானும் கவனிக்காம விட்டுட்டனோ.
0: சரி, நான் பாக்குறப்போ நீங்க ஏன் புண்ணாக்கு வாங்குற கடையில தானே இருந்துட்டு இருந்தீங்க?
1: அதை வச்சுதான் ஜூஸ் போட போறேன்.
0: துளசி அக்கா, ஜூஸ் உங்களுக்கா இல்ல மாட்டுக்கா?
1: அப்புறம் மாட்டுக்கு தான் கொடுப்பாங்க.
0: ஏன், வயலுக்குமே கொடுக்கலாமே.
1: என்ன பூங்குடி சொல்ற, வயலுக்கு புண்ணாக்கு கொடுக்கலாமா?
0: அட, ஆமாக்கா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா?
1: தெரியாதே.
0: அப்போ இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சி குறிப்பு கேட்கல.
1: நிகழ்ச்சி குறிப்பு? ஆமா பூங்குடி, மறந்துட்டேன்.
0: துளசி அக்கா, இன்னைக்கு இயற்கை முறையில வேளாண்மைக்கு கை கொடுக்கிற கரைசல்கள் பத்தி கும்பகோண வட்டம் மலையப்பநல்லூர் பிஜி இளங்கோவன் அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம். அக்கா அக்கா, அப்படியே கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களை தேடி இந்த நேரத்துல இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேனே.
1: சரி, வெறும் டீ மட்டும் இல்லை பூங்குடி, ஸ்நாக்ஸும் எடுத்துட்டு வரேன்.
0: அப்ப சரி.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய வேளாண்

0: நிகழ்ச்சிக்கு இயற்கை முறையில பெரும் ஆர்வத்தோடு பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயி ஒருவர் தான் நம்ம சந்திக்க இருக்கோம். ஐயா அவங்கள சந்திச்சு நம்ம பல விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயாவை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம். என்னுடைய ஊரு வந்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் மலைப்பனூருங்கிற சின்ன அழகிய கிராமம் மேடம். நான் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷங்களாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தாத்தாவுக்கு பிறகு 10 வருஷமா விவசாயத்துல இருந்தேன். 11 வருஷமா தான் நான் இயற்கை விவசாயத்துக்கு வந்தேன் மேடம்.
0: 21 வருடங்களா நீங்க வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: ஆமா.
0: அதுக்கு முன்னாப்ப என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க ஐயா நீங்க?
1: அதுக்கு முன்னாடி சென்னையில நான் சினிமா துறையில இருந்தேன் மேடம். கேமராமேனா இருந்தேன், அதாவது துணை கேமராமேனா இருந்தேன். அதுக்கு பிறகு குடும்ப சூழ்நிலையினால நான் இங்க வந்து என்னுடைய கிராமத்துக்கு வர வேண்டியதா போயிடுச்சு. அந்த விவசாயத்தையும் நான் பாத்துக்கிட்டு என்னுடைய போட்டோ தொழிலையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
0: ஓ, அப்ப இந்த போட்டோ எடுக்கிற வேலையும் வந்து செஞ்சுகிட்டேதான் விவசாயமும் பாத்துருக்கீங்க?
1: பாத்துருக்கேன் மேடம்.
0: இந்த அழகிய நீங்க கிராமம்னு அவ்வளவு நீங்க லயிச்சு சொல்லும் பொழுது அந்த அழகிய கிராமம் தான் உங்களை வந்து நகரத்திலிருந்து இங்க கொண்டு வந்திருக்கு இல்லைங்களா?
1: உண்மைதான் மேடம். புகைப்படம்லாம் நான் வந்து கல்யாணம் இந்த மாதிரி காட்சிகள்லாம் எடுப்பேன். தெய்வ தரிசனம்னு ஒரு புரோகிராம் ஒண்ணு பண்ணியிருந்தேன். தெய்வங்களை பத்தி பிரபல பத்திரிகையில எனக்கு ஒரு பாராட்டுகள் வந்தது.
0: ஐயா சொல்லுங்க, இயற்கை முறையில வேளாண்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்து எப்படி ஆரம்பிச்சதுங்க ஐயா? ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருட காலம் வந்து விவசாயம் தான் செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எப்படி தோணுச்சுங்க
1: மேடம்? உலகத்துல எத்தனையோ பேர் எல்லாம் இருக்காங்க மேடம், வாழ்றாங்க. அத மாதிரி வாழ்றப்ப ஏதோ ஒருவர் தான் வந்து அந்த உலகம் தன்னை திரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த திரும்பி பார்க்குவதற்காக அவங்க வந்து புதிய முயற்சி எடுக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்மாழ்வார், அவருக்கு பின்னாடி நெல் ஜெயராமன், அவர் தான் என்னுடைய குருநாதர். என்னுடைய இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்து என்னை இந்த நிலைமை மற்றவங்கள்ட்ட என்னுடைய அறிவுரைகளை சொல்ல வைத்தது குருநாதர் நெல் ஜெயராமன். இயற்கை விவசாயத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் என்னுடைய வயல்ல வந்து ஒரு 5 விதமான ரகங்கள் போடுவேன். அந்த ரகங்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மக்களுக்கு பயன்படக்கூடிய ரகங்கள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போதுமே. அது பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி, கருங்குருவை, ஆத்தூர்க்கு செடி, தூயமல்லி, ரத்தசாலி, இது நான் எப்போதும் இதான் போடுறது. இது வந்து மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வு பண்ணி நான் அதை கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது என்னுடைய வயல் ஒரு காலத்துல வந்து வீணா போயிடுச்சு மலையில. அப்ப பாத்தீங்கன்னா அதுக்காக வந்து நம்ம வீணா போயிடுச்சு, நம்ம வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லாரும் பக்கத்துல உழுதுட்டு வேற நடுங்க, ஏன் இயற்கை விவசாயத்தை இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த எண்ணம் வந்து எனக்கு வந்து இயற்கை விவசாயம் எண்ணங்கள் வந்த பிறகு அதை செய்யணும்னு எனக்கு மனது வரல. நாத்துகள் எங்கேயோ ஒண்ணு இருந்தது, அத வந்து நம்ம வந்து உயிர் இருந்ததை உருவாக்கணுங்கிறதுனால நான் பாத்தீங்கன்னா சில பொருள்களை எல்லாம் பார்த்து அதை எப்படி அதை வந்து கொண்டு போனா என்னென்ன சத்துக்கள் இருக்கு அதெல்லாம் பாத்துன்னு பாக்கணப்ப புண்ணாக்கு எல்லாம் கொஞ்சம் பார்த்தேங்க. ஒவ்வொரு புண்ணாக்கும் ஒவ்வொரு சத்துக்கள் இருந்தது. அந்த புண்ணாக்குகளை பார்த்து அதை நம்ம வந்து ஒரு ப்ராசஸர் பண்ணி அந்த வீணா போன வயல்ல அடிச்சு திருப்பி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60 குத்து 40 குத்து வரைக்கும் உருவாச்சு. அது ஆத்தூருக்கு செடி சம்பா. அந்த புண்ணாக்கு கரைசல் பாத்தீங்கன்னா காரைக்கால் வேளாண் கல்லூரி மாணவர்கள் ஒரு 50 பேர் வந்தாங்க. அவங்கள வச்சுதான் அந்த புண்ணாக்கு கரைசலை அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி அதை வெளியிட்டேன். அந்த புண்ணாக்கு கரைசல் 7 வகை புண்ணாக்கு கரைசல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல நிறைய பேர் பண்றாங்க என்னுடைய பார்முலாவை. அதே போல பாத்தீங்கன்னா நெல்லுக்கு மட்டும் இல்ல, நான் மற்ற கொடி வகைகள் பூக்கள் எல்லாத்துக்குமே நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பாலக்காடு பக்கம் என்னுடைய புண்ணாக்கு கரைசல் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
0: புண்ணாக்கு கரைசல் பற்றி இவ்வளவு சிறப்பா நீங்க வந்து சொல்றீங்க, அதுல 7 வகையான புண்ணாக்குன்னு சொன்னீங்க ஐயா, அது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத பத்தியும் சொல்லுங்க.
1: 7 வகை புண்ணாக்கு வெளிநாடுகள்ல இருந்து அனுபவம் உள்ளவர்ல முக்கியமான அவரு, அவர்கிட்ட நான் கேக்குறப்ப பாத்தீங்கன்னா வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, இழுப்பை புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இதுதான் 7 வகை புண்ணாக்குமா. இத வந்து இந்த 7 வகை புண்ணாக்க ஒரு ஒரு கிலோ எடுத்து 15 லிட்டர் கோமியத்துல ஊற போடணும். ஊற போட்டு 15 நாள் கழித்து அதை வந்து ஒரு வடிகட்டி எடுக்கிறப்ப நம்ம வந்து ஒரு வயலுக்கு வந்து கெமிக்கல்ல ஒரு மூட்டை டிஏபி போடுகிற சத்துக்கள் அந்த 7 வகை

0: புண்ணாக்குல அதுல நம்ம வடிகட்டி எடுக்கிற அந்த சாறுல இருக்கு. ஆமா
1: சரிங்க. அதாவது வேப்பம் புண்ணாக்கு, கடலை, எள்ளு, புங்க, இழுப்ப, ஆமணக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இந்த ஏழு புண்ணாக்கும் சேர்த்து அதுலயும் 15 லிட்டர் கோமியமும் கலக்கணும் இல்லைங்களா. அப்ப இந்த கலக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவாங்களே, தினமும் அதை வந்து கிண்டி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கரைசல்களுக்கு வந்து அதை தொடவே கூடாது, நல்லா இறுக மூடி வச்சிடணும், 15 நாள் கழிச்சுதான் திறந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படிங்க ஐயா?
0: இது அப்படி எல்லாம் கிடையாது மேடம். 3ஆம் நாளுக்கு பிறகு நம்ம கிண்டி விடலாம் மேடம். அப்பப்ப கிண்டுறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைட்டா வரும். ரொம்ப டைட்டா வர்றப்ப மறுபடியும் ஒரு 5 லிட்டர் கோமியத்தை நாங்க அதுல எக்ஸ்டன் பண்ணுவோம். 1 கிலோ சர்க்கரைய நாங்க எக்ஸ்டன் பண்ணுவோம். இந்த நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்காக சர்க்கரைய யூஸ் பண்ணுவோம்.
1: நாட்டு சர்க்கரைங்களா?
0: நாட்டு சர்க்கரைங்க.
1: கொடுக்கணுங்க ஐயா?
0: 1 கிலோதான். 1 கிலோதான்.
1: 1 கிலோ போதும்.
0: இதோடைய பாத்தீங்கன்னா 600 ரூபாய் தான். மொத்தம் 600 ரூபாய் நம்மள்ட்ட.

0: ஒரு கிலோ சர்க்கரையை நாங்க எக்ஸ்டர்ட் பண்ணுவோம், இந்த நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்காக சர்க்கரையை யூஸ் பண்ணுவோம்.
1: சர்க்கரை நாட்டு சர்க்கரைங்களா?
0: நாட்டு சர்க்கரைங்க.
1: நாட்டு சர்க்கரை எவ்வளவு கொடுக்கணுங்க ஐயா?
0: ஒரே கிலோ தான், ஒரு கிலோ தான்,
1: ஒரு கிலோ போதும்.
0: இதோடைய பாத்தீங்கன்னா 600 ரூபாய் தான், மொத்தம் 600 ரூபாய். நம்மள்ட்ட மாட்டு கோமியம் இருக்கு, இதை வச்சு இதுல உருவாக்கணும். இந்த புண்ணாக்குல வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டு இருந்தாங்க, அதுல என்னென்ன சத்து இருக்குன்னு கேட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து. இப்ப வேப்ப புண்ணாக்குல 5.2 தலை சத்து, மணி சத்து 1.0, சாம்பல் சத்து 1.4, கடலை புண்ணாக்கு 7.3 தலை சத்து, 1.5 மணி சத்து, 1.3 சாம்பல் சத்து. எள்ளு புண்ணாக்கு 6.2 தலை சத்து, மணி சத்து 2.5, சாம்பல் சத்து 1.2, புங்கம் புண்ணாக்கு 3.9 தலை சத்து, 9.9 மணி சத்து, 1.2 சாம்பல் சத்து. இழுப்பை புண்ணாக்கு 2.5 தலை சத்து, 9.8 மணி சத்து, 1.2 சாம்பல் சத்து. தாமணக்கு புண்ணாக்கு 4.3 தலை சத்து, 9.8 மணி சத்து, 1.2 சாம்பல் சத்து. தேங்காய் புண்ணாக்கு 3.0 தலை சத்து, 1.9 மணி சத்து, 1.8 சாம்பல் சத்து. சராசரி 4.6 தலை சத்து, மணி சத்து 1.4, சாம்பல் சத்து 1.3. இதுதான் மேடம் அதுல உள்ள சத்துக்கள்.
1: சரிங்கய்யா, அப்படியே கேட்டதும் புள்ளி விவரத்தை வந்து அப்படியே அழகா எடுத்து எடுத்து வைக்கிறீங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்க ஆழ்ந்து சிந்திக்கிறீங்க இந்த விவசாயத்துல வந்து, அவ்வளவு ஆழ்ந்து வந்து நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. அதனாலதான் இவ்வளவு தரவுகளையும் அப்படியே விரல் நுனியில வந்து வச்சிருக்கீங்க ஐயா. நீங்க இந்த புண்ணாக்கு கரைசல் அப்படிங்கிறது 1 மூட்டை டிஏபிக்கு சமம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, அதுவும் 600 ரூபாய் தான் நம்ம செலவு பண்ணா போதுமானது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சிறப்பு ஐயா, இப்போ இயற்கை முறையில வேளாண்மை செய்யணும்னு ஆரம்பிச்சப்போ பல இடர்பாடுகளை வந்து நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஐயா கூட சொன்னீங்க, மழை வந்து இடையில உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்து கொடுத்துச்சு, ஒரு பின்னடைவை கொடுத்துச்சு, அப்படின்னாலும் நீங்க விடாம முயன்று வந்திருக்கீங்க. இன்னும் வேற என்ன பாதிப்பு இருந்தது? இல்ல இயற்கை முறையில வேளாண்மை பண்ணதுல என்னுடைய வயல் இவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க ஐயா?
0: என்னுடைய வயல் இந்த மாதிரி இந்த புண்ணாக்கு கரைசல் மட்டும்தான் நான் யூஸ் பண்றேன் என்னுடைய வயல்ல. பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குருவி வந்து கூடு கட்டிச்சு வயலுக்குள்ள. இயற்கை அதுக்கு நான் வந்து மழை வருதுன்னு மேல பந்தல் போட்டிருந்தேன், அது குஞ்சு பிரிச்சு அப்புறம் போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கள் வந்து அவ்வளவு கிளை 40 குத்து 50 குத்து இருக்கிற தொட்டுதான் அது கூடு கட்டுறதுக்கு வசதியா இருந்தது. அது என்னுடைய புண்ணாக்கு கரைசல். நான் வந்து விவசாயம் பண்றப்ப பாத்தீங்கன்னா 15 நாள் களை எடுத்து 15-20 நாள்ல ஒரு டோஸ் இந்த புண்ணாக்கு கரைசல், மீனமிலம் ஒரு 50 ml, புண்ணாக்கு கரைசல் 300 ml சேர்த்து ஒரு 5 இலை கரைசல் ஒண்ணு செய்வோம். அந்த 5 இலை கரைசல் வந்து பாத்தீங்கன்னா எட்டிக்காய் அப்படின்னு ஒரு திருகை, உலகத்திலே கசப்பான ஒரு செடி மரங்கள் உள்ளது எட்டிக்காய், அது மலைப்பகுதியில கிடைக்கும்.
1: சரிங்க.
0: அந்த எட்டிக்காய் இலை, அப்புறம் வந்து எருக்க இலை, ஆடாதொட இலை, அப்புறம் புங்க இலை, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கருநொச்சி, கருநொச்சி.
1: சரிங்க.
0: இந்த 5 இலையை வச்சு கிட்டத்தட்ட 10 லிட்டர் கோமியத்துல ஊற வச்சு அதை 3 மாசம் நல்லா மூடி வச்சு கலக்கி, அதோட இந்த 3 பொருள் தான் என்னுடைய வயல்ல வந்து நான் மருந்தாகவும் இயற்கை உரமாகவும் நான் பயன்படுத்துறது.
1: ஒரு
0: 20 நாள் ஒரு வாட்டி அடிப்பேன், அடுத்தது கதிர் வர்றப்ப ஒரு வாட்டி அடிப்பேன். இதுதான் என்னுடைய வேளாண்மையில நான் செய்யக்கூடிய பொருள்கள்ல மதிப்பு கூட்டி செய்யறது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: புண்ணாக்குன்னா மாட்டுக்குதான் கரைச்சு கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க பாரு, ஏழு வகையான புண்ணாக்க சேர்த்து கரைசலை தயாரிச்சு அதை இயற்கை முறை வேளாண்மைக்கு பயன்படுத்துறதா சொல்லிருக்காங்களே. கும்பகோணம் வட்டம் மலையப்பநல்லூர் பிஜி இளங்கோவன் ஐயா அவங்க.
3: துளசியக்கா, கவனிச்சிங்களா, இவங்க சினிமா துறையில ஒரு கேமராமேனா நெல் ஜெயரமன் ஐயா ஆலோசனை கேட்டு இவங்க இயற்கை விவசாயத்துக்கு மாறி சிறப்பா விவசாயம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க.
2: அதுவும் 10 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்களாமே. அவங்க நிலம் இப்போ அவ்வளவு வளமா மாறி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க பயன்படுத்துகிற இந்த கரைசல்கள் தான்னு சொல்லியிருக்காங்க. அந்த கரைசலை நம்ம பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை DAP கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்களே.
3: அப்புறம் என்னக்கா, நம்மளும் இயற்கை விவசாயம் பண்ணுறப்போ இவங்க சொல்கிற மாதிரி புண்ணாக்கு கரைசல் பயன்படுத்தி லாபம் பெறுவோம்.
2: இரு பூங்குடி, இன்னும் நிகழ்ச்சி பாதி இருக்கு, அதையும் கேட்டுருவோம்.
4: வேளாண்மை முறை உங்களோடது அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல உழுத வயல்ல நீங்க வந்து 15 இல்ல 20வது நாள்ல வந்து இந்த புண்ணாக்கு கரைசல் கொடுக்குறீங்க இல்லைங்களா. அதுக்கு அடுத்து வந்து மீன் அமிலமும் கொடுத்துடுறீங்க. 5 இலை கரைசல் பத்தி ஐயா வந்து சொன்னீங்க. இந்த எட்டைக்காய் இலை அப்படிங்கிறது கிடைக்கிறது நம்ம பக்கத்துல கிடைக்கிறது கொஞ்சம் சிரமங்களோ?
5: மலைப்பகுதியில தான் கிடைக்குது இந்த மரங்கள்.
4: அப்ப நீங்க அங்க இருந்து தர வச்சுக்கிறீங்க?
5: ஆமா, நான் வந்து மாதம் மாதம் நான் வந்து சித்தர் வழிபாடு உண்டு, பொன்னமராவதி பகுதி நாங்க போவேன். அங்க மலைவாழ் ஜனங்க வருவாங்க, அவங்கள்ட்ட சொல்லுவோம், அவங்க எடுத்துட்டு வருவாங்க. அதை எடுத்துட்டு வந்துதான் நான் இங்க ஊரை போட்டு 6 மாசத்துக்கு 1 வாட்டி எனக்கு அதை கொண்டு வர சொல்லுவோம், கொண்டு வாங்க. அதை நான் இங்க கோமியத்துல ஊரை போட்டு அதை நான் வந்து ஸ்ப்ரே பண்றேன். அது ரொம்ப கசப்பான பொருள் அது,
4: அந்த எட்டிக்காய் இலை அப்படிங்கிறது.
5: ஆமா, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சிறியானங்கை பெரியானங்க, வாயில கூட வைக்க முடியாது கசப்பு, அதோட தாண்டி கசப்பு அது.
4: வேப்ப இலை கூட நம்ம இந்த 5 இலை கரைசல்ல நம்ம பகுதியில அதிகமா கிடைக்கிறது அப்படிங்கறதுனால இந்த எட்டிக்காய் கிடைக்கலன்னா அது சேர்த்துக்கலாங்களா?
5: அது சேர்த்துக்கலாம். நான் அது வேப்பில சேர்த்துறது வேப்பங்கொட்டை பருப்பு உள்ள பாருங்க, வேப்பங்கொட்டையை மேல் தோல் எடுத்துட்டு பருப்பை எடுத்து அதை பவுடர் ஆக்கி அதை துணியில கட்டி 10 லிட்டர் கோமியத்துல ஊற போட்டு அதையும் ஸ்ப்ரே பண்றேன் மேடம்.
4: ஓ, சரிங்க சரிங்க.
5: அதுக்கப்புறம் இன்னொரு என்னுடைய பூச்சி மாற்றத்துக்கு வராம இருக்கிற இன்னொரு காரணம், என்னுடைய நாற்றங்கால் 15 நாள் 20 நாள் கழிச்சு அதனுடைய நுனி பகுதியை நான் வெட்டிட்டு தான் நடுவேன்.
4: என்ன காரணங்க அதுக்கு?
5: அதாவது சில பூச்சிகள் வந்து நுனியில வந்து முட்டைகள் விட்டுருக்கோம், அது 10 நாள் 15 நாள் 20 நாள் கழிச்சுதான் அதை பொறிச்சு அதுக்கப்புறம் புழுவாக மாறும். அதுக்காக நான் அந்த என்னுடைய எந்த நாத்தா இருந்தாலும் நுனிய கட் பண்ணிட்டு அதை நான் நடுறதுனால இன்னொரு எனக்கு ஒரு பெனிஃபிட் வருது. ஏன்னு ஒரு மரத்தை வெட்டினா எவ்வளவு கிளைகள் நிறைய உருவாகுதோ அதே போல நான் நுனிய கட் பண்றப்ப கிளைகள் ஜாஸ்தியா வெடிச்சு வருது எனக்கு.
4: அப்ப நீங்க இந்த நுனிய வெட்டி எடுக்கிறது அப்படிங்கறது நாற்றங்கள்லயே செஞ்சிருவீங்களா?
5: இல்ல இல்ல, நடுறப்பே செஞ்சிருவோம். நட போறோம்னா அந்த நேரத்துலதான் கட் பண்ணுவோம்.
4: சரிங்க. ஆனா அதால நாற்றுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாது?
5: எந்த பாதிப்பும் கிடையாது. நாற்றங்கள் கிள்ளிட்டோம்னா மறுபடியும் வந்து முட்டை விட்டு ஏதாவது பூச்சிகள் வர ஆரம்பிச்சிடும்.
4: சரிங்க.
5: இதுல வந்து என்னன்னா குருத்து பூச்சி எனக்கு வந்து கட்டுப்பாடு ஆயிடுது.
4: சரிங்க.
5: அந்த மாதிரி குருத்து பூச்சிகள் ஏதாவது வைரஸ் ஏதாவது வந்தா கட்டுப்பாடு ஆயிடுது. அதனால எனக்கு வந்து அதுவும் பூச்சி மேலாண்மை எனக்கு ரொம்ப ஈஸியா போயிடுது. இன்னொரு முறை ஒண்ணு எனக்கு களை எடுக்கிற முறை பாத்தீங்கன்னா, நான் நாற்று விடுறப்பயே நான் வயல்ல உழுது விடுவேன், எல்லா வயலும் கால் ஓட்டி போட்டுருவேன், கோடையிலயும் உழுதுருவேன்.
4: கோடை உழவு செய்யும் போது மண்ணினுடைய வளம் வந்து அதிகரிக்குது இல்லைங்களா, அதனால நம்ம வேளாண் துறை அலுவலர்கள் எல்லாம் அதிகமா கேட்டுக்கிறது வந்து கண்டிப்பா கோடை உழவு செய்யுங்க அப்படின்னு அவங்க வலியுறுத்துவாங்க.
5: அந்த கோடை உழவு பண்றதுனால உழுவுறப்பல சில நுண்ணுயிர்கள் முட்டை எல்லாம் விட்டுருக்கும் மேல, நம்ம அறுப்பறுத்த பிறகு அது உழுவுறப்ப பாத்தீங்கன்னா சன்லைட்ல நம்ம கோடை அகழ்ந்து உழுவுறப்ப அந்த சூரிய ஒளியில கூட அந்த முட்டைகள் வந்து அழிக்கிற மாதிரி ஆயிடுது.
4: பாதுகாப்பான ஒரு நடவடிக்கையும் கூட இந்த கோடை உழவு அப்படின்னு சொல்றீங்க. இந்த பூச்சி கட்டுப்பாடு அப்படிங்கறது அது முட்டை பருவத்துல இருக்கும் போதே அழிக்கப்பட்டுரும், வெள்ளாமைக்கு எந்த விதமான ஒரு இடர்பாடும் ஒரு பாதிப்பு இல்லை.

ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க.

0: நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஐயா வந்து இயற்கை முறையில வேளாண்மை பண்ணும் போது இந்த மூன்று கரைசல்களுமே போதுமானதா இருக்குங்களா? புண்ணாக்கு கரைசல், மீன் அமிலம், ஐந்து இலை கரைசல், இது இல்லாம நீங்க வேப்பங்கொட்டைய கூட கோமியத்துல ஊற வச்சு பூச்சி கட்டுப்பாட்டுக்காக தெளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இது போதுமானதுங்களா?
1: இன்னொன்னு பண்றோம் மேடம், நம்மளுடைய தண்ணி உள்ள வர்றப்ப நாங்க ஒரு நாலுக்கு அஞ்சு குழி வெட்டிடுவோம். அதுல இயற்க இலைகள் வேப்ப இலை வயல்ல சுத்தி இருக்கோம், அதெல்லாம் வெட்டி அதுல போட்டுருவோம். ஒரு 10 கிலோ சாணியும் அதுல கட்டி போட்டுருவோம். அது தண்ணி அதுல உளுந்து அதுல இருந்து எல்லா இடத்துக்கும் அது போயிட்டு இருக்கும்.
0: சாணத்தை வந்து மூட்டையில கட்டி போடணுங்களா?
1: ஆமா, அப்பதான் மெதுவா கரையும். சணல் மூட்டை,
0: சணல் பாக்குல சாணத்தை நிரப்பி அதை அப்படியே கட்டி பம்ப் செட்ல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி போற பாதையில ஒரு குட்டை மாதிரி வெட்டி அதுல போட்டுடலாங்கிறீங்க?
1: ஆமா, மடவாயில போட்டுருவோம். இந்த தண்ணி சாணமும் இதெல்லாம் நமக்கு வந்து நைட்ரஜன் கிடைச்சது, இந்த சாணத்திலயும் நைட்ரஜன் கிடைச்சது. ரெண்டாவது மண்புழு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்முலுக்காக கீழே 5 அடி 10 அடி இருந்தா கூட மேல வந்து மண்புழுக்கள் நடவு நட்ட குருத்துகள்ல சுத்தி மண்ணை தள்ளி இருக்கும். அப்ப நமக்கு வேருங்கள்லாம் நல்லா ஈஸியா காற்றோட்டமா உள்ள போறதுனால நமக்கு வந்து பயிர் நல்ல வளர்ச்சியும் கொடுக்குது.
0: சரிங்க ஐயா, இது ஒரு நல்ல யுக்தி தான் இல்லைங்களா? மண்புழுக்கள் எவ்வளவு தூரத்துக்கு அந்த வயல்ல இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு மண்ணு வந்து பொலபொலன்னு ஆகும், காற்று ஓட்டம் நல்ல ஒரு அடி வரைக்கும் போகும் இல்லைங்க ஐயா? இந்த மண்புழுக்கள் இருக்கிறதுனால
1: மேலே போகும், 1 அடி 2 அடிக்குள்ளே இருக்கும்.
0: 2 அடிக்குள்ளேயே இருக்கும். சரிங்க ஐயா, இப்ப இயற்கை முறையில நீங்க விவசாயம் செய்துகிட்டே வரீங்க அப்படின்ற போது உங்களுடைய வயல் அப்படிங்கறதுல பழம்சேர் முறை அப்படின்ற முறையிலதான் நீங்க கொண்டு வந்துடுறீங்களா?
1: ஆமா, நான் பழம் சேரும் முறையில தான், அதுக்குதான் நான் நாத்து விடுறப்பே முன்னாடியே ஓட்டி போடுறப்ப என்னுடைய வயல்கள் வந்து மண்ணு புளிச்சு போயிடும், கருப்பா புளிச்சிடுது. எனக்கு வந்து நல்லா மண்ணு புளிக்கிறதுனால நடவு நடுறப்ப நல்ல அதிக வேகம், நம்ம 10 நாள்ல இவ்வளவுதான் வரணும், 20 நாள்ல இவ்வளவுதான் வர வளருங்கிறது கரெக்டா வந்துடுது. என்னுடைய மண்ணு புளிக்கிறதுனால இயற்கை விவசாயம் ரெகுலரா பண்ணி இந்த மாதிரி நம்ம இயற்கை பொருள்களை விடுறப்ப அது வந்து மண்ணு நல்லா மாறி நல்லா பாத்தீங்கன்னா காலம் வச்சீங்கன்னா தயிர் மாதிரி இருக்கும், நல்லா பொல பொலன்னு தயிர் மாதிரி இருக்கும். கோடையில உளுந்து நிறைய பண்ணுவோம், அதுல அதுல பண்றப்ப பாத்தீங்கன்னா வேர் முடிச்சுல நமக்கு நைட்ரஜன் அதுக்குள்ள நமக்கு கிடைச்சிருது.
0: அதுல வந்து அந்த பயிர் சுழற்சி முறை அப்படிங்கறதும் இந்த இயற்கை வேளாண்மைக்கு வந்து உதவியா இருக்கு.
1: உதவியா இருக்கு. இப்ப வந்து நாங்க நாத்து விடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோயில்கள்ல அப்ப 10 நாள் நடக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நவதானியம் அந்த சாமிக்கு சாட்டுவாங்க, அந்த நவதானியத்தை நாங்க எப்போதும் வருஷா வருஷம் எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க விவசாயிகள்கிட்ட. அதை கொண்டு வந்து நாங்க இங்க ஒரு சால் ஓட்டி உழுதுட்டு தண்ணியை விட்டுருவோம், அது நல்லா முளைச்சி வரும் எங்களுக்கு. அதையும் பயன்படுத்தில மடக்கி உழவு செஞ்சிருவோம்.
0: சரிங்க,
1: நாங்க காசு கொடுத்து வாங்கல, கோயில்லயே கொடுத்துருவாங்க எங்களுக்கு.
0: சரிங்க ஐயா, ஐயா வந்து சொன்னீங்க இவ்வளவு கரைசல்கள் சொன்னீங்க, எல்லாம் வந்து நாற்றாங்காலுக்கு அப்புறமா சேர்க்கக்கூடிய கரைசல்களா இருக்கு. அப்ப நாத்து வந்து வளரும் போது எந்த விதமான உரம் வந்து கொடுக்க தேவை இல்லைங்களா? இந்த கரைசல்கள் நாற்றாங்கால பயன்படுத்துறது இல்லைங்களா?
1: இந்த கரைசல் நாற்றாங்கால நான் பயன்படுத்துறதில்ல மேடம். நாற்றாங்கால ஓட்டுறப்ப இயற்கை இலை, வேப்ப இலை, நொச்சி இலை இந்த மாதிரி இலைகளை போட்டு அதனடியே நாங்க ஓட்டி போட்டு விடுவோம். ஒரு 4 நாள் அது மக்கி போயிடும், அந்த இதுலயே அது வளர்ந்து வந்துருது. ஏன்னா என்னுடைய மண்ணு வந்து மாறிடுச்சு மேடம், அந்த மண்ணு மாறினதுனால எனக்கு நாற்றுகள் நல்லா வளர்ந்து வந்துருது.
0: இப்ப வந்து இயற்கை முறையில நம்ம தொடர்ந்து விவசாயம் செய்து கொண்டே வரும் பொழுது அந்த வயல்ல இருக்கக்கூடிய மண்ணின் தரம் அப்படியே மாறி போயிடுது அப்படின்னு சொல்றீங்க. இந்த புண்ணாக்கு கரைசல், 5 இலை கரைசல், அடுத்தது மீன் அமிலம், இவை மட்டுமே சாகுபடி பண்றதுக்கு போதுமானதாக இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப ரசாயன முறையிலிருந்து இப்பதான் நான் வந்து இயற்கை முறைக்கு மாறணும் அப்படின்னு விவசாயிகள் வந்து நினைக்க கூடும் இல்லைங்களா? அவங்க இப்ப மாறும் பொழுது இந்த உங்களுடைய வயல்ல இருக்கக்கூடிய மண்ணின் அளவுக்கு மாறி வரணும்னா எவ்வளவு காலம் பிடிக்குங்க ஐயா? அதுக்கு
1: 1-3 ஆண்டுகள் ஆகும். அவங்க வந்து புதுசா வர்றாங்க பாத்தீங்கன்னா, நம்ம நவதானியம் விதைச்சு அதை மடக்கி அடிக்கலாம், தணப்பு இந்த மாதிரி மடக்கி வருஷா வருஷம் இந்த மாதிரி செய்யறப்ப மண்ணு வந்து மாறிக்கிட்டே வரும், மண்ணு மாறி பொலபொலப்பாகும். கெமிக்கல் போட்டு அவங்க களைக்கொல்லி அடிச்சு பாத்தீங்கன்னா மண்ணு வெண்மையான படிவம் மாதிரி ஆயிருக்கும், உப்பு படிவம். அதை மாத்துறதுக்கு இந்த மாதிரி நவதானியங்கள், தணப்பு, இயற்கைகள் எல்லாம் நிறைய போட்டு அதை மாத்தினா 3 ஆண்டுகள்ல மாறிடும்.
0: சரிங்க, அப்போ ஒரு 3 வருஷம் வந்து காத்திருக்கணும், அது வரைக்கும் சாகுபடியில கண்டு முதல் கிடைக்கணும் அப்படின்ற நினைப்பு வந்து இருக்க கூடாது. அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கான ஒரு வருமானம் அப்படிங்கறது கண்டிப்பா பெருகும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஐயா. வந்து பாரம்பரிய முறையில எந்த ரகம் வந்து உங்க நிலப்பகுதிக்கு ஏற்றதா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஐயா.
1: என்னுடைய நிலத்துல பாத்தீங்கன்னா பாரம்பரிய ரகத்துல ஆத்தூர் கிச்சடி தான் எனக்கு நல்ல ஈல்டு வருகிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 30 மூட்டை 32 மூட்டை வரும். ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20, இப்ப 30 மூட்டை வரைக்கும் என்னுடைய ஆட்டு இருக்கு செடி நல்லா எனக்கு கை கொடுக்கு.

0: ஒரு ஏக்கருக்குங்களா?
1: ஒரு ஏக்கருக்கு எனக்கு கரெக்டா ஆத்தூர்க்கு செடி 30 மூட்டை வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆத்தூர்க்கு செடியை நான் தேர்ந்தெடுத்த காரணம் அது வந்து பழமையானது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த ஆத்தூர்க்கு செடி வந்து ரொம்ப மெடிசன் வேலியேஷன் உள்ளதான் இருக்குது. அதுல நீராகாரம் பாத்தீங்கன்னா இவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஆத்தூர்க்கு செடியில சாப்பிடுறதுக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அததான் சாப்பிட்டாங்க, நல்லா 100 ஆண்டு கூட இருந்தாங்க. இப்ப வந்து அது யாரும் விரும்புறது இல்ல. நமக்கெல்லாம் பாஸ்ட் ஃபுட் ஆயிட்டு எல்லாமே.
0: ரொம்ப மகிழ்ச்சி ஐயா உங்களை சந்திச்சதுல. இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க விவசாயிகள் வந்து ரசாயன முறையிலிருந்து நாமளும் ஒரு இயற்கை முறைக்கு மாறலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். இருந்தாலும் அவங்களுக்குள்ளயும் பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐயாவுடைய அலைபேசி எண்கள் வந்து கொடுக்கலாங்களா?
1: கொடுக்கலாம் மேடம். 7418863113.
0: நேயர்களே குறித்துக் கொள்ளுங்கள், கும்பகோணம் வட்டம் மலையப்பநல்லூர் பிஜி இளங்கோவன் ஐயா அவர்களுடைய அலைபேசி எண்கள் 7418863113. ரொம்ப நன்றி ஐயா.
1: ரொம்ப நன்றி காரைக்கால் பண்பலைக்கு.
2: அக்கா நிகழ்ச்சி அருமையா இருக்கு. இயற்கை முறையில வேளாண்மைக்கு தேவையான கரைசுகள் பத்தி சொல்லி முடிச்ச கும்பகோணம் வட்டம் மலையப்பநல்லூர் பிஜி இளங்கோவன் அவங்க சொன்னதுல 5 இலை கரைசலுக்கு அதிக கசப்போட இருக்கிற 8 இலைய பயன்படுத்திட்டு வராங்களாம்.
3: நம்ம பகுதியில அது கிடைக்குமா? கிடைக்காதவங்க வேப்ப இலைய பயன்படுத்தலாம்னு சொல்லிருக்காங்களே.
2: துளசி அக்கா உனக்கு கவனிச்சிங்களா, இவங்க நாற்றாங்கல் முறையில தான் விவசாயம் பண்ணிட்டு வராங்களாம். வயல்ல நாத்து நடுறப்பயே நுனிய கிள்ளி விடணுமா?
3: இரு இரு, நானும் தான் கேட்டேன். அப்படி செய்யறதால அவங்க வயலுக்கு பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்கிறதுக்கு இத ஒரு நுட்பமா சொல்றாங்களே. அவங்களோட வயலை இன்னும் வளப்படுத்துறதுக்காக மடையிலிருந்து வயலுக்கு தண்ணி போகும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சின்ன குட்டையும் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுல சாணத்தை மூட்டை கட்டி போடுறாங்க. ஆடதோட எருக்க இலை எல்லாத்தையும் அந்த குட்டையில போட்டா வயலுக்கு இன்னும் சத்து சேரும் அப்படின்னு சொல்லிருக்காங்களே.
2: துளசியக்கா கேட்டீங்கள, இயற்கை முறையில விவசாயம் பண்றதுக்கு இந்த கரைசல்கள்லாம் எவ்வளோ பயனளிக்குதுன்னு.
3: சரி சரி பூங்கொடி, நானும் போய் உனக்கு ஒரு கரைசலை ரெடி பண்றேன்.
2: என்னது எனக்கா?
3: அட டீய சொன்ன.
2: அப்ப சரி.
4: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
5: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: இனிமையான இரவு பொழுதில் நேர்களை கேட்டு ரசிக்கலாம். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட் சீன், மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் பகுதியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்,

0: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
1: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பர தர நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
2: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
3: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
4: டிஎம்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், சிவில், டிஎம்எல்டி, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
3: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.
1: காரைக்கால் எஃப்எம் 100.3 நாம இணைஞ்சிருக்கிறோம். இது காற்றில் வரும் காணம். நேற்றைய தொலைபேசி வழி நேரிற்ப நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிங்க நீங்க டயல் பண்ணுங்க. 0436 என்கின்ற முன் இணைப்பு எண்ணை தொட்டு 2311231. இன்னொரு நம்பர் 2999480. இன்னொரு நம்பர் 2995850. செல் நம்பரும் இருக்குங்க, 9566427231. காரைக்கால் எஃப்எம் 100.3 இது காற்றில் வரும் கானம். தொலைபேசி வழி நேர் இருப்ப நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லைங்க, நம்ம காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். காற்றில் வரும் கானம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களின் மிகச்சிறந்த காலை நேர உணவு எது, ஏன் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சியில் வர்ற முதல் நேயர் யார், எங்கேருந்து வராங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, இனிய இரவு. வணக்கம் சித்ரா, மணக்குடி.
1: வணக்கமா, சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்தமான பாட்டு நிகழ்ச்சியில
5: படம் புது பாட்டு பாடல் நேற்று ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து அந்த பாடல் கொடுங்க சார்.
1: சரிங்க, பிடித்தமான அந்த பாடல் வந்து கேட்டு ரசிங்க. நன்றிமா.
5: நன்றிமா சார்.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: நெல்லின் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிகல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருள்நர் பேசிசின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிகல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சோலை மற்றும் விதையில் விழுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
4: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணாஸ் விர்ஜன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணாஸ் விர்ஜன் பேக்கரி.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
7: விபிஎன் கண் மருத்துவமனை.
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: மேலும் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூரின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்.
11: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
12: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
13: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: இது காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம். தொலைபேசியில் நேரடி நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வர போறாங்க கேட்டலாம். வணக்கம். வணக்கங்க, யார் எங்கிருந்து சொல்லுங்க. முத்து சார், என்ன பாட்டு வேணும்?
14: படம் ஊர் மரியாதை.
4: சரிங்க.
14: பாடல் வந்து பிச்சிலி சம்பா குச்சி இருக்கு.
4: சரிங்க, பாடல்களுக்காக வந்துகிட்டே இருக்கே கேட்டு ரசிங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்ததுக்கு.
14: நன்றி, நன்றி சார்.

0: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
4: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
6: மற்றும்
7: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமைதி கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
8: உபயோகப் பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
11: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
7: நாளை மாலை 4:30 பைக்கிங் பணியல்கள் பிரீப்ஸின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் பைக்கிங் பணியல்கள் பிரீப்ஸ். இது காரைக்கால் பண்பலை 100.3 என்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம். ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம காற்றில் வரும் கானம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். அதில் இன்றைக்கான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களின் மிகச்சிறந்த காலை நேர உணவு எது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிருக்கோம். அவங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டயல் பண்ணுங்கள் காரைக்கால் பண்பலை.

0: 103.3 பாட்டு கேட்க காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணைய. அப்படி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அடுத்த நேயர் யாராவது வராங்களாம் கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க.
1: உடையார்பாளையம் அஜிம்.
0: சொல்லுங்க அஜிம் சார்.
1: மைதிலி என்னை காதலி என்னும் படத்துல இருந்து.
0: சரி.
1: ஒரு பொன்மானை நான் காண என்ற பாடலை போடுங்க சார்.
0: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடல் வரப்போகுது கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்ததுக்கு.
1: நன்றி நன்றி.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
8: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
7: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
9: நாளை காலை 8:30 வைக்கிங் பணிகளின் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பணிகளின் பிரீப்ஸ்.

0: நாளை மணி 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டூரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டூரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 8:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சுல் மதி கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரினைட் ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மங்கள் எம்கே ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளில் அனைத்தையும் வழங்குகிறார்கள் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள் ஆர் கே ஜி நெய்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர் கே ஜி நெய்
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம். தொலைபேசியில் நேர்ப்ப நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்க நாம் ஆளோட காத்திருக்கிறோம். சந்திச்செல்லாம் வணக்கம்.
7: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
7: கும்பகோணத்துல பாலமுருகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க பாலமுருகன் சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
7: சாதனை பாட்டுல இருந்து எங்கே நான் காண்பேன் காதல் பாடல்.
0: பிடித்தமான அந்த பாடல் வருது கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு.

0: உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நெல்லை காரைக்கால் பண்பலை 100 முடிலில் நாம் இதுவரை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையார் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் காற்றில் வரும் காணும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதான நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்சன் ரெடிமேட்.
3: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.

0: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
1: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்கள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
2: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
3: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
2: AI, டேட்டா சயின்ஸ், BCom, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மேலும் தகவலுக்கு

0: நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
1: இனிமையான இந்த இரவு பொழுது நேரில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் பண்பலை 100.3 அணில் பாஸ்தாவின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அணில் பாஸ்தா.
2: நம்ம அணில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அணில் குட்டன் புதிய அறிமுகம் அணில் பாஸ்தா.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அணில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அணில் குட்டன் புதிய அறிமுகம் அணில் பாஸ்தா.
4: அணில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அணில் சோயா சங்க்ஸ்.
1: நெல்லை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் எஃபியில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கான ஒரு கேள்வியாக என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, கமெண்ட்ல உங்களின் மிகச்சிறந்த காலை நேர உணவு எது, ஏன் அப்படின்னு. ஏதோ ஒரு கன்வீனியன்ட்டுக்காக காலையிலையும் சொன்னால் டீ காஃபி சாப்பிட்றது, ஒவ்வொரு சில சில நல்லதொரு ஒரு பானங்கள்லாம் குடிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு கஷாயம் அப்படிலாம் இருக்கிறது ஒரு வழக்கம். அவர் 8 ஆச்சு, 7:30 பார்த்திங்க சொன்னால் காலை உணவு அப்படிங்கிறது அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நேரம் ஆகிடும். அந்த வகையில் காலை உணவு அப்படி அன்றைய நாள் வந்து நம்ம ஒரு பிரிஸ்கா வைக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய காலை உணவு எதுவாக இருக்கும், என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். நிறைய கமெண்ட் வந்து நம்ம நேயர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. காலைல நான் வந்து வீட்டில் இருந்தோம் அப்படின்னா என்ன சாப்பாடு, வெளில போனார்னா என்ன சாப்பிடுவார், வீட்டில் இருந்தார்னா பழைய சாதம் ப்ளஸ் மீன் குழம்பு, வித் வெளியூருக்கு போனார்னா இட்லி பூரி சாம்பார் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவர் தொழில் நிமித்தமாகவும் சரி, வீட்டில் இருக்கும்போது எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. அடுத்து மணக்குடி ராஜேந்திரன் சொல்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சது இட்லி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஈஸியாக எனக்கு ஜீரணமாகும், அதனால் காலை நேரத்தில் ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியம் சேர்ந்ததுக்கிறதுனால இட்லியை ரொம்ப விரும்புகிறேன் சார் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்கிறாங்க, எங்களுடைய காலை நேர உணவு வத்தல் குழம்பு, கூழ்வடகம், ரசம், கறிவேப்பிலை துவையல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புதுசாகவே இருக்குது. சில நேரங்களில் கூட சொல்லலாம் காலை நேர உணவாக கூட மதியில் நேர அந்த சாப்பாடு அப்படி இருக்கிறது சில இடங்கள் இருக்கும். இது எப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது எனக்கு முடியல. சரி, அடுத்து பாருங்கள், புவனகிரி சுமதி பாபு சொல்கிறாங்க, என்னென்னா இட்லி தக்காளி சட்னி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு கேருங்க காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக்கில். இது காற்றில் வரும் காலம். தொலைபேசியில் நேருப்ப நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கேருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க கேட்டலாமா? வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க.
5: வணக்கம். காட்டு மாவட்டம் மேல கன்னியாகுமரியில வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுறேன் ஐயா.
1: சொல்லுங்க பன்னீர்செல்வம் சார், உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு இங்கிலீஷ்ல எனக்கு என்ன?
5: சின்ன கண்ணம்மா படத்துல இருந்து, என் வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களில் வண்ணம் கொண்டு பிறந்த என் மகளே, அந்த பாடல் அனைத்து நேர்களுக்காகவும்.
1: சரிங்க,
5: கொடுங்க ஐயா.
1: சரிங்க, பிடித்தமான பாடல் வந்து கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்ததுக்கு.

0: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நெல்லி நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்காலின் உழவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
4: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயிலின் இன்சொலமதி கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விவிஎன் ஆயில். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
7: கை வலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
4: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்லும் வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்,
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குகிறார்கள் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
8: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம், உங்கள் கடை தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசட்டியா ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னர் சாமி விளம்பரதார் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசதா மாளிகை கண்ணன் மெட்டல் சோரி உலாவரம் நேரம் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார் நிகழ்ச்சி ஒளி உலாவரம் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 மூடியில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேரிருப்ப நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எஃபி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தோம். அந்த கமெண்ட்டில் நிறைய நேர்கள் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி அவங்க அனுப்பியிருக்காங்க, எனக்கு காலில் பிடிச்சது இட்லி சாம்பார் அப்படின்னு, ஏன்னா சீக்கிரமாக ஜீரணமாயிடும், நன்றி வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்கிறாங்கன்னா, காலைல நேரம் எங்களுக்கு என்ன சாப்பாடுனா ஆவி பறக்க இட்லி தேங்காய் சட்னி பூரி கிழங்கு, எங்களுக்கு ஆரோக்கியம் மிகவும் பிடிச்ச உணவுங்க இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தினமும் அதாவது காப்பி தாங்க தினமும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து காஃபி தான் காலை சாப்பாடு, ஆனால் எப்போயாவது பழைய தண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது என்னோடய காலை உணவு அப்படின்ட்டு திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேடி ரேவதிக்கு இளங்கோவன் அவங்க. பொதுவாக நம்ம வந்து இரவு முழுவதும் ஒரு 7:30 8:00 10:00 சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நேரத்தோடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது பசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவுக்கு அப்புறம் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம காலை நேர உணவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம காலை உணவு தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிறதும் குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப முக்கியமானது சொல்லப்படுது. சிறந்த உணவு எது என்று சொன்னால் பழைய சோறு பொட்டுக்கடல தேங்காய் சட்னி அப்படிங்கிறாங்க. மோர் மிளகா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வாரியங்காவல் கோ சங்கர் இந்த கமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து நான் வாரத்தில் குறைஞ்சது 4 நாள் பழைய சோறு தான், ஒரு நாள் வெண்பொங்கல் இட்லி தோசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா அழிவனம் சக்தி முருகானந்தம் இந்த கமெண்ட் கொடுத்துருக்காரு. காரைக்கால் பண்பலை 100.3 நிலையில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் காணம் தொலைபேசியில் நேரிற்ப நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து வராங்க கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
9: பாடல் உயிரின் உயிரே உறவே
4: பிடித்த அந்த பாடல் வருது கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சி வந்ததுக்கு.

0: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 அணில் பாஸ்தாவின் காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியோ.
1: மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல் ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: நாளை காலை 9 காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண்டர் பேசி நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சோலை மற்றும் விதையில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணாஸ் விர்ஜன் பேக்கரியின் தேதியும் சேதியும் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணாஸ் விர்ஜன் பேக்கரி.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: விபிஎன் கண் மருத்துவமனை.
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிறப்பில் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூரின் பசந்தலில் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
10: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி.

0: மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம். ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய காலை நேர உணவு சிறந்ததாக நீங்கள் கருதக்கூடிய காலை நேர உணவாக உங்களுடைய உணவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய நேர்கள் ரொம்ப சூப்பரான கமெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்கிறாங்க, நார்ச்சத்துள்ள உணவை தாங்க நான் காலை நேர உணவாக எடுத்துப்பேன். அது கோதுமை உப்புமாவாக இருக்கட்டும், கோதுமை சப்பாத்தியாக இருக்கட்டும், கோதுமை தோசை, கம்பு கேழ்வரகு, ஓட்ஸ் இதெல்லாம் நான் எடுத்துப்பேன். பழங்கள், காய்கறிகள், கீரைகள்லாம் கூட அடுத்தடுத்து நான் எடுத்துப்பேன். இட்லி தோசையும் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐங்கரன் சொல்லியிருக்காங்க, அது பெருங்காலூர் கிராமம் நெடுஞ்சேரி சம்திங் நினைக்கிறேன். தேவி தேவதாஸ் அனுப்பியிருக்காங்க, காலை நேர உணவு வந்து இட்லி தான், எனக்கு ஜீர்ணசக்திக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து கம்பங்கூழ் மோர் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஷோ சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, காரைக்கால் என்பி ஸ்ரீதர் மாசநகர்லேருந்து அனுப்பியிருக்காங்க, இட்லி சாம்பார் தோசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் எங்கேருந்து அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். மேமாத்தூர் அமுதா சேகர், சுட சுட இட்லி தேங்காய் சட்னி, கார சட்னி, பொடி ரொம்ப அழகாக இருக்கும், பழைய சாதமும் பிடிக்கும் சார் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து நன்னிலம் அம்பலவாணன் பெருசாக ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஓட்ஸ் கஜ்ஜி, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஊட்டச்சத்துள்ள புரதம் நார்ச்சத்துலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூளையினுடைய செயல்பாட்டை தருன்னு சொல்லிட்டு ஓட்ஸ் கஞ்சி குடிக்க குடிக்கிறதாக நன்னிலம் மல்லிகா அம்பலமானு சொல்லியிருக்காங்க. அடுத்து புத்தூர் சித்ராதேவி தேவி எங்கேருந்து, புதுத்தூரிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து வந்து இட்லி சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்காய் சட்னி வெளுத்து வாங்குவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க, ரொம்ப ஜாலியாக. அடுத்து ஒரு 5 இட்லி சார், ஒரே ஜாலியாக இருக்கீங்க இப்படி நிறையா அவங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து யார் அப்படின்னா, தில்லை சீனிவாசன் வந்து இட்லி சட்டின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து கலாவதி ராஜமோகன் என்ன, எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்லி தோசை சப்பாத்தி கோதுமை தோசை இடியாப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடியாப்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேர் யார் இங்கேருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க கேட்க நம்ம அவட காத்திருக்கிறோம். அழைச்சிடலாம், வணக்கம். நலமா இருக்க, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: சரிங்க,
0: நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க சுவாமிநாதன். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில வந்ததுக்கு.
1: ரொம்ப நன்றி.

0: கீழ்மலையான் கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசுகளின் அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
1: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
2: ஃபேஸ்புக்கில் காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், காற்றில் வரும் கானம் அப்படிங்கிற பகுதியில் உங்களுக்கு பிடித்தமான காலை உணவு சிறந்த உணவாக நீங்கள் எது நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கோம். அதில் நிறைய பேர்கள் நிறைய கமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் நிறைய இட்லி, பழைய சாதம் இதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. நிறைய வித்தியாசமான பொருட்களும் வர்றதை பார்க்க முடியுது. அந்த வகையில் அந்த கோதுமை தோசை இடியாமெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, காலை சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால, அதுவும் இப்போ அந்த அடுத்து குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகக்கூடிய இந்த நேரம் கொஞ்ச நாளில் தொடங்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே காலை உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயங்கிறது தவிர்க்கக்கூடாத ஒன்று இல்லையா. அந்த வகையில் இந்த காலை உணவுடைய அந்த அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பிடித்தம் இருக்கும், அது எது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வகையில் அடுத்து செந்தில் கண்ணன் ஷோபா என்ன சொல்கிறாங்க, பேரளத்தில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் பூரி தோசை இதெல்லாம் சாப்பிடுவோம், எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவோம், அப்புறம் அதிகமாக சாப்பிட்றது இட்லி தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் வந்து, எனக்கு பழைய சோறும் பச்சை மிளகா இட்லி இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி அப்படின்னு சொல்லி சூப்பர் காம்பினேஷன் சொல்லியிருக்காங்க. இதேமாதிரி திரு சரவணன், ஆனந்த் முத்துக்குமரன், நந்தகுமார், நளினி சங்கர், அப்புறம் அடுத்து வந்து அபிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அபிநந்தன் அப்படிங்கலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான நேயர் யார், இங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க, நம்ம கேட்க அவளோட காத்திருக்கிறோம். கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கங்க. யார், இங்கிருந்து? சொல்லுங்க ஜார்ஜ் சார், என்ன பாட்டு வேணும்
3: அண்ணனுக்கு?
2: சரி சரி.
4: மற்றும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர். ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி,
1: DME, EEE, கம்ப்யூட்டர், சிவில், DMLT, அக்ரி ஆகிய கோர்ஸ்களுக்கு
4: 25% கட்டண சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏழுமலையான் பாலிடெக்னிக் கல்லூரி, கொல்லுமாங்குடி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அனில் பாஸ்தாவின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரத நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலே பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
2: அனில்

0: நெர்லீது உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
6: வானொலி அன்பர்களே, பொன்னியின் செல்வங்களில் ஒன்றான ஆனைமங்கல சிப்பேட்டு தொகுதி தாயகம் திரும்பியுள்ள நற்செய்தியை கேட்டு மகிழ்கிறோம். கடந்த 10ஆம் தேதி நமது தொடரில் இதே சாசனங்கள் பற்றி பார்த்தோம். இந்த அதிசய இணைவு மெய்சிலிருக்க செய்கிறது. 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கடல் கடந்து போய் நெதர்லாந்து அருங்காட்சியகத்தை அலங்கரித்து வந்த இத்தொகுதியை அந்நாட்டு அரசு நமது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்துள்ள இச்செய்தியை இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டு நம் பயணத்தை தொடர்வோம்.
7: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: நந்தினிக்கும் வந்தியத்தேவனுக்கும் இடையிலான உரையாடல் தொடர்கிறது. என்னுடைய ஜன்ம சத்ருவிடம் நான் உமக்கு கொடுத்த மோதிரத்தை கொடுத்து விட்டீரல்லவா? மிக்க நன்றியுள்ள மனிதர் நீர்.
1: நானாக கொடுத்து விடவில்லை, பலவந்தமாக எடுத்துக்கொண்டார்கள்.
0: வாணாதிராயர் குலத்தில் உதித்த வீராதி வீரர் பலவந்தத்துக்கு உட்பட்டு ஒரு காரியம் செய்தீரா? என்னால் நம்ப முடியவில்லை.
1: அம்மணி, இங்கே இந்த சமயம் நான் வந்திருப்பதும் பலவந்தம் காரணமாகத்தானே? தங்களுடைய ஆட்கள்
0: உண்மையை சொல்லும் ஐயா. நன்றாய் நினைத்து பார்த்து சொல்லும். பலவந்தத்தினால் மட்டும் நீர் இங்கே வந்தீரா? இஷ்டப்பட்டு வரவில்லையா? பல்லக்கில் ஏற்றப்பட்ட பிறகு கீழே குதித்து ஓடுவதற்கு உமக்கு சந்தர்ப்பம் இல்லையா என்று நந்தினி கேட்ட கேள்விகள் கூறி அம்புகளைப் போல வந்தியத்தேவன் நெஞ்சை துளைத்தன.
1: ஆம், இஷ்டப்பட்டு தான் வந்தேன் என்றான்.
0: எதற்காக வந்தீர்?
1: தாங்கள் எதற்காக என்னை அழைத்து வரச் செய்தீர்கள்?
0: என் முத்திரை மோதிரத்தை திருப்பி கேட்பதற்காக.
1: அது மட்டும்தானா?
0: இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. என் கணவரின் பாதுகாப்புக்கு உட்பட்ட பொக்கிஷ நிலவரையில் நீர் அன்றிரவு இருந்தீரல்லவா?
1: வந்தியத்தேவன் திடுக்கிட்டான்.
0: எனக்கு தெரியாது என்றா எண்ணினீர்? அழகுதான். எனக்கு தெரிந்திராவிட்டால் அன்றிரவு நீர் தப்பிச் சென்றிருக்க முடியுமா?
1: தேவி.
0: ஆம், எனக்கு தெரியும். பெரிய பழுவேட்டரையருக்கும் தெரியும். உம்மை அங்கேயே கொன்று போட்டுவிடும்படி பழுவேட்டரையர் சுரங்க வழிக்காவலனுக்கு கட்டளையிட்டார். அவர் அப்பால் சென்றதும் நான் அந்த கட்டளையை மாற்றிவிட்டேன். அதனால் நீர் பிழைத்தீர். உம்முடைய அழகான நண்பன் ஆபத்துக்கு உள்ளானான். இல்லாவிடில் அந்த பொக்கிஷ நிலவரையில் முத்துக் குவியல்களுக்கு பக்கத்தில் உம்முடைய எலும்புகள் இப்போது கிடைக்கும்.
1: வந்தியத்தேவன் வியப்புக் கடலில் மூழ்கினான். அவள் கூறியவையெல்லாம் உண்மையென்று அவனால் நம்ப முடியவில்லை. உண்மையில்லாவிட்டால்தான் அங்கு ஒளிந்திருந்தது எப்படி தெரிந்தது? சம்பிரதாயத்துக்காகவாவது நன்றி கூற வேண்டியது அவசியம் என்று கருதி அம்மணி என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான்.
0: வேண்டாம், மனத்தில் இல்லாததை வெளியில் எதற்காகச் சொல்ல பார்க்கிறீர்? எனக்கு நன்றி செலுத்த முயல வேண்டாம்.
1: இல்லை தேவி.
0: உம்முடைய உயிரை அன்று காப்பாற்றியதை பற்றி எதற்காகச் சொன்னேன் தெரியுமா? உம்முடைய நன்றியை எதிர்பார்த்தல்ல. மறுபடியும் அந்த சுரங்க வழியை உபயோகிக்க பார்க்க வேண்டாம் என்று எச்சரிப்பதற்காகத்தான். அங்கே இப்போது மிகவும் வலுவான காவல் போடப்பட்டிருக்கிறது, தெரிகிறதா?
1: மறுபடியும் அந்த பக்கம் போகும் உத்தேசமே எனக்கு இல்லை.
0: அது ஏன் இருக்கப் போகிறது? உதவி செய்தவர்களை நினைக்கும் வழக்கமேதான் உமக்கு இல்லையே. உம்மால் உம்முடைய சிநேகிதன் ஆபத்துக்கு உள்ளானான். அவனை என்னுடைய அரண்மனைக்கே எடுத்து வரச் செய்து அவனுக்கு வைத்தியம் பண்ணுவித்து குணப்படுத்தி அனுப்பினேன். அதில் உமக்கு திருப்திதானே? அல்லது நம்பிக்கை துரோகத்தைப் போல் சிநேகித துரோகமும் உம்முடன் பிறந்ததா?
1: நந்தினியின் வார்த்தை ஒவ்வொன்றும் விஷ பாணத்தைப் போல வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் ஊடுருவிச் சென்றது.
0: அவன் துடிதுடித்து மௌனமாயிருந்தான். உம்முடன் கோடிக்கரைக்கு வந்த வைத்தியர் மகனைத்தான் உமக்கு பதிலாக பிடித்து கொடுத்து அனுப்பினேர். அவன் என்ன ஆனான் என்று விசாரித்தீரா?
1: தங்களை கேட்க எண்ணினேன்.
0: சொல்கிறேன். ஆனால் உம்முடன் இலங்கையிலிருந்து புறப்பட்ட இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன ஆனார்? அதை சொன்னால் நான் வைத்தியர் மகனை பற்றி சொல்லுவேன்.
1: வந்தியத்தேவனுக்கு உடம்பை ஒரு உலுக்கி உலுக்கி போட்டது. இளவரசரை பற்றி அறிவதற்காகத்தான் தன்னை இவள் இப்படி பாடாய்ப்படுத்தினாளோ என்று தோன்றியது. ஏமாந்து போகக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டான். அரசி, அதை பற்றி மட்டும் என்னை கேட்க வேண்டாம் என்றான்.
0: ஆம், அதை பற்றி மட்டும் கேட்கக்கூடாதுதான். கேட்டாலும் உம்மிடமிருந்து மறுமொழி வராது என்று எனக்கு தெரியும். உம்முடைய காதலி எப்படி இருக்கிறாள்? அதை பற்றியாவது எனக்கு சொல்லலாமா?
1: வந்தியத்தேவனுடைய கண்களில் தீப்பொறி பறந்தது. யாரை சொல்லுகிறீர்கள்? ஜாக்கிரதை என்றான்.
0: ஆஹா, நான் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கிறேன். அந்த பழையாறை மகாராணி

0: ராணியைச் சொல்வதாக எண்ண வேண்டாம். அவள் உம்மை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாள். தன் காலில் ஒட்டிய தூசிக்கு சமானமாக உம்மை மதிப்பாள். உம்மை இலங்கையில் கொண்டு சேர்த்து திரும்பியும் அழைத்து வந்தாளே அந்த ஓடக்கார பெண்ணை பற்றி கேட்கிறேன். பூங்குழலி உமது காதலி அல்லவா?
1: இல்லை, இல்லவே இல்லை. அவளுடைய காதலர்களை அவளே எனக்கு காட்டினாள். நள்ளிரவில் கோடிக்கரை சதுப்பு நிலத்தில் கிளம்பும் கொள்ளிவாய் பிசாசுகளை எனக்கு காட்டினாள். அவர்கள்தான் தன்னுடைய காதலர்கள் என்று சொன்னாள்.
0: அவள் பாக்யசாலி. ஏனென்றால் அவளுடைய காதலர்கள் ஒளி வடிவம் பெற்றிருக்கிறார்கள். பிரகாசமாக கண்முன் தோன்றுகிறார்கள். என்னுடைய காதலர்களோ இருள் வடிவானவர்கள், உருவம் அறிய முடியாதவர்கள். இருள் அடைந்த பாழும் மண்டபத்தில் நீர் எப்போதாவது நள்ளிரவு நேரத்தில் படுத்திருந்ததுண்டா? ஒவ்வால்களும் ஆந்தைகளும் இறகுகளைச் சடபடவென்று அடித்துக்கொண்டு அந்த இருண்ட மண்டபங்களில் உருத்தெரியாத வடிவங்களாகப் பறந்து திரிவதைப் பார்த்ததுண்டா? அம்மாதிரி வடிவங்கள் என் உள்ளமாகிய மண்டபத்தில் ஓயாமல் பறந்து அலைகின்றன. இறகுகளை அடித்துக் கொள்ளுகின்றன. என் நெஞ்சை தாக்குகின்றன. என் கன்னத்தை இறகுகளால் தேய்த்துக் கொண்டு செல்லுகின்றன. அந்த இருள் வடிவங்கள் எங்கிருந்து வருகின்றன? எங்கே போகின்றன? ஏன் என்னைச் சுற்றி சுற்றி வட்டமிடுகின்றன? ஐயோ, உமக்கு தெரியுமா? இவ்விதம் கூறிவிட்டு நந்தினி வெறிகுண்ட கண்களால் அங்குமெங்கும் பார்த்தாள். வந்தியத்தேவனுடைய வைர நெஞ்சமும் கலங்கிப் போயிற்று. ஒரு பக்கம் இரக்கமும், இன்னொரு பக்கம் இன்னதென்று தெரியாத பயமும் அவன் மனதில் குடிகொண்டன.
1: தேவி, வேண்டாம், கொஞ்சம் சாந்தி அடையுங்கள் என்றான்.
0: என்னை சாந்தி அடையும்படி சொல்வதற்கு நீர் யார் என்று கேட்டாள் நந்தினி.
1: நான் வாணர் குலத்தில் வந்த ஏழை வாலிபன்.
0: தாங்கள் யார் தேவி? நான் யார் என்றா கேட்கிறீர்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. அதை கண்டுபிடிக்கத்தான் முயன்று கொண்டிருக்கிறேன். நான் யார்? நான் யார்? மானிடப் பெண்ணா அல்லது பேயா, பிசாசா என்று கேட்கிறீரா?
1: இல்லை இல்லை, தெய்வலோகத்திலிருந்து தவறி விழுந்த தெய்வ பெண்ணாகவும் இருக்கலாம் அல்லவா? தெய்வ சாபத்தினால்?
0: ஆம், தெய்வ சாபம் என் பேரில் ஏதோ இருக்கிறது. அது என்னவென்று மட்டும் தெரியவில்லை. நான் யார், எதற்காக பிறந்தேன் என்பதை அறிவேன். இதுவரையில் ஒரே ஒரு சூச்சகத்தை மட்டும் தெய்வம் எனக்கு அளித்திருக்கிறது. இதோ பாரும் என்று கூறி நந்தினி அவள் அருகில் இருந்த வாளை எடுத்துக் காட்டினாள்.
1: புதிதாக செப்பனிடப்பட்ட அந்த கூரிய வாள் தீப வெளிச்சத்தில் பளபளவென்று ஜொலித்து கண்ணை பறித்தது. வந்தியத்தேவன் அந்த வாளை பார்த்தான். பார்த்தவுடனே அது கொல்லன் பட்டறையில் தான் பார்த்த வாள் என்பதை தெரிந்து கொண்டான். இதுவரையில் நந்தினியின் வார்த்தைகளாகிற விஷபானங்களினால் அவன் துடிதுடித்துக் கொண்டிருந்தான். இப்போது இரும்பினால் செய்த வாளாயுதத்தை பார்த்ததும் அவனுடைய மனம் திடப்பட்டது. ஏனென்றால் வாள், வேல் முதலிய ஆயுதங்கள் அவனுக்கு பழக்கப்பட்டவை. பிறந்தது முதல் அவனுடன் உறவு பூண்டவை. ஆகையால் பயமில்லை. நந்தினி அந்த வாளை தன் பேரில் பிரயோகிப்பதாயிருந்தாலும் பயம் கிடையாது.
0: தேவி, பார்த்தேன்,
1: வாளை பார்த்தேன். வேலைப்பாடு அமைந்த வாள், அரசகுலத்துக்கு உரிய வாள், வீராதி வீரர்களின் கைக்கு உகந்த வாள். அது மெல்லியல் கொண்ட தங்கள் அழகிய கையில் எப்படி வந்தது? அதன் மூலம் தெய்வம் தங்களுக்கு அளித்திருக்கும் சூச்சகந்தான் என்ன என்று கேட்டான். நந்தினி ஒளிவீசி அந்த வாளை எடுத்து ஆசையுடன் தன் மார்போடு அணைத்து கொண்டாள். பிறகு முகத்துடன் சேர்த்து வைத்துக் கொண்டு தன் செவ்விதழ்களால் முத்தமிட்டாள். ஒரு கணம் அக்னிக் கொழுந்தை செந்தாமரை மலர் முத்தமிடுவது போல இருந்தது. அடுத்த கணத்தில் இரத்த வர்ம மேகம் பூரண சந்திரனுக்கே குறுக்கே சென்று தடுக்கப் பார்ப்பது போல இருந்தது. நந்தினியின் முகம் அப்போது காபாலிகர்கள் பூசித்த இரத்த பலி கேட்கும் காளியின் கோர சௌந்தரிய முகம் போலாயிற்று. கத்தியை எடுத்து முன்போல் பக்கத்தில் வைத்ததும் அவளுடைய முகம் பழைய வசீகரத்தை அடைந்தது.
0: ஆம், தெய்வம் எனக்கு அளித்திருக்கும் சூச்சகம் இந்த வாள். ஆனால் அந்த சூச்சகத்தின் பொருள் இன்னதென்பதை நான் இன்னும் அறியவில்லை. இந்த வாளை நான் அடிக்கடி கொல்லன் உலைக்கு அனுப்பி துருணிக்கு பதப்படுத்தி கூறாக்கி வைத்துக்கொண்டு வருகிறேன்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: நேயர்களே, கொல்லுப்பற்றையில நடந்த சில நிகழ்ச்சிகளை நினைவு கூறுவோம். அந்த பகல்ல

0: அந்த நெடிய தூக்கத்துக்கு இடையில வல்லவரையன் கண்ட கனவுகளை தவிர. வாழல பொறிச்சிருந்த மீன் உருவத்தை மறைச்ச வேலைக்காக காசு வாங்க மறுத்துட்டான் கொல்லன். அது மட்டுமா, பழுவூர் இளையராணிக்கு தன் காணிக்கையா கொடுத்துட்டான். வந்தியத்தேவனுடைய குதிரைக்கான இரும்பு கவசத்தை லாடத்தை உருவாக்க சுத்தியலால அடிக்கும் போது, இது பெரிய பழுவேட்டரையருக்கு, இது சின்ன பழுவேட்டரையருக்கு, இந்த அடி சம்புவரையருக்குன்னு ஆத்திரத்தோட போட்டான். இந்த வேலைக்கும் காசு வாங்க மறுத்துட்டான். காரணம், வந்தியத்தேவன் நல்ல பிள்ளையா. அதாவது அந்த கொல்லுப்பற்றைக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு மரியாதை உண்டு. ஆமா, பழுவேட்டரையரோட ஈட்டி ஒருவேளை செப்பனிட வந்திருந்தாலும் வேலையை முடிச்சு காணிக்கையா திருப்பி கொடுத்துருப்பான். இயல்பாகவே நல்லவனா இல்ல பிழைக்க தெரிஞ்ச ஆளான்னு தெரியல. வந்தியத்தேவன் விடை பெறும்போது, தம்பி நீ பழையாறைக்கு எதுக்காக போறேன்னு கேட்டதும், அதுக்கு அவன் பாணியிலேயே, ஐயா அதை பத்தி ஒன்னும் கேட்காம இருந்தா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாதுன்னு சாமர்த்தியமா நழுவினதும் நினைவரும். பூனைக்கு தோழன், ஆனா பாலுக்கும் காவல். இந்த நிலை எப்பவும் உதவுமா? ஆழ்வார்க்கடியானுங்கிற திருமலை அப்பனைத்தான் கேட்கணும். நுணலும் தன் வாயால் கெடும், இப்படி ஒரு பழமொழி உண்டு அல்லவா? மறைஞ்சு வாடுற தவளை தன் ஆபத்தை உணராம கத்திடும், பாம்பு கிட்ட அகப்பட்டு இரையாயிடும். இதே போல எதிர்பாராம தேவராளனை கண்டதும் பதறி போயிடலாம் வந்தியத்தேவன். ஏதோ பேச்சு கொடுக்க போய் உன் கூட்டாளி ரவிதாசன் எங்கேன்னு கேட்டு சிக்கிக்கிறேன். உனக்கு தானே தெரியும்னு கிண்டல் பண்ணிட்டு போகட்டும், அந்த ஓடக்கார பெண் எங்க மடக்கிறான் அந்த படிமத்தான். அடுத்து தஞ்சாவூர் லதா மண்டபம் போன்ற சூழல்ல மறுபடியும் நந்தினியை சந்திக்கிறான் வந்தியத்தேவன். குரல்ல இனி கிண்டினி நாதம், வினாக்களோ விஷக்கணைகளா பாயுது. தனாதிகாரி மேல தான் செலுத்தும் ஆளுமையை நினைவுபடுத்திட்டு கந்தமாறன் வைத்தியர் மகன் இப்படி சுத்தி வளைச்சு அருள்மொழிவர்மரை பத்தின கொக்கிய போடுறா. வல்லவரையன் பார்க்காத கொக்கியா? நேர்களே, நாம சூச்சக்கம்ங்கிற சொல்ல ஆராய்வோம். சூச்சி, இந்த சொல்லுக்கு ஊசின்னும் பொருள் உண்டு. ஊசிய போல மிக கூர்மையா நுட்பமா தெரிவிப்பது சூச்சகம், மறைமுக குறிப்பு. ஊசிங்கிற அர்த்தத்துல ஒரு சுவையான செய்தி, கால் நுண்ணியில நின்று கைகளை ஊசி மன போல வைக்கிற ஒரு கரணம் நாட்டிய சாஸ்திரத்துல இருக்குது, பேரு சூச்சி. அந்த வாள்ல என்ன சூச்சகம் இருக்குது பாப்போம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இதமானது இரவு பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் எஃப்எம் 100.3. நேரில் இனி கேட்கலாம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: மன்னார்குடி
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிலையது காரைக்கால் எஃப்எம் 100.3 இசை ஊஞ்சல். உங்க ஃபேவரட் எஃப்எம்ல இந்த நேரத்தில் நீங்க இணைஞ்சிருக்கிறது இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நாம எந்த ஒரு பட பாடலை கேட்க போறோம்? அவங்க 1980ல், அதாவது 80s கிட்ஸோட ஆல் டைம் ஃபேவரட் நம்ம நவரச நாயகன்

கார்த்திக் மற்றும் நிரோஷா நடித்து அந்த 1989 1989 மே மாதம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் திருவிழா கூட்டமாக மாற்றின பாண்டி நாட்டு தங்கம் அப்படிங்கிற படத்திலிருந்து ஒரு சில பாடல் உங்களுக்காக. நம்ம டிபி கஜேந்திரன் சாரோட இயக்கத்தில் காடு கடத்தல் காதல்னு செம கமர்ஷியல் பேக்கேஜோடு வந்த படம் தான் இது. நேர்மையான வனத்துறை அதிகாரியாக நம்ம கார்த்திக் சார் வர்ற ஒவ்வொரு சீனும் சும்மா அனல் பறக்கும். அதுலேயும் நம்ம என்ன நம்பியார் சார், அதில் கார்த்திக்கு அப்பாவா கேப்டன் ரகுங்கிற கேரக்டரில் வந்து வில்லன்களை வெளுத்து வாங்குறப்போ தியேட்டரில் கைத்தட்டலே ஆதிரும்.

0: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
0: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: நெல்லி நாளை காலை 8:30 வைக்கிங் பணிகள் பிரீப்ஸ் சொல்லி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில வழங்குகிறார்கள் வைக்கிங் பணிகளின் பிரீப்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
6: நாளை மாலை 6:30 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: நாளிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்
9: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
6: நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி

0: ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சுல் அமது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார் பாய்கள், கிரினைட், ஓஸ் நரம்பு வீடுகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: திருச்சி சேலம் மங்களன் மங்கள் ஆர் கே ஜி நை.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர் கே ஜி நை.
0: ஆக்ஷன் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நம்ம எஸ் எஸ் சந்திரன், செந்தில், கோவை சரளாவோட காமெடி. இன்னைக்கு பார்த்தாலும் வைத்த குலுங்கச்சிரிக்கும் சிரிப்பு இல்லையா? ஆனா அந்த படத்தோட உண்மையான தங்கம் எதுன்னு கேட்டா அது நம்ம இசைஞானியோட இளையராஜாவோட மியூசிக் தான். உன் மனசுல பாட்டு தான் இருக்குது, ஏழை இளங்குயிலே, சிறு கூட்டுல, இப்படி படத்தோட எல்லா பாட்டும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்ல ரிப்பீட் மோட்ல ஓடிட்டே இருக்கு தானே.
6: ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ்,
7: 10th மற்றும் 12th பொதுத் தேர்வில் தேர்ச்சி அல்லது தவறிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி, டிப்ளமா மற்றும் 1 இயர் கோர்ஸ்களுக்கு கட்டண சலுகையுடன் அட்மிஷன் வழங்கப்படுகிறது.
6: மேலும் தகவலுக்கு ஏழுமலையான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் காலேஜ், மயிலாடுதுறை.
0: சரி நேர்களே, உங்களுக்காக இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு எவர்கிரீன் சூப்பர் சாங் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. என்ஜாய் பண்ணுங்க.
8: இளம் வயசு

அடி போட்டுக்கடி, பொன்பழவி பூட்டிக்கடி, நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணிச்சேரு, நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணிச்சேரு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: நேர்களுக்கு உளமிணைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சியின் சேலம் மங்கடல் மங்கள் அனில் பாஸ்தா, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், பேரணம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள்,
7: திருச்சி மற்றும் சேலம் மங்கடல் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
8: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
10: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
11: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
12: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
13: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
6: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைஞ்சிருக்கிறோம். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு
13: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE, Biomedical, Civil, Computer Science, ECE, EEE மற்றும் Mechanical, B.Tech, Artificial Intelligence and Data Science, IT, Computer Science, Engineering and Business System ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
6: இந்த பாண்டிநாட்டு தங்கம் அந்த 80s, அதாவது 1989 டிபி கஜேந்திரன் அவங்களுடைய அந்த இயக்கத்தில் வந்தது. நம்ம சொன்னோம், குடும்ப கதைகளை ரசனையோட இயக்கிறதுல பெரிய ஒரு கெட்டிக்காரர் தான் அந்த கஜேந்திரன். அந்த வகையில் இந்த படத்தை நல்லா இயக்கியிருப்பார். இது ஒரு கிராமத்து பின்னணியை கொண்ட குடும்ப திரைப்படமாக வந்துச்சு. பாசமான அண்ணன், தங்கை உறவு, அது மட்டும் இல்லாமல் கிராமத்து பஞ்சாயத்து, காதல் மற்றும் குடும்ப பழி வாங்குதல், இதை அடிப்படையாக சுற்றி சுற்றி வர மாதிரி இந்த கதை நகர்றதை நம்ம பார்க்க முடியும். நாயகன் கார்த்திக் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் கிராமத்து மக்களுடைய நன்மைக்காகவும் எப்படி போராடுற அப்படிங்கிறது தான் அந்த கதையுடைய மைய கரைவாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது இசை ஊஞ்சல், காரைக்கால் பண்பலை 100.3.

0: நாகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
4: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
3: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
6: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
10: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
13: அனில் சோயா சங்க்ஸ்.
6: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
14: காரைக்கால் பண்பலை 100.3 இது இசை ஊஞ்சல். அக்னி நட்சத்திரம் படத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவில் செம ட்ரெண்டான ஜோடி கார்த்திக் நிரோஷா. இந்த படத்தில் இவருடைய கெமிஸ்ட்ரி, காதல் காட்சிகள் மற்றும் கிராமத்துத்தனமான அந்த நையாண்டிகள் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கார்த்திகனுடைய வழக்கமான அந்த துள்ளலான நடிப்பு படத்திற்கு பெரிய பலமாக அமைஞ்சது. இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த பாடல்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் ஒரு சில பாடல்கள்லாம் கூட நம்ம கேட்டோம். அப்படி அந்த பாட்டுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இசை மகுடமாக இளையராஜா சாருடைய மியூசிக் ரொம்ப அதுக்கு துணையாக இருந்தது அப்படிங்கிறத மறக்க முடியாது. அதில் நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக கொஞ்சமாக அந்த பாட்டை கேட்க போகிறோம். உங்கள் மனசுலையும் இந்த படமும் இந்த பாட்டும் இருக்குதானே?

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக் லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
4: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
3: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
9: तुम रिपोर्ट्स लाई हो ना?
10: नहीं, मुझे लगा तुम लाए हो.
9: तुम हो ही भुलक्कड़.
10: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
8: ली. लड़िए मत, जानिए आभा के बारे में.
11: आभा?
8: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
12: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நேர்களை இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் என் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள், கிரினேட், ஓசு, நரம்பு விழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
13: உங்கள் கடை காரைக்கால்.
14: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
0: மேல்மணி நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
15: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவமுள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
16: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
17: வணக்கம். செல்வம் உடைமையை அதன் பயனை கணிந்து நோக்கிய பாங்கு மிக உயர்ந்த பாங்கு. அந்த வகையில் உலகத்தின் எந்த கருத்துக்கும் நம் கருத்து தாழ்ந்தது அன்று. மார்க்சின் சிந்தனைக்கும் நம் சமய சிந்தனைக்கும் கூட அடிப்படையில் முரண் இல்லை.

0: ஆனால் கோட்பாடுகளில் வேறுபாடு உண்டு. செல்வத்து பயனே ஈதல், துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்று புறநானூற்று பாடல் காட்டிய அறநெறி நினைந்து நினைந்து இன்புறத்தக்கது. அச்செல்வத்தின் பயனை துய்த்தல் என்பது தமிழ் வழக்கு அன்று. செல்வம் மற்றவர் துய்க்க வழங்கப்பட வேண்டும் என்பதே தமிழர்களின் மரபு. அதனால்தான் இறைவனுக்குரிய திருப்பெயர்களில் நீலகண்டம் என்ற பெயர் புகழ் உடையதாயிற்று. அமிழ்தத்தை மற்றவர் உண்ணத்தந்து யாரும் உண்ண முடியாத நஞ்சினை உண்ட கருணைக் கடவுளே நீலகண்டம். ஒப்புரவு நெறியும் அதுவே. அதனால்தான் இளங்கோவடிகள் விண்ணூர் அமுது உண்டும் சால ஒருவரும் உண்ணாத நஞ்சுண்டு இருந்து அருள் செய்குவாய் என்று குறிப்பிடுகிறார். பிறருக்கு உண்பித்து பின்னர் உண்பவனே வாழ்பவன். உழைப்பினால் வந்த பொருளை மற்றவர்கள் ஆற துய்க்குமாறு வழங்குவது தவத்திற்கு இணையானது என்று பெரிய புராணம் உணர்த்துகிறது. இத்தகைய தவத்தினை செய்வோர் நெஞ்சில் இறைவன் எழுந்தருள்வான். செல்வத்தை ஒரு இடத்தில் இறைவன் கொடுத்து வைத்திருப்பது இல்லாதவர்க்கு கொடுப்பதற்குத்தான். இதனை அப்பரடிகள் இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார், பரப்பு நீர் கங்கை தன்னை படர் சடை பாகம் வைத்தார், அரக்கனுக்கு அருளும் வைத்தார் ஐயன் ஐயாரனாரே என்ற பாடல் வழி உணர்த்துகிறார். செல்வத்தை திரட்ட எண்ணுவதன் நோக்கமே நாம் வாழ்வதற்காக மட்டுமல்ல, பிறருக்கு கொடுத்து அவர்களை வாழ வைப்பதற்காகத்தான். இந்த அருள் தன்மையை எல்லோர்க்கு இல்லென்று இயைவது கரத்தல் வல்லா நெஞ்சம் வலிப்ப நம்மினும் பொருளே காதலர் காதல் என்ற அகநானூற்று பாடல் சிறப்பிக்கின்றது. எத்தனை பிறவி எடுத்தாலும் என்னிடம் வந்து யாசிப்பவருக்கு இல்லையென்னாத இதயத்தை கொடு என்று கொடைவள்ளல் கர்ணன் கண்ணபிராண்டம் வேண்டி நின்றான் என்று மகாபாரதம் நமக்கு காட்டுகின்றது. உயிர்கள் படும் துன்பத்தைக் கண்டும் அதனை மாற்றாமல் செல்வத்தை தானே துய்த்து இன்பமுடன் வாழ்வது தீவினைக்கு ஆளாக்கும். செல்வத்து பயன் பிறருக்கு ஈதலே என்பதை உணர்ந்து பிறரை வாழ வைத்து நாமும் வாழ்வோமாக. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் என் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரினெட் ஓஸ் நரம்பு விடிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நேர்களே, இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இனிமையானது இரவு பொழுதில் நேர்கள் இணையதமாக கேட்கலாம். திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இரவும் மலரும் காலத்தை வென்ற காவிய கானங்களின் கடித வழியை நேரு விருப்பமாய் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இரவும் மலரும் கடித விழி நேர்வரப்ப கானங்கள் நிகழ்ச்சி தொடக்கமாக பண்ண

நாகராஜன், ரேவதி நாகராஜன், தமிழ்ச்செல்வி, அன்பரசு, கலைச்செல்வி, அரியலூர், திவ்யதர்ஷினி, லாவண்யா, ரேணுகா, வேல்முருகன், பூபிழி, நன்னிலம் நாராயணன், காரக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய்வென்பா, ஆதிரா, இனியா, கங்களாஞ்சலி, ஜிஆர் நகர், முருகேசன், வைதிலி முருகேசன், இனியா, காமாட்சி சுப்பிரமணியன், ஜனனி, செந்தில், வேணி, சதீஷ்குமார், கவின், நவீன், ராஜமாணிக்கம், மித்ரன், இவர்கள் விருப்பமாக அவளுக்கென்று ஒரு மனம் படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

0: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவும் மணல் செமினார் கோவில். கன் ஸ்ரீராமுலு, சரஸ்வதி, லட்சுமணன், கபிலன், சுபா, மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, திருக்கலாச்சேரி, புதலூர், உமா, ஜெய்சங்கர், ஓம்புகார், சந்திரவள்ளி, சங்கரன், ரவிச்சந்திரன், நெய்தவாசல், பார்த்தசாரதி, சந்திரசீக்கரன், காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிரீஷ், செல்வி, காருண்யா, பிரசன்னா, நிவாசினி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, சூரி, தினேஷ், நவநீதம், சுவாமிநாதன், ஜெர்லின், மங்கிநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், நசீபா, திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்தனன், நர்மதா, அர்ஜுனன், இவர்கள் விருப்பமாக மன்மத லீலை படத்திலிருந்து.
2: ஹலோ
3: ஹலோ.

0: மக்கள் வரக்கூடும், ஆசை வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ.

0: வரையோ.
1: ஹலோ
0: ஹலோ மை டியர் ராங் நம்பர்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
4: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
3: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
5: காரைக்கால் பண்பலின் 1.3 இரவு மலரும் நிகழ்ச்சி காணி இளையான்குடி இக்பால், சித்தி, கஜீஜா, அப்துல் மஜித், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, ஸ்ரீபுத்தூர், வரதராஜன் பேட்டை, வளர்மதி, ஆரோக்கியதாஸ், மரிய பேஸ்டினா, பெனினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தோணிசாமி, பாப்பாக்குடி, பார்த்திவன்.

பாரதி, கீழ் குடியிருப்பு செல்வராஜ், ஸ்ரீமதி பவித்ரா, பரணிதரன், ஸ்ரீவிஷ்ணு, ஸ்ரீபுத்தூர், எஸ்தா, சகாயமேரி, ஜெலினா, ஜெஸ்மின், எஸ்தாரணி, மர்வின், ஆண்டனி, தங்கமயில், திவ்யா, சுனில், ஆண்டிப்பாளையம், மதனசேகர், தீபக், வெங்கடேஸ்வரன், விஷ்ணுபிரியா, தீபிகா, குணசேகரன், அரியலூர் மாவட்டம் ஆண்டிவனம், பத்மா நிலைமேகம், அப்சரா நிலைமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர், சௌத்ரி பிரகாஷ், இவர்கள் விருப்பமாக எங்கள் தங்கராஜா படத்திலிருந்து.

0: ஏழுமலையான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
1: AI, Data Science, BCom, BBA இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு 50% வரை கட்டணம் சலுகையுடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் தகவலுக்கு நேரில் அணுகவும். ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கொல்லுமாங்குடி.
2: நெல்லையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண்ட்ரபிரசிஸ் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். எங்கள் சொலை மற்றும் விதையில் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீசன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீசன் பேக்கரி.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனை
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீசன் பேக்கரி, திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை, மயிலாடுதுறை நீடோர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜின் பசுந்தளிர் கேட்க

0: கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலர் நிகழ்ச்சியில் பேரலம் செந்தில் கண்ணன், சோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, பொய்கை வீரன், குடிக்காடு சரவணன், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், நெய்விளக்கு தூயமணி, மணக்குடி ராஜேந்திரன், நாகை சாமி, கணேஷ், சிவா, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஜான், ஹாஜா நஜமுதீன், முகமது ஜஹபர் ஹுசைன், சாகுல் ஹமீத் ராஜா, அஸ்ரப் அஜிமல், ஃபாலிஹா, திட்டச்சேரி சாகுல் ஹமீத், நிஷான் ஹலீம், வவ்வாலடி தமிமுன் அன்சாரி இவர்கள் விருப்பமாக வருகிறது நம் நாடு படத்திலிருந்து.

0: நாடகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ் என்று சொல்லும் போது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
2: உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்டிசி காவிரி அசட்டின் உள்ளவர அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்டிசி காவிரி அசட்
2: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் அண்ட் பிரீப்ஸ் இன் தேநீர் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன்கள் அண்ட் பிரீப்ஸ்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நேரம் 10:25 இன்ப இசையோடு 2:30 கலந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். கடித விட நேரப்ப கானங்களாக ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியில். இனி வருகிறது ஹரிகரன் குடல், கே.எஸ். கார்த்திகேயன், அமுதா, அட்சயா, ஆதிஷ், விஷ்ணு வர்ஷன், அலிவலம் சக்தி முருகானந்தம், திருபவர் ரினேஷ், காரியாங்குடி சங்கர், மதுரை ஓகே சிவா, குப்பநத்தம் ராமு, கோகிலா, காஞ்சிபுரம் பிரசன்னா, பெங்களூரு ஹேமப்பிரியா, துருவா, ரவிக்குமார், தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி, வனிதா, சித்தார், அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன், கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, ஹாஜி அலி, சலாமத் சுகைனா, இவர்கள் விருப்பமாக அவன்தான் மனிதன் படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கிறோம். இது திருச்சி என் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பர்ஸின் இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
6: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
6: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலர் நிகழ்ச்சிக்காக இனி பூங்குடி தேவா, லட்சுமி அன்பரசு, ரேணு பழனிவேலு, மீனா செல்வம், கீதா கண்ணா, கார்த்திகா ஆனந்தராஜ், அஸ்வின் ராஜ், வினிதா பாலமுருகன், சாரதா தட்சிணாமூர்த்தி, மோனிஷா, ஹேமா, தர்ணீஸ்வர், கைலாஸ்வர் இவங்கெல்லாம் சேர்ந்து டிஆர் பட்டினத்தில் இந்த கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்து திருமலை வாசல் ராஜா தங்கமணி, வேம்பு பூபாலன், பூங்குழலி ஆகியோர், அவங்கள தொடர்ந்து நரசிங்கன்பேட்டை ஜெய்யப்பன், சங்கர், மகேஸ்வரி, வர்ஷினி, ஜனனி, யாழினி, சிவா, புவனா, தனுஷ்யா, விஜயா, லாவண்யா, கண்ணன் இவர்கள் விருப்பமாக இதயத்தில் நீ படத்திற்காக வருகிறது இந்த பாடல்.

0: ஹே ஹே, மன்னார்குடியில குற்றாலம் வந்திருக்குன்னு தெரியுமா? ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்ல வாட்டர் ஃபால்ஸ், ரெயின் டான்ஸ், வாட்டர் ஸ்லைட்ஸ், வேவ் பூல்னு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும்னா ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: நாளை காலை 8:30 வைக்கிங் பனிங்களின் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனிங்களின் பிரீப்ஸ்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நாளை மணி 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளிரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மக்கள் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வருகிறது சின்னமேடு மீனவர் கிராமம், சின்னமேடு மதியழகன், மேனாங்குடி எம் கே முருகேசன், அரவிந்தன், சாந்தி முருகேசன், கலாவதி, ரேவதி, ராஜலட்சுமி, விஜயா, நிஷான், ஹலீம், வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதம் புனிதன், வடகரை சின்னதுரை, விருதாச்சலம் விருதகிரி, பெண்ணாடம் சுமதி, சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன், பாரி இவர்களின் விருப்பமாக நெஞ்சிருக்கும் வரைபடத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் மது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓசு, நர்மவிலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: அனைத்தையும் வழங்குகிறார்கள் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், ஆர்கேஜி நெய்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகை.

0: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் மது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓசு, நர்மவெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: அனைத்தையும் வழங்குகிறார்கள் திருச்சி என் சேலம் மங்களன் மங்கள் ஆர்கேஜி நே.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய்.
0: இனிமையானது இரவு பொழுதில் நாம் இசை கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சி. இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக இனி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரினா, ஆசிஃபா, ஆசிக், கூரத்தாங்குடி என் கே கிருஷ்ணா, வானவன் மகாதேவி தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன், கரூர் தான் தோன்றி மலையை ஜீவாநகர் செல்வராஜ், பெரிய நாயகி ஜியோசிகா, ஸ்ரீ கிரீஷ், ஜெய்தேவ், ரமேஷ், காயத்ரி, தலைஞர் ராஜா முகமது, வில்லிபாக்கம் குபேந்திரன், மகேஸ்வர், அரகண்டநல்லூர் நாராயணன், இவர்கள் விருப்பமாக வருகிறது பொன்னூஞ்சல் படத்திலிருந்து இந்த பாடல்.

0: அங்கீகாரம் பெற்ற சிறந்த கல்வி நிறுவனம்.
1: டிகிரி, டிப்ளமா, ITI, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க இன்றே அணுகுவீர்.
0: ஏழுமலையான் கல்வி நிறுவனம், கொல்லுமாங்குடி மற்றும் மயிலாடுதுறை.
2: நேர்களுக்கு உளம் கிடைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சியின் சேலம் மங்களில் மங்கள் அனில் பாஸ்தா, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக இனி வர வடவேற்புடி வசந்த், மருதங்குடி ராமசாமி, வரவுக்குடி தட்சிணாமூர்த்தி சுவாமிநாதன், தத்தங்குடி சங்கரபாண்டியன், கோடங்குடி இளவரசன், நிம்மேலி அறிவழகன், பெரிய நம்பி, நாவலர் சுப்பிரமணியன், ராமாபுரம் அன்பழகன், நந்தியநல்லூர் வைத்திய பாலசுப்பிரமணியன், குறிச்சிமலை டி பாஸ்கர், ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக்ஸோ, டென்னிஸ் ராஜ், வேளாக்குடி ரமணா சகாதேவன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், குழந்தை மனோகரன், பாபுராஜபுரம் முகமது இக்பால், செம்பியன் மகாதேவி, லலிதா மகேஸ்வரி, ரிதீஷ், இவர்களின் விருப்பமாக அவர்களது லக்ஷ்மி கல்யாணம் படத்திலிருந்து.

பொண்ணை பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ணை பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா, இவ மத்தவங்க குடும்பத்தை தான் வாழ விட்டவளா.

0: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: மற்றும்
3: திருச்சி
4: நேர்களுக்கு உளம் இணைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். பேரிடம் ஸ்ரீ சங்கரா எஜுகேஷன் ஸ்கூல், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்,
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
6: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
7: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக நிறைவான பாடலாக வருகிறது தேடி வந்த மாப்பிள்ளை. இந்த படத்திற்காக விருப்பந்தரித்து கடிதம் எழுதி காத்திருக்கிறார்கள் திருவாரூர், கூடூர், மாலாதேவி, ரவீந்தர், சுகன்யா, மரகதவிலன், அருண்மொழி, அரசன், திருவேழிவிழலை, புனிதா, அபி, சுபா, பழையவளம், உமாதேவி, பாலா, திருவாரூர் கந்தசாமி, செல்லம்மாள், வேளாசெந்தில், காட்டூர் சங்கீதா, சுரேஷ், விளமல், தேன்மொழி, எம் கே மூர்த்தி, சீர்காழி, பாலாஜி நகர், காசி இளங்கோவன், மஞ்சுளா, ஆர்த்தி, அருண், சௌந்தர்யா, மகிழ்நிலா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், கலைவாணன், மெர்சி ராணி, வான்மதி, மோனிகா, பிரீத்தி, ஜென்சி, வான்முகிலன், அமீர் பாலன், மருதூர், தர்மதுரை, தனமணி, உத்திரக்குடி சரவணன், மயிலாடுதுறை, ஒப்பிலாமணி, மல்லிகாமணி, ஜோதி, கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன், வேணி, ஆந்திரன், ஸ்ரீதர், ஜானகி, கமலா, எஸ் எஸ் ராஜன், திருந்தலூர், குமார், சுதா, மதுமிதா, சந்தியா, ராஜஸ்ரீ, ரியாஸ்ரீ, அருள், இவர்கள் விருப்பமாக வருகிறது இந்த பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி வருகிறது காற்றலையில் நாளை. நாளை நம் நிலையம் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சேலம் மங்களின் மங்கள் ஆர் கே ஜி நெய். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். நாளை காலை 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா பிபிஎன் ஆயிலின் இன்சோல் நமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சிறுமி ஆர் தருணிகா. 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டா ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி ஒளி விழா வரும். நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 ஆர் கே ஜி நெய்யின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண்டரப்பேசிஸின் நலமாய் வாழ். நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சியின் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணாஸ் விர்சன் பேக்கரியின் தேதியும் செய்தியும். நாளை காலை 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மங்கையர் போற்று மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம். நாளை காலை 10:00 சிந்தனை அரங்கம். மேன்மை அடைந்திட என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாளை பிற்பகல் 11:00 வணக்கம் தோழி. மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி பிற்பகல் 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் வெளியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜின் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி ஆர் தருணிகா. 12:55 பன்னிசை. நாளை மதியம் 1:00 திருச்சியின் சேலம் மங்களமகளின் தேன் மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பணிவரும். நாளை மதியம் 1:55 மெல்லிசை கேட்கலாம். நாளை மதியம் 2:00 லஞ்ச் பிரேக்கில் கேள்வி கென்ன பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் யூ ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மேண்டலின் இசை ஒளி விழா வரும். 3:00 ஆர் கே ஜி நெய்யின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 எல்எஸ்சி. 4:00 தேநீர் நேரம். 4:00

0: பதுக்கு வைக்கிங் பணிகள் பிரிப்ஸின் தேநீர் நேரம் கேட்கலாம். நேர் விருப்ப நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் சமாளிக்க கண்டனம் பெற்ற சொல்லி உலாவணி நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 கலையோசை, 5:30 திருச்சியன் சேலம் மங்கள் மங்களில் விளக்கேற்றும் வேலை. நாளை மாலை 6 மணிக்கு பன்னிசை ஒளி விழாவரும். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி நர்சின் இன்சொல் அமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரடிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தொடர்ந்து திரையிசையில் தேசபக்தி பாடல் கேட்கலாம். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். ஓய்வு பெற்ற அரசாங்க ஊழியரின் இயற்கை முறையில் எலி சாகுபடி. கும்பகோணம் வட்டம் பட்டீஸ்வரம் உள்வட்டம் திருமேல் தளிகை இரா தருமையன் உடைய நேர்முகம் கேட்கலாம். இதுவரை ஒளிவிழா வந்தது காற்றலையில். நாளை நேரில் இன்னும் சில நொடியும் தொடர்வது. ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani. The news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi held delegation-level talks with his Swedish counterpart Ulf Kristersson in Gothenburg. The two sides also explored new avenues of cooperation in trade, green transition, artificial intelligence, emerging technologies, startups, resilient supply chains, defense, space, climate action, and people-to-people ties. Meanwhile, Sweden conferred the Royal Order of Polar Star, Commander Grand Cross, upon Prime Minister Modi. Sweden's Royal Order of Polar Star, Commander Grand Cross, is the utmost recognition and honor that can be conferred upon a head of government. This is the 31st global honor for Prime Minister Modi. Mr. Modi reached Gothenburg this evening on the third leg of his five-nation tour after concluding his visit to the Netherlands. Upon arrival at Gothenburg Airport, Prime Minister Modi was accorded a warm welcome and was personally received by the Swedish Prime Minister. During his two-day visit to the Netherlands, Prime Minister Modi held bilateral talks with his Dutch counterpart. The two countries signed 17 agreements to strengthen cooperation in defence, critical minerals and other key sectors. In a social media post, Mr. Modi said his visit to the Netherlands has added new momentum to bilateral ties. He said the two countries have charted an ambitious roadmap for the future by elevating ties to a strategic partnership and expanding cooperation in water resources, semiconductors, innovation, defense, sustainability and mobility. He expressed confidence that the friendship between India and the Netherlands will continue to grow stronger in the years to come. He also thanked Prime Minister Jetten for the warm hospitality and for personally coming to the airport to bid him farewell. The new Keralam government led by Congress leader V.D. Satheesan will be sworn in tomorrow in Thiruvananthapuram. Congress had announced Satheesan as the next chief minister of Keralam on the 14th of this month, putting an end to the high drama and suspense that lasted for 10 days. The Congress-led United Democratic Front secured a more than two-thirds majority in the Keralam Assembly elections. Union Home and Cooperation Minister Amit Shah today inaugurated and laid the foundation stone for development works worth over 700 crore rupees in Gandhinagar, Gujarat. Mr. Shah, who is on a two-day visit to the state, launched projects worth over 600 crore rupees of Gandhinagar Municipal Corporation. He also inaugurated a newly built milk processing plant of Madhur Dairy in the city, built at a cost of around 128 crore rupees. Earlier in the day, Mr. Shah inaugurated the Innovation and Incubation Centre at the National Institute of Design in Gandhinagar. Union Minister of New and Renewable Energy Prahlad Joshi said India has now successfully managed a record peak power demand of 256.4 gigawatt in a single day. In a conversation with a private English news daily, Mr. Joshi said nearly 33% of the power demand met through renewable energy sources. He said India's power infrastructure has become stronger, more resilient and future ready. The minister added that this transformation reflects the rapid expansion of energy capacity, grid strengthening and the growing contribution of clean energy in powering country's growth journey. Delhi Chief Minister Rekha Gupta today launched various development projects worth approximately 100 crore rupees in Dwarka Assembly constituency of National

0: national capital. Addressing the gathering, the chief minister said that after completion of these projects, there will be significant improvement in problems such as waterlogging, damaged roads, sewer overflow and power supply in the area. Delhi Police has issued a memorandum regarding rationalization of government vehicle usage in its offices and units and measures for reduction of fuel consumption. The memorandum has been issued by the Office of Police Commissioner in view of the prevailing international situation and Prime Minister Narendra Modi's appeal for austerity measures and reduction in fuel consumption. In IPL cricket, Rajasthan Royals have set a target of 194 runs for Delhi Capitals in Delhi. Chasing the target, Delhi Capitals were 147 for 3 in 15.4 overs when reports last came in. Earlier, Delhi Capitals won the toss and elected to field. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. துயிலும் முன் மனித மனத்தின் தோன்றும் நல்ல எண்ணங்களே இந்த உலகில் மிக சிறந்த வைரங்கள். மனித மனத்தில் தோன்றும் நல்ல எண்ணங்களே இந்த உலகில் மிகச்சிறந்த வைரங்கள் என்ற சிசரோ அவர்களின் அழகிய சிந்தனையோடு நிர்ணயத்துடன் 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நிலையத்தின் மாலை ஒளிபரப்பின் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:51.